0: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: தலம் திரு அதிகை வீரட்டானம். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த நான்காம் திருமுறை திருவிருத்தம்.

காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள சக்தி நேற்றளி என்ற பாடசற்ற தலத்தை இன்று தெரிவிக்கிறோம். பிரம்மன் வழிபட்டதால் காஞ்சி என்றும், காஞ்சி என்னும் ஒரு வகை மருத நிலத்து மரங்கள் சேர்ந்திருந்தமையால் காஞ்சி என்றும், ஒரு சமயம் பொன்மாறி பொழிந்ததால் காஞ்சன பிரியான் காஞ்சி என்றும், நிலையாமையாகிய தத்துவத்தை உணர்த்துவதால் காஞ்சி என்றும், உலக மாதாவாகிய காமாட்சி தேவியினுடைய இந்தித்தலமாக விளங்குவதால் காஞ்சி என்றும், இத்தலத்திற்கு பல பெயர்கள் காரண பெயர்களாக அமைந்தது. இவ்வாறு பல சிறப்புகளை தன்னகத்தே கொண்ட காஞ்சிபுரத்தின் 1008 சிவாலயங்களுள் ஒன்றாக திரு நேற்றளி என்ற தலம் அமைந்துள்ளது. இத்தலம் காஞ்சி நகருக்கு மேற்கில் அமைந்துள்ளபடியால் இப்பெயர் வந்தது என்பார்கள். 2 சிவசன்னதிகள் இங்கு அமைந்துள்ளன. அதில் ஒன்று மேற்கு நோக்கியது. மேல் திசையில் உள்ள தளி அதாவது கோயில் என்ற பொருளில் நேற்றளி என்று இதற்கு காரண பெயர் வழங்கப்படுகிறது. தேவர்கள் வழிபாடு செய்ய பெருமான் இத்தலத்தில் வீற்றிருந்து அருள்கின்றான். இவ்வாறு தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் மண்ணுலகத்தவர்களுக்கும் மிக பர குணங்களை கொடுக்கக்கூடிய உப்பயவற்ற பெருமானாக இறைவன் இத்தலத்தில் விரும்பி அமர்ந்தருகின்றான். காஞ்சி புராணம் இத்தலத்தின் பெருமையை மிக விரிவாக எடுத்திருக்கிறது. சிவபெருமானுடைய சாருத்ய பதவியை அடைய வேண்டி திருமால் இங்கு தவம் செய்தார். அதற்கு இறைவன் இந்த சாருத்ய பதவியை அடைவது என்பது கலியுகத்தில் திருவாழியில் அவதரித்த விஞ்ஞான சம்பந்தம் என்ற பாலகன் இங்கு வரும்பொழுது உனக்கு கிடைக்கப்பெறும். அதுவரையில் இத்தலத்திலிருந்து நீ வழிபாடு செய்து வருவாயாக என்று அருள்பாலித்தார். அதன்படியே திருமாலும் விஷ்ணு தீர்த்தத்தை உண்டாக்கி அதில் நீராடி சிவபரம்பொருளை வழிபட்டு வந்தார். விஞ்ஞான சம்பந்த பெருமான் தலத்திற்கு எழுந்துள்ளி அக்கோயிலில் எல்லையில் இருந்தவாறே திருத்தஞ்சத்தை பாடல ஆரம்பித்தார். அதனை கேட்ட திருமால் உள்ளமும் உடலும் உருகி அதில் பரவசப்பட்டு நிற்கையில் அவருக்கு சிவசாரூபியம் கிடைத்தது. அவ்வாறு இறைவன் சிவசாரூபியத்தை திருமாலுக்கு வழங்கும்போது நிறைவாக திருமாலுடைய திருவடிகள் அந்த சன்னதியில் நாம் இன்றும் காணும் வண்ணம் அமைந்துள்ளது நம்மையும் பரவசப்படுத்துகின்றது. இதை தவிரவும் திருமேற்றளி ஈசர் சன்னதி, திரு நேற்றளிநாதர் சன்னதி, திரு நேற்றளி உடைய நாயனார் என்றெல்லாம் கல்வெட்டுகளில் போற்றக்கூடிய சன்னதியை திருநாவுக்கரசரும் இந்திரமூர்த்தி நாயனாரும் தேவாலய பத்தியங்களால் பரவியுள்ளார்கள். சேர்க்கிழாரும் தனது திரிபுராணத்தில் ஞானசம்பந்த பெருமான் இங்கு வந்துள்ளதை குறிப்பிட்டுள்ளார். எழுந்திசையும் பூர்த்தி செய்யும் திருப்பதி மற்றும் அதன் புறத்து தொண்டருடன் இறுதி ஏகி தொல்லை விடம் உண்டு இருண்ட கண்டர் மகள் நேற்றளியும் முதலான தலச் சேர்த்து மண்டு பெறும் காதலினால் வணங்கி மீண்டு அணிந்திருந்தார் என்று சேர்க்கிழார் பெருமான் குறிப்பிடுகின்றார். இதுபோல அப்பர் பெருமான் இங்கு எழுந்தருளிய செய்தியையும் திரிபுராணம் நமக்கு எடுத்திருக்கிறது. அங்கு ஆர்வமுற பணிஞ்சேற்றி ஆய்ந்த தமிழ்ச்சொல் மலரால் சார்வூர் மாலைகள் சாத்தி திருத்தொண்டு செய்திருந்தார் என்று கைத்தொண்டு செய்ய வல்லவராகிய வாயுசுப்பெருமானுடைய சிவத்தொண்டை நமக்கு எடுத்துக்காட்டுகின்றார் தெய்வத்திருக்கிறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் காஞ்சிபுரத்து எழுந்தருளி திரு காமகோட்டம் ஏகம்பம் ஆகிய தலங்களை வழிபட்டவராக இங்கு வந்து இறைவனை ஒரு திருப்பஞ்சத்தால் பரவி துடிக்கின்றார். முந்தா ஒன்றுடரே என்று போங்கும் அப்பதிகம் சிறப்பான ஒரு திருப்பதிகமாகும். அதில் அவருடைய மெய்யின் மாட்சியை நாம் அறிந்து கொள்கிறோம். அவர் இறைவன் மீது கொண்ட ஒப்பற்ற பக்தியையும் மன உறுதியையும் இப்பதிகம் எனக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது. உண்மையல்லால் இனி ஏற்க மாட்டேனே என்று மகுடமாக வைத்து இப்பதிகத்தை அருள் செய்திருக்கிறார். பெருமானே, இன்னையே நினைந்திருந்தேன் என்றும், வந்தாய் போயறியாய் மனமே துகந்து நின்ற சிந்தாய் என்று பாடி அவருடைய நெஞ்சை
இவ்வாறு அவர் கத்தி நேற்றளிக்கு வந்து திருப்பதிகம் பாடியதை ஏர்கோன் பெரு தெளிக்காம நாயனார் புராணத்தில் இயக்கிறார் பெருமான் எடுத்திருக்கின்றார். சீரார் காஞ்சி மின்னு திரு காமக்கோட்டம் சென்றிறங்கி நீரார் கடையார் அமர்ந்து அருளும் நீடு திரு நேற்றளி நீடி ஆறா அன்பில் தனிந்தேக்கும் அளவில் இந்தா ஒன்றுடராம் பாரா பெருமை திருப்பதிகம் பாடி மகிழ்ந்து அருவினார் என்று ஹரிபுராணம் நமக்கு காட்டுகின்றது. இந்த ஆலயத்திற்கு முகப்பு வாயிலில் மூன்று நிலை கோபுரம் அணிக்கின்றது. கோயிலுக்குள்ளே திரு நெற்றழீஸ்வருடைய சன்னிதியை நாம் அடைகின்றோம். இங்கு சுவாமிக்கு இரண்டு சன்னிதிகள், ஒன்று கிழக்கு பார்க்கும் ஒன்று மேற்கு பார்க்கும் அமைந்துள்ளன. காஞ்சிபுரத்தில் அம்பிகைக்கு தனி சன்னிதி இல்லாததால் காமாட்சியே உடனுடையதாக ஒரு அறிவிப்பு. இதே கோயிலில் ஓத உருகீசர் என்ற சன்னதியையும் நாம் கண்டிப்போம். அதில் குருமாருடைய திருப்பாதங்களிற்கு கண்டிப்போம். இதை தவிரவும் தல விநாயகர், தட்சிணாமூர்த்தி, மகாவூர்த்தி, சுப்பிரமணியர், காசி விஸ்வநாதர், குருமா சந்திரீஸ்வரர், துர்கை, பைரவர், பீரியம் இவருடைய விருப்பங்களையும் நாம் இங்கு கேட்டுக்கொள்கிறோம். இந்த திருத்தலத்தில் அருள் புரியும் இது நெற்றழிவுடைய நாயனாரை கல்வெட்டுக்கள் பல நிபந்தனைகள் அமைத்து வழிபட்டதை அறிவித்துள்ளன. செல்குந்தர்களிடமிருந்து ஐந்தரை பணம் வசூலித்து இந்த கோயிலில் தினசரி வழிபாட்டிற்கும் திருவிளக்கு எரிக்கவும் பயன்படுத்தப்பட்டது என்றும், இந்த கோயிலை சார்ந்து பிரபலமான ஒரு திருமடம் இருந்தது என்றும், இங்கு திரு ஏதும்பன் பெயரில் ஒரு தெரு இருந்தது என்றும், திரு ஏதும்பர் கோயில் திருப்பணிக்கு இரண்டு ஊர்களில் வரிப்பணம் ஒதுக்கப்பட்டது என்றும் இந்த கல்வெட்டுகள் மூலம் நாம் அறிகின்றோம். காஞ்சி நகரில் பல கல்விக்கூடங்கள் அமைந்துள்ளதை வரலாறுகள் மூலம் நாம் அறிகின்றோம். இந்த தலத்தை வந்து வழிபட்ட திருநாவுக்கரசரும் அதனை மறவாது குறிப்பிடுகின்றார். கல்வியை கரையில்லாத காஞ்சி மாநகர் என்ற வியாபார அடிகள் மூலம் இதனை நாம் அறிகின்றோம். பல்லவர்கள் காலத்தில் கடிகாச்சலமாக கடிகா என்று வடமொழி சொல்லிலிருந்து வந்த இந்த பெயர் இந்த கல்வி பணிக்கு இடப்பட்டது. நான்காம் நூற்றாண்டிலிருந்து பிற நாடுகளிலிருந்து இங்கு வந்து கல்வி கற்ற பெருமை இந்த பத்தி கடிகாவுக்கு உண்டு. மயூர சன்மன் என்ற கதம்பகுல அரசன் கிபி 345 முதல் 370 வரை ஆண்டவன். ஒரு கல்வெட்டின் மூலம் இந்த மயூர சன்மன் கத்தி கடிகாவில் கிடைத்ததும் என்பதை அறிகின்றோம். இந்த காஞ்சிபுரத்தின் பெருமை வாய்ந்த நேற்றடி ஆலயத்தை நீக்கியவாறு திருஞான சம்பந்தருக்கு என்று ஒரு தனி சித்தாலயம் அமைந்திருப்பதை கண்கின்றோம். அது இந்த கோயிலை நீக்கியவாறு அமைந்துள்ளது. அங்கிருந்தவாறே அவர் கதியும் பாடினார். அப்பாடலை கேட்டு திருமால் உருகினார் என்று நாம் தலபுராணத்தின் மூலம் அறிகின்றோம். இவ்வாறு நாரசம்மந்த பிள்ளையார் வந்து வழிபட்டதால் இந்த பகுதிக்கு பிள்ளையார் பாளையம் என்ற பெயர் அழைக்கப்பட்டு வருகின்றது. இந்த திருமேற்றளிக்கும் திருஞானசம்பந்தர் ஆலயத்திற்கும் இடையில் இதனை ஒற்று கேட்ட ஈசனுடைய வாயில் கோயில் அமைந்திருக்கிறது. அவ்வாறு உற்று கேட்ட ஈசனுக்கு முக்கீசர் என்று பெயரிட்டு வழங்குகிறார்கள். உற்று கேட்ட முக்கீசர் என்ற பெயராலும் வழங்குகிறார்கள். இந்த ஆலயத்தில் முக்கிய விழாக்களும் முக்கிய பூஜைகளும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. இவ்வாறு பல பெருமையும் வாய்ந்த நேற்றளி ஈசனுடைய திருச்சன்னதியை அடைந்து விஞ்ஞான சம்பந்தர் அருள் செய்த பதிகம் நமக்கு இன்று கிடைக்காவிட்டாலும் திருநாவுக்கரசர் அருள் செய்த ஒரு பதிகமும் இருமுக்கான அருளியுள்ள ஒரு பதிவும் திருச்சன்னதியில் ஆராயணம் செய்வதற்காகவும் நமது வீடுகளில் ஆராயணம் செய்து நமக்கு பலன் அளிப்பதாகவும் அமைந்துள்ளன. அவற்றில் ஓரிரு பாடல்களையாவது நாம் இந்த திவாலை தரிசனிக்கும் பொழுது இறைவனுடைய சன்னதியில் விண்ணப்பம் செய்வது நன்மை பயிற்சி. அம்முறையில் முதலாவதாக திருநாவுக்கரசர்களுடைய திரு நேரிசை பதிகத்திலிருந்து ஓரிரு பாடல்களையும், அதன் பின்னர் முதன்மை சுவாமியாளர்களுடைய நட்டராக பண்ணமைந்த பதிகத்தில்

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது விதியை வெல்வது எப்படி. தலைப்பு: திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த நன்றுடையானை இறந்தொடங்கும் பதிகம். பாடியிருப்பவர் திருவிடை மருதூர் சம்பந்த தேசிகர். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திரு ஞானசம்பந்தர் அருளிய திருச்சிராப்பள்ளி திருப்பதிகம். தாயாரின் உடல்நிலை சீர்பெறுவதற்கும் பிரசவம் சுகமாக அமைவதற்கும் உறவினர் நண்பர்களின் தொடர்பு நன்கு அமையப் பெறுவதற்கும் வீடு மனை முதலிய செம்மை உரை கட்டி முடிப்பதற்கும் ஓத வேண்டிய திருப்பதிகம். பண் குறிஞ்சி, இராகம் அரிகாம்போதி.

திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருவீழிமிழலை, பண் குறிஞ்சி.

தலம் திருப்பாடலிபுத்திரம் திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த நான்காம் திருமுறை பண் காந்தாரம். சமணர் கூற்றின்படி அரசன் மதக்களிற்றை ஏவ நாவரசர் மகிழ்வுடன் பாடியருளிய பதிகம்.

0: திருநாவுக்கரச சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை தலம் திருவான்மியூர்.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.

0: ஓம் சிவாய நமஹ. சைவம் தா டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. மாணிக்கவாசக சுவாமி அருள் செய்த 8 திருமுறை திருக்கோவையார். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது நாணனாட்டம். வழங்குபவர் உமாநந்தினி பாலகிருஷ்ணன். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
1: நாணனாட்டம் பிறை தொழுக என்றல் மைவார் கருங்கண்ணீர் செங்கரம் கூப்பு மறந்தும் மற்ற பொய்வானவரின் போகாது தன் பொற்கழற்கே.

வேறுபடுத்து கூறல் அக்கிந்த வாகனீசே கண்டனம் பலவன் மலையத்து இக்குன்றவான கோழுந்து சேழுந்தன் புனம் உடையாள் அக்

புணர்ச்சி உரைத்தல். பருங்கன் கவ கோழி வேக படையோன் பட படத்தி தரும் கண்முதல் தில்லே அம்பலத்தோன் தட மால்வரை வாய்கருங்கள்.

0: திரும்ப எட்டது.
1: ஓம் நம சிவாய. டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம் அண்ட் இட் இஸ் ஆல் செட் டு சஸ்டெயின் த சேம் வித் லாட் மோர் நியூ ஃபீச்சர்ஸ் இன் த ஃபோர்த் கமிங் இயர்ஸ் ஆஸ் வெல். ஆடிங் டு தட், like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாயன். சைவம் டாட்டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. மாணிக்கவாசக சுவாமி அறிவு செய்த 8 திருமுறை திருக்கோவையார். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது நடுங்க நாட்டம். வழங்குபவர் உமாநந்தினி பாலகிருஷ்ணன். வணக்கம். ஓம் சிவாய நம.
0: நடுங்க நாட்டம் ஆவ

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாயம். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. மாணிக்கவாசக சுவாமி அருள் செய்த 8 திருமுறை திருக்கோவையார். வழங்குபவர் உமாநந்தினி பாலகிருஷ்ணன். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
2: மடல் திறம் ஆற்றாது உரைத்தல். பொருளானேனே போகுந்தாண்டு புரந்தரன் மாலயன்பான் இருளாயிருக்கும் மொழி நின்ற

உலகின் மேல் வைத்து உரைத்தல் காய்ச்சின வேலை.

உதவேலன்னல் புனைமடல் ஏற்று உலகவை துயித்து ஊரை ஏத்தது. தன் துணிவு உரைத்தல் விண்ணை.

வகை உரைத்த தடல்ட்டு மடல் ஏறும் வகையை உரைத்தது அருளால் அரிதி என விளக்கல் நடனாம் வணங்கும் தொல்லோன் இல்லை நான் முகன் மாதறியா கடனாமுரு

மடல்வியாக்கியது உடம்படு விளக்கல் பைனா.

0: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக திருவடிகள் போற்றி போற்றி, ஆரூரடிகள் திருவடிகள் போற்றி போற்றி.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: ஓம் சிவாயம். Shaivam.org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. மாணிக்கவாசக சுவாமி அருள் செய்த 8 திருமுறை திருக்கோவையார். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது குறை நயப்பு கூறல். வழங்குபவர் உமாநந்தினி பாலகிருஷ்ணன். வணக்கம். ஓம் சிவாய நமம்.
0: திருச்சிற்றம்பலம் தொண்ட சீப்பரோவார் திருவடிகள் போற்றி போற்றி, சம்பந்த சரணாலய திருவடிகள் போற்றி போற்றி, அருரடிகள் திருவடிகள்.

திருவாசகத்துக்கு உருகார், உருவாசகத்துக்கு முருகார், எட்டாம் திருமுறை மாணிக்க வாசக சுவாமிகள் அருளி செய்த திருச்சிற்றம்பல கோவையார் குறை நயப்பு கூறல் குறிப்பு அறிதல். தாது ஏய் மலர்

0: நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: பூந்துருத்தி நம்பி காட நம்பி திரு ஆரூர் திருத்தலத்தில் அருளிய திரு இசைப்பா, திரு

0: திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை நக்கீரதேவநாயனார் அருளிச் செய்த திருவளஞ்சுழி மும்மணிக்கோவை பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.
1: திருச்சிற்றம்பலம் திருவளஞ்சுழி மும்மணிக்கோவை வணங்குதல் வாடி நெஞ்சே புனல் துடல் பொறுகடல் முகழ்ந்து கருமுகிற்கணல் நற்பட வர ஒடுங்க நில் நிக்குடவரை பொழிந்தே கொழிந்திழே கொழிந்திழி அருவிக்குண

விரை செல்லி விசை வைத்த வெள்ளேற்று வெள்ளேற்றுளவன்.

இலக்கண இலக்கியம் நலத்தக மொழிந்தனை ஐங்கணி அவனுடே காலனை அடத்தனை.

நார்த்தோள் நலனே நந்தியின் கிரிடியல் ஏற்ற போதல் மூன்றுடல் பாட இருகள் ஒந்தை ஒரு கணல் கொட்ட.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: திருச்சிற்றம்பலம் தெய்வ சேக்கிழா பெருவான் அருளை செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம். தலைப்பு எம்பிரான் திருநாவுக்கரசு நாயனார் புராணம். பாடியவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
3: அறந்தரு திருநாவுக்கரசு சுவாமிகள் திருவடிகளே போற்றி போற்றி.
4: திருச்சிற்றம்பலம்.

செஞ்சடை கற்றை முற்றத்து இளநிலாயரிக்கும் எனும் சிறந்த வாய்மை அஞ்சொல் வள தமிழ் மாலை அதிசயமாம் படி பாடி அன்பு சூழ்ந்த நெஞ்சு உருகப்

பரவிய சொல் நிறைந்த வாயும் தம் செயலில் ஒழியாத திருப்பணியும் மாறாது சாரும் நாளில் கடையுகத்தில் ஆழியின் மேல் மிதந்த திருக்கழுமலத்தின் இருந்த செங்

உரைப்ப கேட்டார். ஆழிவிடம் உண்டவரை அம்மை திரு பால் அமுதம்.

மட்டுமே அதிசயமாம் காதல் கூற வாழி அவர் மலர்கடல்கள் வணங்க.

எம் பெருமக்களும் இந்த கூட்டத்தில் அரணடியார் இன்பம் எய்தி உம்பர்களும் போற்றிசைப்பே

பெருகு ஞான வள்ளலார் வாகி சர்தமை வணங்க பெற்றதற்கு மகிழ்ச்சி பொங்க உள்ள நிறை காதலினால் ஒருவர் ஒருவரில் கலந்த உண்மையோடும் உள்ள நிறை காதலினால்

கடல் வணங்கும் விருப்பின் மிக்காறு.

சென்று கலை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில்

இருகரையும் சார்ந்து விடை உயர்த்தார் திருச்செம்பொன் பள்ளி பாடி கா உயருமய

ஆவடு தன் துறையாரை அடைந்து உய்ந்தேன் என்று அளவு இல் திருத்தாண்டகமுன்

தாமம் பல சாத்தி மிக்கு எழுந்த பருவினோடும் பூவலையத்தவரு பரவ பல நாள் தங்கி புரி உரு கை திருத்தொன்

சென்னிமீசை பாதமலர் சூட்டினான் சிவபெருமான். நனைந்தனைய திருவடி என் தலைமேல் வைத்தார் என்று புனைந்த திருத்தாண்டகத்தால் போற்றிசைத்து புனிதர் அருள் நினைந்து உருகி விழுந்து எழுந்து நிறைந்து மலர் மலர்

மனம் தழைத்தார் நாவுக்கு மன்னர் திருநல்லூரில் நம்பருவால் மேவுற்ற திருப்ப

தே உற்ற திருத்தொண்டு செய்து ஒழுகிச் செல்லு நாள் கருகாவூர் முதலாக கண்ணுதலோ நமர்ந்தருளும் திரு ஆவூர் திருப்பாலைத்துறை பிறவும் சென்று இறைஞ்சி பெருகு ஆர்வத்திருத்தொண்டு செய்து பெரும் திருநல்லூர் ஒரு காலும் பிரியாதே உள்ளுருகிப் பணிகின்றார்.

ஆர் ஆளுடைய நாயகன் தன் அருள் பெற்று அங்கு அகன்று போய் வாழை வாய் புனர்பழன திருப்பழன மருங்கு அணைந்து காளவிடம் உண்டு இருண்ட கண்டரு பணி கலன்

சூழ்ந்த திருப்பதியில் அப்பதியை சூழ்ந்த திருப்பதியில் அரணார் மகிழும் ஒப்ப அரிய தானங்கள் உள்ளுருகி பணிந்து அணைவார்

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: அறிவுறுத்தல். அறிவுறுத்தல் என்பது விண்ணப்பித்தல் என்பதாகும். அதாவது தன்னுடைய நெஞ்சுக்கு தானே விண்ணப்பித்தல் போன்று பாடல்கள் அமையப்பெற்றுள்ளன.

0: ശിവായ. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். குழந்தைகளுக்கான கதைகள் பகுதி. இதில் எம்பெருமான் உருத்ர பசுபதி நாயனார் கதை. வழங்குபவர் சிவ லதா அம்மையார் அவர்கள்.
2: சிற்றம்பலம் இது ஆட்சி கதை நேரம். இன்னைக்கு கதை என்ன தெரியுமா? உருத்ர பசுபதி நாயனார் வரலாறு. அந்த நாயன்மா பேர் என்ன? உருத்திர பசுபதி நாயனார். சரியா? அவங்களோட வரலாறு எப்படி, அவங்க எப்படி பெருமான் திருவடி போனாங்க, அவங்க என்ன சிவத்தொண்டு செஞ்சாங்க, இதுதான் கதை. சரிங்களா? இவங்களுடைய ஊர் என்ன தெரியுமா? நம்ம சோழ நாடு. நம்ம சோழ நாடு தான் நமக்கு தெரிஞ்ச நாடு தானே. சோழ நாடு நிறைய காவிரி எல்லாம் பாய்ந்து ரொம்ப வளமான சோழ நாட்டில் திருத்தலையூர் அப்படிங்கிற ஊரில் இவங்க அவதாரம் செஞ்சாங்க. ஊர் பேர் என்ன? திருத்தலையூர். சரியா? இந்த திருத்தலையூர் எங்க தெரியுமா இருக்கு? உங்களுக்கெல்லாம் மாயவரம் தெரியுங்கள, மாயூரம் மாயவரம் சொல்லுவோம். அந்த மாயவரத்திலிருந்து பேரளம் அப்படிங்கிற ஊருக்கு போற வழியில கொல்லுமாங்குடி அப்படின்னு ஒரு ஊர் வரும். அந்த கொல்லுமாங்குடியிலிருந்து இன்னொரு 3 கிலோமீட்டர் போனா இந்த திருத்தலையூருக்கு போகலாம். சரியா? நீங்க அடுத்த தடவை போகும்போது இதெல்லாம் கொஞ்சம் வச்சுட்டு போய் பார்த்துட்டு வாங்க. என்ன திருத்தலையூர்? சரிங்களா? இந்த திருத்தலையூர்ல அந்தகர குலத்துல பிறந்தாங்க நம்ம பசுபதி நாயனார். சரியா? அவங்களோட பேரு பசுபதி. அது என்ன பசுபதி? பசுன்னா என்ன அர்த்தம்? பசுன்னு உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? பால் கொடுக்குற பசுமாடு ஞாபகம் வரும் இல்லையா? ஆனா அந்த பசுங்கிற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது. அது என்ன தெரியுமா? உயிர்கள் அப்படின்னு அர்த்தம். பசு அப்படின்னா உயிர் அப்படின்னு அர்த்தம். சரியா? இந்த உலகத்துல எல்லாம் எவ்வளவு உயிர்கள் இருக்கு இல்லையா? பறவைகள், விலங்குகள், செடி, மரம், கொடி, மனுஷங்க, எல் பூச்சி, புழு, எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு ஒரு உயிர் இருக்கு இல்லையா? அந்த உயிர்களுக்கு எல்லாம் தலைவன். பதி அப்படின்னா தலைவன் அப்படின்னு அர்த்தம். சரியா? உயிர்களுக்கெல்லாம் தலைவன் யாரு? நம்ம சிவபெருமான். அதனால பசுபதி அப்படிங்கிறது யாரோட பேரு? நம்ம சிவபெருமானுடைய பேர். சரியா? இந்த பேரு தான் நம்ம நாயனாருடைய பேர். சரிங்களா? சரி, இவங்க வந்து அந்தனர் குலத்துல பிறந்திருக்காங்க. இந்த திருத்தலையூர் ஊரே ரொம்ப சிறப்பான ஊர். ஏன்னா அங்க நிறைய அந்தனர்கள் குடி இருந்துச்சு. எல்லாரும் வந்து அவங்களுக்குன்னு ஒரு நியமம் இருக்கும். சரியா இந்தந்த நேரத்துல இந்தந்த வழிபாடு செய்யணும்னு ஒரு கணக்கு வச்சு செய்வாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஒழுக்கம் இருக்கும். ஏன் அவங்க வந்து எப்போதும் வேள்வி செஞ்சுட்டே இருப்பாங்க. எல்லா வீட்லயும் எந்த நேரமும் வேள்வி நடந்துட்டே இருக்கும். அந்த வேள்வின்னு அவங்களுக்கு தெரியும்ல, ஹோமம் பண்றது. ஹோமம் பண்றதை பாத்துருக்கீங்களா நீங்க? ஒரு ஓமகுண்டு அமைச்சு அதுக்குள்ள வந்து நெருப்பு வளர்த்து இல்லையா, அதுல பெருமானை எழுந்தருளை பண்ணி, சிவபெருமான எழுந்தருளை பண்ணி இல்லையா, அப்புறம் பூரணாகுதி அப்படின்னு கொடுப்பாங்க இல்லையா, ஆவிர்வாகம் பூரணாகுதின்னு சொல்லுவாங்க. அதை பூரணாகுதி கொடுத்து அப்படி சிவ வழிபாடு நடந்துட்டே இருக்கும். அப்ப என்ன ஆகும்னா, அந்த வழிபாடு நடக்கிற இடமெல்லாம் அப்படியே சிவபெருமானுடைய திருவருள் நிறைஞ்சிருக்கும். அதனாலதான் இப்ப கூட சொல்லுவாங்க, ஆண்டுக்கு ஒரு முறையாவது வீடுகள்ல வேள்வி வழிபாடு வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி செய்யும்போது என்ன தெரியுமாகும்? அந்த வேள்வியில வந்து நம்ம இதுல நெருப்புல வந்து நிறைய இதெல்லாம் வைக்கிறோம்ல, அந்த மூலிகைகள் குச்சி குச்சி குச்சியா வைப்பாங்க இல்லையா, அதெல்லாம் நிறைய மூலிகை தன்மை உடையது. அந்த புகையை வந்து நம்ம சுவாசிக்கும் போது நமக்கு நோயே வராது, இருக்கிற நோயும் ஓடிடும். சரியா? அப்புறம் அந்த வீடே வந்து ரொம்ப ஒரு சிவன் திருவருள் நிறைந்த வீடா இருக்கும். இப்ப சிவன் திருவருள் இருக்கிற இடத்துல தப்பு நடக்காது இல்லையா? நல்லது நடக்கும், தப்பு நடக்காது, கெட்டது நடக்காது இல்லையா? அப்ப நமக்கு எல்லா சிறப்புகளும் நன்மைகளும் வந்து சேரும் இல்லையா? அதனாலதான் எல்லா வீடுகள்லயும் ஆண்டுக்கு ஒரு முறையாவது சிவவேள்வி செஞ்சு வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த திருத்தலையூர் ஊர்ல நேரமும் வேள்வி நடந்துட்டு இருக்கும். ஏன்னா எல்லாரும் அந்தனர் குலத்துல உள்ளவங்க, அவங்க வேள்வி பண்ணிட்டே இருப்பாங்க. அதனால ஊரே அப்படியே சிவமனம் கமழும். அந்த ஊர்ல நியாயம், நீதி, நேர்மை, அமைதி, தர்மம் இதெல்லாம் நிறைஞ்சிருக்கும். ஏன்னா எல்லாரும் ரொம்ப ஒரு நல்ல வேல்யூ சிஸ்டத்தோட வாழ்வாங்க, தனக்குன்னு ஒரு ஒழுக்கத்தோட வாழ்வாங்க. சரியா? அதனால அந்த ஊரே ஒழுக்கமான ஊரா, சிறப்பான ஊரா இருக்கும். சரியா? அப்படிப்பட்ட ஒரு ஊர்ல அந்தனர் குலத்துல நம்ம பசுபதியார் பிறந்திருப்பாங்க. சரியா? அவங்க அவதாரம் பண்ண குலம் அந்தனர் குலம். சரிங்களா. அவங்க வந்து எப்போதும் நம்ம சிவபெருமான் மேல அன்போடு இருப்பாங்க, மனசுல எந்த நேரமும் நம்ம சாமியவே நினைச்சிட்டே இருப்பாங்க. அவங்க வேதத்துல ருத்ர மந்திரம்னு ஒண்ணு இருக்காது, ஸ்ரீ ருத்ரம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வடமொழி வேதங்கள் என்னென்ன? ரிக், யசூர், சாம, அதர்வணம், இந்த நாலு தான் வடமொழி வேதங்கள் இல்லையா. இந்த வடமொழி வேதத்துல யசூர் வேதத்துல நடுவால மையத்துல இருக்கிறது ஸ்ரீருத்ரம் சரியா. அந்த யசூர்ல இருக்கிறது வந்து ஏழு காண்டம் இருக்கும், அதுல நாலாவது காண்டத்துல நடுவால இருக்கிற சூத்திரத்துல இருக்கிறது ஸ்ரீருத்ரம் சரியா. இந்த ஸ்ரீருத்ரம் வந்து அதுல நடுவால், அந்த ஸ்ரீருத்ரத்துலயும் நடுவால் இருக்கிறது ஐந்து எழுத்து சரியா. ஐந்து எழுத்துல என்ன? நம்ம சிவாய சிவாய நம்ம இல்லையா. இந்த ஸ்ரீருத்ரத்துல நடுவால் இருக்கிறது ஐந்து எழுத்து. அதனால இந்த ஸ்ரீருத்ரத்தை வந்து எப்போதும் ஓதிட்டே இருப்பாங்க நம்ம பசுபதியா சரியா. அவங்க எப்படி ஓதுவாங்க தெரியுமா? அவங்க ஊர்ல வந்து ஒரு நல்ல தாமரை குளம் இருக்கும், தாமரை குளம் பார்த்துருக்கீங்களா? குளத்துல நிறைய தாமரைகள் பூத்து பூத்து இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு தாமரை குளம் இருக்கும். தாமரை குளத்துல நடுவுல இறங்கி நல்ல நீர்ல நல்ல கழுத்து வரைக்கும் முழுகிற மாதிரி அந்த நீர்ல நின்றுக்கிடுவாங்க. நின்றுட்டு கையை தலைக்கு மேல தூக்கிக்குவாங்க, தலைக்கு மேல தூக்கி கூப்பிட மாதிரி வச்சு அப்படியே மணிக்கணக்கா ஸ்ரீருத்ரத்தை சொல்லிட்டே இருப்பாங்க சரியா. மனசெல்லாம் அப்படியே சாமியவே நினைச்சிட்டே இருக்கும், அவங்க கை கூப்பிட மாதிரி இருக்கும். அந்த குளத்துக்குள்ள அவங்க கழுத்து வரைக்கும் தண்ணீர நிப்பாங்க. நின்று அப்படியே பெருமான மனசுல நினைச்சு ஸ்ரீருத்ரத்தை சொல்லிட்டே இருப்பாங்க, மணிக்கணக்கா சொல்லுவாங்க. நம்மளா இருந்தா கையை கூப்பி தலை மேல வச்சா ரெண்டு நிமிஷத்துக்கு மேல வைக்க மாட்டோம் இல்லையா, அப்புறம் தோல் வலிக்குது கை வலிக்குதுன்னு கீழே எடுத்துருவோம்ல கைய. ஆனா அவங்க அப்படி இல்லை, அப்படியே சாமி நினைவுல இருக்கும்போது அவங்களுக்கு எதுவுமே தெரியுது இல்லை, அவங்க உலகமே அப்படியே சிவலோகத்துல இருக்கிற மாதிரி ஒரு ஒரு நினைப்பு அவங்களுக்குள்ள வந்துடும், அவங்க ஒரு ஃபீல் அப்படி இருக்கும். அதனால அவங்க அப்போது ஸ்ரீருத்ரத்தை சொல்லிட்டே இருப்பாங்க சரியா. இந்த ஸ்ரீருத்ரத்தோட சிறப்பு என்ன தெரியுமா? அது வந்து பெருமான் திருவடியை நிச்சயமா கொடுக்கும். இந்த மந்திரங்களுடைய சிறப்பு அதுதான், மந்திரங்கள் வந்து அது அதுக்கு ஒரு பலன் உண்டு, ஒரு மந்திரத்துக்கு ஒரு பலன் அப்படி கணக்கு உண்டு. அந்த மந்திரத்தை நம்ம நிஜமான அன்போடு சொல்லிட்டே வந்தா, நீ சொல்ல வேண்டிய முறைப்படி சொல்லிக்கிட்டே வந்தா, அந்த மந்திரம் தான் தர வேண்டிய பலனை தந்தே தீரும் சரியா. அது மாதிரி இந்த ஸ்ரீருத்ரம் வந்து அது கொடுக்க வேண்டிய பலன் என்ன? பெருமான் திருவடியில கொண்டு போய் சேர்க்கறது தான் அதனுடைய பலன். அதனால அவங்க வந்து இந்த மந்திரத்தை விடாம சொல்லிட்டே இருந்து அந்த மந்திரத்தினுடைய பயன் கிடைச்சே தீரணும் இல்லையா, அப்படி அவங்களுக்கு சிவபெருமானோட திருவடி கிடைக்கும் சரியா. இதனால அவங்க வந்து உருத்திரத்தை சொல்லிட்டே இருந்தாங்க, ஸ்ரீருத்ரத்தை சொல்லிட்டே இருந்தாங்க இல்லையா. அதனால அவங்க வந்து உருத்திர பசுபதி நாயனார் அப்படின்னு பேர் வந்துச்சு அவங்களுக்கு சரிங்களா. அப்ப நம்ம நீங்க கேட்கலாம், இந்நேரம் அதே சொல்லிட்டே இருந்தா எப்படி மற்ற வேலைகளை எல்லாம் பாக்குறது? நமக்கு சாப்பிடணும், தூங்கணும், துணி துவைக்கணும், பாத்திரம் தேய்க்கணும், சமையல் செய்யணும், பள்ளிக்கூடத்துக்கு போகணும், விளையாடணும், இப்படியெல்லாம் நிறைய வேலைகள் இருக்கு. இந்த நேரம் ஸ்ரீருத்ரத்தையே சொல்லிட்டு இருந்தா எப்படி நம்ம மற்ற வேலைகளை பாக்குறது அப்படின்னு நமக்கெல்லாம் ஒரு கேள்வி வருது இல்ல. அது முடியும், எப்படி தெரியுமா? நீங்க டிஸ்கவரி சேனல்லாம் பார்த்துருக்கீங்கல்ல, டிஸ்கவரி சேனல்லாம் நம்ம சில டாக்குமெண்ட்ரி எல்லாம் பார்க்கும்போது நம்ம வடநாட்டுல எல்லாம் சில இடங்கள்ல வந்து ரொம்ப வறட்சி இருக்கும், அந்த இடங்கள்ல தண்ணியே இருக்காது. அப்போ அந்த வீட்டு பெண்கள், அந்த கிராமத்து பெண்கள்லாம் என்ன செய்வாங்க, ரொம்ப தூரம் நடந்து போய் தண்ணி கொண்டு வருவாங்க, பானையில தண்ணி கொண்டு வருவாங்க. ரொம்ப தூரம் போகணும், கிலோமீட்டர் கிலோமீட்டர் நடந்து போய் தண்ணி கொண்டு வருவாங்க. அப்ப எல்லாம் நம்ம ஒரே ஒரு குடத்தை எடுத்துட்டு போய் தண்ணி கொண்டு வந்தோம்னா எப்படி பத்தும்? பத்தாது இல்லையா, வீட்டு செலவு பத்தாது இல்லையா. அப்ப என்ன பண்ணுவாங்க, நாலஞ்சு பானையும் எடுத்துட்டு போவாங்க. எடுத்துட்டு போயிட்டு தண்ணி எடுத்துட்டு ஒன்று மேல ஒன்று, ஒன்று மேல ஒன்று, ஒன்று மேல ஒன்று அடுக்கி வச்சுக்குவாங்க. அடுக்கி வச்சு தலைமையில வச்சுட்டு நடந்து வருவாங்க. இடுப்புல வேற ஒரு குடம் வச்சுக்கிடுவாங்க, இடுப்புல ஒரு குடம் தண்ணி, தலைக்கு மேல ஒரு நாலஞ்சு பானை, ஒன்று மேல ஒன்று, ஒன்று மேல ஒன்று அடுக்கி எல்லாத்துலேயும் தண்ணி பிடிச்சி நிரப்பி வச்சிருப்பாங்க. வச்சுட்டு அந்த பெண்கள் என்ன செய்வாங்க தெரியுமா, ஒரு கூட்டமாக போவாங்க, ஒரு நாலஞ்சு பெண்களாக சேர்ந்து போவாங்க. நடந்து போயிட்டு இவ்வளோ தண்ணியை எடுத்துக்கிட்டு ஆறு ஏழு குடம் தண்ணி எடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டே ஜாலியாக வருவாங்க. பார்த்துருக்கீங்களா, அவங்க தலைமையில் அஞ்சு ஆறு குடம் தண்ணி இருக்கும், இடுப்பில் வேற ஒரு குடம் தண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு கையை வீசிக்கிட்டே ஜாலியாக பேசிக்கிட்டே வருவாங்க. எப்படி நம்மளாக இருந்தால் யோசிச்சு பாருங்க, நம்ம தலைமையில் ஒரு குடம் தண்ணியை வச்சாலே ஒன்று குடத்து மேலேயே கான்சன்ட்ரேஷன் வச்சா என்னாகும், பேச மாட்டோம், நடக்க மாட்டோம். இல்லை நடக்கிறதுல கான்சன்ட்ரேஷன் வச்சா என்னாகும், தலையில் இருக்க பானையை கீழே விட்டுருவோம் இல்லையா. ஏன்னா நமக்கு அந்த ஒருமுகப்பட்ட சிந்தனை வரலை. அவங்க பயிற்சி பண்ணி பண்ணி பண்ணி பண்ணி அவ்வளவு குடம் தண்ணியை தலையில் வச்சுட்டு ரொம்ப கேஷுவலாக நடந்து வருவாங்க இல்லையா. நீங்கள் பார்த்துருக்கீங்களா டிஸ்கவரியிலலாம் அந்த மாதிரிலாம் காட்டுறதை பார்த்துருக்கீங்க. அதுபோல் பயிற்சி செய்ய செய்ய செய்ய செய்ய மனசு பெருமானை நினச்சிக்கிட்டே இருக்கும். அது நினைவு அப்படியே மாறாமல் இருக்கும்போது நம்மளால் மற்ற வேலைகளை செய்ய முடியும். ஆனால் அதுக்கு கடுமையான பயிற்சி தேவை. அது என்னமோ சீக்கிரமாக வந்துடாது, அவ்வளோ ஈஸி இல்லை அது சரியா. அப்படி ஒரு பயிற்சி பண்ணி நம்மளால் இந்த காரியத்தை செய்ய முடியும். அப்படி செஞ்சு நிறைய அருளாளர்கள் அப்படியே பெருமான் நினைவோடு இருந்து தான் அவங்களெல்லாம் வாழ்ந்து பெருமான் திருவடிக்கு போயிருக்காங்க. முக்தி போகிற நிலைமையில் இருக்கிற உயிர்கள்லாம் எப்போதுமே பெருமானை நினச்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் அது இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறதுனால சில வேலைகளையும் செய்யணும், குளிக்கணும், துவைக்கணும், இந்த மாதிரி சில வேலைகள் செஞ்சே ஆகணும். இந்த உலகத்தில் இருந்தால் அந்த வேலைகளையும் செய்வாங்க. ஆனால் மனசு எப்போதும் பெருமான் திருவடியவே நினச்சிக்கிட்டே இருக்கும் சரியா. அப்படியே நம்ம உருத்திர பசுபதி நாயனாரும் ஸ்ரீருத்ரத்தை எந்த நேரமும் இரவும் பகலும் விடாமல் சிந்திச்சாங்க. அப்படி சிந்திச்சு சிந்திச்சு ஸ்ரீருத்ரத்தை சொல்லி சொல்லி சொல்லி சொல்லியே அவங்க பெருமான் திருவடிக்கு போனாங்க சரியா. அதனால ஸ்ரீருத்ரத்தை வந்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அருமறையும் பயன் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா மறைகளையும் ஓதுனா, எல்லா வேதத்தையும் ஓதுனா என்ன பயன் கிடைக்குமோ அந்த பயன் இந்த ஸ்ரீருத்ரத்தை ஓதுனா கிடைக்கும். அதனால ஸ்ரீருத்ரத்தை என்ன சொல்லுவாங்க, அருமறையின் பயன் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. அப்போ ஸ்ரீருத்ரத்தை பாடி பாடி ஓதி ஓதி ஓதியே பெருமான் திருவடிக்கு போனவங்க யாரு, நம்ம உருத்திர பசுபதி நாயனார். இதனால தாமரை குளத்தை பார்க்கும்போது ஒரு ஸ்ரீருத்ரத்தை கேட்கும்போது எல்லாம் நம்ம உருத்திர பசுபதி நாயனாரை மனசால நினைச்சு வணங்கிக்கணும் சரியா. நம்மளும் எப்போதும் பெருமானை தியானிச்சுட்டே இருக்கிறதுக்கு பயிற்சி எடுக்கிறதுக்கு நம்ம விருப்பப்படலாம் சரியா. அது அவ்வளோ சீக்கிரத்தில் வராது, ஆனால் விருப்பப்பட்டு செஞ்சு நம்ம அந்த பயிற்சியை கொண்டு வரணும். கொண்டு வந்து எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் நம்ம நம்மளை சரிசமைப்படுத்திக்கணும் சரிங்களா. இனி நாளை பார்க்கலாமா. திருச்சி தம்பலம்.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு Shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய்.

0: சிற்றம்பலம், சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். குழந்தைகளுக்கான கதைகள் பகுதி, இதில் எம்பெருமான் திருநாளை போவார் கதை. வழங்குபவர் சிவ லதா அம்மையார் அவர்கள்.
1: திருச்சிற்றம்பலம், இது ஆட்சி கதை நேரம். இன்னைக்கு என்ன கதை தெரியுமா? திருநாளை போவார் வரலாறு. சரியா, அவர் என்ன திருநாளை போவார், அவர் எப்படி திருநாளை போவார்ங்கிற பேர் அவருக்கு வந்ததுங்கிறது தான் கதை. சரியா? சரி, திருநாளை போவார் இதுதான் நாயன்மாரோட பேர். அவரோட உண்மையான பேர் என்ன தெரியுமா? நந்தனார் அப்படிங்கிறது அவரோட உண்மையான பேரு. ஆனா அவருக்கு திருநாளை போவார்ங்கிற பேர் வந்தது. அது எப்படி வந்தது என்னங்கிறது அப்புறமா பார்ப்போம். சரிங்களா, இப்ப கதைக்கு போவோமா? சரி, இப்போ சோழ நாட்டுல கொள்ளிடம் தெரியும்ல உங்களுக்கு, அந்த பெரிய அகலமான நதியா இருக்கும் கொள்ளிடம் இல்லையா? அந்த கொள்ளிடம் வாயில அந்த இடத்துல ரொம்ப வளமான ஒரு இடம். அந்த இடத்துல மேற்காநாடு அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. அது என்ன மேற்காநாடு? காநாடு அப்படிங்கிற நாட்டுடைய மேற்கு பகுதி. அதுக்கு என்ன பேரு? மேற்காநாடுன்னு சொல்றாங்க. மேற்கு பகுதியை தான் மேற்காநாடுன்னு சொல்றாங்க. சரியா, அந்த மேற்காநாடுல ஆதனூர் அப்படின்னு ஒரு ஊரு. சரியா, அந்த ஆதனூருக்கு இப்ப என்ன தெரியுமா பேரு? மேலாநல்லூர் அப்படின்னு இப்ப பேரு. ஆதனூர்ங்கிற பேரு இப்ப இல்லை. சரிங்களா, இப்ப என்ன பேர்ல இருக்குது? மேலாநல்லூர் அப்படிங்கிற பேர்ல இருக்குது. சரிங்களா, அந்த ஊர்ல ஒரு சிவன் கோயில் இருக்கு. சரிங்களா, அதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க, அடுத்த தடவை போகும்போது அதெல்லாம் பார்க்கணும் நீங்க. சரிங்களா, இந்த ஆதனூர்ல ரொம்ப செழிப்பான ஊர் இது. ஏன்னா இதுதான் கொள்ளிடம் பாயுது இல்லையா, கொள்ளிட நதி இருக்குது இல்லையா, அதனால ரொம்ப செழிப்பு. எல்லா இடமும் ஒரே சோலைகள், பூவெல்லாம் பூத்து பூத்து குலுங்கும். அந்த பூல இருந்து வடிகிற தேனு அப்படியே மழை மாதிரி தேன் மழை மாதிரி பொழியுமா, அவ்வளோ பூ பூக்குமா. அப்புறம் எல்லா இடமும் ஒரே வயல், பச்சை பச்சேன்னு இருக்கும். எல்லா உழவு தொழில் நடந்துட்டு இருக்கும், நெல் விளையும், அப்படியே எல்லாம் ஒரே வளமான இடம். சரியா, இந்த இடத்துல அங்க வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு புலைப்பாடி இருக்குது. பாடி அப்படின்னா சேரி அப்படின்னு அர்த்தம். சரி, இப்பெல்லாம் நம்ம சொல்றோம்ல சேரி அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான் பாடின்னு சொல்லுவாங்க, புலைப்பாடி. சரியா, அதுதான் புலைச்சேரின்னு சொல்லலாம், புலைச்சேரி அல்லது புலைப்பாடி. சரியா, இங்க எப்படி இருப்பாங்கன்னா, இங்க வந்து புலையர்கள் இருப்பாங்க. சரியா, புலையர்கள் புலைச்சியர்கள். புலையன் அப்படிங்கிறது ஆண்பால், புலைச்சி அப்படிங்கிறது பெண்பால். சரியா, அதெல்லாம் ஆண்பால் பெண்பால் உங்களுக்கு தெரியும்ல, இங்கிலீஷ் கிராமர் நீங்க படிக்கிறீங்கல்ல, அதுல என்ன சொல்றீங்க, மாஸ்குலைன் ஜெண்டர் ஃபெமினைன் ஜெண்டர்னு படிப்பீங்கல்ல, அதுதான் ஆண்பால் பெண்பால்னு தமிழ்ல சொல்றோம். சரியா, அதனால புலையர் புலைச்சியர் அதை ஞாபகம் வச்சுக்கணும். சரியா, இவங்கெல்லாம் வந்து இந்த புலைப்பாடியில இவங்கெல்லாம் இருப்பாங்க. இந்த புலைப்பாடி எப்படி தெரியுமா இருக்கும், எல்லாம் வீடுகள்லாம் சின்ன சின்ன வச்சு குடிச்ச குடிச்சையா குடிச்ச குடிச்சியா சின்ன சின்ன குடிச்சையா இருக்கும். பக்கத்துல பக்கத்துல நெருக்கி நெருக்கி நெருக்கி நெருக்கி இருக்கும். சரியா, அங்க அப்படியே ஒரு ஒரு மரத்தடியில ஒரு நாய் வந்து குட்டி போட்டிருக்கோம். அந்த நாய்க்குட்டிய குட்டி பிள்ளைங்க எல்லாம் தூக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடி ஓடி விளையாடுங்க. அப்புறம் அங்க அப்படியே சேவல் கோழி கோழி குஞ்சு எல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கோம். அந்த மரத்துல மரத்தடியில பெண்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட சின்ன குழந்தைகளை தொட்டில் கட்டி அதில் தூங்க வச்சுட்டு இருப்பாங்க. அப்புறம் இந்த புலையர்களோட வேலை என்னது, தோல் கருவிகள்லாம் செய்யறது, தோலை பதனிடுதல். மிருகங்களுடைய தோல் இருக்கு இல்லையா, அந்த மாட்டு தோல் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து பதனிட்டு அதை வந்து பக்குவப்படுத்தி அதை வந்து இசைக்கருவிகள் செய்யறதுக்கு கொடுப்பாங்க. இந்த தோல் வேலை தான் அவங்க செய்கிற வேலை. சரியா, அந்த தோலை எல்லாம் காயப்பட்டிருப்பாங்க அந்த மரத்தில். அப்படி பார்த்தா எப்படி இருக்கும்னா, எல்லா பெண்கள்லாம் வந்து மரத்தடியில் உட்காந்து பேசி சிரிச்சிட்டு இருப்பாங்க. எல்லாம் ஒரு ஒரு பெரிய மிருகங்கள், பறவைகள், அப்புறம் குழந்தைகள், நாய்க்குட்டி, எல்லாம் மனிதர்கள் எல்லாரும் ஒரு சமுதாயம் போல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு நெருக்கி நெருக்கி ஒரு ஒரு இடத்துக்குள்ள, கொஞ்சம் இடத்துக்குள்ள நிறைய பேர் வாழ்ந்தா எப்படி நெருக்கி அடிச்சிட்டு வாழ்வாங்க இல்லையா, அப்படி இருக்கும் அவங்களோட இடம். இப்படிப்பட்ட ஒரு புலைப்பாடியில இந்த புலையர்கள் குலத்துல நம்ம நந்தனார் அப்படிங்கிறவரு அவதாரம் செஞ்சிருப்பார். அவரோட பேரு நந்தன். சரியா, அவரை ஏன் நம்ம நந்தனார்னு சொல்றோம், நந்தன்கிறது அவரோட பேரு, ஆர் அப்படிங்கிறது மரியாதைக்காக நம்ம சேர்க்கிற விகுதி, ஆர் விகுதி தமிழ்ல, சரியா? அதனால நந்தன்கிறவரோட பேரு நந்தனார் அப்படின்னு நமக்கு சொல்றோம். ஏன்னா அவர் மரியாதைக்குரியவர், அவர் நம்ம நாயன்மார்கள்ல ஒருத்தர், 63 நாயன்மார்கள் இவர் ஒருத்தர் இல்லையா, அதனால ஆறுங்கிற விகுதி சேர்த்து சொல்றோம் நந்தனார், சரிங்களா? இந்த நந்தனார் வந்து ரொம்ப அவரோட தொழில் என்னவோ குலை தொழில் தான், அவர் தோல் பதனிடுறது இந்த மாதிரி வேலைகள் தான், மிருகங்களுடைய தோல் எடுத்து காய வச்சு பதனிட்டு அதுல வந்து தோல் கருவிகள்லாம் செய்யற வேலை தான் அவரோட வேலை. ஆனா அவர் மனசு எப்போதும் சிவபெருமான நினைச்சுட்டே இருக்கும், மறந்து கூட அவர் சிவபெருமானை விட்டு வேற ஒன்னும் நினைக்க மாட்டார். நம்ம எப்பயாவது சாமியை நினைக்கிறோம் இல்ல, மற்ற நேரம் எல்லாம் சாமியை மறந்தே போயிடுறோம், நம்ம நம்ம வேலைகளையே செஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா, சாமியை மறந்தே போயிடுறோம். ஆனா அவர் இப்படி தெரியுமா, சாமியை மறக்கவே மாட்டார், மறந்து கூட சாமியை மறந்து வேற ஒண்ணு நினைக்க மாட்டார், சரியா? அப்படிப்பட்ட ஒரு அன்பான தொண்டர். அந்த காலத்துல எல்லாம் எப்படின்னா, தாழ்ந்த சாதியில உள்ளவங்களும் கோயிலுக்குள்ள விட மாட்டாங்க, கோயிலுக்குள்ள போய் சாமியை வணங்க முடியாது அவங்க, பாவம் அவங்க எல்லாம் வாசல் நின்னேதான் வணங்கணும், கோயிலுக்குள்ள விட மாட்டாங்க. அப்ப எல்லாம் அப்படித்தான் இருந்தது சட்டம், இப்பதான் அந்த சட்டத்தை எல்லாம் மாத்திட்டாங்க. முந்தைய காலத்துலலாம் அவங்க எல்லாம் தாழ்ந்த குலத்துல பிறந்தவங்க எல்லாம் சாமி மேல அன்பு இருந்தா கூட அவங்களால கோயிலுக்குள்ள வந்து பெருமானை வணங்கவே முடியல, அப்படிலாம் சிரமப்பட்டிருக்காங்க அவங்க, சரியா? அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம நமக்கு சாமி இவ்வளவு வாய்ப்பு கொடுத்துருக்காரு இல்லையா, நம்மளை சாமி உள்ள கோயிலுக்குள்ள வந்து பெருமானை வணங்குறதுக்கு நமக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காருல்ல, அதனால நம்ம எல்லாம் சாமிக்கு நன்றி சொல்லணும், சரியா? நம்ம நந்தனாருக்கு அவரால் கோயிலுக்குள்ள போக முடியல, ஆனால் அவர் மனசெல்லாம் இருக்கும், அப்படியே சாமியை நினைச்சிட்டே இருப்பார். அவர் என்ன செய்வாருன்னா, அந்த தோல் கருவிகளை வச்சு நம்ம கோயில்ல எல்லாம் பார்த்துருக்கீங்கல்ல, பெரிய முழவு, மத்தளம், பேரிகை அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, பெரிய பெரிய கொட்டுற முரசு கொட்டுற மாதிரிலாம் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தோல் கருவிகளுக்கான தோல் கொடுப்பாரு. அதை இழுத்து கட்டுறதுக்கு ஒரு வார் மாதிரி பயன்படுத்திருப்பாங்கல்ல, தோலாலான வார் பயன்படுத்திருப்பாங்கல்ல, நீங்க அந்த இசைக்கருவிகள்லாம் கவனிச்சு பாருங்க, ஒரு தோலால ஒரு ஒரு சர்ஃபஸ் இருக்கும், அது நல்லா டைட்டா கட்டுறதுக்கு சைட்ல எல்லாம் கயிறு போல கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதுக்கு தோலாலான வார், அது அந்த வார் கொடுக்கறது. அப்புறம் வீணை, யாழ், இதுக்கெல்லாம் வந்து அந்த தந்தி இருக்கும்ல, ஸ்ட்ரிங் பார்த்துருக்கீங்க, நீங்க வீணை தெரியுமில்ல உங்களுக்கு, அதே மாதிரி வீணை வர்றதுக்கு முன்னாடியே அந்த காலத்திலேயே தமிழர்கள் வந்து யாழ்னு ஒரு இசைக்கருவி பயன்படுத்தியிருக்காங்க, அதுவும் வீணை மாதிரியே தந்தி கருவி தான், அதையும் இப்படி வீணை மீட்டுற மாதிரி தான் மீட்டுவாங்க. ஆனா யாழ் வந்து ரொம்ப பழமையானது, வீணையெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே, வீணையை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே யாழ் இருந்துச்சு, சரியா? அது பழைய இசைக்கருவி, அது தந்தி கருவின்னு சொல்லுவாங்க, அதான் தந்தினா என்ன, ஸ்ட்ரிங், அது நரம்புன்னு சொல்லுவோம் நம்ம இல்லையா, நரம்பு, வீணையில நரம்பு இருக்குன்னு சொல்றோம்ல, நரம்பு அதான் மீட்டுவோம் நம்ம அப்படி இப்படி இல்லையா, அந்த நரம்பு வந்து இவர் நம்ம நந்தனார் வந்து அந்த நரம்பெல்லாம் கொடுப்பார், நரம்பு, அந்த வீணை ஆளுக்கான நரம்பு கொடுக்கறதோட மற்ற பேரிகை மத்தளம் இதுக்கெல்லாம் தோல் கொடுக்குறாரு, அந்த தோல் இழுத்து கட்டுறதுக்கு வார் கொடுக்குறாரு, தோலாலான வார் கொடுக்குறாரு. அப்புறம் என்ன பண்ணுவாரு, கோரோசனைன்னு ஒன்று உண்டு, அது வந்து மிருகங்களுடைய உடம்புலேருந்து எடுப்பாங்க, ஆனால் நல்ல வாசனையாக இருக்கும் அது, அதை வந்து நம்ம பெருமானுக்கு அர்ச்சனைக்கு பயன்படுத்துவாங்க, பெருமானோட பூசைக்கு அதை பயன்படுத்துவாங்க, சரியா? இதையெல்லாம் கொண்டு கொண்டு கொடுப்பார் கோயிலில் வந்து சாமிக்காக கொடுப்பாரு, கொடுப்பாரு, ஆனால் அவரால் உள்ளே போய் சாமியை கும்பிட முடியாது, வாசல்ல இருந்தே கொடுப்பார், சரியா? கொடுத்துட்டு வாசல்ல இருந்தே பெருமானை வணங்கிப்பார், சரியா? ஆனால் தன்னுடைய சைல தொழிலை எப்போதும் செஞ்சுட்டே இருப்பார், அதை சிவ நினைவோடையே செஞ்சுட்ருப்பார், சரியா? இப்படிப்பட்டவர் என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் நடந்து அப்படி கொஞ்சம் தூரம் தள்ளி திருப்புன்கூர்னு ஒரு இடம் இருக்கு, சரியா? திருப்புன்கூர், சரியா? அந்த ஊர் எங்கன்னா, அவர் பிறந்த ஆதனூர் இருக்குல்லையா, அங்கேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் வரணும் தள்ளி வரணும், சரியா? அந்த ஊருக்கு அவர் நடந்தே வந்துடுறாரு, வந்துட்டு திருப்புன்கூரில் இதே மாதிரி சாமிக்கு வேண்டிய கோயிலுக்கு வேண்டிய தோல் கருவிகள்லாம் கொடுக்குறாரு, கொடுத்துட்டு அங்கே வந்து திருப்புன்கூரில் சாமி பேர் என்ன தெரியுமா, சிவலோகநாதர், என்ன சாமி பேர், சிவலோகநாதர், எந்த ஊரில், திருப்புன்கூர், சரியா? அந்த ஊரில் நந்தி வந்து பெரிய நந்தி, நீங்கள் சிவன் கோயிலெல்லாம் பார்த்துருக்கீங்கல்ல, சாமிக்கு நேரம் நந்தி இருக்கும் இல்லையா, அதனால என்ன பண்ணுவார், வெளியிலேருந்தே எட்டி எட்டி பார்ப்பாரு, சாமி எப்படியாவது பார்த்து வணங்கிடணும் அப்படின்னு எட்டி எட்டி பார்ப்பாரு, இந்த நந்தி மறைக்கும். அப்போ மனசில் ரொம்ப நந்துக்குவார், சாமி உன்னை வணங்கணும்னு நினைக்கிறேன் சாமி, நேராக பார்த்து வணங்கணும்னு நினைக்கிறேன் சாமி, நம்ம சாமிக்கு தான் நம்ம மனசில் என்ன நினைச்சாலும் தெரியும் இல்லையா, நம்மளை யார், எந்த நிமிஷம், என்ன நினைக்கிறோம் எல்லாம் நம்ம சாமிக்கு தெரியும் இல்லையா, அதனால நம்ம நந்தனார் நினைச்சதும் அவருக்கு தெரியும், நம்ம சாமிக்கு தெரிஞ்சிடும். அப்ப என்ன சொல்லுவார் தெரியுமா, சாமி நந்திய கொஞ்சம் ஒதுங்கி இருக்காரு அப்படின்னு சொல்லிடுவார். அப்போ நந்தி என்ன பண்ணும், அப்படியே எழுந்திருச்சு இப்படி சைடில் உட்காந்துரும், பக்கத்தில் போய் இப்படி உட்காந்துரும். அப்போ நந்தனாருக்கு நேராக சாமி தெரிவார். சரி, அப்போ சாமி அப்படியே விழுந்து வணங்கி கையெடுத்து கும்பிடுவார், விழுந்து வணங்குவார், வணங்கிட்டு அப்படியே மகிழ்ச்சியில் கூத்தாடுவார், பாடுவார், ஆடுவார். அவருக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், கண்ட தனியாக வரும் ஆனந்த கண்ணீர். நம்ம சாமி நமக்காக நந்தியை ஓரமாக விலக சொல்லி நமக்கு காட்டி கொடுத்துட்டாரே அப்படின்னு நந்தனாருக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சி அப்படியே வெள்ளம் போல பாயும் மனசில். சரியா, பெருமான் அப்படியே வெளியிலருந்தே வணங்கிட்டு அப்படியே கோயில வெளியிலருந்தே வளமா வருவார். இப்போ வரும்போது அந்த கோயிலோட மேற்கு பக்கத்துல ஒரு பள்ளமா ஒரு இடம் இருக்கும். அந்த பள்ளத்தை பார்த்தோன்னே அவருக்கு என்ன தோணும் தெரியுமா, இந்த இடத்துல நம்ம திருக்கோயிலுக்கு ஒரு திருக்குளம் அமைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்க தோணும். கோயிலுக்கெல்லாம் குளம் உண்டு இல்லையா, நீங்க கோயில எல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, எல்லா கோயில்லையுமே திருக்குளம்னு ஒண்ணு இருக்கும். அந்த திருக்குளத்துக்கு இந்த இடம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாரு, அந்த இடத்த தானே ஒத்தையா வெட்டி வெட்டி வெட்டி வெட்டி குளம் அமைப்பார். சரியா, குளம் அமைச்சு அந்த குளத்துக்கு இப்ப கூட பேரு நந்தன் குளம். அந்த குளம் இப்ப கூட இருக்குது, அந்த குளத்துக்கு நந்தன் குளம்னு பேர். சரியா, இதுல வந்து நம்ம பெரிய புராணத்துல சொல்லாத ஒரு செய்தி இருக்குது. என்ன தெரியுமா, இவங்க நந்தனார் வந்து ஒத்தையா வெட்டிட்டே இருந்தாரு இல்லையா, குளம் வெட்டிட்டே இருந்தாரு இல்லையா. அப்போ நம்ம சாமி சொல்லுவாரா, விநாயகரை கூப்பிட்டு நீ பூதகணங்களை எல்லாம் அனுப்பி அந்த குளத்தை நந்தனார் வெட்டி முடிக்கிறதுக்கு உதவி செய்ய அப்படின்னு சொல்லிடுவாரு. அப்போ விநாயகர் என்ன பண்ணுவாரு, அவர் தான் கணங்களுக்கெல்லாம் தலைவர் இல்லையா, கணபதி அவர் இல்லையா, கணங்களுக்கெல்லாம் தலைவர் அவர். அவர் என்ன பண்ணுவாரு, பூதகணங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து, சிவகணங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து நந்தனார் ஒரு நாள் அந்த குளத்தை வெட்டிட்டே இருக்கும்போது ஒரு நாள் ராத்திரி தூங்கிட்டு இருப்பாரு. அந்த நேரத்தில் என்ன பண்ணிடுவார், ராத்திரி ஒரு ராத்திரியா விநாயகர் இந்த பூதகணங்களை எல்லாம் கூப்பிட்டு குள வேலையை முடிச்சு வச்சிருவார். ஃபுல்லா குளம் ரெடி ஆயிடும், திருக்குளம் ரெடி ஆயிடும், ஃபுல்லா பணியெல்லாம் முடிஞ்சிடும். அடுத்த நாள் காலையில் நந்தனார் முடிச்சு பார்ப்பாரு, குளம் எல்லாம் முழுசா முடிஞ்சிருக்கும். இப்போ அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரியா, இந்த கதை வந்து நமக்கு பெரிய புராணத்துல சேக்கலா பெருமான் சொல்லல, ஆனா இந்த குளத்து பக்கத்துல குளம் வெட்டிய விநாயகர் அப்படின்னு ஒரு பிள்ளையார் இப்ப கூட இருக்கார். சரியா, இந்த கோயில் போகும்போது அதை கவனிங்க, அவர் பேர் குளம் வெட்டிய விநாயகர். சரியா, அதனால சரி அப்ப இந்த நிகழ்வு நடந்திருக்கணும் அப்படிங்கறத நம்மளால யூகிக்க முடியுது. சரியா, இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கோயில என்ன பண்ணுவார், கோயில வெளியிலருந்தே வளமா வந்து வணங்கிட்டு அப்படியே தன்னோட ஊரான ஆதனூருக்கு வந்துடுவார். சரியா, ஆதனூருக்கு வந்தவருக்கு இப்படியே அப்பப்போ வேற வேற கோயில்களுக்கெல்லாம் போவாரு, பெருமானை வணங்குவார், வெளியிலருந்தே வணங்குவாரு, வந்துடுவாரு. இது நடந்துகிட்டே இருக்கும். சரியா, அப்போ ஒரு நாள் அவருக்கு தில்லைக்கு போனோம், சிதம்பரத்துக்கு போனோம், போய் நம்ம பெருமானை வணங்கணும்னு ஆசை வந்துடும். சரியா, அந்த நினப்பு வந்ததுலேருந்து பெருமானை பற்றி நினப்பா இருப்பார், பெருமானை நினச்சிட்டே இருப்பார். சரியா, எப்போ போகிறது அப்போ நினைப்பா, எப்படியும் உள்ளே போய் சாமியை கும்பிட முடியாது, சரி நாளைக்கு போவோம் அப்படின்னு தினமும் நினைப்பார். அதனால தான் அவர் பேர் நாளை போவார்னு ஆயிடுச்சு, அவரோட பேர் நந்தனாருங்கிறது நாளை போவார்னு ஆயிடுச்சு. சரியா, இப்படி நாளைக்கு போவேன், நாளைக்கு போவேன், நாளைக்கு போவேன்னு நினச்சிட்டே மனசில் பெருமானை நினச்சிட்டே இருப்பார். சரியா, அப்புறம் என்ன ஆகுது, இதை நினச்சிட்டே காலம் ஓடுது, நாள் போயிட்டே இருக்கு, அங்க போனாலும் சாமியை உள்ள போய் பார்க்க முடியாது அப்படின்னு நினைச்சு நம்பிட்டே ஆனா போகணும், போகணும், நாளைக்கு போவேன், நாளைக்கு போவேன் அப்படின்னு நினைச்சிட்டே இருப்பார். சரியா, ஒரு நாள் என்னாகும், ஒரு வழியா கிளம்பி வந்துடுவார். வர்றவர வழியில கொள்ளிட நதி இருக்கு இல்லையா, அந்த கொள்ளிட நதியை தாண்டி இந்த பக்கம் தில்லைக்கு வந்துடுவார், தில்லையோட எல்லைக்கு வந்துடுவார். எல்லைன்னா என்ன, பார்டர் இல்லையா, அந்த எல்லைக்கு வந்துடுவார். வந்து நின்னானே அங்க பார்த்தா அவருக்கு வந்து தில்லையை பத்தி நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்காரு. அவர் இது வரைக்கும் தில்லைக்கு போனதில்லை, ஆனா தில்லையை பத்தி எல்லாரும் சொல்லுவாங்க. அங்க வந்து தில்லை மூவாயிரவர் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த தில்லை மூவாயிரவர் வந்து தில்லை வாழ் அந்தனர் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள. அவங்க வந்து 3000 பேர், 3000 பீப்புள். சரியா, அவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னா, பெருமான் மேல ஆறாத அன்புடையவங்க. பெருமான பூஜை பண்ற உரிமை அவங்களுக்கு உரியது. சரியா, தில்லை கூத்த பெருமான் இருக்காருல, அவருக்கு பூஜை பண்ற உரிமை இந்த தில்லை 3000 பேருக்கு உரியது. அவங்க வந்து நம்மள மாதிரி பள்ளிக்கூடத்துல எல்லாம் போய்லாம் படிக்க மாட்டாங்க. அவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, வேத பாடசாலையில தான் பிள்ளைகளை படிக்க வைப்பாங்க. அவங்க வேதம் தான் கத்துக்குவாங்க, வேற எதுவும் கத்துக்க மாட்டாங்க. நம்மள மாதிரி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அப்படியெல்லாம் படிக்க மாட்டாங்க அவங்க. அவங்க வந்து வேதம் மட்டும்தான் கத்துக்குவாங்க, அதுவும் வேத பாடசாலையில தான் கத்துக்குவாங்க. அவங்க எப்படி தெரியுமா, நம்மளாம் வந்து கூத்த பெருமான் என்ன நினைக்கிறோம், சாமின்னு நினைக்கிறோம்ல, ஆனா அவங்க வந்து தன்னோட குடும்பத்துல ஒருத்தர் நினைப்பாங்க. அவங்க வந்து பெருமானை எப்போ தன்னோட அப்பா அப்படின்னு நினைப்பாங்க. சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் தாத்தா அப்படின்னு காமிச்சு கொடுத்தாங்க. பெருமானை வந்து அவங்க வீட்டில் அப்பா போலையும் தாத்தா போலையும் தான் அவங்க நினைப்பாங்க. குடும்பத்தில் ஒருத்தராக தான் அவங்க நினைப்பாங்க. சரியா? அந்த தில்லை மூவாயிரவர் வந்து பெருமான், அவங்க பெருமான் மேல அன்போடு எப்போது பூஜையே பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க அந்த 3000 பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அவங்களுக்குள்ளேயே தான் திருமணம் செஞ்சுக்குவாங்க. அவங்க வெளியில வேறவங்க இடத்துல வேற இடத்துல பெண் எடுக்க மாட்டாங்க, மாப்பிள்ளை எடுக்க மாட்டாங்க, தனக்குள்ளேயே திருமணம் செஞ்சுக்குவாங்க. அந்த 3000 பேருக்குள்ளேயே திருமணம் செஞ்சுக்குவாங்க. இப்ப கூட அவங்கதான் நம்ம பெருமானுக்கு வழிபாடு பண்றாங்க. தலையை அப்படி நல்ல சீவி கொண்ட போட்டிருப்பாங்க, நீங்க பாத்துருக்கீங்களா? நீங்க அடுத்த கோயிலுக்கு போனீங்கன்னா பாருங்க, சிதம்பரம் கோயிலுக்கு போனா பாருங்க, நல்ல தலையெல்லாம் நல்ல சீவி, ஆண்கள் கூட நல்ல பெரிய கொண்ட வச்சிருப்பாங்க. அவங்க அவங்கதான் தில்லை வாழ் அந்தணர்கள். சரியா? அந்த தில்லை வாழ் அந்தணர்கள்லாம் அங்க வந்து 3000 பேர் இருக்காங்க இல்லையா, அங்க 3000 வேள்வி குண்டம் அமைச்சு ஒரே வேள்வி நடந்துட்டே இருக்கும் தில்லையில. தில்லையில எல்லா இடமும் அப்படியே சிவ மனம், எல்லா இடமும் அப்படியே வேதம் ஓதுவாங்க, அப்படி வேள்வி நடந்துட்டே இருக்கும். அந்த வேள்வி குண்டத்துல இருந்து வர்ற ஓம புகை அப்படியே நிறைஞ்சிருக்கும். எல்லா இடமும் சிவ மனம், சிவனை பத்திர சிவனை பாடுற ஒலி கேட்டுட்டே இருக்கும். அப்படி ஒரு அருமையான ஊர். இதை வந்து அவர் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்காரு, நம்ம நந்தனார் கேள்விப்பட்டிருக்காரு. இன்னைக்குதான் அப்படியே வெளியில நின்று பாக்குறாரு, அந்த எல்லையில நின்று அப்படியே பாக்குறாரு. எல்லாம் பெரிய பெரிய மாட மாளிகைகள், அப்படியே வேத ஒலி, ஓமகுண்டத்துல இருந்து வர்ற அந்த புகை எல்லாத்தையும் பார்த்துட்டு, இப்படிப்பட்ட ஒரு தில்லையில நான் எப்படி காலை வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லையிலே நின்றுவார். நின்றுட்டு என்ன பண்ணுவார் தெரியுமா, எல்லையிலே வணங்கிட்டு அப்படியே சிதம்பரத்தையே ஊரோட வலம் வருவார். ராத்திரி பகலா நடப்பாரு, ஊரோட சுத்தி வரணும்னா எப்படி இருக்கும்ல, ஊர் எல்லையிலேயே நடந்துட்டே போவார். கோயில் எல்லைக்குள்ளே வராம வெளியிலே நடந்துட்டே போவார். அப்படியே நடந்து நடந்து நடந்து பெருமான சுத்தி சுத்தி வலம் வந்துட்டே இருப்பார். ராத்திரி பகலா நடப்பாரு, அப்படியே டயர்டாகி ஒரு நேரம் அப்படியே சோர்வாகி அப்படியே ஒரு நேரம் படுத்துருவார். படுத்தவர் அப்படியே தூங்கிடுவார். சரியா? ஆனா மனசுல எல்லாம் சாமியும் உள்ள பார்க்கணும், சாமியும் உள்ள பார்க்கணும், எனக்கு தில்லை தரிசனம் எப்ப கிடைக்கும், எப்ப கிடைக்கும், எப்ப கிடைக்கும்னு அவர் மனசு அப்படியே ஏங்கி கிடக்கும். சரியா? அப்ப அந்த ஏக்கத்தோடையே அப்படியே தூங்கிடுவார். அப்ப நம்ம சாமி என்ன பண்ணுவாரு, அவர் கனவுல வந்து உனக்கு தில்லை வாழ்ந்தனர்கள் நெருப்பு மூட்டி கொடுப்பாங்க, அந்த நெருப்பு குண்டத்துல நீ மூழ்கி நீ வந்து அந்தணனாகி வந்து என் திருவடிக்கு வா அப்படின்னு சொல்லுவார். சரியா? என்ன சொல்லிடுவாரு, நெருப்பு குண்டத்துல மூழ்கி இந்த உடம்ப விட்டு நீ வேற ஒரு அந்தணர் உடம்புல நீ வருவ, நீ உள்ள என் திருவடிக்கு வருவ அப்படின்னு சொல்லிடுவார். அப்புறம் என்ன செய்வார் தெரியுமா, தில்லை வாழ்ந்தனர்கள் எல்லாத்தையும் போய் என்ன சொல்லுவாரு, இந்த மாதிரி என்னோட அன்பன் ஒருத்த என் மேல ஆறாத அன்புடையவ, ஆறாத காதலுடையவ, அவன் வந்து எல்லையில நிக்கிறான், என்னை பார்க்க வரணும்னு நினைக்கிறான், ஆனா எல்லையில நிக்கிறான், நீங்க அவனுக்கு ஒரு நெருப்பு வளர்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமி என்ன சொல்லிடுவாரு, எல்லா தில்லை வாழ்ந்தவர்களோட கனவுல போய் சொல்லிடுவாரு. அப்போ அவங்க எல்லாம் முடிச்சு பார்ப்பாங்க. அப்படி சாமி சொன்னது ஞாபகம் வரும், அவங்க எல்லாரும் சரி நம்ம சாமி சொன்னதை நம்ம கண்டிப்பா செய்யணும், நம்ம சாமி சொல்லியிருக்காரு அதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, எல்லைக்கு வருவாங்க. வந்து பார்த்தா நம்ம நந்தனார் இருப்பாரு, அவர்கிட்ட வந்து உங்களை வந்து நாங்கள் கூட்டிட்டு போக வந்திருக்கோம், உங்களுக்கு நாங்கள் நெருப்பு அமைச்சு கொடுக்குறோம், நெருப்பு குண்டு அமைச்சு கொடுக்குறோம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தில்லை வாழ்ந்தவர்களாக என்ன பண்ணுவாங்க, நந்தனார உள்ள கூட்டிட்டு வருவாங்க, அந்த எல்லைக்குள்ள வருவாங்க. வந்து கோயிலில் வந்து தெற்கு வாசலுக்குள்ள தெற்கு கோபுரம், சவுத் சவுத் கோபுரம் இருக்கு இல்லையா, அந்த மதில் சுவருக்கு வெளிப்பக்கத்தில் அந்த ஓம குண்டை அமைப்பாங்க. அந்த பெரிய குண்டம் மாதிரி அமைச்சு அதில் பூரா நெருப்பு நிறைச்சிருவாங்க. சரியா? செஞ்சு அப்படி நெருப்பு குளம் மாதிரி அமைச்சிருக்காங்க. அந்த இடம் இப்போ கூட என்ன தெரியுமா பேரில் இருக்குது, ஓமக்குளம் அப்படிங்கிற பேரில் இருக்குது. தில்லையில சிதம்பரத்தில் தெற்கு கோபுரத்து பக்கத்தில் அந்த மதில் சுவர் இருக்கு இல்லையா, அதுக்கு வெளி பக்கத்தில் ஓமக்குளம் அப்படிங்கிற பேரில் இப்போ கூட அந்த இடம் இருக்குது. சரியா? அப்படி நெருப்பு அமைச்சு கொடுத்துருவாங்க. அப்போ நம்ம நந்தனார் வந்து நெருப்பு அமைச்சு கொடுக்குறேன்னு சொன்னோடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகும். அப்பாடா எனக்கு விமோசனம் கிடைச்சிச்சு, அப்பா இதில் விமோசனம் கிடைச்சிச்சு, எனக்கு என் சாமியை பார்க்கறதுக்கு எனக்கு வழி கிடைச்சிச்சு அப்படின்னு அவர் ரொம்ப ஆனந்த குத்தாடுவார். எல்லாரையும் வணங்கி என்ன பண்ணுவார், அப்படியே பெருமான் திருவடி அப்படியே மனசில் நினைச்சு கையை அப்படி தலைமையில கூப்பி பெருமான் திருவடி அப்படியே நெஞ்சில் நிறைச்சு அப்படியே அந்த ஓம குண்டத்துக்குள்ளே இறங்குவார். சரியா? அந்த நெருப்பு குண்டத்துக்குள்ளே இறங்குவார். அப்படி இறங்கினோடனே என்ன ஆகும் தெரியுமா, அவரோட உடம்பு அப்படியே மாறி அப்படியே பொன்னாளான உடம்பு மாதிரி வந்துடும். ஏன் ஒரு முனிவர் போல வருவார் வெளியில வரும்போது. வெளியில வரும்போது ஒரு ஜடாமுடி இருக்கும் அவருக்கு, ஒரு பூணூல் போட்டிருப்பாரு, அப்படியே உடம்பெல்லாம் ஒரு பொலிவு, அப்படியே பொண்ணு மாதிரி தக தக தகன்னு இருக்கும். அப்படி ஒரு முனிவர் மாதிரி ஒரு பார்க்கறதுக்கு எப்படி இருப்பாருன்னா, ஒரு அந்தனர் மறையெல்லாம் வேதங்கள் எல்லாம் கற்று அந்தனர்கள் இருப்பாங்கல்ல, அவங்கள போல அவர் வெளியில வருவார். வெளியில வந்தோடனே எல்லாருக்கும் ஒரே அதிசயம் ஆச்சரியம், என்ன பண்ணுவாங்க, அந்த 3000 தில்லை 3000 நிக்கிறாங்களா சுத்தி, அவெல்லாம் அப்படியே வணங்குறாங்க. இது என்ன அதிசயம், இது என்ன அதிசயம் அப்படின்னு. அங்க சுத்தி நிறைய அடியார்கள்லாம் நிக்கிறாங்க, அவங்க எல்லாம் அப்படியே தாழ்ந்து வணங்குறாங்க, தரையில விழுந்து வணங்குறாங்க அவரை நந்தனார. சரியா வணங்குறாங்க. அப்படியே தேவர்கள்லாம் அப்படியே இசைக்கருவிகள் எல்லாம் ஆசிக்கிறாங்க. தேவலோகத்துல இருந்து தேவர்கள் எல்லாம் மேலிருந்து அப்படியே பூ மாறி பொழியிறாங்க. எல்லாம் ஆச்சரியம், எல்லாருக்கும் என்ன வியப்புல கண்ணு விரியுது. அந்த மாதிரி எல்லாம் பேச்சு இல்லாம நிக்கிறாங்க இந்த அதிசயத்தை பார்த்து. இப்ப என்ன பண்றாரு நம்ம நந்தனார், அப்படியே அந்த அந்தனர் திருவுருவம் கிடைச்சிருச்சு இல்லையா, அந்தனர் உருவம் கிடைச்சிருச்சு, அப்படியே வணங்கி அந்த தெற்கு கோபுரத்தை வணங்கி அப்படியே மடம் மடம் மடம் மடம் கோயிலுக்குள்ள போவார். சாமியை பார்க்கணும், அவருக்கு ரொம்ப நாள் ஆசை இல்லையா, ஏக்கம், எவ்வளவு நாளா அப்படியே அணை போட்டு வச்சிருந்த ஆசை இல்லையா அது. அதனால மடம் மடம் மடம் மடம் அப்படியே உள்ள போவாரு. உள்ள போனவர் அப்படியே சாமிகிட்ட உள்ள கலந்துருவார். யாரும் அவரை பார்க்க முடியாது. எங்க போனாரு எங்க போனாரு எல்லாரும் தேடுவாங்க, எங்கேயும் அவர் இல்லை. அப்படியே சாமி திருவடிக்குள்ள போயிட்டார். சரியா, நந்தனா இப்படி தில்லையில அப்படியே சாமியோட இரண்டரை கலந்துட்டார். சரியா, இப்போ இந்த நந்தனாரை வந்து நம்ம மனசார நினைச்சுக்கணும். இதுல வந்து ஆதனூர் பார்த்தோம்ல, அவர் பிறந்த ஊர் ஆதனூர்ல ஒரு சிவன் கோயில் இருக்கு. அந்த கோயில்லையும் நந்தனாருக்கு ஒரு சிலை இருக்கு. சரியா, அப்புறம் திருப்புன்கூர், அதான் நம்ம நந்தி ஓரமா வழி விட்டுச்சு இல்லையா, வழி விட்டு சாமி வணங்கினார் இல்லையா நம்ம நந்தனார். அந்த கோயில்லையும் அந்த தேரடி பக்கத்துல வெளி வெளி கோயில்ல வெளி பிரகாரத்துல நம்ம நந்தனாருக்கு ஒரு சிலை இருக்கு. சரியா, அதெல்லாம் நீங்க அடுத்த ரூபா போனீங்கன்னா அதை கவனிச்சு பார்க்கணும். சரிங்களா, அந்த இடத்துல அந்த அவர் வச்சிருக்க அந்த சிலையை வச்சிருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல வந்து நேரம் பார்த்தா சாமியை

0: இருந்தா போதும், அன்பு ஒன்ன மட்டும்தான் நம்ம சாமி பார்க்கிறாரு. சரிங்களா? இதனால நம்ம சாமிகிட்ட அன்பா இருக்கணும். அந்த அன்பை சாமி தான் நமக்கு தரணும். அவர்கிட்ட அன்பு செய்யறதுக்கும் சாமி தான் நமக்கு அருள் செய்யணும். சரியா? அதனால சாமிகிட்ட நம்ம விண்ணப்பம் வைக்கும்போது, சாமி நந்தனாரை போல உங்க மேல அன்பு வைக்கணும், கண்ணப்பநாயனாரை போல அன்பு வைக்கணும், காரைக்காலம்மையார போல அன்பு வைக்கணும் நானு அப்படின்னு நம்ம விண்ணப்பம் வைக்கணும். சரிங்களா? சரிங்களா? சரி, நம்ம எல்லாரும் அதை செய்வோம். சரியா? நமக்கு சாமி அருள் நிச்சயமா கிடைக்கும். சரிங்களா? சரி, நாளை பாப்போமா. திருச்சி செம்பலம்.
1: ஓம் நம சிவாய. டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம் அண்ட் இட் இஸ் ஆல் செட் டு சஸ்டெயின் த சேம் வித் லாட் மோர் நியூ ஃபீச்சர்ஸ் இன் த ஃபோர்த் கமிங் இயர்ஸ் ஆஸ் வெல். ஆடிங் டு தட், like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
2: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். அடுத்ததாக நீங்கள் கேட்க இருப்பது இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி திருச்சிற்றம்பலம்.
3: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
1: Om Shivaya Namah. shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவம்பாவை. தலைப்பு பைங்குவளை கார்மலரால். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: இந்த 13வது திருப்பாடல்ல 13வது திருப்பாடல்ல அவன் எப்படி தீர்த்தமாக விளங்குகின்றான்? ஏன்னா அவன் எப்போதும் அம்மையை விட்டு பிரிந்திருப்பதில்லை. பாகம் பிரியாள் இங்கேயே அம்பாளுடைய திருநாமல். அப்ப அம்பாளோடு சேர்த்து சுவாமி எப்படி இருக்கிறாரோ அப்படி இருக்கக்கூடிய பாங்கினை இந்த திருக்குளத்திலேயே நம்ம காணலாம் என்று இந்த 13வது திருப்பாடல் சொல்கின்றது.
5: பைங்குவளை கார்மலரால் செங்கமல பைம்போதால் அங்கம் குறுகினத்தால் பின்னும் அறவத்தால் சங்கன் மலங்கழுவுவார் வந்து சாரதலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்று இசைந்த பொங்கு மடுவில் புகப் பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தாற்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புணல் வாய்ந்து ஆடையலோர் எம்பாவாய். 11வது திருப்பாடலே மொய்யார் தடம்பொய்கை புக்கு முகேரன்ன கையார் குடைந்து குடைந்து உன் கடல்வாடி என்று சொன்னார்கள். இப்ப அந்த திருக்குளத்திலே புகுந்து நீரை தட்டி இறைத்து நீராடும் போதெல்லாம் அவன் திருவடியை பாடிதாக சொன்னார்கள். அப்ப பெருமானுக்கும் அந்த தீர்த்தத்துக்கும் உள்ள தொடர்பு எப்படிப்பட்டது என்று நினைக்கும் போது 12வது திருப்பாடலிலே தீர்த்தன் என்றே குறிப்பிட்டார், தீர்த்தமயமாகவே இருப்பவன் என்று. 13வது திருப்பாடலிலே அந்த உண்மையை நன்கு விளக்கமாக குறிப்பிட்டுள்ளார் நம்முடைய மணிவாசக பெருமான். எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்று இசைந்த பொங்கு மடு என்று குறிப்பிடுகின்றார். மடு இந்த பொய்கையானது, இந்த பொய்கை எப்படி விளங்குகின்றது? பொங்கு மடு நல்ல நீர் நிறைந்து விளங்கக்கூடிய இந்த மடுவானது, இந்த பொய்கையானது எப்படி விளங்குகின்றது என்று சொன்னால், எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்று பெருமானும் அம்மையும் போன்று. அம்மையை முதல் குறிப்பிடுகின்றார். அம்மையும் பெருமானும் போல அம்மை அப்பனாகவே விளங்குகின்றது இந்த தீர்த்தம். எப்படி என்று சொன்னால், அந்த அம்மை அப்பனுக்குரிய அந்த தோற்ற பொலிவுகளை இந்த திருக்குளத்திலும் நாம் காணலாம். எப்படி என்று சொன்னால், இந்த திருக்குளத்திலே பசுமையான கரிய குவளை மலர்கள் விளங்குகின்றன, செம்மையான பசுமையும் செம்மையும் உடைய தாமரை மலர்களும் விளங்குகின்றன.

0: ஐங்கோவளை கார்மலரார் பசுமையான குவளை செடிகளின் கரிய மலர்களை கொண்டிருக்கின்றது இந்த பொய்கை. அது மட்டுமா, செந்தாமரையின் அழகிய மலர்களையும் கொண்டிருக்கின்றது. அந்த குவளையினுடைய கருமை நிறம் அம்மையினுடைய கருணீர நிறத்தை சுட்டுகின்றது. தாமரையினுடைய சிவந்த நிறம் பெருமானுடைய பொன்னார் திருமேனியினை சுட்டுகின்றது இல்லையா. ஆகவே அம்மையும் அப்பனையும் போன்ற தோற்ற பொலிவு இந்த திருக்குளம் பெற்றிருக்கின்றது. அது மட்டுமா, அங்கம் குறுகினத்தார் பின்னும் அறவத்தார். இடத்துல சொல்லணி, குளத்துக்கு சொல்லும் போது ஒரு பொருள், அம்மையப்பனுக்கு சொல்லும் போது வேறு ஒரு பொருளை கொள்ள வேண்டும். அப்படி குளத்துக்கும் அம்மையப்பனுக்கும் பொருந்தும்படியான சொற்களை கையாண்டு பாடியுள்ளார்கள் நம்ம மாதவரடிகள். அதாவது ஒரு இலக்கிய எழுச்சியை தருவதிலும் ஞானிகளால எல்லாத்தையுமே தர முடியும் இல்லையா. நமக்கு அவர்களுடைய திருவாக்குகள் நமக்கு சிவப்பேற்றையே அருள வல்லவை. அந்த சிவப்பேற்றையும் அருளக்கூடிய அந்த நெறிமுறையிலே நமக்கு இம்மை இன்பத்தையும் தமிழ் இன்பத்தையும் நிறைய தருகின்றன பாதவுரடிகளின் அந்த மணி வாக்குகள். எவ்வளவு அற்புதமாக சொல்லியிருக்கின்றார்கள் பாருங்க. அங்கம் குறுகினத்தார் குளத்துக்கு சொல்லும் போது அங்கம் என்பதை அம் கம் என்று பிரித்துக் கொள்ள வேண்டும். அம் கம் என்று பிரித்தால் சேர்த்து எழுதும் போது என்ன ஆயிரும், அங்கம்னு வந்துடும். ஆகவே அங்கத்தை அம் கம் குறுகு இனத்தார், குறுகு இனத்தார் அம் கம். அம் என்றால் அழகிய, கம் என்றால் நீர் என்று பொருள். கம் என்றால் நீர் என்று பொருள். குறுகு பறவை, அம் கம் குறுகுனா நீர்வாழ் பறவைகள், அழகிய நீர்வாழ் பறவைகள். இந்த குளத்துல நீர்வாழ் பறவைகள் இருக்கின்றன. பின்னும் அறவத்தார், இதிலே அலைகள் ஒன்றோடு ஒன்று மேற்பொருந்தி இந்த குளத்திலே வருவதனால பெரிய பொய்கை, பெரிய குளம், அதுல நீர்வளம் நிறைய இருக்குது. அதனால சின்ன சின்ன அலைகள் தோன்றுகின்றன. அலைகள் அப்படி ஒன்றன் பின் ஒன்றாக வந்து ஒன்றோடு ஒன்று பின்னி பிணையும் பொழுது அந்த அலைகள் ஓசையை எழுப்புகின்றன. அதான் பின்னும் அறவத்தார், பின்னி எழும் அலை ஒளிகளை உடைமையான். அறவம் என்பது ஒளி. சரி, இந்த அங்கம் குறுகினத்தாலுக்கும் பின்னும் அறவத்தாலுக்கும் அம்மையப்பரோடு என்ன சம்பந்தம் என்று நினைத்து பார்த்தோம் என்று சொன்னால், குளத்துக்கு சொல்லும் பொழுது அங்கம் குறுகு இனத்தால் அழகிய நீர்வாழ் பறவைகளை பெற்றிருப்பதால் என்று பொருள் பண்ணணும். ஆனா இதே தொடரை அம்மைக்கு பொருள் பண்ண வேண்டும். அப்போ அங்கம் குறுகி அங்கம்னு பிரிக்காம அங்கம் என்று ஒரு சொல்லாக்கி அங்கம் குறுகினத்தார் என்று சொன்னார். அங்கம் என்பது உடல் உறுப்பு என்று பொருள்படும். அதை குறிப்பாக கை என்று கொள்ள வேண்டும். ஏனென்றால் குறுகு என்று சொல்கின்றோமே அது வளையலை குறிக்கும். குறுகு என்ற சொல்லுக்கு வளையல் என்ற பொருளும் உண்டு. பறவைங்கிற பொருள் இருப்பது மாதிரி வளையல்கிற பொருளும் இருக்கிறது. அப்ப அங்கம் என்பது உடல் உறுப்பு, அடுத்த குறுகு வளையல் என்ற பொருள் வருவதனால அந்த உடல் உறுப்பை கை என்று கொள்ள வேண்டும். அம்மை கைகளிலே வளையல் அணிய பெற்றவர், பெய் வளை என்று சொல்லியே பின்னால் ஒரு பாடலை சொல்ல போகின்றார். ஆகையினாலே அங்கம் குறுகினத்தார் என்று திருக்கரங்களிலே வளையல் அணிய பெற்றிருக்கின்றார் அம்மையார். ஆகவே இதுல உள்ள இந்த நீர்வாழ் பறவைகளை நாம அங்கம் குறுகு அப்படின்னு சொல்லும் போது அங்கம் குறுகுன்னு அந்த சொற்கள் அம்மையை நினைவூட்டுகின்றன, அம்மையின் திருக்கரத்து வளையல்களை நினைவூட்டுகின்றன. அதே சொற்கள் அங்கம் குறுகு என்ற சொற்கள் வந்து அம்மைக்கு தொடர்பான பொருளையும் தருகின்றன. ஆகவே இந்த அங்கம் குறுகு என்ற ஒரு தொடரின் மூலமாக குளத்துக்கும் அவங்க பொருள் கிடைக்கிறது இல்லையா, குளத்துக்கும் ஒரு பொருள் கிடைக்கின்றது, அம்மைக்கும் பொருள் கிடைக்கின்றது. இதை சொல்லணி என்று சொல்வார்கள். பின்னும் அறவத்தால் அது பின்னி எழுகின்ற அலைகளின் ஆரவாரத்தை குறித்தது குளத்துக்கு. சுவாமி சொல்லும்போது அவர் திருமேனியிலே அறவங்கள் பின்னி இருக்கின்றன. அறவம் பாம்பு, திருமேனியிலே பாம்புகள் பின்னி இருக்கின்றன. ஆகவே அங்கு சுவாமிக்கு பொருந்துகின்றது. அம்மைக்கு உள்ள பொருத்தத்தை முதலில் சொல்லி அப்பனுக்கு உள்ள பொருத்தத்தை அடுத்து சொல்கின்றார். முதல்ல பைங்குவளை கார்மலர், குவளையினுடைய கருமை நிறம் அம்மையின் நிறம். செங்கமல பைம்போதால் இல்லையா, அது சுவாமியினுடைய சிவந்த நிறம். அடுத்து அங்கம் குறுகினத்தால் அழகிய நீர்வாழ் பறவை குளத்துக்கு, அங்கத்திலே வளையர்கள் அணிய பெற்றிருத்தல் அம்மைக்கு. பின்னும் அறவம், பின்னி எழுகின்ற அலைகளின் ஒளி குளத்துக்கு. பின்னி இருக்கின்ற அறவங்கள் பெருமானுக்கு. பின்னும் அறவம் அந்த நீர்ல இருக்கு, சுவாமிக்கும் சுவாமியிடத்திலும் பின்னும் அறவம் இருக்குது. அப்போ அந்த குளம் சுவாமியை நினைவூட்டுகிறது. இன்னும் அறவத்தால் தங்கன் மலன் கழுவுவார் வந்து சார்தலினார். தம் கண், தங்கன் என்பதை தம் கண் என்று பிரித்து கண் என்பது இடப்பொருளை உணர்த்தும் ஏழாம் வெற்றுமை உருபு. தம் கண் என்றால் தம்மிடத்து, தம்மிடத்து மலம் கழுவுவார். இங்கு மலம் என்பது உடலின் மீது உள்ள அந்த மாசுகளை குறிக்கும். அவ்வளவுதான். அந்த அளவுக்கு தான் அதுக்கு நாம பொருள் கொள்ள வேண்டும். ஏன்னா புண்ணிய தீர்த்தங்களிலே அந்த அளவுக்கு தான் நம்ம புண்ணிய தீர்த்தத்தை பயன்படுத்தலாம். இன்னும் சொல்லும் பொழுது மற்ற சாதாரண ஆறு அல்லது நீர்நிலைகள் அல்லது வீட்டிலோ நீராடி விட்டு அதன் பிறகு புண்ணிய தீர்த்தத்தை நீராடுவது ரொம்ப சிறப்பு என்று சொல்வார்கள். ஏன்னா அதிக அளவு உடலிலே மாசுகளை வைத்துக் கொண்டு நீராடக்கூடாது. எப்பவும் உடல்ல கொஞ்சம் வந்து வேர்வை இருக்கும், கொஞ்சம் மாசுகள் காற்றினால படிஞ்சிருக்கும், அந்த அளவுதான். அந்த அளவுக்கு தான் இங்க மலம் என்பதற்கு நம்ம பொருள் கொள்ள வேண்டும். தம் கண் தம்மிடத்து மலம் கழுவுவார் வந்து சார்ந்தறினால், தங்கள் உடலில் உள்ள மாசுக்களை போக்க விரும்புபவர்கள் இந்த குளத்தை வந்து சார்கின்றார்கள். அதுபோல ஆன்மாக்கள் தங்கள் அழிவை அறிவை பிடித்துள்ள மும்மல மாசுகளை அதை நீக்க விரும்பும் ஆன்மாக்கள் அம்மையப்பனை வந்து சார்கின்றார்கள். ஆகவே மலத்தை நீக்க வேண்டியவர்கள் இந்த திருக்குளத்தையும் சார்கின்றார்கள். உடல் மலத்தை நீக்க வேண்டியவர்கள் திருக்குளத்தை சார்கின்றார்கள். அறிவை பிடித்துள்ள மலத்தை நீக்க வேண்டியவர்கள் அம்மையப்பனை சார்கின்றார்கள். ஆகவே மல நீக்கத்தை இந்த திருக்குளமும் செய்கின்றது அம்மையப்பனை போல. ஆகவே இது அம்மையப்பனாகவே விளங்குகின்றது. தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தறினார். ஆக இத்தனை ஒற்றுமைகளும் இருப்பதனால் இந்த திருக்குளம் எப்படி விளங்குகிறது? எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்று இசைந்த பொங்குமடு அப்படி விளங்குகிறது என்று சொன்னார். இந்த பொங்கு மடுவில் ஆகவே இது அம்மையப்பனே அல்லவா? ஆகவே அம்மையப்பன் திருவடியே சார்வதாக, அந்த உமையொரு பாகன் திருவடியே நாம் சார்கின்றோம் இந்த திருக்குளத்துல நீராடுனா. ஆகவே எங்கள் இறைவியையும் எம் இறைவனையும் ஒத்து பொருந்திய நீர் நிறைந்த பொய்கையிலே பாய்ந்து பாய்ந்து புகை புகை பாய்ந்து பாய்ந்துன்னு இருக்குது இல்லையா, பாய்ந்து பாய்ந்து புகை. ஆகவே அம்மையப்பனையே கண்டுகொண்டோம் என்றால் அந்த திருவடியில எப்படி பாய்ந்து சென்று நீராடுவோம்? அத மாதிரி பாய்ந்து பாய்ந்து இதுதான் அம்மையப்பன்னு தெரிஞ்சு போச்சு. ஆகவே அந்த அன்பின் உந்துதலினாலே பாய்ந்து பாய்ந்து அதிலே புகுந்து தாவி தாவி புகுதலாலே, புகை என்றால் புகுவதனால், புகுவதனால் ஒளி எழுகின்றது. என்னன்னா நம் சங்கம் சிலம்ப, சங்கம் என்பது சங்கினாலான வளையல்கள், சங்கினால வளையல்கள் அணிந்திருப்பார்கள் இல்லையா, சங்கினால் செய்த வளையல்கள் சங்கம் சிலம்ப. நம் கைவளையல்கள் ஒழிக்கவும் சிலம்பு கலந்தார்ப்ப, காலிலே விளங்குகின்ற சிலம்புகளும் மகளிர் காலிலே அணிகின்ற ஆபரணம் சிலம்பு இல்லையா, சிலம்புகள் அவ் ஒளியோடு கைவளையல்கள் ஒளியோடு பாதத்திலே உள்ள சிலம்பொழியும் சேர்ந்து அதுவும் ஒழிக்கின்றது. கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புணல் வாய்ந்து ஆடு, தாமரை மலர்களால் பொழிந்து விளங்கும் பொய்கையிலே குதித்து நீராடுவோமாக என்று அருமையாக இந்த திருப்பாடலானது எப்படி அந்த தடாகம் அம்மையப்பராகவே விளங்குகின்றது என்பதை அங்கே உருவ ஒற்றுமைகளில், அதோடு மட்டுமல்லாமல் சொல்லணி என்ற ஒரு முறையினை கையாண்டு ஒரே சொல்லே குளத்துக்கு பொருந்தது மாதிரியான பொருளையும் தருகின்றது, அம்மையப்பருக்கு பொருந்தும் மாதிரியான பொருளையும் தருகின்றது என்ற முறையிலே பாடி மிக மிக நமக்கு ஒரு சிவ பேரின்பத்தினை விளைவிக்கின்றார்கள் வாதவுரடிகள் என்றுதான் சொல்ல வேண்டும். இதற்கு மேலும் உள்ள பொருள் நலன்களை சிவநதியிலே தோய்ந்த தம்முடைய சீரிய அனுபவத்தினுடைய வெளிப்பாடாக, ஒரு உன்னதமான வெளிப்பாடாக நம்முடைய பெரியோர்கள் காட்டியிருக்கின்றார்கள். அவர்கள் காட்டி உபகரித்ததனாலே அந்த செய்திகளையும் நாம் தெரிந்து கொள்வது நமக்கு நலம் பயக்கும். செய்கையினாலும் ஒத்திருக்கின்றன, தோற்றத்தினால் மட்டுமல்ல செய்கையிலும் ஒத்திருக்கின்றன. எப்படி என்று சொன்னார் எம்பெருமான், அவர் தீட்சை வழங்கக்கூடியவர் இல்லையா. ஆகவே அந்த தீட்சைக்கும் பொருந்தும்படியாக பைங்குவளை கார்மல என்று சொல்லும்போது குவளை அதை கண்ணிற்கு உவமையாக சொல்வார்கள். ஆகவே அந்த குவளையானது பெருமாட்டியின் கண்களையும் குறித்து நயன தீட்சையை குறிப்பாக உணர்த்தும் என்று பண்டிதமணி அவர்கள் விளக்கம் தருகின்றார்கள். ஏன்னா அந்த திருநோக்கமே வந்து மலப்பிணிப்பை ஒடுக்கும். எப்படின்னா பாம்பினால் தீண்டப்பட்டவனை அந்த கருடோகம் பாவனை செய்வதிலே வல்ல ஒரு மருத்துவனானவன் அவன் நோக்குவதனாலே அந்த விடமானது அந்த நோயாளியின் உடம்பிலிருந்து நீக்கப்படும். அது மாதிரி குருவானவர் அவர் திருவுளம் கணிந்து நோக்குகின்ற அந்த திருப்பார்வை அதே நயன தீட்சையாக, அந்த பார்வையே நயன தீட்சையாக அமைந்து, இதை சச்சு தீட்சை என்றும் சொல்வார்கள், நயன தீட்சையாக அமைந்து சீடனின் பாச பிணிப்பை போக்கிவிடும். ஆகையினாலே அந்த குவளையை சொன்னதனால அது கண்ணை குறித்து நயன தீக்கையை குறிப்பாக உணர்த்துகின்றது. அதை வந்து பெரிய புராணத்திலே கண்ணால் நோக்கி கண்ணப்பர் பணியும் கொள் கபாலியாரே என்று, இது வந்து நாவுக்கரச பெருமான் தேவார் பெரிய புராணத்துல வந்து அங்கனர் கருணை கூர்ந்த அருள் திரு நோக்கம் எய்தி, அங்கனர் கருணை கூர்ந்த அருள் திரு நோக்கம் எய்தி என்று பெரிய புராணத்திலே சொல்லப்படும். அந்த அருள் திரு நோக்கம் அதன் அயனதிக்கை. அப்பர் பெருமான் கண்ணால் நோக்கி கண்ணப்பர் பணியும் போல் கபாலியாரே என்று சொல்வார். ஆக அங்கன் அரசை என்று பின்னாலே ஒரு திருப்பாடலே சொல்லுவார். ஆக செங்கமல பைம்போது என்று சொல்லும் பொழுது அது மானச தீட்சையை குறிப்பதாக பண்டிதமணி அவர்கள் விளக்கம் தருகின்றார்கள். மானச தீட்சை என்பது ஆசிரியன் தன்னுடைய திருவுள்ளத்தினாலே பாவிக்கின்றார். என்னவென்றால், சீடனுடைய இதய கமலத்திலே புகுந்து சீடனுடைய அறிவை வாங்கி தம்முடைய இதய கமலத்திலே அதை கலந்ததாக கொண்டு பின் அவன்பால் அந்த தம்முடைய ஞானத்தை, அந்த சிவஞானத்தை அந்த சீடனிடத்திலே நிலைப்படுத்துதல், அது மானச தீட்சை என்று விளக்கம் தருகின்றார் பண்டிதமணி அவர்கள். அது தாமரையானது உள்ளத்திற்கு உவமையாக சொல்லப்படும், கோளை கண்ணுக்கு சொல்ற மாதிரி. அதனால தாமரையினால மானச தீட்சை குறிக்கப்படுவதாக கொள்கின்றார். இப்படி மனதினால சிந்தித்து வந்து தீட்சை வழங்குதலுக்கு வந்து எதை சொல்லுவாங்க அப்படின்னா, ஆமை என்ன செய்கிறது, தன் சினையை நினைத்த அளவில் காப்பது போல பாவனையினாலே காப்பதா. இதுக்கும் அப்பர் பெருமான் தேவார திருவாக்கு, பத்தர்கள் சித்தத்தே பாவித்தானை, பத்தர்கள் சித்தத்தே பாவித்தானை என்று ஒரு திருத்தாண்டகம் திருவாவூர்தி திருத்தாண்டத்திலே வரும். பாவித்தானை என்பதற்கு பாவிக்கப்படுவானே என்று பொருள் சொல்வது ஒரு முறை. ஏன்னா சீடனானவன் தன்னை சிவமாக பாவிப்பார், சிவோகம் பாவனை செய்வார். ஆக சிவம் சீடரால் பாவிக்கப்படுகிறார்னு பொருள் வரும். ஆனா சிவமும் சீடர் பொருட்டு ஒரு பாவனை செய்வார், சிவமும் ஒரு பாவனை செய்வார். அதுதான் உங்க குருவாக இருந்து சிவம் வந்து என்ன பண்றார், இந்த சீடனுடைய பாசம் நீங்கன்னு மனதினால பாவனை செய்வார். இந்த ஆன்மா சிவமாகட்டும், தானாகட்டும், சிவமாகட்டும், நான் சிவம் என்று சீடன் பாவிப்பது சிவோகம் பாவனை. ஞானாசிரியராகிய சிவம் இந்த ஆன்மா சிவமாகட்டும்னு பாவிப்பார், அது சிவோயம் என்று சொல்லப்படும். சிவோகம் சொல்ற மாதிரி இது சிவோயம், அயம் என்ற சொல் வடமொழியிலே இது என்று பொருள்படும். அயம் என்பது இது, நமக்கு அயம்னா அந்த இங்கிலீஷ்ல உள்ள அயம், அயம் ய பாய், அதுதான் நமக்கு அந்த அயம் தான் நமக்கு பழக்கம். ஆனா சமஸ்கிருதத்துல அயம் என்பது ஒரு சொல், அது இதுன்னு பொருள்படும். இதுனா இந்த ஆன்மா சிவமாகட்டும் அப்படின்னு ஞானாசிரியர் திருவுள்ளம் பற்றணும், தம்முடைய திருவுள்ளத்துல அவர் ஞானாசிரியர் அப்படி சிந்திக்கணும், இந்த ஆன்மா சிவமாகட்டும்னு சிந்திக்கணும். அதான் சிவோயம் என்பது, சிவோயம். இந்த செய்தி மாபாடியத்திலே சொல்லப்பட்டுள்ளது, மாபாடியத்திலே சொல்லப்பட்டது. ஆகவே பக்தர்கள் சித்தத்தே பாவித்தானை, பக்தர்கள் சிவமாக வேண்டும் என்று பெருமானே பாவிக்கின்றார். சிவோயம் என்ற அந்த பாவனையை நாம் அங்க கொள்ளலாம். அங்கம் குருகினம் என்பது அந்த திருக்கரத்திலே அணிந்துள்ள வளையர்களை குறிக்கின்றது அல்லவா. ஆகவே திருக்கரத்தாலே சீடனுடைய தலையை தொட்டு செய்யக்கூடிய பரிச தீட்சையை குறிப்பதாக குறிப்பு புலப்படுகின்றது என்று சொல்கின்றார். பரிச தீட்சை என்பது பறவையானது தன்னுடைய சினையினை சிறகால் தழுவி அந்த பரிசத்தினாலே அதை காப்பது போல என்று சொல்வார். இதை ஹஸ்தமஸ்தக சயோகம் என்பார். ஹஸ்தம் என்பது கரம். ஞானாசிரியர் தன்னுடைய திருக்கரத்தினாலே சீடனுடைய தலை மத்தியை தொடுகின்றார். இதனாலும் சீடனுடைய மலப்பிணிப்பு கெடுகின்றது. குரு முதல்வர் நமசிவாய மூர்த்திகளிடத்திலே இந்த நயன தீட்சை, மானச தீட்சை, பரித தீட்சை இது போன்ற தீட்சைகளை எல்லாம் பெற்று அதனால் தாம் பெற்ற பெயர்களை எல்லாம் அந்த குரு முதல்வரின் நேரடி சீடர்களாகிய தட்சிணாமூர்த்தி தேசிகர் அவர்களும் அம்பலவான தேசிகர் அவர்களும் பாடியுள்ளார் பண்டார சாத்திரங்களிலே. தட்சிணாமூர்த்தி தேசிகர் அவர்கள் இயற்றியுள்ள சாத்திரம் உபதேச பகுருடை என்பது. அம்பலவான தேசிகர் இயற்றியுள்ள சாத்திரங்களில் ஒன்று சித்தாந்த பகருடை என்பது. உபதேச பகருடையிலும் சரி, சித்தாந்த பகருடையிலும் சரி, நமச்சிவாய மூர்த்திகள் தமக்கு செய்த அந்த தீட்சைகளையும் அதனால் தாம் பெற்ற அந்த பாச நீக்கம் சிவப்பேராகிய பயன்களையும் மிக அருமையாக பாடியுள்ளார்கள் ரெண்டு ஆசிரியர் மூர்த்திகளும். பின்னும் அறவத்தால் வருது. அறவம் என்பது ஒளி, அந்த அலைகள் எழுப்பும் ஒளின்னு வருது இல்லையா, ஒளி என்பதனாலே அது வாசக தீட்சையை குறிக்கும். குருவானவர் உபதேசம் செய்கின்றார், அது ஒரு ஒளி தானே, ஒரு மந்திரோபதேசம் செய்கின்றார், அந்த மந்திர ஒளியை அவர் எழுப்புகின்றார் இல்லையா. ஆகவே அது வாசக தீட்சை. எவ்வளவு ஆழ்ந்து சிந்தித்து பார்த்திருக்கின்றார்கள் பாருங்க. தீட்சை என்ற நோக்கிலே சிந்திக்கும் போது இத்தனை வகையான தீட்சைகள் அங்கு குறிப்பாக உணர்த்தப்படுகின்றன. அறவம் ஒளி, இது வாசக தீட்சையை குறிக்கும். வாசகமாவது திருவைந்தெழுத்தை உபதேசித்து நலம்புரிதல், வாசிகம் என்று குறிப்பிடுகின்றார். இப்படி மனம், வாக்கு, திருமேனி, கண் முதலியவற்றால் தீக்கை செய்து பாசத்தை ஒழிப்பவராகிய அந்த அம்மையப்பவராகிய தம்மிடத்து வந்து உயிர்கள் சாறுதலினால் அந்த உயிர்கள் மலப்பிடிப்பு நீங்கப்பெறுகின்றார்கள். தம் கண் மலம் கழுவுவார் வந்து சாறுதலினார். இத்தனை தீட்சைகள் மூலமாக இந்த பெருமான் மலத்தை நீக்க வல்லவர். ஆகவே மல நீக்கம் வேண்டுவோர் இந்த பெருமானை வந்து சார்கின்றார்கள் என்று அவ்வாறு பொருத்தி பொருக விளக்குகின்றார்கள். ஆக அம்மையை சொல்லி அப்பனை சொல்லி இருக்கின்றார்கள் இந்த பாடல்ல. அம்மைக்குரிய குவளை மலர், அப்புறம் அப்பனுக்குரிய தாமரை மலர், அம்மைக்குரிய கைவளையல், அப்புறம் அப்பனுக்குரிய அந்த ஆரவங்கள். இதனுடைய நோக்கம் என்னவென்றால், அம்மையாகிய அருளை சார்ந்துதான் அப்பனாகிய சிவத்தோடு நாம கூட முடியும் என்ற அந்த முறைமையினை, சித்தாந்த முறைமையினை இங்கே காட்டியுள்ளார்கள். அதனாலதான் திருக்கோயிலே சொல்லும் பொழுது அம்மையை சொல்லி அம்மை உடனாகிய அப்பன் என்று சொல்லக்கூடிய வழக்கம். இதனாலே இப்படி எண்ணி பார்க்கும் பொழுது இன்னும் எத்தனை எத்தனை பொருள் வளங்களை இந்த திருப்பாடல் உடையதாக இருக்கிறதோ அது நாம வழிபாட்டை செய்து செய்து சிந்திக்க சிந்திக்க நமக்கு கிடைத்து வரும்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: ஓம் சிவாய நம. Shaivam.org இன் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. தலைப்பு பாண்டி பதிகங்கள். பாடல் தொண்டரடி தொடலும். தலம் திரு கானப்பேர். பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: தலம் திரு கானப்பேர் சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த பதிகம் பண் புறநேர்மை.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவ கீர்த்தனைகள். பாடியிருப்பவர் ராம்நாத் கிருஷ்ணன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

சைவம்ரா டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனைகள். பாடியிருப்பவர் சௌமியா சனக்குமார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
1: மாணிக்க வாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய 34வது திருப்பதிகம் உயிருண்ணி 10 திருப்பெருந்துறையில் அருளிய இப்பதிகம் சிவானந்தம் மேலிடுதல் என்ற தலைப்பில் அடிகள் பெருமான் திருவாய் மலர்ந்தருளியது. இப்பதிகம் நட்டபாடை பண்ணில் விண்ணப்பம் செய்யப்படுகிறது. திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம் அண்ட் இட் இஸ் ஆல் செட் டு சஸ்டெயின் த சேம் வித் லாட் மோர் நியூ ஃபீச்சர்ஸ் இன் த ஃபோர்த் கமிங் இயர்ஸ் ஆஸ் வெல். ஆடிங் டு தட், like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
2: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
3: திருச்சிற்றம்பலம் மணிவாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய 35வது திருப்பதிகம் அச்சப்பத்து தில்லை சிதம்பரத்தில் அருளிய இப்பதிகம் ஆனந்தம் உறுதல் என்ற தலைப்பில் அடிகள் பெருமான் திருவாய் மலர்ந்தருளியது. அடியார் பெருமக்கள் எதற்கும் அஞ்ச வேண்டியது இல்லை என்கிற உன்னதமான பதிகம் இப்பதிகம். இப்பதிகத்தை பாராயணம் செய்பவர்கள் வாழ்க்கையில் மேன்மேலும் நல்ல நிலையை அடைவார்கள் என்பது திண்ணம். இதனுடைய பண் நடபைரவி.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஞான சம்பந்த சுவாமிகளுடைய காந்தாரப்பண்ணமைந்த தேவார பதியங்களில் ஒரு சில பாடல்கள்.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: ஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளிய கொல்லிப்பண்ணம் என்ற தேவார பதிகங்களில் ஒரு சில பாடல்கள்:

மதியார்கச்சி நதியே கம்பம் பிதியால் ஏத்த பதியாவாரே பரியாத்தேரர் நெறியில் கச்சி செறிகோள் கம்

0: சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய ஏழாம் திருமுறையில் அமைந்துள்ள கொல்லிப்பண்.
1: தேனையாடும் உக்கண்ணரோ மிகச் செய்

0: சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: சிங்கார சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளிய கௌசிக பண்ணில் அமைந்த பாடல்களில் ஒரு சில

தமிழ் ஞான சம்பந்த பிள்ளையார் அருளி செய்த கௌசிகப்பண்ணில் அமைந்த திருமாலை மாற்று என்ற பதிகத்தின் பாடல்.

0: சைவம் சிவாயனம் சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது கபாலீச்சரம் திருமுறை விழா 2016. தலைப்பு 8 திருமுறை பாடல்கள். பாடியிருப்பவர் திருவரங்காயதி. வணக்கம். ஓம் சிவாயனவ.
1: திருச்சிற்றம்பலம் அருள்மிகு கற்பகாம்பாள் உடனாய கபாலீஸ்வரர் திருக்கோயில் 12 திருமுறை விழாவின் 8 நாளில் துவங்க இருக்கும் நிகழ்ச்சி வணங்குதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய திரு அரங்க யயாதி ஓதுவாமூர்த்திகள் இன்றைய மணிவாசகப் பெருந்தகை அருளி செய்த திருவாசகத்தையும் திருக்கோவையாரையும் இசை நிகழ்ச்சியாக வழங்க வருகை தந்திருக்கிறார்கள். வருகை தந்தும் அப்பெருமகனாரை இந்த நிகழ்ச்சியை நமக்கெல்லாம் அறக்குடையாக வழங்குகின்ற ஆலவா எண்ணல் அறக்கட்டளினுடைய சார்பாகவும், எல்லாவற்றிற்கும் மகுடம் வைத்தார்போல் அடியாறு பெருமக்களாகிய உங்களுடைய சார்பாகவும் வருக வருக என வரவேற்று நிகழ்ச்சியை நுண்மறை நிறைத்து தருமாறு கேட்டுக்கொண்டு அமைவதோடு, இவர்களுக்கு உறுதுணையாக மேலக்காவேரி தியாகராஜன் அவர்கள் வயலின், உயர்திருவாளர் நோரி கார்த்திகேயன் அவர்கள் மிருதங்கம், உயர்திருவாளர் ஏஎஸ் கிருஷ்ணன் அவர்கள் முகர்சிங். வருகை தந்திருக்கும் இசைக்குழுவினரை மீண்டும் உங்கள் சார்பாக வரவேற்று நிகழ்ச்சியை தொகுக்குமாறு விண்ணப்பித்து விடைபெறுகிறோம். திருச்சிற்றம்பலம் நிகழ்ச்சி இதோ தொடங்குகிறது.

0: அருட்கடலாகிய பாலகுருஷாம்பாள் கடம்பவனேஸ்வரருடைய எல்லை இல்லாத கருணையினாலே சிதம்பரபுராணம் சோமநாத சதுக்கத்திலே ஐந்தாவது பாடல் முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன்.
1: அதனால உயிர்கள் குற்றம் செய்வது இயல்பாக உள்ளது. பொறுத்தருள்வது சுவாமியினுடைய கருணை. அவர் தண்டனையை கொடுத்து திருத்துவது, தண்டனையை கொடுத்து திரு மறுபடியும் செய்யாமல் திருத்துவது. குற்றம் செய்தவன் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டா எல்லாம் குற்றம் செஞ்சுக்கிட்டே இருப்பான். குற்றம் செய்தவன் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டா அப்புறம் என்ன பண்ணலாம் இருக்கிறவன்லாம் அது பொறுத்துக்குவாரு, ஒன்றும் பண்ண மாட்டாரு. பொறுத்துக்குவார், ஒன்றும் பண்ண மாட்டாரு, குற்றம் அதிகமாயிருக்கும்.

இருக்க முடியாதா? அங்க அப்பா தானே பண்ணாரு, நான் சொல்லிக்கிறேன் போ, நீ கவலைப்படாது அப்படின்னு இவங்க மாத்த முடியாத. அன்னவரும் வெண்பிளை அகற்றுவன் அகற்றான் என்னும் வரும் அந்த விலையே அறிவன் அன்றி அந்த பிழையை அகற்றுவான் அகற்ற மாட்டான் என்பது அவனுக்குத்தான் தெரியும். உன்னறிய அப்பிழையின் ஓர்க்கருள் செய்யான் என் முன்னவன் நினைத்தவன் முடிந்தனர்கள் என்று சிவத்துரோகத்தை செய்த பாவிகளுக்கு இறங்கி பரமசிவன் பாதகத்திலிருந்து பரிசுத்தார்மாக்கள் என்று சிவத்திரளை தபோதனர்கள் சொன்னார்கள். இவ்வுரை பொய் மெய்மை என லெங்கு நிறைவேது அபிமலனே அறிவன் அஞ்சியவரேனும் எவ்வளவை ஆகியுள்ள வீர் வினைய நாடி தெய்வம் முதல்வர் கோர்பேளை செய்யவறியாரா? இந்த வாக்கியம் பொய் என்பதும் மெய் என்பதும் எங்கும் பரிபூர்ணமாய் நடந்திருக்க அந்த கர்த்தனே அறிவானாகையால் பேயுருவாய் அவதிப்பட்டுள்ளது உங்கள் ஜீவனையை பார்த்து அச்சம் கொண்ட இவர்களும் தேவர்களுக்கு ஆதிநாயகனாகிய பரமசிவனுக்கு ஒரு பொல்லாங்கு வராதவர்கள் நடந்து கொள்வார்கள். உங்களை பார்த்து மற்றவர்கள் பாவம் செய்யாமல் இருப்பார்கள், பாவம் செய்தவன் தண்டனை அனுபவிக்கிறான். பதுமெல்லாம் செய்யறதில்லை, சிவனும் கூட பாவம் செய்யறவன் எல்லாம் விட்டாடுறான். இவ்வளவு தவறு செய்யறவன் பாவம் செய்யறவன் திருடுறவன் வஞ்சகம் பண்றவன் கொள்ளை அடிக்கிறவன் எல்லாம் ஒன்னும் பண்ணாம இருக்கிறதுனாலதான் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அவன் ஒன்னும் பண்ணாம இருப்பதனால இவன் பாவத்தை பண்ணிக்கிட்டே இருக்க, அடுத்த ஒண்ணும் பண்ணிக்கிட்டே இருக்க பங்கு போட்டு சாப்பிடுற. கர்ப்பமுடி வாதி பொலி சோமன் ஆதமையர் அன்புடன் அன்னிமன் நிறைஞ்சி ஏதமர முச்சிதனை எய்துவது தீர்வால் ஆதி இரு வாதமர வாமல் இருமன்றான். அதனால இரண்டு கர்ப்ப காலம் அது எவ்வளவு வருஷம்னு தெரியாது. இரண்டு கர்ப்ப காலம் இப்பசாச உருவமாக இருந்து பிறகு சோமநாதலிங்கத்தை பக்தியுடன் தரிசனம் பண்ணி செய்து படிந்து தோத்தரித்து சிவோதவியை அடைவீர்கள். இது நிச்சயம். நீங்கள் பரமசிவனுடைய உபய பாதாரங்களை மனதில் மறவாமல் எப்போதும் தியானம் செய்து கொண்டிருங்கள் என்று வாமதேவ மகாமுனி திருவுடம் பற்றினார். என்று மொழி கூறுதல் மென்று மொழியாமல் கன்றுதனை தீர்வதொரு காலம் உள்ளதென்ன வந்தவர் அறிந்தனர் வணிந்த மன்னர்கள் ஆடா நின்ற மகன்கள் நிகழ்த்துவதை எண்ணம். இரண்டு கர்ப்ப காலத்துல தீரும்னு சொன்னதை கேட்டு அந்த சிவசன்மனும் சோமசன்மனும் அந்த வாமதேவ முனிவரை படிந்தார்களாம், சந்தோஷத்தை அடைந்தார்களாம். இந்த உருவத்தோடு இருந்து சிவனை மறவாமல் இருங்கள் என்று அவர் அருள்பொழிந்தார். காமக்குரோதாதி பிம்பங்களை வென்ற அந்த 28 நான்கு வேதங்களையும் 28 சிவாகமங்களையும் முறையாக கற்று பிரகாசிக்க வாமதேவ மகாராஜி சீசர்களை பார்த்து நாம் ஒரு சொல்லுகிறோம் கேளுங்கள் என்று சொல்லத் தொடங்கினார். வாமதேவ மகரிஷி சீசர்களை பார்த்து சொன்னாரு, என்ன கூறுவோம் இது ஒரு அற்புதந்தனை என்றோ முன்னர் இன்னவர் முப்பொழுது அரிச்சனை முயன்று சென்னி வான்மதி மலர்ச்சிய தெய்வநாயகன் என்றார் தன்னை அல்லதோர் சார்பிலா தகமையோர் தகமையோர் ஓர் நாள். இந்த அரிசியத்தை நான் என்னன்னு சொல்லுவேன், இந்த ரெண்டு பேரும் முன்ஜென்மத்திலே மூன்று காலங்களிலும் சிவபூஜையை தவறாம செய்தவன், சிவபெருமான் பாதார்த்தத்தை பாதாரந்தங்களை தவிர வேறு கதி இல்லை என்று நம்பி இருந்தவன், அப்படிப்பட்டவன். கார்த்திகை விழாவுக்கு சென்றார், தேகம் பட்டு விளக்கு கவிழ்ந்து விட்டது, சிவஜன்மன் பார்த்தான் சொல்லவில்லை, இதான் இவனுக்கு செய்த துரோகம். இந்த பாவத்தினால பசாத் உருவம் கொண்டு மகாவாதனைப்பட்ட அளவில் பாருங்கள் என்று வாமதேவ ரிஷி சீசர்களை பார்த்து சொல்லினார். செய்தி நல்லறம் என்றுடன் செய்துமோ வந்தா நொய்திற்றுவா என்பவன் நொய்தினின் முடித்தோ நொய் எய்தி முற்றினோர் கெடுத்துணையாயுளோர் அன்பு பெய்து காத்துளோர் ஐவருக்கும் பெரும்பயனுக்கும். இது நல்ல தர்மம் செய்யு சொல்லுகிறவனும் நல்ல தர்மம் செய்யு சொல்லுகிறவனும் தர்மம் செய்கிறவன் ஒருவருடன் இத்தர்மம் செய்யலாமா என்றால் அதற்கு அவன் இது கிடைப்பது அறிவு மகானன்மையாகிறது என்று திடப்படுத்தி உறுதி பண்ணுகிறவன் நல்ல தர்மம் செய்யு சொல்றவன். இந்த தர்மம் செய்கின்றவனோட இன்னொருத்தே இது செய்யலாமா என்று இவன் கேட்டான்னா ஐயோ இது கிடைக்கிறது அரிசு, அதனால இது பெரிய உபபுண்ணியங்கள உயர்ந்த புண்ணியம், இதை உறுதியா செய்யணும் உறுதி கொடுக்கிறவனும் தர்மத்தை செய்து முடிக்கிறவனும் அதற்கு துணையா இருக்கிறவனும் அதை பத்தியுடன் காத்து பரிபாலம் பண்ணினவன் இந்த அஞ்சு பேரும் அத்தர்மத்தின் சமனாக சித்தி தர்மம் செய்வது செய்கிறவன் செய்யுன்னு சொன்னவன் ரெண்டு இது உயர்ந்த சௌண்யம் நீ செய்ய ரொம்ப நல்லதுன்னு சொல்றவன் செய்தவன் அதுக்கு துணையா இருந்தவன் அஞ்சு.
அழிஞ்சு வைத்திருக்கும். உயர்ந்த கடி ஒரே மாதிரி பறந்த அரிய நல்லற முற்றினவன் தண்ணீரும் அதனை புரிதி என்பவன் காப்பவன் போல் இருவருக்கும் பெரிதும் அப்பயன் பதின்மடங்கன் பொருள் புரிய மாந்தகன் இவனை வழிக்கு மீது தர்மம் செய்தவன் தர்மத்தை செய்யென்று ஆதியில் தெரிய சொன்னவனுக்கு அத்தர்மத்தை காத்து ரச்சிப்புகளிலும் பதின்மடங்கதையும் ஆகிய புண்ணு எண்ணித்திக்கும் என்று வேதாகமங்கள் உணர்ந்த பெரியோர்கள் சொல்லுவார்கள். இவ்விதமாகவே பாவத்தை செய்யவனுக்கு செய்யலாம் என்று துருவு சொல்லுகிறவனும் அதற்கு சகாயமாயிருக்கிறவனும் எப்படி புண்ணியத்துக்கு உதவியாயிருக்கிறவனுக்கு எப்படி பலன் கிடைக்குதோ அதே மாதிரி பாவத்தை செய்தவனுக்கும் அந்த பலன்கள் அதை போக்காமல் வளர்க்கின்றவனுக்கும் பதிமடங்காகி பாவம் லபிக்கும் என்று தபூதனர் சொன்னார்கள். அல்ல அல்லுலான் கடத்த அன்னரன் பொருள் கவர்ந்தோனை வல்லநாயில் அவன் தலை துணிப்பதை வளர்க்காம் சிவபெருமான பொருள கவர்ந்தவனே அவனை வந்து சேதம் பண்றது நல்லதா ஒல்லை கோரல் உண்டோன் ருணையோ நிபந்தனை கொல்லி நன்னவன் முத்தியிருப்புடன் செய்வேன் சிவத்துரோகி சிறச்சேதம் செய்தே நீதி அவளை சிறச்சேதப்பட்ட பாவியைச் சேர்ந்தவர்கள் வந்து சிவபுத்தனை கண்டித்த போதிலும் சிவபுத்தனுக்கு சிவபதவி சித்திக்கும் இது சத்தியம் என்று வைத்தார் வாமதேவரிஷி. அதனால சிவாலயங்களுக்கு சிவநதியார்களுக்கு சிவகைங்கரியத்துக்கு வந்து பாதகம் செய்தவன் நரகத்துக்கு போவான். அந்த பாதகம் செய்தவனே கண்டித்தவன் சிவரோத்து போவான். பாதகம் செய்தவனே தண்டித்தவன் அதெல்லாம் ஜாமான்யமா இல்ல. இதெல்லாம் நடக்கிற காரியம் அல்ல. நம்ம செய்யாம செய்தவனை நம்ம தடுத்துருவும் முடியாது தண்டிக்கவும் முடியாது. நமக்கு எப்படி சக்தி இல்ல ஒண்ணு இல்ல இருபத்தி நாயனாயிரம் மாதிரி சக்தியெல்லாம் நம்ம கொடுக்கல. அதனால நம்ம என்னமா இருக்கணும்னா பாவம் செய்யாம முடிஞ்ச புண்ணியத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறதா உத்தமம். சிவசுத்தம் எடுத்தவனே தன்னால் கொல்லப்படாமல் போனாலா கொரிய பாபாவி இருக்கும் இடத்தில் தனக்கு அளவற்ற பொருள் அழைப்பதாயும் அதை குற்றம் நினைக்க அவ்விடத்தை விட்டு ஏகுவதே நீதி. சிவசத்தை எடுத்தவன் பக்கத்தில் இருக்கப்படாதான் தூரத்துக்கு போயிருந்தான். அபகரித்தவன் கங்கவேணியனுக்கு அன்புள்ளவனாக இருந்தாலும் அவன் மனம் தெளிய முடியாய் நன்மார்க்கங்களை போது சிவத்துரோக பரிகாரம் பண்ணி வைப்பதே உத்தமம். அப்படி சிவசத்தை அறித்த அபகரித்தவனுக்கு அவனுக்கு புத்திமதியை சொல்லி பரிகாரம் பண்ணி வைக்கிறது நல்லது. இத்தகைக்கொரு கருத்திலராகி ஈசற்கு பத்தியா நெறியானதும் பரிசனரேனும் மத்தனை படைத்தோர்களில் பொருள் கவர்ந்து நிறுத்த நித்தவஞ்சரை பார்ப்போர் நீதி நீழ்கதிக்கு உரியோர் நன்மையாகிய புத்தியை போதித்தும் அப்புத்தியை அடையாதவர்கள் பரமசிவனுக்கு பத்தியாக நன்மார்க்கத்துடன் எவ்வளவு பொருள்களை உதவி செய்வர்களாக இருந்தாலும் அவர்கள் சிவத்துரோகிகளையா சிவசொத்தை அபகரித்துக் கொண்ட தீவினையாளராகிய வஞ்சகரை எப்போதும் கண்ணினாலும் காண்பார்களோ சிவ பதவிக்கு உரிமையுடையவர். அதனால புரிஞ்சவர்களே அந்த சிவத்திறவையும் கூட கவரவே கூடாது. நம்மள அப்படி ஒன்றும் கவரது வாய்ப்பு இல்லை. நமக்கு என்ன சிவாலயத்துல வேலையா செய்யறாங்க வேற தெரியும் இந்த வழியிலே நமக்கெல்லாம் இல்லை. ஆண்டவன் செய்யல அந்த தைரியம் இல்ல அந்த மாதிரியான வாய்ப்பும் இல்ல. நம்ம இதுல எல்லாம் காப்பாத்தி விட்டுருக்காரு தான் இருந்தோம். பாவ வழிக்கெல்லாம் போகாம நம்மளை காப்பாத்திருக்காம நம்ம பொருள்தான் போகுது. தவிர அடுத்த பொருள் எடுக்கிறா பிள்ளைய சிவத்தை கவர்றா பிள்ளையே இல்ல இல்ல அதுல எல்லாம் நம்மளை காப்பாத்தி வச்சிருக்கிறேன். அந்த வாய்ப்பே இல்ல நமக்கு. கரணம் மாறினா அப்பொருள் கவருவரோ அறிந்தார். அதனால புத்தி மாறினாலும் கூட நல்லவர்கள் சிவசுத்தை எடுக்க மாட்டார்கள். கோட்புலி நாயனார் ஒருத்தர் கோட்புலி நாயனார் ஒருத்தர் தெரியுமா அவரு அவர் யாரு நாட்டிய தம்பி கூடா மன்னரை கூட்டத்து வந்த கொடிதன் கோட்புலி சென்னி என்பது தேவாரம். அவர் வந்து சேனாபதி. அவர் சுவாமிக்காக நெல்லு களஞ்சியத்தில் கோயிலுக்கு எடுத்து வச்சுட்டு பத்திரமா வச்சுட்டு சண்டைக்கு போயிட்டாரு வடகாட்டுக்கு. அது சண்டைக்கு போன போது இதை யாரும் எடுத்து விடாது இது கோயிலுக்கு அப்படி இருந்து போயிருக்காரு. அவர் போய் கொஞ்சம் காலமாச்சா வர்றதுக்கு என்னமோ அதுக்குள்ள என்னமோ அங்க பஞ்சம் வந்துருச்சா ஜனங்க சுற்றத்தாலும் நெல்ல எடுத்து சாப்பிட்டாகலாம் அவர் வந்தா கொடுத்துக்கலாம் அப்படி சாப்பிட்டாகலாம். அவர் வந்து கேள்விப்பட்டாரு. கேள்விப்பட்ட உடனே எல்லாரையும் சங்காரம் பண்ணாருன்னு கோட்புலி நாயனார்
சுந்தரருக்கு சினேகம். சுந்தரருடைய மக ரெண்டு பொண்ணு, சுந்தரருக்கு இது அந்த கொற்றி நாயனாருக்கு ரெண்டு பொண்ணு, ஒரு பொண்ணு வனப்பகை, இன்னொருத்தி சிங்கடி. இந்த வனப்பகை சிங்கடி ரெண்டு பொண்ணையும் கோற்றி நாயனார் சுந்தர குமாரிய தன்னுடைய ஊர் கடத்திட்டு போய் அவருக்கு பூஜை முதல் எல்லாம் செய்து திருவம்பது பொண்ணை வச்சு இந்த ரெண்டு பொண்ணையும் நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும். சுந்தர குமாரி இரண்டு பொண்ணையும் நான் குழந்தைகளாக ஏற்றுக்கொள்கிறேன். அதனால தேவாரத்துல வனப்பகை அப்பன் சிங்கடி அப்பன்னே பாடுவார். சிங்கடிக்கு அப்பன், வனப்பகைக்கு அப்பன் தேவாரத்திலே. அப்படி சிவத்திரவியத்தை கவர்ந்தவர்களை சங்காரம் பண்றதுத்தம் எங்க செஞ்சிருக்கிறார்கள். அதனால அப்படிப்பட்ட பாதகங்கள் நம்ம காதல விடாம இருந்தா தேவலாம்னு நினைக்கும். சிவாச்சாரமுடைய யோகிகள் நிறைந்திருக்கும் சிவாலயத்திற்கு நைமித்து பரிபாலித்து வரும் நந்தவனங்கள், தோப்புகள், நஞ்சபுஞ்ச தோட்டங்கள் முதலில் உண்டாகி இலை மலர் காய்கறியாலும் நெற்றுக்கணினால் மன்மதனை எடுத்து ஆனகாலவசத்தை பானம் செய்து லோகாலோகங்களை எல்லாம் ரசிக்கும் சிவனுக்கு யோக்கியமே இல்லாமல் மற்ற எவர்களுக்கு அங்கீகரிக்கத்தக்கதல்ல. சிவாலயத்துக்கு இருக்கிறது சிவனுக்குத்தான் இருக்கிற, மற்றவர்கள் அது உபயோகிக்கப்படாது. கண்ணிவாக மெய் பரண பொருள் காவலுக்குரிய மன்னராயினு யாவரேயாயினும் மதியார் அன்னவான் பொருள் கவரிலீர் ஐம்பது மடங்கு துண்ணு வல்வனை பெறுவர் முன் சொற்றவர் மெய். திருச்சிராப்பள்ளியிலே சாரமாமுனிவர் நந்தனவனம் வச்சிருந்தார். சாரமாமுனிவர் நந்தனவனம் வச்சிருந்து பாதாள லோகத்திலிருந்து அந்த சிவந்தி மலரை கொண்டு வந்து பயிரிட்டு அதை பாதுகாத்து தினந்தோறும் அந்த மலரை பறிச்சு சுவாமிக்கு சாத்துறது, தாய்மான சுவாமிக்கு. இப்படி வெகு காலம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அதை வந்து உறையூர் சோழராசனுடைய மனைவி அந்த பூவனுடைய பெருமையை கீழிப்பட்டு அது ஆட்களை விட்டு பறிச்சுட்டு அவன் ஆள் வந்து பறிச்சுக்கிட்டு தெரியாம பறிச்சு கொண்டு போய் ராடி கொடுப்பார். இந்த மாதிரி இருந்தது செவ்வந்தி பூ. இவர் வந்து பார்த்து பூ இல்லாம பறிச்சு கிடக்கிறத பார்த்து வருத்தப்பட்டு இருக்கிறார். அப்புறம் தெரிஞ்சு இன்னார் பறிக்கிறாங்க, இந்த இடத்துக்கு போகுதுன்னு தெரிஞ்சு ராஜா கிட்ட போய் சொல்லியிருக்காரு. அவன் அதுக்கு தகுந்த ஒரு ஆதரவு சொல்ல சுவாமி இடத்துல வந்து வருத்தமா முறையிட்ட பிறகு அது உறையூரே மண்மாறி முடிந்து அரண்மனையோட அழியும்படியாக செய்துட்டார். அது உண்மையா நடந்த கதைங்கிறார். சாரமாமுனிவர் நந்தனவனம் வச்சிருந்தவர் சாரமாமுனிவர் உறையூர் மண்மாறி முடிந்து அடிச்சு போச்சு. இன்னும் உறையூர்ல அடியில அந்த பழைய காலத்து பொருள் எல்லாம் கிடக்கணும். அதுதான் சாமி மேற்குமா தின் பண்ணாராம் விளக்கமா இருந்துச்சு தை மனுஷன். அதனால சிவாலய சிவாலயத்துல பூஜை பண்றோம்னு வச்சுக்க அங்க இருக்கிற பூவை பொறிச்சு பூஜை பண்ணப்படாது. நந்தவனத்துல அந்த வில்வத்தை எடுக்கப்படாது. அது எடுத்தோம்னா ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா ரெண்டு ரூபாய உண்டியில போட்டுட்டு அந்த புத்தத்தை உபயோகப்படுத்தணும். கோயில்ல இருக்கிற பூவை சாமிக்கு நந்தவனத்துல நம்ம எடுத்து நம்ம ஆன்மார்த்த பூசைக்கு பயன்படுத்த கூடாதாம். அப்படி எடுத்தோம்னா அதுக்குன்னு ஒரு காணிக்கையை கொடுத்துடணும். அந்த மாதிரின்னு எல்லாமே தான். அதனால அப்படி முடிஞ்ச வரையிலும் சிவத்தரவியங்களை நாம் வந்து உபயோகிக்க கூடாது. உபயோகிச்சா அதுக்கு உண்டான ஒரு பொருளை அந்த மாதிரி வாய்ப்பே இல்லைன்னு வச்சுக்க, அது உபயோகிக்க முடியாத ஒரு அதை தவிர வேற வழி இல்லைன்னு வச்சுக்க, அதுக்கு உண்டான காணிக்கை செலுத்திடணும் அப்படிங்கிறத சொல்றார். அதான் சிவனுக்கு தான் அது உயிக்கும், மற்றவர்களுக்கு யாருக்கும் அது கிடையாது. கன்னிவாகனை பரன்பொருள் காவலுக்குரிய மன்னராயினும் யாவரே யாயினும் அதிகார் அன்னவான் பொருள் கவரியில் ஐம்பது மடங்கு துண்ணு வல்வினை ஒருவர் முன் சொற்றவர் தம்மில். சிவபெருமானுடைய பொருளை பாதுகாத்து ரட்சிப்பதற்குரிய சிவகணங்களும் மகாராஜாக்களும் மற்ற எவர்களும் சிவகாரியத்தில் குறைவு வர நடந்தாலும் திறனமாயிலும் என்னாத சிவத்தை யாசித்தெடுத்தால் சிவத்துறையிலும்

சலமதாதிகள் போக்குவரம் ரதத்தின் மேல் ஏறிக்கொண்டு ஓடுவது, வாகனத்தில் ஏறிக்கொண்டு அந்த வீதியில் சுற்றுவது முதலானது. அடிசி நீர் அடைக்காயாதி அறவை துய்த்து அருப்பல் புடிய காமாதி மாதர் கூட்டங்கள் கொடுங்கோல் பொய்மை கடிய பொல்லாமை கூறல் கம்பளாதியின் நிறுத்தல் நெடிய போர் சதுரங்காதி சூதிவை நிகழ்த்தி ஆடல் அண்ணன் நீர் பாக்குவற்றிலும் முதலிகளை தின்னுதலும், அண்ணன் நீர் பாக்கு வெற்றிலை முதலியவைகளை தின்னுதலும் அப்படின்னா அங்கே இருந்த இந்த சாப்பாடு சாப்பிடுறது எல்லாம் கூட தவறுங்கிறார். கோயிலே இருந்து பிரசாதமா கொடுக்கறத வாங்கி சாப்பிடுறது வேற, மற்ற எப்படி இந்த மாதிரி இலை போட்டு பரிமாறி சாப்பிடுறது கூட தவறுதான். அண்ணம் நீர் பாக்கு வெற்றில அதுல இருந்து வெத்தலை பாக்கு போட்டு விட்டுக்கிறது எச்சு துப்புதலும் போன்ற யாதித்தலும் கோபத்தினால் கோபித்தலும் பெண்களுடன் சரசு செல்லாபங்கள் செய்தலும் குடும்ப விருந்திய கோல் சொல்லுதலும் பொய் சொல்லுதலும் பொல்லாங்குகளை வளைத்தலும் கம்பளி முதலிய ஆசனங்களில் இருக்கிறோம் மிகுதியும் போர் செய்தலும் சதுரங்கம் சொற்கோட்டாங்களை சூது ஆட்டங்களை ஆடுதலும் இவைகளெல்லாம் ஆடையிட்டன. சொற்ற நின்மாலியத்தை சோமசூத்திரத்தை தூவி நற்ற நிழலை கண்டு நடந்து நடந்து போதல் கட்டவா கடையானுக்கும் கதிப்பலி பீடத்துக்கும் முற்றன நடுவே சேரல் ஒளிந்தவரோ இருந்தோரந்து சிவன் நின்மாலியத்தையும் சிவனுக்கு அபிஷேகமாகி தீர்த்தம் என்ற சோமசூத்திரத்தையும் கற்பகிரகத்தின் மீது இருக்க விமானங்களின் சிகரத்தின் நிழலையும் பார்த்து தாண்டி போதலும் சிவலிங்கத்திற்கும் பலிபீடத்திற்கும் நடுவில் போகுதலும் ஆகியவர்களெல்லாம் மிகுதியும் குற்றம் அறிந்திருந்து நன்மார்க்கமாய் நடக்கின்றவர்களே பெரியவர்கள். அதாவது சிவனுக்கு நந்திக்கும் குறுக்க போறது, பலிபீடத்துக்கும் சிவனுக்கும் குறுக்க போறது, அந்த நிழலை தாண்டி போகுதல். எந்த நிழல? கற்பகரகத்தின் மேல் இருக்கிற நிழல். கற்பகரகத்தின் மேல் இருக்கிறதுல சாமான்யமா வந்து வெளியில இருக்காது, சில சமயங்கள்ல இருக்கும். அது வீதியிலே தெரிஞ்சதுன்னா என்ன பண்ணுவீங்க? அதை வந்து சிவனாமை சொல்லிட்டு போக வேண்டியதுதான். ஆதி ஆலயத்தில் கோவலாதி ஆகிய தீர்த்தத்தை தீது ஓய் புரிதல் சிறப்புறும் சிவதீர்த்தத்தில் கூதுர அசுத்தத்தோடு மூழ்குதல் குற்றவந்தை ஓதிய ஆகமங்கள் உடனடதங்கள் அண்டு ஆதிகர்த்தாவாகிய சிவபெருமானது ஆலயங்கள் இருக்கும் கனகு தடாகங்களை தீர்த்தங்களில் அனாசாரம் செய்தலும் சிறப்புற்றிருக்கும் சிவதீர்த்தங்களில் ஆசாரம் இல்லாமல் மூழ்குதலும். சிவதீர்த்தங்கள்ல மூழ்குறதுங்கிறது சாமானியம் அல்ல. சாமானியம் இல்லைன்னா முதல் நன்றாக ஏக சுத்தமாக இருந்து மந்திர விதிப்படி மந்திரம் சிவதீர்த்தங்களில் ஆசாரம் இல்லாமல் முழுவதும் மகாபாதங்கள் இருந்து வேதங்களின் சரசாகி உபநதங்களிலும் சிவாகங்களிலும் சொல்லும். ஈங்கி ஒரு துயரம் பாடி இந்து மாநாட்டிற்கோரி ஒங்கு மஞ்செடுத்த நாவில் உச்சரித்து உலாத குலத்தினாலும் பூங்கலை வைத்து தந்தன் பொறிவிழா சிரமம் முக்கான் தீங்கதல் வாமதேவ தெய்வமாமுனிவனம்மா சுவத்ரோகமணனை இந்த சோமஜன்மனும் சிவஜன்மனும் பசாசுருவம் கொண்டு துன்பப்படுகிறதை பாருங்கள் என்று தம்முடைய சீடர்களுக்கு காண்பித்து சொல்லி மந்திரங்களுக்கு அரசாகிய பஞ்சாச்சரத்தை நாவினால் உச்சரித்துக் கொண்டு இதயானந்தத்தில் பரமசமது சரணகமங்களை தியானம் செய்து கொண்டும் அடியாரது தீவனை தீர்த்தருக்கு தெய்வத்தின் நிலத்தில் வாமதேவ முனிவர் தமது ஒப்பும் இல்லாத ஆச்சிரமத்துக்கு சென்றார். தந்திர வேத நீதி செய்மினி முனிவர் கேட்டு அந்தனர் பொருள் ஈசன் அரும்பொருள் அரும்பெரும் பொருளின் உண்டா முந்திய இயல்பு காண்டி மொழிந்தவன் ஞானம் தன்னால் வந்ததையும் கவலம்னு வகுத்ததொரு ஒளி உண்டு. வேதாகமங்களின் முறையாக நடக்கும் ஜெய்மினியே சிவபக்தி செய்யும் வைதிக பிராமணனது பொருள்களையும் பரமசிவனுக்கு உருவ பொருளையும் மனதறியாமல் தொட்டதால் வந்த பொருள் சேதத்தால் அவற்றை பார்த்து வந்த தீவனை விளைவையும் முன் சொன்ன சிவசன்மன் சோமசன்மன் இவ்விருவர்களால் அறிந்து கொள்ளன்றும் பின்னையும் அபிவேகத்தினால் வந்த தீவனை தீர்த்துக் கொள்வதற்கோ நன்மார்க்கம் உண்டென்று வேதவியாச திருவுடம் பற்றினார். அபிவேகம் விவேகம் இல்லாமல் செய்த ஒரு பாதகத்துக்கு அதை தீர்க்கிறதுக்கு ஒரு வழிங்கிறார். புண்டரீக புறத்து பொருந்தியவனை நீக்கி வண்டிய பயணங்களில் வல்ல தீர்த்தங்களோர் பத்து உண்டன உழைத்தான் ஞான முந்திட கருணை போத கொண்டது மரங்கள் எல்லாம் விளக்கிய குணக்குண்டான் சிதம்பர தலத்தில் இருந்து அறியாமையினார் செய்த பாவங்களை போக்கி மிகுதிய புண்ணிய பலனை கொடுத்து மகிமையுடைய பத்து தீர்த்தங்கள் உண்டென்று உலகங்கள் எல்லாம் படைத்திருந்துட்டாக கிருப்பையோடு பரமஞானத்தால்

విధి అనే ఉంటుంది, శివాలయ దర్శన విధి. అది ரொம்ப குறைவா போச்சு, ரொம்ப குறைவா போச்சு. சிவாலயத்துல கல்யாணமே வச்சு நடத்துறாங்க, அப்புறம் எவ்வளவு ஆசாரப்படுது. கல்யாணம் நடத்துறதே பெரிய தவறு. கோயிலுக்கு வர்றவன்ல கல்யாணத்துக்கு வரவன்லாம் கல்யாணத்துக்கு ஒரு வாரம் கோயிலுக்கு ஒரு வாரம். சாமி கிட்ட எல்லாம் மரியாதை இருக்குமா, அவன் என்ன அலங்காரத்தோட எப்படி எல்லாம் வருவான், கோயிலா கல்யாண மண்டபமா அப்படின்னு ஆகி போச்சு. கல்யாண மண்டபம் தானே அது, கோயிலுங்கிற மரியாதை எல்லாம் போச்சு. அதனால வந்து முடிஞ்ச வரையிலும் சிவாலயத்தில் அபசாரம் வராதபடி நடந்து கொள்வது மிக்க புண்ணியம் என்று சொல்லி அதுக்கு மேல தீர்த்த சருக்கம்னு சொல்றாரு. தீர்த்த சருக்கம் அது அடுத்த வாரத்தில் திருவருளாரே சந்திப்போம்.

பதிவடஞ்சுரக்கமன்னன் பொன்முறை அரசு செய்த குறைவிலாதுயிரள் வாழ்க நான் மறை அறங்களும் மனத்தமும் வெள்ளி மல்ல மேன்மைகள் செய்வ நிதி வழங்குக உலகமெல்லாம்.

ஒக்க இருபது முடிகள் ஒருபதும் ஈடே அழித்து உகழ்ந்த எம்மான் ஊரே. ஒக்க இருபது முடிகள்

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: மாணிக்க வாசகப் பெருமாள் தன்னை ஆளுடைய பெருமானாக இருக்கின்ற தன் உள்ளம் கவர்ந்த கூத்தப் பெருமான் குலாவுகின்ற தில்லையை வணங்கி வாழ்த்தி பலவிதமான பதிகங்கள் பாடி சாக்கியர்களை வென்று சைவ சமயம் நிலைநாட்டி ஆயினும் தான் அதில் எதிரும் மனம் தெரியாது இறைவருடைய திருவடிகளையே மனம் பற்றி தில்லையிலே அமர்ந்திருக்கின்றார். அந்த முழுமையான நிறைவு உடைய அந்த மாணிக்கவாசக பெருமகனாரை தன்னோடு அழைத்துக் கொள்ளும் நேரம் கருதி இறைவர் அந்த மணிவாசகருடைய திருவருளை நமக்கு உணர்த்துவதற்காகவும் அந்த திருவாசகத்தின் சிறப்பை தாமே விளக்குவதற்காகவும் ஒரு திருவிளையாடல் செய்தார். அதையே நாம் காண இருக்கின்றோம். இடம் மாணிக்கவாசகர் திருமடம். மாணிக்கவாசகர் அமர்ந்திருக்க இறைவர் ஒரு முதியவராக வந்து அவர் பாடியிருக்கின்ற பாடல்களை கேட்கின்றார்.

0: அப்பா, மாணிக்கவாசகம், நாம் பாண்டிய நாட்டினோம். சிவபெருமான் மேல் நீ பாடிய பாடல்களையெல்லாம் ஏட்டில் எழுதி கொள்ள வேண்டும் என்று எமக்கு வேட்கை. எமக்கு கூறப்பா.
1: பெரியீர், தங்கள் தோற்றம் என்னை மனமுருகச் செய்கிறது. எம்பிரானை பாடி தெருவுதோறும் அலரத்தானே விரும்பினேன். இதோ பாடுகின்றேன்.

0: அற்புதம் மாணிக்கவாசக, பாவை பாடிய உன் வாயால் கோவையும் பாடு.
1: ஆஹா, இது பேரருள். இதுவரை இறைவனை முன்னிலைப்படுத்தி திருவுருள் வழிநின்று பாடினேன். இப்பொழுது ஒரு தலைவனும் தலைவியும் வாழ்வின் ஒவ்வொரு கணத்திலும் இன்பத்திலும் துன்பத்திலும் தில்லை கூத்த பெருமானின் திருவருளையே முன்னிறுத்தி வாழும் வாழ்க்கை திருச்சிற்றம்பல கோவையராக பாடுகின்றேன். இறை உணர்வோடு எப்பொழுதும் வாழும் உணர்வன்றோ முழுமையான வாழ்க்கை?

0: அப்பா மாணிக்கவாசகா, நான் தனிக்கட்டை, தன்னந்தனியே இருக்கும் எனக்கு இது துணையாக இருக்கும்.
1: ஓம் நம சிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org.
0: முதியவராக வந்த தில்லை கூத்தப்பிரான் ஒழிக்காலமும் தனக்கு துணையாக இருப்பதற்கு திருவாசகத்தையும் திருச்சிற்றம்பல கோவையாரையும் தாமே தம் கைப்பட எழுதி அதற்கு திருவாத ஊரர் திருவாய் மலர்ந்தருள அழகிய திருச்சிற்றம்பலமுடையான் திருக்கையெழுத்து என்று எழுதி ஒப்பமும் இட்டு தில்லை கூத்தப்பெருமானுடைய திருக்களிற்றுப்படியில் வைத்தனர். மறுநாள் தில்லை திருச்சிற்றம்பலவருக்கு வழிபாடு செய்ய வந்தார்.

0: தில்லைவாழ் அந்தணர்கள் அங்கே உள்ள ஓலையை கண்டு அதிசயிக்கின்றனர்.
1: என்ன ஓலை இது? அடைத்துள்ள திருச்சிற்றம்பலத்தில் எப்படி வந்தது?
2: ஓலைச்சுவடியின் மேல் திருவாதவூரர் திருவாய் மலர்ந்தருள அழகிய திருச்சிற்றம்பலமுடையான் திருக்கையெழுத்து

0: ஆஹா, அற்புதமான திருப்பாடல்கள். இவை சாதாரணமான பாடல்கள் அல்ல. புலவர்களால் பொருள் சொல்வதற்கு இவை கூறும் அனுபூதி ஞானம் நம்மால் அறிந்து கொள்ள இயலுமோ?
1: நாம் திருவாத ஊர் அடிகளே அழைத்து இதன் பொருளை அறிவோம். தில்லைவாணர் திருமுன்பு மணிவாசகப் பெருமானை அழைத்து வருவோம், வாருங்கள்.
2: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
3: Om Shivaya Nama. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக தமிழிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆதிசங்கரர் அருளிய தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம். வழங்குபவர் ஸ்ரீ ரமண மகரிஷி ஆசிரம குழுவினர். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம். தாத்பரியத்துடன் அவதாரிகை. உலக சிருஷ்டி கர்த்தாவான பிரம்மதேவரின் மானசீக புத்திரரான சனக்கர், சனந்தனர், சனத் சுஜாதர், சனத்குமாரர் என்னும் நால்வரும் ஜெக சிருஷ்டியாதி காரியங்களுக்காக தாம் பிறப்பிக்கப்பட்டமையை பிதாவால் கேட்டு அதில் விரக்திவிட்டவராய் உபசாந்தியை நாடி அதனை தெளிவிப்பாரை தேடி வரும் அதிதீவிர பக்குவர்களின் பொருட்டு பரமகாருணிகனான சாட்சாத் பரமேஸ்வரன் ஆளின் கீழ் தட்சிணாமூர்த்தமாக மௌனமாய் தன்னிலையில் சென்முத்திரையோடு இருக்க கண்டதும் காந்தங்கண்ட இரும்பு போல் கவரப்பட்டவராய் அவ்வாறே அவர் அருகில் தம் உண்மை நிலையில் அமர்ந்தனர். அம்மோனமான் தன்னிலை உண்மையை உணரும் சக்தியில்லா உத்தம அதிகாரிகளுக்கு தடையாய் காணப்படும் உலகமாய் காண்பானாய் காட்டும் ஒளியாய் விரிந்து ஒடுங்கும் சக்தி தன்னையன்றியின்மையும் எல்லாம் தன்மயம் என்னும் சர்வ ஆத்மத்துவத்தை தொகுத்து இத்தோத்திரத்தால் ஆச்சாரிய சங்கரர் அறிவிக்கலாயினர்.

தாத்பரியம் மௌனமாகிய வியாக்கியானத்தால் தெரிவித்த பரபிரம்ம சுரூபனும் பாலனும் பிரம்மனிஷ்ட முனிகளான உத்தம சிஷ்யர்கள் சூழவிருக்கும் குருசிரேஷ்டனும் சின்முத்ரை கையனும் ஆனந்தமூர்த்தியும் தன்னிலேயே ரமிப்பவனும் சந்தோஷ மகனும் ஆகிய பரமபிதாவான அந்த தட்சிணாமூர்த்தியை நாம் துதிப்போம்.

தாத்பரியம், உலகமானது கண்ணாடியில் காணப்படும் பட்டணம் போல தனக்குள்ளாகவே இருந்தும் தன்னறியாமையால் நிதிரியால் கனவு போல வெளியில் இருப்பதாக பார்த்து விழித்ததும் தன்னையே காண்பது போல தன்னை அறியும் போது தான் ஒருவனே இருப்பதாக யார் பார்க்கின்றானோ ஆதிகுருவான அந்த தட்சிணாமூர்த்திக்கு நமஸ்காரம்.

0: போற்றி.
1: தாத்பரியம், முன்பு விதைக்குள் முலை போல தனக்குள் வேற்றுமையின்றி இருந்த இவ்வுலகத்தை பின்பு மாயையால் பொய்யாய் தோற்றும் தேச கால கர்ம வசத்தால் அநேக விசித்திரமாக சித்தனையும் ஜாதகாரணியும் போல தன்னிச்சையால் அதாவது தன் சக்தியால் எவன் வழியில் விரிக்கின்றானோ அந்த தட்சிணாமூர்த்தி குருவுக்கு நமஸ்காரம்.

0: வாழ்த்தி போற்றி.
1: தாத்பரியம், எவனது உண்மை பிரகாசமே பொய்யாய் தோற்றும் பொருள்களில் விளங்குகின்றதோ, எவன் தன்னை அடுத்துள்ளவர்களை தத்துவமசி தத் அது துவம் நீ அசி ஆனாய் என்னும் வேதவாக்கால் நேராக அறிவிக்கின்றானோ, எவனே பிரத்யக்ஷமாய் கண்டால் பின்னுமிச் சம்சார சாகரத்தில் படிவதில்லையோ, தவத்தினரடையும் அந்த குரு தட்சிணாமூர்த்திக்கு நமஸ்காரம்.

தாத்பரியம், அநேகர் துவாரமுள்ள குளத்தினுள் இருக்கும் தீப பிரகாசம் போல எவனது ஞானம் கண்முதலான இந்திரிய வழியாய் வெளிப்பட்டு விளங்க நான் அறிகிறேன் என்பதாக சுயம் பிரகாசனான எவனை அனுசரித்தே இந்த ஜெகமெல்லாம் பிரகாசிக்கின்றதோ அந்த சலனமில்லாத தட்சிணாமூர்த்தி குருவுக்கு நமஸ்காரம்.

மனம் இந்திரியங்கள் புத்தி இவை ஒடுங்கின சூன்யம் இவற்றையே தானாக பெண்டுகள் குழந்தைகள் குருடர் ஜடர் போல உணரும் மூடவாதிகளது உண்மை அறிவின்மையால் உண்டான அப்பெருமயக்கத்தை போக்கும் மயக்கமில் ஞான குருவான அந்த தட்சிணாமூர்த்திக்கு நமஸ்காரம்.

தாத்பரியம் ராகுவார் விடுபட்ட சந்திரன் போல் எப்பொழுதும் உள்ள இவன் மாயையின் மறைப்பால் புருஷனாய் அதாவது ஜீவனாய் விரிந்த மனம் முடுங்கும் போது தூங்கி மனம் விரிந்து விழிக்கும் போது முன் தூங்கினேன் என்று தனது இருப்பை உணர்கின்றானோ அந்த சராசர சத்குருவான தட்சிணாமூர்த்திக்கு நமஸ்காரம்.

முதலனவும் மற்றும் எல்லா அவஸ்தைகளும் மாறி மாறி வரினும் மாறாமல் கலந்திருந்து உள்ளே நான் என்பதாக எப்போதும் பிரகாசிக்கும் தன்னை சரணமடைந்தவர்க்கு சின்முத்திரையால் எவன் விளக்குகின்றானோ ஞானாக்னி நேத்திரனான அந்த தட்சிணாமூர்த்தி குருவுக்கு

தாத்பரியம் உலகத்தை காரியம் காரணம் தலைவன் அதாவது உரியவன் தாசன் அதாவது உரிமை சீடன் குரு மகன் பிதா முதலிய வேதங்களாக மாயையால் மயங்கி நனவிலும் கனவிலும் காண்கின்ற இப்புருஷன் எவனோ உலக குருவான அந்த தட்சிணாமூர்த்திக்கு நமஸ்காரம்.

தாத்பரியம் பூமி ஜலம் நெருப்பு காற்று ஆகாசம் சூரியன் சந்திரன் புருஷன் என்று சராசரமாய் தோற்றும் இது எவனது அஷ்டமூர்த்தமோ விசாரிப்பார்க்கு பரனாய் எங்கும் நிறைந்த எவனைக் காட்டிலும் அந்நியம் சிறிதும் இல்லையோ அவ் அதிசாந்த கிருபாமூர்த்தியான தட்சிணாமூர்த்திக்கு நமஸ்காரம்.

0: தாத்பரியம் சர்வாத்மத்தை, அதாவது எல்லாம் தானாதலை தெளிவாய் தெரிவித்த இத்துதியை கேட்டல், பொருளை விசாரித்தல், அப்பொருளை தியானித்தல், துதித்தல் செய்தலால் சர்வாத்மத்வ மகா சம்பத்துள்ள ஈஸ்வரத்துவம் சித்தியாவதோடு சாஸ்வதமான அனிமாதி அஷ்டைஸ்வரியமும் தானே சித்திக்கும். தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் முற்றும்.
1: ஓம் நமசிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: திருச்சிற்றம்பலம் சைவம்டாட் அர்கின் அன்பான நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரத்தில் சைவ சித்தாந்தம். விளக்க உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: சரி, அடுத்தபடியாக ஏற்கனவே நம்ம சிந்தித்த ஒரு பாடல் தான் திருவஞ்சைக்களம் என்ற தலத்து பாடல் தான். ஆக்கும் அழிவும் அமைவும் நீ அப்படின்னு சொல்றாரு. அதாவது முத்தொழிலும் அவர்தான் செய்கின்றார் அப்படின்னு அவர் நம்ம உணர்ந்து அவர் புகழை சொல்லக்கூடியவங்களுடைய சொல்லாகவும் அந்த சொல்லின் பொருளாகவும் இருக்கின்றார். அப்படிப்பட்டவரை நாம் துதிக்க வேண்டும் என்று மிக அழகாக நமக்கு அவர் வலியுறுத்தி சொல்லி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக, மாவை உரித்து அதழ் கொண்டு அங்கம் அணிந்தானே, வஞ்சர் மனத்து இறையும் நெஞ்சு அணுகாதவனே, மூவர் ஒரு தனதாம் மூலமுதற் கருவை, மூசிடும் மால்விடையின் பாகனை, ஆகமுற பாவகம் இன்றி மெய்யே பற்றும் அவர்க்கு அமுதை பால் நறுனை தயிர் ஐந்தாடு பரம்பரனை, காவல் எனக்கு இறை என்று எய்துவது என்று கொலோ கார்வயல் சூழ் கானப்பேர் உரை காளையேயே என்று சொல்லுகின்றார். அதாவது யானையை உரித்து, மாவை உரித்துன்னு வருது இல்லையா, மானா யானை, யானையை உரித்து போர்த்தி கொண்டவர். அடுத்து, வஞ்ச மனம் உடையவர்கள் கிட்ட சுவாமி வரவே மாட்டார். நெக்கு நெக்கு நினைபவர் நெஞ்சுளே புக்கு நிற்கும் பொன்னார் சடை புண்ணியன், பொக்கம் மிக்கவர் பூவும் நீரும் கண்டு நக்கு நிற்பன் அவர் தம்மை நாணியேன்ட்டு நமது அப்பர் சுவாமிகள் சொல்லியிருப்பாங்க. நாடகத்தார் தம்மடியார் போல் நடித்து சில பேர் நடிப்பாங்க, அதுவும் சுவாமிக்கு தெரியும். அதனால வஞ்சர் மனத்துக்கு இறையும்னா கொஞ்ச நேரம் கூட அணுக மாட்டார். அவங்க நெஞ்சுக்குள்ள கொஞ்ச நேரம் கூட சுவாமி வரமாட்டார். ஏன்னா வஞ்சகர்களா இருந்தா நெஞ்சு வந்து பாலறையா இருக்கும். சாதாரணமான நாமளே, சாமானியமான நாமளே ஒரு இடம் சுத்தமா இருந்தாதான் இருக்கிறோம். இப்ப எல்லா வல்ல பரம்பொருள் புனிதன் தூயோன் நின்மலன் அப்படிப்பட்ட ஒருத்தர் அசுத்தமான இந்த இடத்துல இருக்க முடியுமா? முடியாது இல்லையா. அப்ப நம்முடைய தகுதிக்கு நம்ம அவர் வந்து அருள் செய்வார்னு சொல்லும் போது இந்த பாலறைய பள்ளியறையா மாத்தணும்னு பட்டினத்தடிகள் சொன்னது போல இது அழகா ஒரு பள்ளியறையா மாத்தினா இறைவன் அங்கே குடிகொண்டு இருப்பார். அப்ப வஞ்சகம் இருந்தா அந்த மனசுக்குள்ள அவர் வரமாட்டார். அவர் அருள் பெறணும்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம மனசுல கொஞ்சம் கூட வஞ்சனையே இருக்கவே கூடாது. எதிராளி எப்படி வேணாலும் இருக்கட்டும், நம்மளை பத்தி என்ன வேணாலும் சிந்திக்கட்டும், நம்மை பற்றி என்ன வேணாலும் தூற்றட்டும், நமக்கு வேண்டாத துஷ்ட செயல்களை எல்லாம் செய்யட்டும், சரி இதெல்லாம் மேல ஒருத்தர் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறாரு, அதனால எல்லாம் எம்பிரான் எனக்கு வகுத்து கொடுத்ததுதான் அப்படின்னு சொல்லி என்னுடைய வினை இதன் மூலம் கழிகின்றது என்று நாம் வாழ பழகி கொண்டோம் என்றால் ஒரு பக்கம் வென கழிஞ்சிரும் பலவீனம், இன்னொரு பக்கம் அவங்க மேல நம்ம கோபப்படாம இருக்கிறதுனால நமக்கு புதுசா ஆகாமியம் வராது. பிராரத்தம் கழிஞ்சு போது ஆகாமியம் ஏறாது. இருக்கிற சஞ்சிதம் தீஷை பெற்றால் வருத்த வித்து போல ஆயிரும். அந்த அஞ்சலத்தை சொல்லிக்கொண்டே இருப்பதால் அது வருத்த வித்து போல ஆயிரும். அப்ப நமக்கு பிறவி வராது, இறைவன் திருவடியில் சுகிக்கலாம் என்பதுல ஐயமில்லை. அதனால அது மிக அழகாக சொல்லி அவர் போலியா இல்லாம உண்மை அன்போடு யாரெல்லாம் தன்னை வழிபடுகின்றார்களோ அவர்களுக்கு அமுதம் போன்றவர் அப்படிங்கிறத இந்த பாடல்ல நமக்கு வலியுறுத்தி பஞ்சகவியத்தால அவருக்கு அபிஷேகம் செய்து நாம் பூஜை செய்ய வேண்டும். அவர் வந்து பரம்பொருள், அந்த பரம்பொருளுக்கு நம்ம கண்டிப்பாக பஞ்சகவியத்தால் அபிஷேகம் செய்ய வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி அவரை நாம் வழிபட்டோம் என்றால் நமக்கு நிச்சயமாக பேரின்பம் கிடைக்கும் என்று வலியுறுத்தி சொல்லி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். இப்படியே பார்த்து கொண்டே வரும்போது திருவருட் பயன்ல அஞ்செழுத்து அருள் நிலையை பத்தி நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அஞ்செழுத்து நமக்கு தெரியும், அதாவது பஞ்சாட்சரம் என்று சொல்லுவோம் வடமொழியில, அது பல வகையாக இருக்கு. அவரவர் பக்குவத்துக்கு ஏற்றாற் போல அதுல வந்து உபதேசங்கள் ஆயிருக்கும் என்று நம்ம பார்க்கின்றோம். அதன்படி அவங்கவுங்க குருநாதர், அவங்களுக்கு தீஷா குருநாதர் என்ன வலியுறுத்தினாங்களோ அதன்படி நாம் அதை கணித்து கொண்டே இருக்கோம். கணித்தல் என்பது மனதால் நினைத்தல் அப்படிங்கிறது. சத்தமா சொன்னா பலன் கம்மி, உதட அசைஞ்சா அதை விட கொஞ்சம், உதட அசையும்படியா சொல்லிட்டே இருந்தோம்னா அதை விட கொஞ்சம் பலன் கூட, சத்தமே வராம சொன்னா அதை விட பலன் கூட, உதடும் அசையாம மனசுக்குள்ளேயே கணித்தால் மிக மிக பலன் அதிகம். திருக்கோயில வச்சு நீங்க ஒரே ஒரு நாம அப்படி கணிச்சீங்கனாலே அது அனந்தம், அதாவது இன்ஃபைனைட்னு சொல்லுவோம் இல்லையா, அளவற்ற நாமம் சொன்ன பலனை உங்களுக்கு தந்துரும் அப்படின்னு நமக்கு அந்த ஜபிக்கக்கூடிய முறைகள்ல சொல்லப்பட்டிருக்கு. இப்போ உலகியல் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, செய்வன எது தவிர்வன எதுங்கிறது தெரியாம பிறழ்ந்து பிறழ்ந்து வாழ்வதே வாழ்க்கைன்னு ஆயிடுச்சு. அப்போ நம்ம பிறவியை நீக்கிறதுக்கு நமக்கு என்ன வழி? அதுக்கு பற்றுக பற்றற்றான் பற்றுன்னு அவரை பற்றணும். அதனால அவரை பற்றி நம்ம வாழ்ந்து கொண்டே இருந்தோம் என்றால் நமக்கு நன்மை நடக்கும். அப்படி பிறவிக்கடல் நீந்தணும் அப்படின்னா அவருடைய அருள் வேணும், நீந்தி கரை சேரணும். ஆனா பயனற்ற சொற்களைத்தான் பேசி பேசி நா தழும்பு ஏறி போகுது. நாத்திகம் பேசி நா தழும்பு ஏறி இல்லையா திருவாசகம் சொல்லுது. அது ஒரு பக்கம் நாத்திகம் பேசுறாங்க, சில பேர் நாத்திகம் பேசாட்டாலும் பயனற்றதையே சொல்லி நாக்கு தழும்பிரு. அது எப்படி பேசின விஷயத்தையே இத்தனை தடவை பேசுறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஷேர் போடுவாங்க, ஒரு தடவை ஷேர் பண்ண விஷயத்தையே அத்தனை தடவை ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த செல்போன் எடுத்துக்கிட்டீங்கன்னா போதுமே, ஒரு தடவை வந்துட்டு அந்த செய்தியை விட்டுறலாமே, அது கூட தெரியாம மீள மீள வந்த செய்திகளையே போட்டு போட்டு அதை டெலிட் பண்ண தெரியாதவங்களாம் அதை கையில வச்சு திணறுதாங்க. அப்புறம் அன்னைக்கு பார்க்க இங்க செல்லு வேலை செய்யாம போயிருது, ஃபுல் ஆயிட்டு எங்களுக்கு அப்லோட் ஆக மாட்டேங்குது, எங்களுக்கு டவுன்லோட் ஆக மாட்டேங்குதுன்னு வருத்தப்படுறாங்க. அதனால தேவையற்றவதை பகிர்வதை குறைக்கணும். ஏற்கனவே ஒருத்தங்க பகிர்ந்துட்டாங்கன்னா நம்ம மீள மீள பகிரப்பட்ட செய்தியை பகிர்வதையும் குறைக்கணும். அது மாதிரி இந்த பயனற்ற சொற்களை பேசி பேசி நாக்கு தழும்பேறுது. அப்படி தழும்பேறி அப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா நம்ம உயிரையும் உடலையும் வாழ்விக்க கூடிய ஒரு சொல் இருக்கு, அத நம்ம நா தழும்பேற சொல்லணும். அதுதான் ஐந்தெழுத்து. சரி, அதுதான் தலையாய மந்திரம், திரு ஐந்தெழுத்து மந்திரம், பஞ்சாட்சர மந்திரம் என்று சொல்லுகின்றோம், ராஜ மந்திரம் என்று சொல்லப்படுகிறது. இந்த தாழ்வெனும் தன்மையோட நான் யாரு தெரியுமா? ஆதி செய்வர். எனக்கு எவ்வளவு ஆகம செய்தி தெரியும் தெரியுமா, எனக்கு எவ்வளவு தூரம் பண்ணோட பாட தெரியும் தெரியுமாங்கிற சிந்தனை எல்லாம் அவருக்கு இல்லை. அவர் அந்த மாதிரி நிலையில இருக்கிறவரே கிடையாது. அதனால அவர் என்ன சொல்றாரு பாருங்க, நிறைவு பதிகத்துல சொல்றாரு, மந்திரம் ஒன்றறியேன்னு சொல்றாரு. இவருக்கு எப்படி மந்திரம் தெரியாம இருக்க முடியும்? நமக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆதிசைவராகிய இவருக்கு எப்படி மந்திரம் தெரியாம இருக்கும்? அப்படி சொன்ன அவர் தான் அழக அஞ்சலத்து பதிகத்துல மகுடமாக பாருங்க, அந்த மகுடங்களை நாம் உணர வேண்டும் என்னும் பொருட்டாக நான் சொல்லுகின்றேன். உங்களுக்கு தெரிந்ததுதான் என்றாலும் நீங்கள் அதை மனதில் இருத்திக் கொள்ளுங்கள். நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும்னா நமச்சிவாய்வு. அந்த முதல் விழிச்சொல் மட்டும் மாறும். நட்டவா உனை நான் மறக்கினும் சொல்லும்னா நமச்சிவாயவே. நாவலா உனை நான் மறக்கினும் சொல்லும்னா நமச்சிவாயவே. வல்லவா உனை நான் மறக்கினும் சொல்லும்னா நமச்சிவாயவே. நஞ்சனி கண்ட உனை நான் மறக்கினும் சொல்லும்னா நமச்சிவாயவே. சேடனே உனை நான் மறக்கினும் சொல்லும்னா நமச்சிவாயவே. விரும்பனே உனை நான் மறக்கினும் சொல்லும்னா நமச்சிவாயவே. நம்பனே உனை நான் மறக்கினும் சொல்லும்னா நமச்சிவாயவே. காரணா உனை நான் மறக்கினும் சொல்லும்னா நமச்சிவாயவே. மந்திரம் ஒன்றறியேன்னு சொன்னவரு அஞ்சலத்து பதிகத்துல மகுடமாக இந்த நான் மறந்தாலும் உன்னுடைய நாமத்தை மறக்காம சொல்லுவேன். சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம். அதான் நான் சொல்ல, நீங்க உட்காந்து இப்படியே சொல்லி சொல்லி பழகிட்டீங்கன்னா ஒரு முடியாத்தன்மைன்னு ஒண்ணு வரும், உடல் அழிவுறுதல் அல்லது இறுதிக்காலம்னு ஒண்ணு வரும். எல்லாருக்கும் தோற்றம் உண்டு, மரணம் உண்டுன்னு இவரே சொல்லியிருக்காரு. இன்பம் உண்டு, துன்பம் உண்டு, வாழ்வாவது மாயம் மண்ணாவது தினம். மண்ணுலகத்துல பிறந்துட்டு மண்ணுலக வாசியா இருந்துகிட்டு கண்டிப்பா நம்ம மண்ணுலதான் ஒரு நாள் போய் கலக்க போறோம். நம்ம உடம்பு வந்து அதுலதான் போய் கலக்க போகுது. ஆனா அதுக்கு முன்னால எவ்வளவு தூரம் நாமத்தை சொல்லலாம், அத மாதிரி ஒரு அருமருந்து நமக்கு கிடையவே கிடையாது. பிறவி நோய் தீரணும்னா அரு மருந்து அஞ்செழுத்து தான். அதை நம்ம சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி பழகணும். ஏன்னா கடைசி நேரத்தில் நம்ம சொல்ல, சாமென்று உன் நாமம் உரைக்க தருதி கண்டாயின்னு அப்பர் சுவாமி கேட்கிறாங்க. ஆனா புலனைந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி ஐமேல் உந்தி அந்த நிலையில இருக்கும்போது அஞ்செழுத்து கூட சொல்ல வரலன்னா, அப்ப நல்லபடியா இருக்கும் போதே. இப்போ குலதெய்வத்தை எல்லாரும் வணங்குறோம் இல்ல, ஆதீன குலதெய்வம் சொல்லும்போது சிவஞான சுவாமிகள் சொல்றோம், மாதவ சிவஞான சுவாமிகள் விக்ரமசிங்கபுரத்தை சேர்ந்தவங்க. அவர் யார குலதெய்வம்னு சொல்றாரு? சுந்தரமூர்த்தி சுவாமிகளை குலதெய்வம் சொல்றாரு. சேக்கிழார் பெருமான் என்ன சொல்றாரு? சுந்தரமூர்த்தி சுவாமிகளை வணங்க வந்த இந்த பிறப்பை வணங்குவோம்னு சொல்றாரு. அப்ப இப்பேற்பட்ட பிறவி கிடைச்சிருக்கு. அப்பர் சுவாமிக்கு சொன்ன மாதிரி வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் பிறவி மதித்திடுமே, இந்த பிறவிய மதிக்க கத்துக்கிடணும். எப்படி மதிக்க கத்துக்கிடணும்? இந்த ஞானிகளை பூரா வழிபடணும், அவங்களுடைய ஞான வாக்குகளை பூரா நம்ம செவி மடுக்கணும், அதை ஓதணும், அதை நாம் பின்பற்ற வேண்டும் அப்படிங்கறத முக்கியமாக நம்ம மனசுல எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆக நாத்திகம் பேசி நாத்தழும்பு நாத்தழும்பு ஏறுறதை விடுத்து அதை விலக்கி அதை தவிர்த்து இறைவனுடைய நமச்சிவாய மந்திரத்தை நாத்தழும்பேற சொல்ல வேண்டும் என்பதை நம்முடைய மனசுல நாம் நிச்சயமாக ஆழமாக பதித்து கொள்ள வேண்டும். சரி, அது போல அணைந்தோர் தன்மையில கடைசில சொல்லுவாங்க, செம்மலர் நோன்தாள் சேரல் ஒட்டா அம்மலங்கழியி அன்பரோடு மறியி மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் என தொழுமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் கடைசி வரைக்கும் ஆலயத்துக்கும் போயிட்டே இருந்திருக்கிறார், கடைசி வரைக்கும் வழிபாடு செய்து கொண்டே இருக்கின்றார். அதாவது பூஜை சிவாச்சாரியார் அல்லவா, அதனால ஆன்மார்த்த பூஜை பரார்த்த பூஜை கண்டிப்பா இருக்கும். குருவை வழிபட வேண்டும், அவர் என்னுடைய குருவே என்று அவரை இறைவனையே மரிசியர் கையினனே என்ற பாடலிலே சொல்லுகின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். எல்லாருக்கும் இறைவன் தான் குரு, ஆனா அவங்கவுங்க பக்குவத்துக்கு தகுந்தாற் போல மானிட சட்டை தாங்கியும் வரலாம். இவருக்கும் அந்தனராக வந்து தடுத்து ஆட்கொண்டு அதன் பின்பு இவருக்கு என்ன உபதேசிக்க வேண்டுமோ எல்லாவற்றையும் அவர் உபதேசித்தார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆக குரு வழிபாடு, லிங்க வழிபாடு, சங்கம வழிபாடு, அதான் திருத்தொண்ட தொகை, அதான் அடியார்களை வழிபடணும் அப்படிங்கிறது. அடியார்க்கும் அடியன், அடியார்க்கும் அடியன், கைலாயத்திலிருந்து வந்து அவர் நமக்கு காட்டிய பாதை அடியார்களை பேண வேண்டும். அடியார் வழிபாடு அவங்க எப்படி வேணாலும் இருக்கட்டும், தோட்டத்துல அவங்களுக்கு உள்ள இருக்குது சிவம், சிவத்தோட திருவடியை மனசுல வச்சிட்டு இருக்கிறதுனால அவங்க அடியாருன்னு பேர் பெறாங்க, அதனால அவங்களை நாம் வணங்க வேண்டும் என்பதை நமக்கு வலியுறுத்தி காட்டியிருக்கின்றார் என்பதை நாம் அவருடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கின்றோம் அல்லவா. ஆக அவர் நமக்கு யோக நெறியிலே மிக அழகாக என்னவெல்லாம் வலியுறுத்த வேண்டுமோ எல்லாவற்றையும் நமக்கு வலியுறுத்தி நாம் அடியார்களை வழிபட வேண்டும் என்பதையும் நமக்கு முக்கியமான அந்த வழிபாட்டையும் நமக்கு வலியுறுத்தி இருக்கின்றார். அந்த இறைவனை குருவாக பாவித்த பாடல் நான் மீண்டும் உங்களுக்கு நினைவூட்டுகின்றேன். மரிசேர் கையினனே மத மாவுரி போர்த்தவனே குறியே என்னுடைய குருவே உன் குற்றேவல் செய்வேன், என்னுடைய குருவே. இந்த பாட்டெல்லாம் நம்ம பஞ்சபுராணத்துல படிச்சுக்கிட்டே இருக்கணும். நெறியே நின்னடியார் நினைக்கும் திரு காலத்தியுள் அறிவே உன்னை அல்லால். நமக்கு நம்ம அறிவுலாம் சிற்றறிவு, இறைவனையே வழிபட்டு எனக்குன்னு ஒண்ணுங்க என் செயலாவது யாதொன்றும் இல்லைன்னு அவற்றை சரணடைஞ்சிட்டோம்னா அறிவுக்கு அறிவாய் நின்று அவரே நமக்கு எல்லாவற்றையும் உணர்த்துவார். ஆகையால் அறிவே உன்னை எல்லால் அறிந்தேத்த மாட்டேனே என்று சொல்லுகின்றார். இங்ஞனம் வந்து இடற்பிறவி பிறந்து அயர்வேன் அயராமே அஞ்ஞனம் வந்தேனை ஆண்ட அருமருந்து என் ஆரமுதை வெங்கனல் மா மீனியனே மான்மருவும் கையானை எங்ஞனம் நான் பிரிந்திருக்கேன் என்னாரூர் இறைவனையின் வினவுறார் திருவாரூர் தலத்துல. அதாவது இங்ஞனம் வந்து அப்படின்னா இந்த துன்பத்தை தரக்கூடிய இந்த இடற்பிறவி, இந்த பிறப்புல வந்து பிறந்து அயர்வேனா மயங்கிறது, இந்த பிறவிக்கு வந்த உடனே நம்ம என்ன செஞ்சிருந்தோம், இறைவனை மறந்து விடுகின்றோம், அப்படி மயங்கியே போயிடுறோம். அப்படி மயங்கி இருக்கிற நான் மயங்காத மாதிரி என்னை அடிமை அஞ்ஞனம் வந்து என்னை ஆண்ட அருமருந்து, இறைவன் தான் நமக்கு மருந்து, அவரோட நாமம் மருந்து, அவருடைய கோலம் மருந்து, அவருடைய திருவடி மருந்து. ஆகையால் அப்படிப்பட்ட அருமருந்தாக இருக்கக்கூடியவர் அமுதாக இருக்கக்கூடியவர் நம் பொருட்டு. தேவர்கள் உயிர்கள் எல்லாம் உயும் பொருட்டு நஞ்சையே உண்டவர் அல்லவா, அதனால நஞ்சும் அமுதாக்கி வைத்தவர் அல்லவா அவரு, நஞ்சு அமுதாக்கி வைத்தவர்னு படிக்கிறோம். அதனால அப்படிப்பட்டவர் அவர், அவரை நாம் என்ன செய்ய பிரிந்திருக்க முடியாதல்லவா என்று நம்மிடம் வினவுவது போல அவரை பிரிந்திருப்பது எவ்வளவு கடினமான செயல் என்று நமக்கு உணர்த்துகின்றார். ஆகையால் நாமும் அங்கனம் அவர் காட்டிய வழியிலே இறைவனை மறவாமல் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு மிக அழகாக பவநெறிக்கு விளக்காக இருக்கக்கூடிய அந்த தவநெறி கேட்கக்கூடிய ஒரு பதிகத்தை பாடி தவநெறியை கேட்டார் என்று நாம் பார்க்கின்றோம். அது மட்டும் அல்லாமல் மிக அழகாக தம்மானை அறியாத சாதியார் உளரே என்று சொல்லுகின்றார். அவருக்கு சித்தவட மடத்திலே இறைவன் வலிந்து திருவடி தீஷை செய்கின்றார். இறைவிலே இவர் படுத்திருக்கின்றார், இவருக்கு அவர் திருவடியை வைக்கின்றார். ஒரு முதியவர் போல வந்து இருந்து அப்போது இவர் கொஞ்சம் தனது தூக்கம் தடைபடுகிறதே என்று எழுந்து கொஞ்சம் தள்ளி படுக்கின்றார். மீண்டும் முதியவர் திருவடி அவருடைய சிரசிலே படுகின்றது. அப்போது ஐயா உங்கள் திருவடி உங்கள் பாதம் என்னுடைய தலையிலே படுகிறது என்று அவரிடம் சொல்லி மீண்டும் தள்ளி படுக்கிறார். மீண்டும் அவருடைய பாதம் இவர் தலையிலே படுகிறது. அப்போது என்ன இப்படி செய்கின்றீர்கள் என்றால் வயோதிகம் முடியாதன்மை என்று முதியவராக வந்த பெருமான் சொல்லுகின்றார். சொல்லிய பின் மறைந்து விடுகின்றார். அப்போது இவர் மிக மிக வருந்துகிறார் இல்லையா. இப்ப நம்ம ஜாதின்னு நிறைய ஜாதி எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். ஜாதி இரண்டொழிய வேறில்லைன்னு சங்க நூல் நமக்கு சொல்லிச்சு. இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடின்னு சங்க நூல் நமக்கு சொல்லுது. ஆனா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தான் சொல்றாங்க, தம்மானை அறியாத ஜாதின்னு ஒன்னு இருக்குதே அப்படின்னு நமக்கு காட்டுறாங்க. தம்மானை அறியாத சாதியார் உளரே என்று மிக அழகாக அந்த பாடலின் மூலமாக நமக்கு பல ஒரு உன்னதமான கருத்துக்களை பூரா நமக்கு எடுத்து சொல்றாரு. சடைமேற்கொள் பிறையானை இல்லையா, விடைமேற்கொள் விகிர்தன். கைமாவின் உரியானை கரிக்காட்டில் ஆடல் உடையானை விடையானை கரை கொண்ட கண்டத்து அம்மான் தன் அடிக்கொண்டு என் முடிமேல் வைத்திடும் என்னும் ஆசையால் வாழ்கின்ற அறிவிலா நான் ஏன் என்று சொல்லுகின்றார். அப்ப அறியாத ஜாதிக்கு அறிவிலா நான் ஏன் என்று அந்த இடத்துல தன்னையே குறைத்து அந்த இடத்துல சொல்றாரு அப்படிங்கறத நம்ம பார்க்கோம். எம்மானை எரிகடியில வடவீரட்டானத்து உறைவானை இறைபோதும் இகழ்வன் போல் யானே என்று மிக ஒரு உருகி நமக்கு அந்த கருத்தை நமக்கு சொல்லி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அது போல அப்போ அவர் அறியக்கூடிய ஜாதி அறியாத ஜாதின்னு ரெண்டு ஜாதியை நமக்கு சுந்தரமூர்த்தி சுவாமி காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம நிலை எப்படி இருக்கிறது, நாம் எங்கே மாற வேண்டும் என்பதையும், பாவமே புரிந்து அகலிடம் தன்னில் பல பகர்ந்து அலமந்து உயிர் வாழ்க்கைக்கு ஆவ என்று உழந்து அயர்ந்து வீழாதே அண்ணல் தன் திறம் அறிவினால் கருதி மாவின் ஈருறி உடை புனைந்தானை மணியை மைந்தனை வானவர்க்கு அமுதை தேவ தேவனை திருத்தினை நகருள் சிவக்கொழுந்தினை சென்றடை மன்னனே என்று மிக அழகாக திருத்தினை என்ற தலத்து பாடல்ல சொல்லியிருக்கின்றார். அதுல பாவமே புரிந்து நமக்கு நல்ல தெரிஞ்சதுக்கெல்லாம் பெரிய வழக்கமே வேண்டாம். அதாவது தீவினை செய்யறது அதான் பாவம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இந்த அகன்ற மனசை பார்த்து சொல்ற மாதிரி இந்த அகன்ற நிலப்பரப்புல தீவினைகளையே செய்து அடுத்து என்ன சொல்லியாச்சு, அது அகலிடம்னா அகன்ற நிலப்பரப்பு, பல பகர்ந்து அப்படின்னு சொல்லியிருக்கு. பொய்கள் பலவற்றையும் பேசியே பொழுத கழிச்சு, எப்ப பாரு பொய் பேசுறது மிகுதியாக இருக்கிறது, பல பகர்ந்து பன்மையில சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து என்ன சொல்லியிருக்கு, இதெல்லாம் தான் நமக்கு அந்த அப்படியே பேசி தெரியறதெல்லாம் நமக்கு உயிர் வாழ்வதற்கு ஏற்புடையனு கருதுதல், அந்த கருதும் தன்மை தவறு. அதனால அலமந்து, அதனால உயிர் வாழ்க்கைக்கு ஆக என்று உழந்து, இதுதான் நமக்கு வாழ்க்கைக்கு நன்மை செய்தன்னு தவறாக புரிந்து கொண்டு அதனால் அயர்ந்து வீழாதே என்று சொல்லுகின்றார். அப்படியே நினைச்சு நினைச்சு நீ வாழ்ந்தேன்னா துன்புற்று மெலிந்து அழிந்து போவாய். அப்படி இல்லாம அண்ணல் திறம் இல்லையா, அப்படிலாம் விழாம அண்ணல் தன் திறம் அறிவினால் கருதி இல்லையா. அப்ப நமக்கு உலகத்துக்கு முதல்வனாய் இருக்கக்கூடியவருடைய இயல்புகள், இப்போ முப்பொருள் இயல்பு தான் நம்ம சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அது மூலம் இறைவனுடைய இயல்பைத்தான் சிந்திக்கும்படி நமக்கு சைவன்.org வந்து அதுவும் திருவருளும் குருவருளும் துணை நிற்க அவர்களும் இதை நமக்கு இந்த மாதிரி ஒரு சிந்தனையை தந்திருக்காங்க. அப்போ அப்ப இறைவனுடைய இயல்புகளை நல்லாசிரியருப்பால் பெற்ற அறிவினால் சிந்தித்து, அது அறிவினால் கருதினா நம்மளா கருதணும்னா நிச்சயமா புரியாது. அப்புறம் ஒன்னா மற்றொன்னாதான் புரிஞ்சுக்கிட்டே இருப்போம், ஐயம் திரிபு இருந்துகிட்டே இருக்கும், இல்ல கேள்வியா வந்துகிட்டே இருக்கும் அனாவசியமான கேள்விகள். அப்படி வந்தாலும் நம்மளால நல்ல கருத்துக்களை உள்வாங்க முடியாது. ஏதுக்களாலும் எடுத்த மொழிகளாலும் மிக்க சோதிக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க நம்ம ஞான சம்பந்த பெருமாள். அப்ப அவருடைய திறத்தை எடுத்து நல்லாசிரியர் மூலம் கேட்டு சிந்தித்து அந்த புலித்தோலை உடுத்த மாணிக்கம் போன்ற யாவருக்கும் வலிய சார்பாய் இருக்கக்கூடிய தேவர்களுக்கு அமுதம் போன்ற அனைவருக்கும் இறைவனாக இருக்கக்கூடிய திருத்தணை நகர்ல எழுந்தருள் இருக்கக்கூடிய நன்மையின் மேல் எல்லை, இதுக்கு மேல நன்மையே கிடையாது. சிவம்னாலே நன்மைன் தான் பொருள். அதனால அந்த அதுக்கு மேல் அந்த எல்லையாக இருக்கக்கூடிய பெருமானை சென்று அணுகு என்று மிக அழகாக நமக்கு அறிவுறுத்தி இருக்கின்றார். இதிலே சைவ சித்தாந்தம் என்ன சொல்கிறது, கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நிட்டை கூடுதல் என்று படிப்படியாக நம்முடைய ஞான நிலையை நமக்கு உணர்த்துகிறது. இந்த பாடலிலே மிக அழகாக அண்ணல் தன் திறம் அறிவினால், அறிவுங்கிறது கேட்டலையும் கருதி என்றது சிந்தித்தலையும் சென்று என்றது தெளிதலையும் அடை என்றது நிட்டை கூடுவதையும் நமக்கு எடுத்துரைக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான கருத்தினை, சித்தாந்த கருத்தினை இப்படியே பாவமே புரிஞ்சு தேவையில்லாத பொய்யே பேசி எப்படியே தவிச்சுக்கிட்டே இருக்காம இறைவனுடைய பொருள் சேர்ப்புகளை அறிவினால் கருதி அவரை சென்று அடைய வேண்டும் என்று நமக்கு மிக அழகாக ஒரு குருநாதராக வழிகாட்டி இருக்கின்றார் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, அதன் பின்பாக நாம் ஏற்கனவே நாம் சாதலும் பிறத்தலும் அந்த பாட்டை எல்லாம் நாம் இதன் பொருட்டு தான் நாம சிந்திச்சோம், ஆனா அதன் முன்கூட்டியே நாம சிந்திச்சுட்டோம் என்று நாம் பார்க்கின்றோம். அதன் பின்பு யாரை அவர் உகப்பார், யாரை அவர் அதாவது முனிவார் என்று பார்த்தோம் என்றால், தனியன் என்று எழுகி அறியன் தம்மை பெரிதும் உகப்பேன், முனிபவர் தம்மை முனிவன் முகம்பல பேசி முழியேன். இப்படியெல்லாம் தவறுகள் செய்து கொண்டு இருந்தாலும் அவர் வந்து நம்மை தடுத்து ஆட்கொண்டு இனியனாக இருக்கின்றார். ஆரூரிலே அவர் எம்மையும் ஆழ்வரோ என்று மிக அழகாக அதிலே கேட்கின்றார். நாம் அல்லல் படும்போது அவர் வந்து நம்மை அல்லலிலிருந்து காப்பாற்றுகிறார் என்று சொல்லுகின்றார். அடுத்து என்ன சொல்லுகிறார், யாருக்காவது நம்ம உதவி பண்ணணும், அப்படி உதவி பண்ணாமல் இருப்பது மிக மிக தவறு. ஒருத்தங்களுக்கு துணையா இருக்க முடிஞ்சா கண்டிப்பா அந்த துணையாகவும் நம்ம இருக்கணும். அந்த உதவி செய்யாமலும் துணை செய்யாமலும் நாம் இருக்கக்கூடாது. இதுவெல்லாம் அந்த அடியார்களுக்கு இருக்கக்கூடாத குணங்கள் என்று மிக அழகாக நமக்கு அதிலே எடுத்து சொல்கிறார். தகுதி இன்மையை ஆசை பல அறுக்குகிறேன், ஆரையும் அன்றி உரைப்பேன், பேசில் சலக்கலால் பேசேன், பிழைப்புடையேன் மனம் தன்னால், ஓசை பெரிதும் உகப்பேன், ஒலிகடல் நஞ்சமுது உண்ட ஈசன் இருப்பதும் ஆரூர், அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளீர் அப்படின்ட்டு. அப்ப இது போன்ற நம்மிடம் உள்ள தகுதி இல்லாத குணங்களை எல்லாம் நீக்க வேண்டும். அது எப்படி நீங்கும் என்றால், திருமுறைகளை ஓத வேண்டும், ஐந்தெழுத்தை ஜெபிக்க வேண்டும், ஆலய வழிபாடு செய்ய வேண்டும், சிவ வழிபாடு செய்ய வேண்டும், சிவ புண்ணியங்களை செய்ய வேண்டும். இவற்றையெல்லாம் செய்வதால் நமக்கு அந்த நல்ல நிலைமையானது கிடைக்கும் என்று நமக்கு வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். அப்போ நாம் இந்த இறைவணக்கத்துல நான் உங்களுக்கு சொல்லும் போது, இறைவன் தான் நமக்கு, நான் இன்னைக்கு என்ன பாட்டு உங்களுக்கு படிச்சேன்னா, நெறியே நின்மலனே என்று மலபாடி தேவாரம் தான் பாடின, அதுலேயும் அறிவே என்று இறைவனை, அதான் நமக்கு சிற்றறிவு தவறாக எல்லாம் இழைத்துக் கொண்டே போவோம், ஆனால் நம்மை நெறிப்படுத்தி அவர் தான் நெறியாக இருந்து அறிவாக இருந்து நெறிப்படுத்தி நம்மை ஆழ்கின்றார் என்று மிக அழகாக நமக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எடுத்து இயம்பியுள்ளார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அதுபோல மாயை 36 தத்துவங்கள், தத்துவங்கள் 36 என்று சித்தாந்தம் சொல்லுகிறது, தாத்துவிகங்கள் 60 என்று சொல்லுகிறது. அந்த அந்த விஷயங்கள்லாம் இந்த சமயத்தை தவிர வேற எந்த சமயத்திலையும் நமக்கு சொல்லவே படலை. ஏன்னா 36 தத்துவங்களையே சைவ சித்தாந்தம் ஒன்றுதான் சொல்லுகிறது என்று நாம் பார்க்கின்றோம். ஆகையால் மிக அழகாக அவர் நமக்கு அந்த கருத்தையும் வலியுறுத்தி சொல்லுகிறார் என்று நாம் பார்க்கின்றோம். 60, 10, 8 ஆறினோடு 5, 4 துரி பரித்தனைய நோக்கி சொல்லிற்றொன்றாக சொல்லார், நறுமலர் பூவும் நீரும் நாதோறும் வணங்குவாருக்கு அறிவினை கொடுக்கும் ஆரூர் அப்பனே அஞ்சினேனே என்று சொல்லுகின்றார். எதற்கு அஞ்சனோ அப்படிங்கிறதையும் எதை புரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறதையும் சொல்றார். மனங்கமலும் பூவும் நீரும் கொண்டு உன்னை நாள்தோறும் வழிபடுபவர்களுக்கு மெய்யுணர்வை தருகின்ற திருவாரூரிலிர் எழுந்தருளியிருக்கும் தந்தையே என்று அவரை விழித்து, அப்பனே என்று சொல்கிறார் அல்லவா, தந்தையே என்று விழித்து, அந்த பூதங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, கன்மேந்திரியங்கள் 5, தன்மாத்திரைகள் 5, அந்தக்கரணங்கள் 4, அதாவது 4 அந்தக்கரணங்கள் சில இடங்கள்ல ஒவ்வொன்னும் ஒவ்வொரு இதோட கூட்டி அந்த தத்துவங்களை சொல்லும்போது கூட்டியும் குறைத்தும் சேர்த்த ஒன்னோட ஒண்ணு சேர்த்தும் சொல்லுவாங்க. அதற்கு சில பாடல்களுக்கு நாம அப்படி பொருள் கொள்ளணும். ஆக அப்படி இது மற்றும் நுண்ணுடம்பு 8, தாத்துவிகங்கள் 60, இது எல்லாமே நம்மள இருந்து புதிராக வேறாக நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளால அதோட இயல்பு நிச்சயமாக சொல்ல முடியும். இப்ப நம்ம அப்படிதான் படிக்கிறோம், சித்தாந்த கிளாஸுக்கு போய் உட்கார்ந்த உடனே அவங்க தத்துவங்கள் நடத்துவாங்க. இதை கேட்ட உடனே இதெல்லாம் என்ன, நமக்கு நம்ம உடம்புனா புரியுது, விஞ்ஞான ரீதியா உடம்புல இருக்க உறுப்புகளை பத்தி சொன்னா புரியுது, ஆனா அந்த கரணங்கிறது விஞ்ஞானத்துல வரல இல்லையா. இங்க இருதயம் வரும், மனசு வராது, இங்க மூளை வரும், புத்தி வராது, அதெல்லாம் வந்து விஞ்ஞானத்துல வராது. விஞ்ஞானத்துக்கு அப்பாற்பட்ட மெஞ்ஞானத்துலதான் இதெல்லாம் சொல்லப்படுது. அப்ப அந்த கரணங்கள்ங்கிறது நமக்கு எவ்வளவு முக்கியம், மனம் பற்றுது ஒரு விஷயத்த புத்தி அந்த விஷயத்த நிச்சயிக்குது. அகங்காரம் இதை செய்யணும், இன்னைக்கு இந்த பதிகத்தை படிக்கணும், இன்னைக்கு இவ்வளவு ஜபம் பண்ணியே ஆகணும், இன்னைக்கு நேரங்காலத்துல சிவபூஜையை முடிச்சிடணும், இன்னைக்கு திருக்கோயிலுக்கு போகணும், இன்னைக்கு பூத்தொண்டு பண்ணணும், இன்னைக்கு இவ்வளவு ஜபம் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வை நமக்கு தருவது அகங்காரம் என்னும், அதுதான் எழுச்சியை தருது. அதுக்கு அடுத்தபடியா என்ன வந்துருது, சித்தம். சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்க்கும் அடியன் என்றே மிக அழகாக பாடிவிட்டார். அதாவது தொகையடியாரை பற்றி பாடும்போது சித்தத்துல அவர் தான் இருக்கணும். சித்தம் சிவமாக்கி செய்தனவே தவமாக்கும் அத்தன் என்று திருவாசகத்திலும் சொல்லப்பட்டிருக்கு. அதனால எப்போதும் சித்தம் வந்து அவரை தான் நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த சித்தம் தான் இப்ப நமக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து கொடுக்குது. நம்ம பல காலம் கேட்ட பாடம், நம்ம ஓதன பாடல்கள், மனப்பாடமா ஒரு பாட்டை படிக்கிறோம்னா சித்தத்துலதான் அது பதிஞ்சிருக்கு. அதனால அதுதான் நமக்கு எடுத்து கொடுக்குது. அப்ப இப்படிப்பட்ட கருணங்களை எல்லாம் அவர் நமக்கு தந்திருக்கிறாரு. எதற்காக தந்திருக்கிறாரு? இந்த ஆன்மா உயணும் தானே தந்திருக்காரு. இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் நமக்கு சைவ சித்தாந்தம் எடுத்து சொல்லுது. ஆக அதையெல்லாம் நாம் மனதிலே கொண்டு எப்போதும் தப்பாமல், நமக்கு இப்படி 36 தத்துவங்கள் எதற்காக தரப்படுது, அது நம்மள இருந்து வேறா நினைச்சுக்கிட்டே இருந்தா அப்படியே இருக்க வேண்டிதான். இதுக்கு அப்பாலுக்கும் அப்பாலாக அவர் இருக்கின்றார் பெருமான் என்பதும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இருந்தாலும் அந்த தத்துவங்களோட சேர்ந்து நம்மளை எதற்காக அவர் படைத்திருக்கின்றார், அதில் இருந்து நாம் எப்படி அவரை வழிபட்டு நாம் மீள வேண்டும் என்று மிக அழகாக நமக்கு இந்த பாடலின் மூலம் சொல்லி இப்படிப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் இதுல இருக்கிறது. ஆனால் நானோ என்னை, அதான் இந்த உடம்பையே நான் நினைச்சு மயங்கிக்கிட்டே இருக்கேனே, என்னுடைய இயல்பை மறைத்து நிற்கின்ற அவற்றிற்கு நான் அடிமையாக இருக்கின்றேனே, அதை கண்டு நான் அஞ்சுகிறேன் என்று மிக தெளிவாக நமக்கு எடுத்து சொல்லி இருக்கின்றார். ஆகையால் குருவாக அவர் காட்டிய வழியிலே நாமும் தினந்தோறும் அவரை வழிபட்டு உய்ய வேண்டும் என்று உங்களிடம் பணிவாக விண்ணப்பித்துக் கொண்டு வாழ்நீ தேரும்.

0: யாவன்சீர் பாடும் வாய் என்று அந்த வாழ்த்தினை பாடி, இதுகாரும் நம்மோடு இருந்து நம்மை இயக்கிய குருவருளுக்கும் திருவருளுக்கும் என்னுடைய மனம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த சைவம் டாட் ஓஆர்ஜி பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் அவர்களுடைய அரும் பணிக்காக என்னுடைய நன்றியை காணிக்கையாக்கி, அதன் பின்பாக இதுகாரும் இதை கண்டு கேட்டுக் கொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கின்றேன். நன்றி. வணக்கம். அடியின் தூத்துக்குடி விமலா சுப்பிரமணியன், திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்ட் யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம், அண்ட் இட் இஸ் ஆல் செட் டு சஸ்டெயின் த சேம் வித் லாட் மோர் நியூ ஃபீச்சர்ஸ் இன் த ஃபோர்த் கமிங் இயர்ஸ் ஆஸ் வெல். ஆடிங் டு தட், like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நமசிவாய.
2: அறுத்தார் போல இருக்கிற

பாவம் உண்டோறும் பொருள் என்று உணர்வார்க்கலாம் பெண்டிர் ஆனலி என்றே. பெருமானில் நீ இறைவன் உண்டு, ரெண்டு ரெண்டு குழு இருக்கு, என்னையுமே இருந்தது அது உண்டு உண்டுன்னு இல்லைன்னு சொல்லிட்டு தான் இருப்பான், அது இயற்கை. அதனால அந்த இல்லைங்கிறது இன்னைக்குதான் புதுசா வந்தது. நம்ம இதுல கூட மூணாம் சூத்திரம் என்னது, மூணாம் சூத்திரம் என்ன சொல்லியான பார்க்க, உளதிலது என்றலின் உளது அப்படின்னு ஆன்மா உளது. ஏன் இலது என்றலின் உளது, நீ எப்ப இல்லைங்கிறியோ அது உண்டுடா அப்படின்னா. இதெல்லாம் இந்த மூணாம் சூத்திரம் தர்க்கவாதம், ஏழு பேரை மறுக்கிறார் அந்த ஒரு சூத்திரத்துல. உளதில தண்டலில் எனது உடல் எந்தலில் ஐம்புலம் அடிதலின் ஒடுக்க மடிதலின் கண்களில் உண்டிவினை இன்மையில் உணர்த்த உணதலின் மாயா இயந்திர தனிவினுள் ஆன்மா உளது. நான்கே வரி அதுக்கெல்லாம் எப்ப எத்தனை சமயங்களுடைய கருத்து சொல்லி மறுக்கிறது, ஆறு ஏழு சமயங்களை கருத்து மறுக்கிறது. அந்த சூத்திரம் தான் ஏழு அதிகாரம் இருக்குது. ஏன் ஏழு பேரை மறுக்கிறார் குஸ்தி போடுறார், ஆனா சூத்திரம் நாலே வரி பார்த்தா ஒண்ணு உடங்கல. நீ உரை தெரிஞ்சாதே உலகில வெண்டலின் ஐம்பது உணக்கு மனிதனின் கண்மணி உண்டு வினி என்பேன் குணத்த விருதனின் மாயா என்பது தனிமல் ஆன்மா. நல்லாதான் இருந்தா இருப்பா இப்ப அருமையை உலகிறான், நல்லா இருந்தா இருந்துச்சு இப்படி ஏதோ உலருதுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அருமையான சூத்திரத்தை சொல்லாங்கள இலது என்றலின் உலகு. அது மாதிரி இந்த உண்டுங்கிறது என்னைக்கு இருந்ததோ அன்னைக்கே இல்லைங்கிறது இருந்தது இல்லவா. இதுல கொஞ்சம் கூட குறைச்சு அவ்வளவுதான் இருக்கும், இல்லைங்கிறது கொஞ்சம் இதுல மிக சின்ன குறையும் அவ்வளவுதானே தவிர பாருங்க முன்னெல்லாம் நிறைய இருந்தது, இப்ப எல்லாம் குறைஞ்சு போச்சு இல்லைங்கிறது கூடுமானே குறைஞ்சு போச்சு. வெறும் வாய் சொல்றது வீட்டுக்குள்ள அருமையா குங்குமமும் தண்ணீர் விட்டுக்குது. அதனால ஒண்ணு இப்ப இல்லைங்கிறது கொஞ்ச நாள் இனிமே உண்மையாவே இல்லாமல் கொடுக்கணும். ஏன்னா யார் இல்லைன்னாங்களோ அவங்க எல்லாம் நல்லா அருமையா உள்ள வழிபாடு செய்யறாங்க, குங்குமம் வச்சுக்கிறாங்க. யாரு எல்லாம் தாய்க்குளம் அப்படி ஆற்றுப்படுத்துது, தாய்க்குளம் ஆற்றுப்படுத்துது. ஆமா ஆற்றுப்படுத்துவது யார், தாய் தான். ஆமா நம்ம இதுல பாருங்க தாய்மான தாயுடன் கூடி பின் தந்தையை எய்யுமதே நிட்டை. ஆமா முதல்ல நம்ம யாருன்னு கேட்டா பக்கத்தையே பாருங்க, சிவயானமாங்கிறதுல யானாவுக்கு பக்கத்துல என்ன இருக்குது, யானாங்கிறது உயிர், அதுக்கு அடுத்தது யானா வானாதான், அதான் அம்மா. வானாங்கிற அம்மாவை கூடிதான் அதுக்கு முன்னாடி இருக்கிற சீனாங்கிற அப்பாவை பார்க்கணும். நானே அப்படிதானே பார்த்தோம், நமக்கு யார் தெரியும், முதல்ல அம்மா தான் தெரியும். அம்மாதான் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா காலையில இருந்து எல்லாம் பேதிக்கு எல்லாம் கொடுத்து கொடுத்து எல்லாம் கொடுத்து சாயந்தரம் 4 மணிக்கு அப்படியே நல்ல சீவி முடித்து சிங்காரித்து சிவந்த நெற்றியில் பொட்டு வச்சு சட்டை போட்டு அப்பா வந்து வாடா அப்படி கூப்பிடுவாங்க. அப்பா நம்ம அப்பா அப்பா அப்படின்னு சொன்னதே அம்மாதானே. அதனால் தாயுடன் கூடி பின் தாதையை எய்யுமதே நிட்டை என்றார் தாய்மானம். அதனால உண்டோரொன்பொருள் உண்டு ஓர் ஒன்பொருள், அது உண்டோரொன்பொருள் என்று நாம் படிச்சுக்கிறோம். ஆனா பிரிச்சு படிச்சா ஒன்பொருள் உண்டு, ஓர் ஒன்பொருள் உண்டு, ஒரு ஒப்பற்ற பரம்பொருள் என்பது உண்டு அல்ல என்று உணர்வார்க்கலாம் என்று உணர்கின்ற பெருமக்களுக்கெல்லாம் பெண்டில் ஆனாலி என்றே உண்கீழே. ஆனா அப்படி உண்டுன்னு சொல்றவங்களுக்கு கூட ஏயா அவர் ஆனா அப்படின்னாரு தெரியலீங்க, பெண்ணா இருக்குமோ தெரியலீங்க, அல்லது ரெண்டு முன்னாவது ரெண்டு கட்டான அலியா இருக்குமோ

ஆணாகி பெண்ணாய் அடியாய் பிறங்கொழி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாள். ஆனால் கண்ணாரமுதமுமாய் நின்றான் கவல்வாடி பெண்ணே விளையாடுற ராஜா விளையாடு இப்பூம்பூ நல்வாய்ந்து ஆடேரோர் என்பாய் இங்கதான் பாடினது அப்படிங்கிறாங்க எல்லாரும். அதனால எல்லாரும் திருவம்பாவை படிக்கிறத விட திருவண்ணாமலை படிக்கிறது அப்படியே எழுத்து கெழுத்து அப்படியே கண்ணீர் தூக்கி படிக்கும் இந்த ஊர்ல பாடுறது. ஆகவே இப்படி பெருமான் ஒருவன் உண்டு என்று உணர்கின்றவர்களுக்கெல்லாம் அவன் ஆனா அல்லது பெண்ணா அழியா என்பது தெரிய முடியல. என இன்னதன்மையன் எந்த அறிவுன்னா எம்மானி பார்த்தீங்களா பாருங்க பாருங்க. இப்ப ஆனா பெண்ணா அழியான்னு தெரியலன்னு திருவாசகம் சொல்லிச்சு சுந்தரமூர் சுவாமிகள் இன்ன தன்மையன் எந்த அறிவுன்னா எம்மானி இது இந்த சுருக்கம் அது இது வந்து பதவர மாதிரி ஆனா ஆண் இல்ல பெண்ணாவ அழியான்னு தெரியலனு அவர் என்ன சொன்னார்னா இன்ன தன்மையன் எந்த அறிவுன்னா எனக்காக எளிவந்த பிரானை காரணம் சார் சொன்னார் அன்னம் புழையும் வயற்பொடி ஆணி ஆரூரானை திருவாரூர் காரணப்பா மறக்கணுமானி மறக்க முடியுமா அவருடைய அனுபவம் சுந்தருடைய அனுபவம். ஆகவே ஆண் பெண்டில் ஆனலி என்ற அறிவுங்கீரை அப்படியெல்லாம் ஒவ்வொரு ஆன்மா கடவுளாகிய ஒருவன் உண்டு என்று சொல்கின்றவர்களுக்கு கூட அவன் இன்னதன்மையன் என்றறிவொன்னாதவனாக இருக்கிற அப்படி இருக்கிற நீ இந்த கேவலம் என் பொருட்டு என்ன செய்தாய் என்ன செய்தாய் தொண்டனேற்கு உள்ளவா வந்து தோன்றினாய் இந்த தொண்டனுக்கு அப்படியே உள்ளவா வந்து தோன்றின என்ன உள்ளவா அப்படின்னு கேட்டீங்கன்னா குருநாதனாக எழுந்தருளிருந்து அப்பா என்று சொல்லி

நேற்று கூட நம்ம மயிலாடுதுறையில ஒரு அன்பர், அதனால இப்படி என்னை தொண்டனேற்கு உள்ளவா வந்து தோன்றினாய். இந்த தொண்டனுக்கு உள்ளவா வந்து தோன்றினாய், குருநாதனாகவே வந்து எனக்கு அது செய்தாய். ஆனால் கண்டும் கண்டீலன், ஆனா அன்னைக்கு பார்த்து எல்லாம் செய்யுங்க அப்படி அருள்லாம் தந்தப்போ அப்படி இருந்துதான் இருந்து ஆகிறார். கண்டும் கண்டிலேன், என்ன கண் மாயமே, ஆனா நீங்க வந்தீர்களா எனக்கு அருள் செய்தீர்களா என்பது கூட எனக்கு தெரியல. இப்ப வந்து உண்மையான குருநாத வடிவில் வந்து எனக்கு அதை செய்தாய், அதுக்கெல்லாம் நான் என்ன செய்ய போறப்பா என்று சொல்லி ரொம்ப அருமையாக சொல்றேன்.

தேவலோகத்தில் இருக்கிறேங்கிறாங்க, நம்ம கூட பெருசா கற்பது காமதேனு இதெல்லாம் இருக்குது கூட, நல்ல இன்பமா இருக்கிறாங்க. ஆனாலும் அவர்கள் கூட பெருமான் இவங்களுக்கு செய்யுமானாரு, சிவசிவ சிவசிவ அதான் எங்களுக்கும் தெரியல அப்படிங்கிறாங்க. எனவே வேலைவானவரும் அறியாததோ தேவர்கள் கூட எங்களுக்கு அறிய முடியாத கோலமி என்னை ஆட்கொண்ட புத்தனி கோலம் என்னன்னா அவர் மனசுல என்ன வரும், குருநாதனாகிய கோலம் அப்படியே கண்ட போனா இவர் சொல்றதை நம்ம படிச்சே அந்த குருநாதன் நம்ம மனசுல நினைச்சு பார்க்கலாம் போல இருக்கு. இதோ திருப்பெரும்புரை கோயில், இதோ பக்கத்துல குடும்ப மரம், அது கீழே ஒரு திருவுருவம், அந்த உருவம் அப்படி சிவப்பா இருக்கு, உடம்பெல்லாம் திருநீர் அணிந்திருக்கு. அதுலயும் இந்த திருநீர் எப்படி தெரியுதுன்னு கேட்டா அன்னைக்கே சொன்னேன், சிவன் திறன் திரள் தோல் மேல் நீரு கண்டனை ஆயினும் நெக்கிலை நெஞ்ச சொல்ற பாவி நெஞ்ச. அந்த குருநாதன் அப்படி உட்கார்ந்தார, உட்கார்ந்து பார்க்கும்போது இந்த இடத்துல அப்படியே அருமையா திருநீர் அப்படி விட்டு இருந்தார்தா, சிவன் திரள் தோல் மேல் நீரு கண்டனை ஆயினும் அவன் தோளையும் அந்த மேல் இருக்கிற திருநீரையும் பார்த்து கூட அவனுக்கு உருக்கம் இல்லை. இக்காயம் கீறுகின்றே நீ எழுந்தன சத்த கெடுவது பரிசு கேட்கும் இவ்வளவு பிடிச்சிட்ட. என அந்த சிவன் திரள் தோல் மேல் நீரு நின்றது கந்தனையாயினும் நெக்கிலை என்பது உள்ளத்துல அந்த உருவம் அப்படியே இருந்திருக்கு. உள்ளக்கிழியில் உருவெழுதி அப்படியே இருந்திருக்கு உருவம். அதனால்தான் எனக்கு இன்னும் தோன்றுதுரா பாவி நீ பார்த்து தெரியலையே சொல்லும் போதே நமக்கு என்ன தெரியுமா, அந்த சிவன் திரள் தோல் மேல் நீர் நின்றது கண்டனை அருமையா தெரிய அடைந்திருந்த கோலத்தை பார்க்க முடியுது திருவாசகத்தினால திருவாசகத்தினால. அப்படி எனக்கு அந்த கோலம் இருக்குதே குருநாதனாக வந்த கோலம், அது மிகச்சிறந்த கோலம். மேலைவானவரும் அறியாததோ, மேலுலகத்தில் இருக்கிற வானவர் கூட அறிய முடியாததாக இருக்கின்ற கோலமே குருநாதனாக இருந்த கோலம். என்னை ஆட்கொண்ட புத்தனி என்னை அடிமையாக ஆட்கொண்ட பெருமானி, ஞானமே வீசும் மேய்வை வந்து போம் காலமே, ஞானமே விசும்பே இவை வந்து போம் காலமே. அருமை அருமை அல்லவா, இந்த இந்த உலகமும் இந்த வானுலகமும் இவையெல்லாம் ஒரு காலத்துல வந்து ஒரு காலத்துல போயிடும். இந்த வருகின்ற காலம் செல்லின் இருக்கின்ற காலம் செல்கின்ற காலம் எல்லாமாக இருக்கிறவன் நீ. ஆமா, நாமெல்லாம் காலத்துக்கு உட்பட்டவர்கள். பெருமான் ஒருவன் காலம் கடந்தவன், காலம் கடந்தவன். இந்த காலத்தை வச்சு திரு திருமுறைகள் அப்படி விளையாடுது அல்லவா. அப்புறம் சுவாமி நெருநிலையாயி இன்றாகி நாளையாகி, பெருமானி நேற்றாக இருந்தாய் இன்றாக இருக்கிறாய் நாளைக்கு நாளையுமாக இருக்கும். நிமிர் புன் சடை அடிகள் நின்றவாரி, நீங்க பெருமான் அப்படியே காட்சி கொடுக்கிறது என்னன்னு கேட்டா, நேற்றாய் இன்றாய் நாளையாய் அப்படின்னா இவரு இது இது வந்து நேற்று இன்று நான்ங்கிறது ஒரு குறுகிய கால அனுபவம். இது ஞானமே விசும்பு இவையெல்லாம் வரும் காலமே என்று சொல்வது எப்போ ஒரு காலத்தில் நடக்குது. ஞானமே இன்னை பெரியாது உலகத்தை சொல்றாரு, இது காலத்தை சொல்கின்ற பொழுது இவையெல்லாம் வந்துவோம் காலமே என்று சொன்னா வருகின்றது எப்போ, நிலை பெற்றிருக்கிறது எப்போ, என்னைக்கு அடி

வேளிர் காலம், அப்புறம் என்னது காரே கோதிர், முன்பணி காலம், பின்பணி காலம், இளைவேளிர் காலம், முதுவேளிர் காலம், ரெண்டு மாசம், ஆறு ரெண்டு பன்னெண்டு மாசம். இப்ப என்ன காலம்? கூதிர்காலம். கூதிர்காலம் மழை பெய்யற காலம், கூதிர்காலம். இதுக்கு அடுத்து வரப்போறது என்ன? முன்பணி. சாயங்காலத்துல பணி கொட்டும், காலையில கொஞ்சம் பரவாயில்ல. அப்புறம் ரெண்டு மாசம் கழிச்சு பின்பணி, அப்புறம் லேசான வேணில் இளவேணில், அப்புறம் கடுமையான வெயில் முதுவேணில். தமிழன் இப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா தொழுநாப்பியத்துல இந்த ஆறு காலத்தையும் அருமையா பிரிச்சார். அப்பா நீ அனுபவிக்கிற பன்னிரண்டு மாதங்களிலும் பன்னிரண்டு மாதங்களும் இந்த ஆறு காலங்கள் ஆக நின்றிருக்கின்றன. காரே கூதிர், முன்பணி, பின்பணி, சீரல, வேணில், வேணில் தாங்க இரவு உண்டு திறத்தது பெரும்பொழுது சூத்திரம் வாங்கும். இந்த ஆறு காலத்துல ஒரு காலமாக அப்பர் சுவாமிகள் பெருமானை சுவைக்கிறார். அது எந்த காலம்? இந்த ஆறு காலத்தில் ஒரு காலமாக பெருமானை வைத்து சுவைக்கிறார் அப்பர் சுவாமிகள். எங்கே? அத்தில வீசு தென்றலும் விங்கில வேணிலும். இந்த ஆறு காலத்துல இறைவேணிர் காலம் தான் சுகமான காலம். ஏன் அப்படின்னா, இந்த மழை பெஞ்சு பனி அடிச்சு முன்பணி பின்பணில வந்து இன்னும் சரியான கொளுத்துற வெயில் வரல, அக்னி தர்மலாம் வரல, அது முதுவேணில். இது இது வரைக்கும் குளிர்ந்தும் இனிமே வெயில் வர மாதிரி இருக்கும் போது அந்த குளிர்ந்த நிலையிலிருந்து இளவெயில் அடிக்கிறது பாருங்க, அந்த இளவெயில் காலம் தான் இளவேணிற் காலம். அதனால எனக்கு நீச்சல எப்படி இருந்ததுன்னாரு,

누구는 사람이 이성경대 이세계리 이래니 아름다운 사람. அப்போ ஆறு காலத்தில் இந்த இளைவேனிற் காலம் புண்ணியம் பெற்றது. ஏன் அப்போ சுவாமிகள் வாயிலா சுவாமி உங்களுக்கு நீற்றலை எப்படி இருந்ததுனாரு அடாரா அப்படியே தெண்டல் அடிக்க இளைவேனிற் காலம் வர பக்கத்துல ஒரு பொய்கை நல்ல பண்டுகள் எல்லாம் முயக்கிதா மூசு வந்தரை அப்படின்னு கேட்டா நல்ல அருமையா அந்த தாமரை பூத்த தடாக முடியும் என்னோட வண்டியை முடிக்குது வெறும் தண்ணியை முடிக்குமே பூ இருந்ததுனால அதனால நல்ல பூ இருப்பதுனால அந்த தாமரை இருந்ததுனால பொய்கையும் போன்றது எது சாமி ஈசன் இணையடி நீரப்பா காலத்தை எப்படி சொல்லிக்கிறாங்க பாத்தீங்களா அவர் நெருநலையாயின்றாயினாலையாகி அதான் அப்பர் சுவாமி வாக்கு இந்த ஆறு விதமான காலத்துல எப்படி சுவிக்கிறார்னா இளைவேனிற் காலமாக சுவிக்கிறார் போலமேயனை ஆட்கொண்ட கூத்தனி ஞாலமே விசும் வேவை வந்து காலமே ஊனை என்று உள் காண்பதே இன்னைக்கு நான் என்னைக்குப்பா காண்பேன் குறுந்த மரத்துல வந்து எனக்கு உபதேசம் பண்ணி தந்த நீ கொஞ்ச நாள் இருன்னு சொன்னேன் இருக்கிறேன் எப்ப எத்தனை நாள் பாருக்கிறது எத்தனை நாள் பாருக்கிறது அவர் பாருங்க எத்தனை நாள் சொன்னேன் எத்தனை நாள் பிரிந்து இருக்கேன் உடனே சுந்தர தேவாரம் எத்தனை நாள் இவர் பிரிந்திருக்கீங்கிறாரு அவர் அதே மாதிரிதான் எத்தனை நாள் பிரிந்து இருக்கேன் என்னாரூர் இறைவனே ஒருவருக்கொருவர் திருமுறையில் அப்படியே 28 ஆசிரியர்மார் இந்த 27ங்கிறத மறந்துடணும் 28 ஆசிரியர்மார்கள் அது வரைக்கும் பாரம்பரியமா 27 சொல்லிட்டு இருந்தோம் இந்த பாரம்பரியமா இருக்கிறத மாற்றும் போது சில பேருக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் படும் இருந்தாலும் அது சத்தியம் ஏன் நக்கீரர் திருமுருகாற்றுப்படை நக்கீரர் வேற இந்த பெருந்தேவ பாணி மற்ற இதெல்லாம் பாடின நக்கீரர் வேற ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லி பாருங்க ரெண்டையுமே

ஆட்டு கூட இது சங்கலிக்கு என்னதான். அடுத்த எல்லாம் பாரு பெருந்தேவ பாணியெல்லாம் சாதாரண கிடையாது. அதனால அது நக்கீர அருளியது, இது நக்கீர தேவர் அருளியது. பெயர் ஒற்றுமையினாலே 27 ஆசிரியர்மா இருக்கும். ஆனா அந்த ஆசிரியர் பெற்ற 28 ஆசிரியர் போன. இப்ப நீங்க என்ன கிழமை இந்த சன்னியாயிறு திருநெல்வேலியில 1008 வழிபாடு செய்திருக்கிறாங்க. 1008 வழிபாடு செய்யலாம். 1008 வழிபாடு நிறைவுன்னு சொல்லி 2 பிரமாதமா கொண்டாடுறாங்க திருநெல்வேலியில. ரொம்ப அருமையா அது கொண்டாடும் போது ஆசை அவங்களுக்கு 12 திருவரையும் பேசணுமா. அதனால என்னன்னா சனிக்கிழமை காலையில ஞானசம்பந்தர் வாக்குல ஒண்ணு, அப்பர் சுவாமி வாக்குல ஒண்ணு, 6 திருமுறை, சாயந்தரம் சுந்தரர் மணி வாக்கு 6, 7, 8 ஆச்சா, மறுநாள் காலையில திருவதிப்பாவும் திருமந்திரமும் 9, 10, பிற்பகல்ல 11 திருமணி 12. இந்த 6 திருமுறை 2 கால மாதிரி பேசி விடுங்க. பேராசை வாரியனை பாடுங்க அம்மா அதுக்கு சொல்லிட்டேன். இது இப்படியே சொன்னேன், நல்ல ஆட்களை அறிஞ்ச பேராசை வாரியனை பாடுங்க அம்மா. எங்க பெருமாள் சொன்னார் என 12 நினைச்சு நல்ல அன்பர், நல்ல அன்பர். அவர்கள் இதுக்கு என்ன சொன்ன இந்த அவங்க என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு முதல் நாள் 27 ஆசிரியர்களையும் ஆசிரியர்கள் மாதிரி நல்ல இளஞ்சட்டு ஒரு 10 வயசு 12 வயசு பையங்களை இந்த அதுக்கு அணி அணிச்சு, இவர் தான் ஞானசம்பந்தர், கொஞ்சம் வயசான கோலமா, அப்பர் சுந்தரர் மாப்பிள்ளையா, மணிவாசகர் ரெண்டும் இல்லாம மாப்பிளையும் அல்ல வயசானவர்கள் மாண்புமிகு அமைச்சராய், மாண்புமிகு அமைச்சராய், இப்படி எல்லாம் போட்டு 27 ஆசிரியர்களையும் அந்த சின்ன பொடுசு பையங்களை வச்சு போட்டு முன்னால ஓதுவார் பாட சொல்லி 4 வீதியிலையும் வளம் வந்திருக்காங்க. நான் போக முடியல, மறுநாள் தான் போனேன், அன்னைக்கு போட்டிருக்காங்க. போட்டு வச்சுட்டு மறுநாள் காலையில இந்த மாதிரி, ஐயா நீங்க எங்களுக்கு காலையே மாலை காலை மாலை, அதான் ஒரு வேண்டுகோளியாக 27 ஆசிரியர்கள் இந்த தரம் போட்டீங்க, அடுத்த 28 ஆசிரியர்களா போடும். ஏன்னா நீங்க திருமுறை ஆசிரியர் 27 கணக்கு பண்ணி நீங்க இப்ப 27 பேர் இந்த மாதிரி குலாவில கொஞ்சம் விளையாட்டா வந்து அவங்க எல்லாம் வரும்படியா போதுவார் பாடம் வச்சீங்க. இனி திருமுறை ஆசிரியர்கள் போட்டீங்கன்னா 27 பிளஸ் 1 போட்டு 28 ஆகிங்க. தயவு செய்து பண்ணிக்கோங்க. அந்த நக்கீர வேற, இந்த நக்கீர தேவனாயனார் வேற. நமக்கு முன்னே ஏன் முன்னே இருந்த பெரியவங்க, நான் முன்னே இருந்த பெரியவங்க எல்லாம் காலத்தை பத்தி என்ன சொல்லுங்க, காலம் கலந்து மாட்டாங்க. இந்த கால ஆராய்ச்சி போக்குவரத்து எல்லாம் இப்ப ஒரு 15 வருஷத்துக்குன்னுதான் இப்ப வந்தது. அதுக்கு முன்னெல்லாம் எங்க தந்தையாரே ஞானசம்பந்தர் காலம் 7 சொன்னாரு. எவன்டா கண்டா மகாபிரபு, அந்த பிரபு எல்லாம் என்னைக்கு தோன்றாங்களோ இவன்தான் கண்டானா அப்படின்னு சொன்னாங்க அப்பா. அதெல்லாம் 7 சொல்றது இல்லையா, நாங்க சொல்லிட்டு இருக்க 7 அப்பா. அந்த பிரபு எல்லாம் பிரபுவும் அங்க அந்த பிரபு எல்லாம் தோண்டி எந்த காலமும் இவன் தான் கண்டானா அப்படின்னு. அவை கால ஆராய்ச்சியே பண்ணாத காலம். இப்ப அப்படி இல்லாம பல ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்க சோதித்து செய்யறான். அதுக்கும் திரும்புறது தான், அந்த ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் சோதித்து. ஆனா ஞானசம்பந்தரும் அப்ப சுவாமியிடம் கிபி 7 சத்தியம். 1 கழிச்சு 8 சுந்தரர் இருந்தது என்பதும் சத்தியம். மாணிக்க வாசகர் முன்னோ பின்னோ திருவாரூர் கோயிலா கொண்ட நாள் முன்னோ பின்னோ, அதுவும் திருமுறை. திருமுறைன்னு திருவாரூரை கோயிலா கொண்டது திரிபுரம் எடுத்த காலத்துக்கு முன்னையா பின்னையான்னு கேக்குறாரு. அப்படி பல கேள்வி கேக்குறாரு. முன்னோ பின்னோ திருவாரூர் கோயிலா கொண்ட நாள், அது போல மணிவாசர் காலம் இந்த 2 பேருக்கும் முன்னோ பின்னோ என்னமோ தெரியல. அப்படி ஆகிறது சிவ எங்க சுத்தியும் ரெங்கர சேவின்னு வைணவத்துல பெற முடியும் தெரியுமில்ல. எங்க சுத்தியும் ரெங்கர செய்வின்னு அரங்கநாதனை செவிக்கணும். நீ எங்க போனாலும் திருவரங்க ஸ்ரீரங்கத்துல வழிபாடு செய்யணும் உங்களுக்கு, அப்பதான் அது ரொம்ப சிறப்பு. அது போல நம்ம எங்க சுத்தியும் திருமுறையில விழுந்து
எங்க போனார். எனவே இப்படி எல்லாம் 28 ஆசிரியன்மார்கள். அந்த வகையில காலனே ஊனை என்று பொல் காண்பதே, உன்னை எப்பப்பா நான் காண்பேன் என்கிறார். காணலாம் பரமே கண் திறந்ததோ வானிலா பொருளே இங்கோர் பார்ப்பன பானனேன் படித்தாக்கையை விட்டு நீ பூணுமாரியேன் போல் பொற்றியே. காணலாம் பரமே கண் திறந்ததோ கற்கு இறந்ததோ, கற்குன்னா கண்ணுக்குன்னு அர்த்தம். கண்ணுக்கு இந்த இந்த மாதிரி ஊனக்கண்ணினால உன்னை முடிந்து துவைக்க முடியுமா பெருமானி? அதனால கற்கு இறந்ததோ இந்த கண் என்னுடைய இது போன்று இருக்கிற ஆன்மாக்களுடைய அந்த கண்ணாகிய கண்ணால் காணுகிற காட்சிக்கு மேற்பட்டவன். ஏன்னா இவங்க காட்சி எங்கேயோ நிற்கும், காண முடியாது, முழுது காண முடியாது. இவன் ஒரு பகுதியை காணுவான், அவ்வளவுதான், பகுதியை காணுவான். நம்முடைய திருக்கழுத்துப்படியால ஒரு கருத்து இருக்கு, பெரிய ஞானிகள் கூட இறைவனை பற்றி முழுமையாக உணர முடியாது. பெரிய ஞானிகள் கூட ஏன் அப்படின்னா, இதையா ஞான சம்பந்தர், ஆமா அப்பர் சுவாமிகள், இல்லையா அப்பர் சுவாமிகள் சுந்தரர் போன்றவர்கள் கூட உணர முடியாது. என்ன மன்னிக்கணும், ஆமா அப்படின்னு அருள் பெற்றாங்களே, இவர் குருநாதர் அருள் பெற்று திருவாசகம் பாடினார். அவர் வந்து ஞானப்பால் உண்டு மூன்று திருமுறை பாடி கல்யாண குலத்தோட சென்றார் அப்பர் சுவாமிகள். வந்து உடனே நான் கூடவே வர்றப்பா என்று சொல்லி உன்னுடன் வந்து கூட திருப்பமூரில் அடைஞ்சாரு. ஆமா அவருக்கு தான் யானையெல்லாம் வந்து நேரம் அழைச்சிட்டு போச்சு சுவாமி, அழைச்சிட்டு தான் போச்சு. பின்ன அவங்க கூட ஆண்டவனை முழுதும் காணலையா? ஆமா காணல. எப்படியா ஒத்துக்கிறது? ரொம்ப அருமையானது. திருக்கழுத்துப்படியார் இந்த உண்மையை சொல்றது. நீ அவன் சொன்ன பிறகுதான் ஆம் என்று ஒத்துக்கணும். ஏன் ஐயா நீங்க எல்லாம் வந்து கடல்ல குளிச்சிருக்கீங்களா? ஆதிய திலேதர் குளிச்சிருக்கணுங்க அப்படின்னு சொல்லுங்க. ராமேஸ்வரத்துல ராமேஸ்வரத்துல அக்னி தீர்த்தத்துல பல தரம் குளிச்சிருக்கேன். அப்ப பரவாயில்ல, அக்னி தீர்த்தத்துல பல தரம் குளிச்சிருக்கீங்க. அப்ப நீங்க கடலினுடைய ஆழம் அகலம் நீளம் எல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு. அக்னியத்துல குளிச்சிருக்கிறேன், திருச்செந்தூர்ல குளிச்சிருக்கிறேன், ஆனா குளிச்சிருக்கிறது உண்மை, ஆனா அதனுடைய ஆழம் அகலம் நீளம் எல்லாம் தெரியுமா? தெரியாது. அதுபோலத்தான் ஞான சம்பந்தர் சுந்தரர் மணிவாசர் போன்றவர்கள் எல்லாம் இறைவனை கண்டு இறைவனுடைய அருள் பெற்றவர்கள். ஆனால் இறைவனை என்ன தன்மையன் எந்தறி ஒன்னாயம்மானி என்றுதானே பாடுறார். அப்போ அருள் பெற்றவர்கள் அருள் பெற்றவர்கள் தான், ஆனாலும் பெருமானுடைய அந்த ஆழம் அகலம் நீளம் எல்லாம் முழுமையா தெரியும். ஆனா பெருமான் அருள் பெற்றவர்கள் எது போல, நீ அக்னிதத்துல குளிச்சிருக்கிற, திருச்செந்தூர்ல குளிச்சங்கிற, மெட்ராஸ்லயே சார் நான் போன திருமையிலா போன திருவள்ளிக்கேணி போய் கடல்ல கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு தான் வருவேன் அப்படிங்கிற. அதுபோல பூம்புகார்ல போய் சார் பூம்புகார்லயே நான் குளிச்சிருக்கேன், கடல்ல தங்கம் வாங்குறேன். அப்ப பூம்புகார்ல குளிச்சிருக்கேன், ராமேஸ்வரத்துல குளிச்சிருக்கிறேன், திருச்செந்தூர்ல குளிச்சிருக்கிறேன், மெட்ராஸ்ல குளிச்சிருக்கிறேன். ஆனா அப்ப உனக்கு எல்லாம் கடல பத்தி தெரியுமோ? குளிச்சது என்னமோ சத்தியம், ஆனா தெரியாதுங்கிறது சத்தியம்தான். அது போலத்தான் இறைவன் அருள் பெற்றவர் என்பது உண்மை, ஆனால் அவருடைய ஆழாக நீளம் முழுமையாக சொல்ல முடியாது. இவரே அளவறுப்பதற்கு அறியவன், அவருடைய அளத்தை அறிகிறார். ஆரறிவாரவர் அகலமும் நீளமும் யாரு? திருமூலர். திருமூலர் ஆரறிவாரவர் அகலமும் நீளமும் திருப்பே தெரியாதுப்பா, ஆனா அங்க அருள் பெற்றவங்க தான்ப்பா என்றெல்லாம் சொல்லியிருந்தார் சொல்றார். எனவே இப்படி இங்கே நம்முடைய அருள் பெற்ற நம்முடைய மணிவாசக பெருமான் காணலாம் பரமே கட்டிறந்ததோர் கட்டுனா கண்களுக்கு என்ற பொருள், கண்களுக்கு இறந்ததோர் கண்களுடைய அந்த காட்சிக்கு மேற்பட்டதாக

0: பகலாம் உன்னை கண்டு பகலலாம். வாழ்நிலா போருடே வாணிலா வாழ்ன ஒளி ஒளி பொருந்திருக்கின்ற பொருளே அப்படின்னா வாழ் என்பதற்கு ஒளி, ஒளி என்பது நல்ல ஒளியா இருக்கிறது. வாழ்த்தடங்கன் மாதிரி வளருதியோ அங்க என்ன வாழ்த்தடங்கன்னா வாழ்ன ஒளி பொருந்திய நீண்ட கண்ணு. வாழ்த்தடங்கன் மாதிரி வளருதியோ வஞ்சவியோ நின்றவிதன்.
1: திருச்சிற்றம்பலம் சைவன் டாக்டரின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு, தலைப்பு திருமந்திரம் யான உரை, வழங்குபவர் ஜெயபால் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: இந்த நம்முடைய திருஞான சம்பந்தர் திருந்து தேவன் குடின்னு ஒரு ஊர் இருக்கு, நந்தாங்கோவில் சொல்லுவாங்க. அந்த ஊர் பதிகத்தில் அவர் திருஞான சம்பந்தருடைய பாடல் தேவாரப்பு. மருந்து வேண்டி இவை மந்திரங்கள் இவை. இப்ப மந்திரம் தான் மருந்து, மந்திரமும் தந்திரமும் மருந்து மாதிரி தீரானோய் தீர்த்தருள வல்லான் தன்னைங்கிற நம்முடைய அப்பர் பெருமான், நம்முடைய புள்ளிருக்கு வேலூர் வைத்தீஸ்வரன் கோயில் திருத்தலத்தில் பாடுகின்ற போது, அப்போ மந்திரங்கள் தான் மருந்தாய் மருந்தாகவே எல்லாரும் கிடைக்கும். அப்ப அந்த மந்திரங்களை நம்ம பயன்படுத்தணும். இது என்னன்னா புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை. இப்ப நீங்க எல்லாம் கேட்கிறீங்கன்னா அது புண்ணியம். இந்த மந்திரங்களை எல்லாம் நம்ம வந்து எப்படி நம்ம உச்சரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அர்ச்சனை அப்படிங்கிற ஒரு பகுதியில் அவர் சொல்றார். இந்த அர்ச்சனை அப்படிங்கிறோம் இல்லையா, மந்திரங்களை உதடு அசையாமல் பேசும், உதடு அசையாம உள்ளுக்குள்ளேயே உள்ளத்துக்குள்ளேயே எண்ணி வழிபடக்கூடிய ஒரு அக வழிபாட்டுக்கு பேர் தான் அர்ச்சனை. இதை நம்ம அப்படியே நம்ம பழக பழக ஆரம்பிச்சோம்னா மௌன நிலை உடையாந்துடும். அப்புறம் மௌன நிலை வந்து கூடனா மௌன சமாதி அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வந்துடும். அதுக்காக நம்ம வந்து அந்த மௌனமாகவே மனசுக்குள்ளே சொல்லணும். தெளிவருணாறு சிவ அமுது ஊருங்கிறார் இந்த இடத்த திருமந்திரத்தில், சிவ அமுது ஊரும். அப்போ மௌன யோகத்தில் இந்த மாதிரி மனசுக்குள்ளேயே நம்ம மந்திரங்களை சொல்லும் பொழுது அந்த உச்சந்தழுக்கக்கூடிய அமுது ஊரும் அப்படின்னு சொல்லி மௌன யோகத்துக்கு சொல்றேன். அப்போ அந்த மந்திரங்களை எப்படி உச்சரிக்கணுங்கிற ஒரு முறையை நமக்கு திருமந்திரம் சொல்லுது. இந்த அசபா மந்திரத்தில் இந்த ஓம்ங்கிற ஒரு எழுத்து நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அந்த ஓம்ல அப்படின்னா அகாரம் உகாரம் மகாரம் மூணும் சேர்ந்தது தானே. மீந்தில் போனால் அகாரம் உகாரம் மகாரம் நாதம் விந்துன்னு சொல்லி ஐந்தா பிரியம். இன்னும் பிரிச்சுட்டே போகலாம். இந்த ஒரு எழுத்து வந்து சிவயோகத்துக்கு உரியது. இந்த அசபா மந்திரத்தில் சொல்றார், சிவயோகத்தை ஏற்றுகின்றேன் எம்பிரான் ஓர் எழுத்துங்கிற அந்த ஒரு எழுத்துதான் சொல்ற. இந்த அசபா மந்திரத்தில் அசபா வழியாக ஒரே ஒரு எழுத்த மனசுக்குள்ள யார் ஒருவர் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்களோ வாய்விட்டு ஜெபிக்க முடியாத மந்திரம், மனசுக்குள்ளே நினைக்கணும். அதான் இந்த அசபா மந்திரம் ஃபார்ம்ஸ் The seed of all the mantras of the எல்லா மந்திரங்களுக்கும் இதுதான் விதையம். இப்போ வாய் விட்டு அதை ஜெயிக்கக்கூடாது, அந்த காத்தையே அப்படியே பார்த்துட்டு இருக்கணும். இந்த காத்துக்குள்ளேயே அந்த மந்திரத்தை சொல்லி அது சிவயோகம் செய்யக்கூடிய ஒரு நிலை. இதுதான் நம்மளுடைய திருமந்திரத்தில் முதல்ல ரெக்கமெண்ட் பண்ணுறது அதுதான். அப்புறம் இந்த திருவம்பல சக்கரம் அப்படின்னு ஒன்று நாம் சொல்லி ஆகணும். ஏன்னா இது கிட்டத்தட்ட ஒரு 25 சக்கரங்கள் திருமந்திரத்தில் திருமூலர் பதிவு செய்கிறார். அப்போ திருவம்பல சக்கரங்கிறது அதில் ஒன்று. அப்போ நடராஜா அப்படின்னா நடனங்களுக்கெல்லாம் ராஜா நடராஜா, அவர் நடனம் ஆடுகின்ற இடம். அப்போ நிறைய நடனங்கள் ஆடுகின்றார், அதாவது வந்து அவர் நடன 70 தாண்டவங்கள் இருக்கு, நிறைய கூத்துக்கள், ஒரு ஐந்து வகையான கூத்துக்கள் இதெல்லாம் வந்து பின்னாடி சொல்ல பேச போறோம். இதுல பல நடனங்களிலே ஆனந்த நடனம் அப்படின்னு உண்டு. இந்த ஆனந்த நடனம் அப்படிங்கிறது அவரு காஸ்மிக் டான்ஸ் பாத்தீங்கன்னா, நமக்கு சைவத்துல ஐந்து சபைகள் உண்டு. ஐந்து சபைகளும் பஞ்சசபைன்னு சொல்லுவாங்க. இப்ப தில்லை அப்படின்னு வச்சுக்கோமே, அங்க வந்து பொன்னம்பலம் அல்லது பொற்சபை. ஏன்னா அந்த சோழ நாட்டுல வந்து ஓடக்கூடிய ஆறு காவிரி, அங்க காவிரியில வந்து பொன் துகள் அதிகமா இருக்கணும். அதுதான் அங்க காவிரி ஆற்றுக்கு பொன்னின்னு ஒரு பேர் உண்டு. அதனால அங்க இறைவன் நாடக்கூடிய இடத்துக்கு பேரு பொன்னம்பலம், அது தில்லை. அடுத்தது மதுரை, அது வெள்ளியம்பலம்னு பேரு. அதுதான் மதுரையில தான் நடராஜ பெருமான் கால் மாறி ஆடிய இடம், அது வெள்ளியம்பலம். ஏன்னா வைகையில பாத்தீங்கன்னா அந்த வெள்ளி துகள் இருக்குமா, அந்த அந்த அந்த வைகை ஆற்றுல வெள்ளி இருப்பதனால் அது பெரிய வெள்ளியம்பலம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி திருநெல்வேலி, இப்ப திருநெல்வேலியில வந்து பாத்தீங்கன்னா தாமிரபரணி ஆறு ஓடும். இந்த தாமிரபரணி ஆறு ஓடும் பொழுது அங்க செம்பு துகள், தாமிர துகள் அதிகமா இருக்குமா, அதனால அந்த ஊர் தாமிரபரணி பேரு. அப்ப அந்த ஊர்ல நடராஜ பெருமான் ஆடக்கூடிய அம்பலம் தாமிர அம்பலம். அதே மாதிரி திருவாலங்காடு, அப்ப திருவாலங்காட்டுல வந்து இறைவன் ஆடக்கூடிய நடனத்துக்கு ஒரு ரத்தன அம்பலம், அதுவும் ரத்தன சபை. இப்ப திருக்குற்றாலம் பார்த்திருக்கலாம், இந்த தென்காசிக்கு பக்கத்துல இருக்கும், அங்க குற்றாலத்துல சித்திர சபை, அங்க பயணம் அந்த சபையில பயணம் வெறும் சித்திரங்களா இருக்கும். இப்படி ஐந்து சபைகள் நடராஜபெருமான் ஆடுகின்றார். அவரவர்களுடைய இந்த நெஞ்சிக்குழி அநாகத சக்கரம், அநாகத நெஞ்சிக்குழி, இங்க இறைவன் ஆட்டம் உண்டு. கப் கப் கப்பு நடி, இறைவனுடைய ஆட்டம் தான் இங்க அடிச்சுக்கிட்டே இருக்கு. அவரவர்களுடைய உயிரில் இறைவன் ஆடிக்கொண்டே இருக்கிறான். அவர் இயக்கினால்தான் இந்த உயிர் இயங்கும், உயிர் இயங்கினால்தான் உடம்பு இயங்கும். அப்ப இறைவன் அண்டசராசரம் முழுவதும் அவருடைய ஆட்டம் தான். ஆனால் அவன் நன்றி ஒரு அணுவும் அசையாதுங்கிற, அப்ப ஒரு அணுவுக்குள் இருக்கக்கூடிய ஆட்டமும் நம்முடைய உடலில் உயிரில் ஆடக்கூடிய ஆட்டமும் உண்டு. வெட்டவெளியில் ஆடுகின்றார் சிதாகாச பெருவெளி, அந்த சிதாகாச பெருவெளியில ஆடுகின்றார். பேர் ஒளியாக பிரகாசமாக ஆடுகின்றார். அந்த பேர் ஒளி பிழம்பாக ஆடக்கூடிய ஆட்டம் தில்லை என்று அழைக்கக்கூடிய சிதம்பரத்தில், நடராஜ பெருமானுக்கு வலது புறத்தில் சிதம்பர ரகசியமாக இருந்தது. இதுதான் இது சிதம்பர ரகசியம் சொல்லுவாங்க. வெட்ட வெளியில இருப்பாங்க, வெட்ட அங்க ஆகாயம் தத்துவம், சிதம்பரமே ஆகாய தத்துவம், பஞ்சபூதங்கள் இங்க வெட்ட வெளி இருப்பான், வெட்ட வெளியிலதான் வச்சிருப்பாங்க. ஒண்ணு நம்ம கண்ணுக்கு தெரியாது. அந்த ரகசியத்தை திருமூலர் வெளிப்படுத்துகிறார், அது திருவம்பல சக்கரமாக வெளிப்படுத்துகிறார். இந்த நடராஜ பெருமானுடைய ஆட்டம் இருக்கு பார்த்தீங்களா, 108 கரணங்கள் உண்டு. இந்த இது நாட்டிய சாஸ்திரத்துல சொல்லுவாங்க 108 கரணம். இப்போ நம்ம எல்லாவற்றையும் நம்ம வந்து பார்ப்பதை விட ஒரு சிலவற்றை மட்டும் நாம் நேரம் கருதி சிந்திப்போம். இப்ப திருவம்பல சக்கரம், இப்ப திருவம்பல சக்கரம்னா இந்த சிவாய நம என்ற இந்த திருவெழுந்தெழுத்தை மையப்படுத்தித்தான் திருமூல சக்கரங்களை அமைத்திருக்கிறார். இத ஒரு பாடல்ல ஆயும் சிவாய நம, அப்ப சிவாய நமன்னு ஆரம்பிக்கிறார். ஆயும் சிவாய நம மசிவாயன வாயு நம சிவாய எனம சிவா வாயுமே வாய நமசி எது மந்திர ஆயும் சிகாரம் தொட்டு அந்தத்து அடைவிலே. அப்ப ஒரு ஒரு எழுத்துக்களை மாற்றி அமைக்கிறார். இந்த சக்கரங்களை வந்து மாற்றி அமைக்கிற போது சக்கரங்கள்ல மாற்றி அமைக்கிற முறை வேறு, ஓதுகின்ற முறை வேறு. இப்ப சக்கரங்கள்ல எப்படி அமைச்சிருக்காருன்னு பார்ப்போம். இங்க பாருங்க, இந்த இந்த அட்டையில பாருங்க, இந்த அட்டையில பாத்தீங்கன்னா சிவயனம, அப்புறம் பாத்தீங்கன்னா மசிவயன, அப்புறம் மூணாவது வரி பாருங்க நமசிவய, நாலாவது வரி பாருங்க எனமசிவ, அடுத்தது வயநமசி. இப்படித்தான் முதல்ல இந்த சக்கரத்துல அமைக்கிறார் திருவம்பல சக்கரத்துல. இப்ப திருவம்பல சக்கரத்துல வந்து ஆறு குறுக்கு கோடுகள் ஆறு நெடுக்கு கோடுகள் போடணும். அமைச்சு பாத்தீங்கன்னா அதுல 25 மனைகள் உண்டு. 25 மனைகள்னா 25 சதுரங்கள் உண்டு. இங்க பாருங்க, இதுல இந்த சிவாயனமங்கிற மந்திரத்துல பாருங்க சி என்ற எழுத்துல ஆரம்பிப்பார். முடிக்கும் பொழுது சி என்ற எழுத்துல முடிச்சிருவார். நடுவுல சி இருக்கும். அந்த நேர்கோடு போ அந்த இந்த சாய்வு கோடு போட்டீங்கன்னாவே எல்லாமே சீல ஜாயிண்ட் ஆகும் பாருங்க. முதல்ல சி, ரெண்டாவது வரையும் சி, மூணாவது வரையில சி, நான்காவது வரையில சி, அஞ்சாவது வரையில சி. இந்த சி எல்லாம் எனச்சு பார்த்தீங்கன்னா ஒரு கோடா வரும். இப்ப சீல ஆரம்பிச்சு சீல முடிக்கிறார். இப்படித்தான் வந்து இந்த முதல் திருவம்பல சக்கரத்தை பார்க்கணும். இல்ல இதே திருவம்பல சக்கரத்தை ஓதுகின்ற முறைன்னு ஒண்ணு உண்டு. இந்த ஓதுகின்ற முறையில அதே சக்கரத்தை வேற மாதிரி அமைக்கணும். இதுதான் நம்ம ஓதணும். இத எப்படி ஓதணும்னா முதல்ல சிவயனமன்னு சொல்லிடணும். சிவய நம வய நமசி எனம சிவ நமசிவய மசிவயன இப்படிதான் ஓதணும். அதனால சக்கரங்கள்ல அமைக்கிற முறை வேறு, நாம ஓதுகின்ற முறை வேறு. முதல்ல பாருங்க சிவய நம, அடுத்தது பாருங்க வய நமசி, அப்புறம் யமன சிவ எனம சிவ எனம சிவ, அப்புறம் நமசிவய, அப்புறம் பாருங்க மசிவயன. இந்த இந்த கட்டத்தில் பாருங்க அந்த இந்த கோடு கழிச்சு பார்ப்போம். இந்த கோடு கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த சிவயனமால ஆரம்பிக்கும். இதில் இந்த ஓதுகின்ற முறையில் இப்படி கட்டங்களை வச்சு அந்த சக்கரங்களில் அமைக்கிற முறை வேறு, அதை ஓதுகின்ற முறை வேறு. இப்போ இதில் ஒரு பாடலில் சொல்றாரு சிவாய நம என்று செவிக்கின் செம்பு பொன்னாகுங்கிற, செம்பு பொன்னாகும் சிவாய நம என ஓதின். இதுதான் நம்ம சுமந்திர வார்த்தை. இப்ப சிவாய நம என்று நாம் சொன்னோமானால் செம்பு பொன்னாகும் அப்படின்னு சொல்லி, இந்த செம்பு பொன்னாக கூட ரகசியம். இப்ப செம்பு அப்படின்னு இருந்தா அந்த செம்புல வந்து களிம்பு இருக்கும். அப்ப அந்த களிம்பு வந்து போனாதான் அது வந்து பொன்னா மாறும். அந்த களிம்பை மாத்தணும் அப்படின்னா எடுக்கணும்னா அதுக்கு ரசக்குளிகைன்னு பேர். அப்ப அந்த ரசக்குளிகை போட்டா, ரசக்குளிகைனா சித்தர்கள் பயன்படுத்தக்கூடிய முறை அது, அந்த செம்பில் ரசக்குளிகை போட்டு அந்த களிம்பை பிரிச்சு எடுத்துட்டோம்னா பொண்ணாயிடும். இப்ப நம்முடைய ஆன்மா, இந்த ஆன்மாவுக்குள் ஆணவம் என்ற அழுக்கு இருக்கிறது, அது ஒரு களிம்பு, குற்றம் தானே. அப்போ அந்த ஆன்மாவுக்குள் இருக்கக்கூடிய ஆணவ அழுக்கை நாம் நீக்க வேண்டும். அங்க செம்புல வந்து களிம்ப நீக்கினாங்க, இங்க ஆன்மாவுக்குள் இருக்கக்கூடிய ஆணவத்தை நீக்கணும். அங்க ரசக்குழியை போட்டு சுத்தப்படுத்தினாங்க, இங்க ஆன்மாவை சுத்தப்படுத்துறதுக்கு ஞான ஆசிரியர் வந்து உபதேசம் கொடுக்கணும். அவருடைய நயன பார்வை, நயன தீட்சை, சட்சி தீட்சைன்னு சொல்லலாம் இங்க. அந்த நயன பார்வையில தீட்சை கொடுத்து ஒரு மந்திர உபதேசம் ஒன்று கொடுப்பார். அப்ப கொடுக்கும் பொழுது அந்த மந்திரத்தை கொண்டு நம்ம இந்த ஆன்மாவை சுத்தப்படுத்தணும். இதுதான் இந்த செம்பு பொன்னாகும் ரகசியம். அப்ப சிவாய நமங்கிற மந்திரத்தை நம்ம சொல்ல சொல்ற, இந்த சிவாய நம மந்திரம் வந்து ஒரு சூக்கம் பஞ்சாட்சரம்னு பேரு. அந்த சிவாய நமங்கிற மந்திரத்தோட ஓம் சேர்த்து சொல்லலாம். இப்ப ஓம் சிவாய நமங்கிறது ஒரு ஆரம்பம் இருக்கிறவங்க அந்த மந்திரத்தை சொல்லணும், பக்குவப்பட்ட பிறகு சிவாய நம்மன்னு சொன்னா போகும். அப்போ இது வந்து குருநாதர் மூலமாகத்தான் அந்த மந்திரத்தினுடைய பொருளை வாங்கணும. மந்திர உபதேசம்னு போயிரு, அது தீட்சைன்னு சொல்லுவாங்க. அதை வந்து குருநாதர்கிட்ட நம்ம அதை பெற வேண்டும். அது இறைவனுடைய திருவருளால் நமக்கு எப்ப கிடைக்குமோ அப்ப கிடைக்கும். நமக்கு எப்ப பக்குவம் வருதோ அந்த பக்குவத்தப்போ இறைவனே குருநாதராக வந்து நமக்கு தீட்சை கொடுப்பார், மந்திர உபதேசம் கிடைக்கும். அந்த மந்திரத்தை பயன்படுத்தி நம்ம ஆன்மாவை சுத்தப்படுத்தி அதுக்கப்புறம் நம்ம மேல்நிலைக்கு நம்ம வரணும். அப்போ இந்த மந்திரங்கள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பகுதி. அப்புறம் இந்த நடனம் ஆடுகின்ற இறைவன் வந்து நடனம் ஆடுகின்ற பகுதிக்கு பேரு அம்பலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்பலம்னா பொது, பொதுவா பொதுன்னு சொல்லுவாங்க. இத சிற்றம்பலம், திருவம்பலம், சிதம்பரம் எல்லாமே ஒரே பொருள் தான். இந்த நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிற்றம்பலம்ங்கிறது இதுதான், இங்கதான் இறைவன் நடனம் ஆடக்கூடிய இந்த புருவமதி தான் உங்களுக்கு அங்க சிதம்பரத்துல நடராஜர் கடம். இத ஒரு பாடல சொல்றார் திருமூலர், தேவர் உரைகின்ற சிற்றம்பலம் என்றுள், தேவர் உரைகின்ற சிற்றம்பலம், தேவர் உரைகின்ற சிதம்பரமே என்றும். சிதம்பரத்தை வந்து பிரிக்கணும், அம்பரம் நிறைய பிரிக்கணும், சித்தர் நிறைய பிரிப்பாங்க, சிதம்பர சக்கரத்துல பிரிச்சு வச்சிருப்பாங்க. அதாவது அந்த சிதம்பர சக்கரத்தை நான் பேச ஆரம்பிச்சுன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஆகிடும். சிதம்பரத்தை அது பொருள்கிட்ட கூட பிரிக்கணும். தேவர் உரைகின்ற திரு அம்பலம், அப்புறம் சிற்றம்பலம்னால ஒண்ணுதான், சிதம்பரம்னால ஒண்ணுதான், அம்பலம் திருவம்பலம்னால ஒண்ணுதான். இது தேவர் உரை என்றது என் பொதுவாமே, பொதுனா இடம்னு இருக்கும், மன்றுனா இறைவன் நடனம் ஆடுகின்ற இடம். இப்ப இந்த வெட்டவையில் ஆடக்கூடிய ஆட்டம் தான் நம்முடைய உயிரிலும் ஆடிக்கொண்டு இருக்கிறான். இப்போ இந்த நடராஜ பெருமானுடைய இந்த திருமேனி, இந்த திருமேனிக்கும் திருவயந்து எழுத்திற்கும் தொடர்பு உண்டு. இது நம்முடைய சைவ சித்தாந்த சாத்திர நூல் உண்மை விளக்கத்தில் நடராஜ பெருமானுடைய வடிவத்தில் 5 திருவயந்து எழுத்துகள் எப்படி இருக்கின்றன அப்படின்னு நம்ம விளக்கமாக பேசலாம். இதே திருவயந்து எழுத்திற்கும் பஞ்சபூதங்களுக்கும் தொடர்பு உண்டு. இப்ப பார்த்தோம்னா இந்த ந அப்படிங்கிறது நிலம், ம என்பது நீர், சி என்பது நெருப்பு, வ என்பது காற்று, ய என்பது ஆகாயம், இப்ப நமசிவயங்கிறது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்ற ஐந்து பஞ்சபூதங்களோடு தொடர்புடையது. இந்த பஞ்சபூதங்களும் இந்த பஞ்சபூதங்கள் இறைவனுடைய ஆட்டம். உதாரணமா நமசிவாய வாழ்க, இது நம்முடைய முதல் வரி. நமசிவாய வாழ்க, இது வந்து திருவாசகத்தில் அதில் சிவபுராணத்தில் மாணிக்க வாசக ஆரம்பிக்கக்கூடிய வரி நமசிவாய வாழ்க. இப்ப நமசிவாய வாழ்க அப்படின்னா இந்த வாழ்கங்கிறது வாழ்த்து பொருள்கள், வாழ்கன்னு இறைவனை வாழ்த்துறது. அதே நம்ம வந்து பல்லாண்டு என்னும் பதம் கடந்தானுக்கே பல்லாண்டு திருப்பல்லாண்டுல வரும், பல்லாண்டு என்னும் பதம் கடந்தானுக்கே பல்லாண்டு வரும். இப்ப வாழ்த்துகள் அப்படின்னா இறைவனை வாழ்த்துகிறோம்னா இறைவனை போற்றுகிறோம். அப்ப இறைவனை போற்றுதல் என்று சொன்னால் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்ப இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்றோம். இப்ப இறைவன் வந்து பஞ்சபூதங்களோடு தொடர்புடையவர். இப்ப நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த அஞ்சு பூதம். இப்ப நிலத்தினால் நமக்கு நன்மை கிடைக்குது, நீரினால் நன்மை கிடைக்குது, நெருப்பினால் நன்மை கிடைக்குது, காற்றினால் நன்மை கிடைக்கிறது, ஆகாயத்தினால் நன்மை கிடைக்கிறது. இப்ப பஞ்சபூதங்களால் நாம் நன்மை அடைகிறோம், அதுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். இப்போ நன்றி சொல்லணும் அப்படின்னா ஒன்று ஒன்று தனித்தனியே சொல்லணும். இப்ப நிலமே உனக்கு நன்றி, நீரே உனக்கு நன்றி அப்படி சொல்லிட்டு. இப்ப எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா இறைவனுக்கு நன்றி சொல்லிவிடலாம். அது சொல்லிட்டோம்னா பஞ்சபூதங்களுக்கு நன்றி சொன்னதா அர்த்தம். அது ஒரு சின்ன உதாரணம், இந்த பூ கட்டுவாங்க கதம்பம்னு ஒரு பூ கட்டுவாங்க. கதம்பத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா பூவும் இருக்கும். அந்த எல்லா பூவும் கட்டி விட்டு தொடுத்துருவாங்க. தொடுத்து வச்சுக்கிட்டு ஒரு நடுவில் வந்து ஒரு இந்த நார்ல தொடுத்துருவாங்க. நார்ல தொடுத்து விட்டு அந்த தொடுக்கப்பட்ட நாரினுடைய அந்த சில பேர் நூல்லையும் கட்டுவாங்க, அந்த பிடிச்சிப்பாங்க. அந்த கதம்ப மாலைய அசைக்கணும்னா அந்த நூல் அசைச்சா போகும். அந்த நூல் அசைச்சோம்னா அந்த இந்த அந்த தொடுத்த பூ இந்த கதம்பம் வந்து அப்படியே ஆடும். தனித்தனியா நம்ம வந்து அசைக்க வேண்டியில்லை, ஒவ்வொரு பூவும் அசைக்க வேண்டியில்லை. அந்த நாரை பிடிச்ச இந்த அசைச்சோம்னா எல்லாமே அசையும். அதே மாதிரி இந்த பஞ்ச பூதங்களோடு அதை பஞ்ச பூதங்களை இயக்கி கொண்டிருக்கின்ற சிவபெருமானை நாம் வணங்கினால் பஞ்சபூதங்களையும் வணங்கியதற்கு சமம். அதான் நமச்சிவாய வாழ்க. அவர் யார்? நாதன்தால் வாழ்க. இது சிவபுராணத்தில் முதல்ல சொன்ன. இப்போ நடராஜ பெருமானினுடைய வடிவம் இது நமசிவாய அப்படின்னு அந்த வடிவ அந்த வடிவம் அந்த நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பஞ்சபூதங்களோடு நமசிவாய இருக்கிறது. அப்ப பஞ்சபூதங்களுக்கும் நடராஜ பெருமானுக்கும் தொடர்பு உண்டு, நமசிவாய என்ற எழுத்தை தொடர்பு. இப்போ நமசிவாய என்ற மந்திரத்திற்கும் நமக்கும் தொடர்பு உண்டு. அப்ப மந்திரமேனி சக்கரத்துக்காக இவ்வளவு சொல்றான். நீ இந்த உடம்பு உள்ள பார்த்தீங்கன்னா இந்த அண்டம், இந்த அண்டத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா நிலம் இருக்கும், நிலத்துக்கு மேலே வந்து நீர் இருக்கும், நீருக்கு மேலே நெருப்பு இருக்கும், நெருப்புக்கு மேலே காற்று இருக்கும், காற்றுக்கு மேலே ஆகாயம். இப்ப நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா இங்க கால் பகுதியெல்லாம் நிலம், அப்புறம் நீர் பகுதி, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நெருப்பு பகுதி, இங்க காற்று பகுதி, இங்க ஆகாய பகுதி. அப்படியே அண்டத்தில் இருப்பது போல நம்ம பிண்டத்திலையும் இருக்கும். அப்ப நா என்பது கால், இரண்டு கால் பகுதி. மா என்பது இந்த இடுப்பில் இருந்து நெஞ்சு வரை, இதெல்லாம் வந்து நீர்ப்பகுதி. இந்த நெஞ்சில் இருந்து தோல் இருக்கு பாத்தீங்களா, இந்த தோல் வரைக்கும் உங்களுக்கு நெருப்பு பகுதி. இந்த சி, இந்த ரெண்டு பக்கமும் சி. வா என்பது இங்கிருந்து இதுவரை காற்று பகுதி, காற்றிலிருந்து இந்த இது வரைக்கும், இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுதான் ஏ, இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏ, இது வந்து ஆகாய பகுதி. அப்போ நம்முடைய உடலுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் தொடர்பு உண்டு, பஞ்சபூதங்களுக்கும் இறைவனுக்கும் தொடர்பு உண்டு. இதுதான் அண்டத்தையும் பிண்டத்தையும் இணைக்கக்கூடிய ரகசியம். அதுக்கு ஒரு பாடல், அதுக்கு பேரு மந்திரமேனி சக்கரம்னு சொல்றார் நம்முடைய திருமூலர். ஆகின்ற பாதமும் அந்நவா என்றிடும். அப்ப பாதம்ங்கிறது என்ன? இத நம்ம கால் அப்படின்னு சொன்ன. ஆகின்ற நாபியுள் அங்கே மகாரமா, இந்த நாபி பகுதி ம, கீழே இருந்து வருது பாத்தீங்களா. ஆகின்ற சி இரு தோல் வவ்வாய் கண்ட பின், இது இந்த சி என்பது தோல் பகுதி, வாய் என்பது வாய், இந்த பக்கம் இது வாய். ஆ என்ற அச்சுடர் அவியல்பாமை, ஏ என்பது இந்த பகுதி, இந்த நெற்றி பகுதி தான் இந்த ஏ. இப்ப ந ம சி வ ய, இப்ப நம்முடைய உடம்பு உடம்புக்குள்ளேயே நமசிவை காட்டியது. இதை ஒரு சக்கரம் போட்டு திருமூலர் காட்டுகின்றார். இன்னைக்கு ஒரு மந்திரமேனி சக்கரம். இப்படி திருமந்திரத்திலே மந்திரங்கள் நிறைய உண்டு. அந்த மந்திர எழுத்துக்களை சக்கரத்தில் வைத்து அடைத்து வழிபாடு செய்யக்கூடிய முறை உண்டு. ஆனா இது வந்து ரொம்ப எச்சரிக்கையா போய் செய்யணும். மந்திரங்களோடு விளையாடுவதும் பாம்போடு விளையாடுவதும் ஒன்று. அதனால நான் ஜாக்கிரதையா அதை கையாளணும். குருநாதர் சொல்லிக் கொடுக்கணும். குருநாதர் சொல்லிக் கொடுத்து எப்படி உச்சரிக்க சொல்லுகின்றாரோ அதன்படி உச்சரித்து அந்த மந்திரங்களை நாம் உச்சரிக்கணும். அதுக்கு உள்ள மந்திர எந்திர வழிபாட்டு முறைகள், இதைத்தான் நம்முடைய திருமந்திரத்துல நான்காம் தந்திரத்தில் நிறைய திருமூலர் பேசுகிறார். நாம் அதில் ஒரு சிலவற்றை மட்டும்தான் என்று சிந்தித்தோம். ஐந்தாம் தந்திரம், ஐந்தாம் தந்திரத்தில் சில முக்கியமான பகுதிகளை நாம் சிந்திப்போம் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
3: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு திரு ஏயர்கோன் கலிக்காம நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: இழையன மாதனுமணிந்த இறையானி பாடினார், மனிதபடும் நெடும்புரிசின் அவரூர் மன்னவனார். பன்னவன் என்ன கிடைச்சது நடு முன் நின்று முறைப்பாடு போல் முடிந்த முடிமாறை பன்மிசை திருப்பதியும் பாடியபின் பற்றாய என்னுடைய பிரான் அருள் இங்கு இத்தனை கோலாம் என்று மண்ணு பெரும் தொண்டுடன் வணங்கியே வடிக்கொள்வார். சரி, பெருமான் திருவருள் இதுவானா நம்ம தான் என்ன பண்ண முடியும், அதனால் திருவருள் வழி போகும் என்று சொல்லிவிட்டு அது மாதிரி பாடி மனநொந்து போறலாம். அங்கனதம் பரியதனை அகன்று போய் அன்பருடன் பங்கைய பூங்கரமுனி சூழல் படையனூர் உடையெய்தி தங்குவார் அம்மை திரு தலையாலே வளங்கொள்ளும் திங்கள் முடியாராடும் திருவாலம் காட்டினையல். திருவாலங்காடு போறாராம். போனா அங்க படையனூர்ல நினைத்த உடனேயே அம்மாவை ஞாபகத்து வரும் அல்லவா. அதனாலதான் ஞானசம்பந்தர் கூட அம்மாவை நினைச்சிட்டு அங்க போகவே இல்லையா, ஒரு ரெண்டு மூணு மைல் முன்னையே படுத்து தூங்கிட்டாராம். படிச்ச உடனே என்னப்பா ஆலங்காட்டை மறந்தேன்னு சொன்ன உடனே இல்ல இல்ல மறக்கலன்னு பண்ணாராம். சரி, இப்படி கதை வரலாறு இருக்குது. ஐயா, இப்படி எல்லாம் எப்படி தெரிஞ்சது சேர்க்கலா இருக்கு? ஒருத்தன் கேட்பான்ல, நீ கல்லூரி பையன் நாங்க விட மாட்டோமே. அவன் திருவாலங்காட்டு பதியம்னு பிஹெச்டி எடுத்திருக்கிறான். வாடா, திருவாலங்காட்டு அப்படி இருக்கு, அப்படி இருந்தாருன்னு தெரிஞ்சது அம்மா இருந்தது. ஞானத்து மந்திர போனா அம்மா வந்து மிதிச்ச இடத்த நான் மிதிக்கப்படாதுன்னு சொல்லிட்டு நெஞ்சி படுத்திருக்கேன். படுத்திருக்காருங்கிறது எப்படி சார் சேர்க்கலா இருக்கு தெரிஞ்சது அப்படின்ட்டு. ஞானத்து மந்திர திருவாலங்காட்டு பதியம் பாடியிருக்காரு பத்தியா? ஆமா. ஒரு பாட்டு என்ன, துஞ்ச வருவாரும் தொழுவிப்பாரும், அந்த பாட்டு தான் இருக்கு அந்த வரலாறு படி. துஞ்ச வருவாரும், அந்த திருவாலங்காட்டுக்கு போகாம வெளியில் இப்படி இருந்து இப்படி அந்த ஒரு எல்லையில் இருந்துகிட்டு இப்படி படுத்தாராம், தூக்கம் வந்துட்டு தான். அப்போ பெருமான் வந்தாராம், வந்து என்ன செய்தாராம், தொழுவிப்பாரும் அந்த துஞ்ச வருவாரும் தொழுவிப்பாரும் என்ற அந்த ஒரு குரல் தான் இந்த திருவாலங்காட்டினுடைய அமைப்பை ஞானம் வந்திருக்கு. இவ்வளவு அழகா படிச்சிருக்கு. அதனாலதான் கனவில் தூங்குகின்ற பொழுது பெருமான் கனவில் தோன்றி, ஏப்பா ஆலங்காட்டை மறந்தனையோ என்று சொல்ல உடனே ஒரு பதியம் பாடினார் என்று எழுதுறாரு. இப்படி எப்படி தெரியவருக்குன்னு கேட்டா இந்த பதியம் தான். அவர் தூங்க அப்படி வந்த உடனேயே வந்தார் பெருமான். வந்த உடனே மறந்தனையோ சொல்லியிருக்கார், இல்ல பெருமானை ஒன்று மணங்காம இருப்பனா என்று தொழுதார். எனவே துஞ்ச வருவாரும் தொழுவிப்பாரும் என்ற தொடர்தான் அந்த வரலாற்று அமைவருக்கு நிலைக்கலன் ஆயிற்று. இல்லை அப்படிலாம் எழுதுனுங்க, எழுதுனு. அதுதான் நூலாவரணம். சிவஜீவ ஏதாவது சில ஆன்மாக்கள் பின்னால படிச்சு இந்த பதிகத்தை அப்படி படிக்கணும்ப்பா, ஜெயிக்கிறார் மாதிரி படிக்கணும்ப்பா, சும்மா வெறுமனும் வெறும் படிச்சுட்டு போட்டார். எனவே இப்படிப்பட்ட அருமையான அந்த இங்கே இந்த தலையாலங்காட்டுக்கு வந்தாராம். வந்து அங்கே வணங்கி போய், பழைய நூறுடைய இது தங்குவார் அம்மைதிரு தலையாலே வளங்கொள்ளும் திங்கள் முடியாராடும் திருவாலம் காட்டினயல் முன் நின்று தொழுதேர்த்தி முத்தா என்றெடுத்தருளி பண்ணு மிசை திருப்பதியும் பாடிமகிழ்ந்து எத்துவார். இங்கே நாங்கள் ஒரு குறிப்பு எடுத்துருக்கிறோம், இப்போ எடுத்துட்டேன் இடத்தால இதெல்லாம் இவங்கெல்லாம் வச்சுதான் எடுத்த நினைவில் நம்ம ஐயாலாம் இருந்து. இவருக்கு 101 பதியம் தான் கிடைச்சிருக்குது, 80-85 இடங்களை மோந்திருக்கார் நம்முடைய கேட்கிறார். ஞான சம்பந்தருக்கெல்லாம் 300 பதியம் கிடைச்சிருக்கு, அவருக்கு அந்த 90 இடம் தான் கிடைச்சிருக்கு. அப்பர் சுவாமிகளுக்கு 300 தான் கிடைச்சது, அவருக்கு அந்த 300 தான் இருக்குது. அவங்களுக்கெல்லாம் அவ்வளவு பதியம் இருந்தும் குறைச்சிருக்கார். இவருக்கு கிடைச்சது, ஆனா கிடைச்சது நமக்கு 101 பதியம் கிடைச்சது, அவர் காலத்துல நிறைய கிடைச்சிருக்கலாம். 80-85 இடங்கள் முகந்திருக்கிறார் யாரு, சேர்க்கிறார். அப்ப சுந்தரர் தேவார்த்தை சேர்க்கிறார் எத்தனை இடங்களில் முகந்திருக்கிறார் என்றால் 80-88 இடங்களில் எவ்வாறு, இதெல்லாம் எழுத வேணாமா? சிவ சிவ அதுக்கு நல்ல இந்த மாதிரி நல்ல சிந்தனை, நல்ல பக்திமான்களா ஏதா இருந்து கூட இருந்து நீங்க ராத்திரி 12 மணி ஆன உடனே போதுமா ஐயா? இல்லையா, நீங்க இன்னும் எழுதலாம் ஐயா. இப்ப என்னையா அப்படி முன்னையே கொட்டாயங்க டாயம் விட்டு விட்டு அல்லவா, அவர் இவர் துஞ்ச வருவாரும் துயிலிப்பாருமா இருந்தாருன்னா என்ன பண்றது, முடிச்சுக்க வேண்டியது. பாருங்க பாருங்க, இந்த புராணத்திலேயே 15 இடம் இருக்கு. அப்படி மூக்கிறார் பதியத்தை, அப்படி எடுத்து ஆழ்ந்தார் சிவம். இப்படி எல்லாம் இருந்தவர் அங்கே என்ன திருவாலங்காரத்தில் முத்தா என்ற பதியத்தை பாடினார். பாடிய பிறகு அன் நின்று வணங்கி போய் திருவூர் பாருங்க, இவ்வளவு கண்கட்டும் கூட அந்த ஒவ்வொரு பதியையும் வணங்குவதில் தவறல. அதான் இடரினும் தலரினும் எனது நோய் தொடரினும் ஊனகலல் தொழுது எழுதி பத்தி அது வந்து ஞாபகத்துக்கு, இடரினும் தலரினும் எனது நோய் தொடரினும் ஊனகலல் தொழுது எழுதி. அதனால் காஞ்சி மாநகரணிந்தார் திருவூரல் காஞ்சி மாநகர் பண்ணலாம். தேனில் தேனிலகு பொடிக்கச்சி திருக்காம கோட்டத்தில் ஊனில் வளர் உயிர்க்கெல்லாம் ஒழியாத கருணையினால் ஆன திரு அறம்புறக்கும் அம்மை திருக்கோயிலின் முன். ஆமா, பெருமான் பின்னால வானில் வளர் திருவாயில் வணங்கினார் வன்தொண்டர் வணங்கினாராம். வணங்கி தொழுது விழுந்து எழுந்து அருளால் துதித்து போய் தொல்லுலகம் முழுதும் அளித்து அடித்தாக்கு முதல்வர் திரு ஏகம்பம் படிதலடியார் முன்பு புகப்புக்கு பணிகின்றார் இழுதையேன் திருமுன்பே என் முடிவேன் என்றெறிஞ்சி பெருமானு நான் எதை நான் உனக்கு சொல்லி எவரை விண்ணப்பிக்க முடியும் என்றெல்லாம் சொல்லி மிக சொல்லும் போது எந்த பாட்டுல சொன்னாரு, விண்ணாழ்வாரமுதுன்னு மிக்க பெருவிடமுண்ட கண்ணாளாக கச்சி ஏகம்பணி. இதெல்லாம் அவருடைய தொடர். ஆமா, யாரு சுந்தருடைய அந்த தொடரை முகக்கிறார். விண்ணாழ்வார் அமுதுன்னு மிக்க பெரு விடமுண்ட கண்ணாளா, என்ன அர்த்தம், தேவர்கள் எல்லாம் மகிழ்ச்சி பட நீ நஞ்ச உண்டியப்பா, என் கண்ணு இப்படிய நான் இழந்து போறேன். நீ ஏன்னா நீ கருணை இல்லாதவன் அல்ல, கருணை செய்திருக்கிறியே எனக்கு செய்யக்கூடாதா என்ற கருத்துலதான், அவரெல்லாம் விண்ணை ஆளுகின்றவர்கள் எல்லாம் அமுதை சாப்பிட நீ போய் வெறும் விஷத்தை உண்டு எல்லாம் காட்டியப்பா, கட்சி ஏ கம்பனி கடையானேன். ஆனா நீ இப்படி செய்தேன்னு சொல்லுவ, செஞ்சிருக்கேன். பொறுக்கப்படாதா, பொறுக்கப்படாதா? கடையா எடிப்பவள வண்ணா கண்ணளி தருளா என விழுந்து வணங்கினார். பார்த்தாங்களா அம்மா என்ன தாய் உள்ளம் அல்லவா, அதனால பங்கைய செங்கை தலிலால் பனிமலர் கொண்டு அடிச்சித்து செங்கையற்கன் மலைவல்லி பணிந்த சேவடி அணிந்து பொங்கியான் பொடுபரவி போற்றி ஆரூரர்க்கு மங்கை தழுவ குடைந்தார் மறைந்த இடக்கண் கொடுத்தார். ஏன்னா அம்மா வந்து எங்க இருக்காங்க, இடப்பாகும். அதனால ஓ தம்பி கொடுப்போம் சொல்லிட்டு அம்மா இல்ல, அதனால அம்மாவுக்கு இறக்கு வந்து கொடுத்தாராம். ஞானந்தான் இறந்தவனும் நலி விசும்பு கடந்தவனும் மூலந்தான் அறிவறியார் கண்ணளித்து முளைச்சுவட்டு கோலந்தான் காட்டுதலும் குறுகி விழுந்தெடுந்து இப்படி சொன்ன இப்படி கண்ணையும் கொடுத்து காட்சியும் கொடுத்தாராம். யாரு பெருமான் பொமீமையோடு கூட அது அம்மையப்படா காட்சி கொடுத்தாராம். கொடுத்தவன்னு ஆமா தொழுது பூரம் கழித்து ஆலந்தான் உகந்தவன் என்றெடுத்து ஆடி பாடினார். நம்ம ஆடி ஆட வேணாம் பாடுங்க. முதல் நாள் குரு பூஜைன்னா அந்த மத்தியானம் 4 மணிக்கு அந்த சொற்பொழிவாளர் வந்தாருன்னா போதாமூர்த்தி இருக்கணும். எந்தது இந்த மாதிரி சொல்லிட்டு அவர் வரலாறு சொல்லிட்டே வருவாங்க. எங்கெங்க முக்கியமான பதிகளோ அந்த அவங்க அவர் உட்காந்துருவார். போதாமூர்த்தி பாடணும். பாடின பிறகு அதுக்கு ரெண்டு ஒரு விளக்கம் சொல்லுவார். அப்படி சொன்னா 4 மணிக்கு தொடங்கினா தனியான சம்பந்தருடைய அந்த இதை கடைசி வரைக்கும் சொல்லணும். கல்லூர் பெருமணம் வேண்டாம் வரைக்கும் போகணும். சும்மா நடுப்புற ஒன்று பேசுற போனா 4 தொடங்கினா 5, 6, 7, 8, 8.5 மணி ஆகும். 4.5 மணி நேரம் இந்த முக்கியமான பதிகங்கள் மட்டும் அப்படி சொல்றது. உடனே அருமையா சாப்பாடு 9, 9:30 அந்த திருமேனியை அப்படியே வைத்து ஒரு 4 பேர் தூக்கின போதும். புறப்பட்டாங்கன்னா போதாமூர்த்தியில் பாடினாங்கன்னா அப்படியே 4 வீதியும் அப்படி வருகின்ற பொழுது 4வது வீதி வந்து அதுல பாதி வரும்போது கைத்தாளம் நீரைகணி அப்ப மோடாவல் போடி 12 திருமணி முடிஞ்சிருக்கோம். அப்படி வந்து நேரம் அப்படி உள்ள போகும்போது கந்தண்டு போது ஆடும் பரிவேர் அணிதேவல் என பாடும் பணியே பணியா அருள்வாய் அப்படி கொண்டு ஞானம் கிடைக்கும். வச்சா குவின பூங்கில் குவின கோழி முடிய முடியும் சத்தியம் அது. உடனே அப்படியே குளிக்க போடுவோம். குளிச்சுட்டு வந்து மீண்டும் சிவன் சாப்பிட்டு மீண்டும் போதாமூர்த்தி வந்து பாடணும். முத நாள் வடபாயசத்தோட சாப்பாடு, மறுநாள் மத்தியானம்னா வடபாயசம் இல்லை சித்திராணம் இது அருமையா சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் தைச்சாதம் இதெல்லாம் தைச்சாதம்னா பகாலா பாத்தனும் ஒன்று போடுவோம். அதெல்லாம் இங்க யாருமே திருமணங்கள்ல நான் சாப்பிடலையே. குணசீலத்துக்கு பக்கத்துல நங்கநல்லூர்னு ஒண்ணு இருக்கு, அந்த ஊர்ல இருக்கிற ஐயங்கார் தான் அதுக்கு அனுப்பிச்சு பிட்டு மற்றதெல்லாம் அனுப்பிச்சு சும்மா. சரி நல்ல அந்த பாலை வந்து கறந்து காய்ச்சி அந்த பாலும் கொஞ்சம் அந்த மாதிரி விடுவாங்களாம், தயிர் விடுவாங்களாம். விட்டு சாதத்தையே முழுது அப்படியே நல்லா கடைஞ்சிடுறது, சாதமே தெரியாது. அதுல முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு அதை போட்டு வெண்ணெய் போடுவாங்க. போட்டா நீங்க வந்து பாயசம் தான் அது, வெள்ளை வெளியேன்னு இருக்கும். நீங்க அது கொஞ்சம் இதுன்னு அப்படி நல்லா பாயசம் சாப்பிட்ற மாதிரி தான் சாப்பிடணும், அருமையா இருக்கும். அதான் பகாலா பார்த்து அது ஐயங்காருக்கு தான் தெரியாது. நான் சொல்லிட்டு தான் இருக்கேன், நீ வருத்தப்பட்டாலும் படக்கூடாது. என்னைக்கு கிளப்புல பார்ப்பனர் போனாங்களோ அன்னைக்கே எங்களுக்கு சாப்பாடு போச்சுன்னு இருக்கும். ஆமா ஆமா நோ வாரியதைய வாரி போட்டு ஒரே உரப்பு வச்சு என்ன பண்ண வேண்டியது. பழனி போனா கூட ஐயா சாதம் கறி வேணாம் வேணாம் வேணாம் வேணாம் வேணாம் சாம்பார் வேணாம் வேணாம் வேணாம் ரசம் என்ன கொஞ்சம் ஊற்றுவேன் தயிர் வச்சிருக்கேன். இந்த தயிரும் ஊறுகாயிருந்தேன். ஏன் இவன் பக்குவமே அனுப்பிச்சு தகுதி இல்லை, தொட முடியல ஒன்று கூட. இருக்கவே இருக்கு சாதம் மோர் ஊறுகாய் சீவ சீவ அப்படிதான் சாப்பிடுது. கிளப்பிலாம் பார்ப்பனர் வழியன்னா கிளப்ப விட்டு போனாங்க அன்னைக்கே நம்ம சாப்பாடு முடிஞ்சது. எங்களை பொறுத்த வரைக்கும் பக்குவம்லாம் அந்த மாதிரி அந்த பக்குவம் அவங்க அந்த பக்குவம் தான். உறப்பு இருக்காது இது இருக்காது ரொம்ப அருமையா இருக்கு. இவனுக்கு உறப்பு தானே முக்கியம், பெருஞ்சீரகம்னு வரைச்சி வாரி போட்டா அது அவ்வளவுதான். ரெண்டு இப்படியே அந்த பக்கம் வந்து அம்மனாம் 5 மாடு நல்ல அப்படி இருக்கு சிவ சிவ இப்படி எல்லாம். எனவே பாருங்க சாப்பாட்டுக்கு போயிட்டோம். எனவே 289 சரி. எனவே ஆலந்தான் உகந்து என்ற அருமையான பாடல் அவரோட அவருக்கு இடக்கண் பெற்றார். அப்ப திருவன்பாக்கத்தில் ஊன்றுகோல், இங்கே வந்து காஞ்சிபுரத்தில் இடக்கண் நல்லா கேட்டார். சரி இப்படி படித்து பாடி மிக பரவசமாய் பணிவார்க்கு பாவியுடன் நீடிய கோலம் காட்டு நிறைந்த விருப்புடன் நெறிஞ்சி சூடிய அஞ்சலியினராய் தொழுது புறம்போந்தன்பு கூடியமை தொண்டரன் கும்பிட்டங்கிடி தமதவார் கொஞ்சம் அவருக்கு அருகே அங்கே சாந்தமா இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் கண்ணே இல்லாமல் இவ்வளவு தலையாத்திரம் வந்திருக்கு. இடதுகண் கொடுத்த உடனே பெரு மகிழ்ச்சியோடு அங்கே காஞ்சிபுரத்தில் தங்கினான். நல்ல அதுதான் இதை குறிக்கணும்னு எந்தெந்த நம்ம திருப்பதிகளில் நம்முடைய மூவர் எழுந்தொள்ளியிருந்தார். நாம எங்கேயாவது போனோம்னா அந்த திருவனை அங்கே தங்கணும். இப்ப அந்த பகுதி நீங்க தொண்டை நாட்டு யாத்திரை பண்ணும்போது எங்க காஞ்சிபுரத்தங்க அப்பதான் சுந்தர பெருமான் 800 ஆண்டு எழுந்தொள்ளியிருந்தேன். அந்த உணர்வோடு இருக்கணும் அந்த ராத்திரி. எல்லாம் அம்பாள் கோயிலோட நிறுத்தி போடுறாங்க, ஏன் அம்பர்நாதர் பாக்குறது இல்ல, எல்லாம் அம்மாவோட நின்று அப்பா பாக்குறது இல்லவா. ஆனா நம்முடைய முன்னோர்கள் பூரா பெருமான் ஏகாம்பரநாதரை தான், அப்புறம் அம்மையும் பாடிட்டாங்களா. அதனால இப்ப நம்ம போனோம்னா இதுலயே அதே போல திருநள்ளாத்துக்கு போனா உள்ளே காத்துல இந்த பிறகு அம்மா இருக்காங்க, நேரா அப்பா இருக்கார், இந்த பக்கத்துல ஓரத்துல யார் இருக்கா, சனி இருக்கார். அதான் சொல்ல மட்டும் சொல்லிருக்கேன். இல்ல போய் ரெண்டு நாள் ஒருத்தர் அந்த பேச்சுக்கு வரல, அவரு நான் இருக்கிறேன் கேக்குறாரு, என்ன ஐயா பேச்சுக்கு தமிழகத்திலிருந்து வந்திருக்கார், நீர் வரவில்லை அடியேன், எங்க சென்றீர், நல்லா தமிழே வந்த சனி பகவான் என்ன சொன்னீர் பாஞ்சிட்டாரு, என்ன எனக்கு ஒண்ணு இல்ல பெண்மா சொன்னீரே அது வாயில வரல சத்தியம் ஈழத்து தமிழர்களுக்கு இவ்வளவு கேடு வரக்கூடாது, நம்மை விட உண்மையிலேயே பக்தி அறிஞ்சு விடுறது நடந்தது. ஆமா இல்ல உடனே என்ன சொன்னீர் ஒண்ணு இல்லையா, இப்ப என்ன சொன்னீரே, நேற்று எங்க பண்ணிருந்த சனி பகவான் என்னாதி, பகவான் இறைவன் ஒருவன் தான் பகவான் சொல்லீரே. அப்படி வந்து என் வாழ்நாளே ஒருவளைத்தான் எங்க மலேசியாவில் கண்ணாலியானும் கண்டேன் காண்க, அவரது வீட்டில் தங்கினேன் காண்க. எனவே அதனால நம்ம ஐயா சொல்ற மாதிரி நம்ம அன்னையே பார்க்கறதுல ஒன்னும் தப்பு இல்லை, அது வேற அம்மை வேற இல்லை, அதெல்லாம் தத்துவ முறையில இருந்தாலும் ஏகாம்பர கோயில் தான் நம்ம எல்லாருமே பெரும்பாலும் போயிருந்தாலும் முன்னாலே பகுதியிலேயே அந்த கட்சி மேற்றலையும் சின்னவும் இல்லைங்களா, தொண்டை நாட்டு அதான் ஐயா கொஞ்சம் ஏன்னா இவங்கெல்லாம் பெரும்பாலும் நிறைய பண்ணிட்டாங்க. அதனால என்ன பார்க்கணும்னா எதை முன்னே எது பின்னே பாருங்கன்னா பார்த்து வழிபாடு செஞ்சுக்கோங்க சிவ. அதனால பாருங்க இது எந்த பாட்டு. எனவே இப்பொழுது நமக்கு காஞ்சி மாநகரை கடந்தாராம், கடந்து அந்தியும் நண்பகலும் என எடுத்தார், எடுத்து ஆர்வத்துடன் செய்யால் எந்தை பிரான் திருவாரூர் என்று ஒளியிடுவதென்று சந்தை இதை பாடி போய் தாங்கறி ஆதரவு வந்தனை அன்பருடன் மகிழ்ந்து வழி கொள்கின்றார். அங்க பாருங்க இப்ப அந்தியும் நண்பகலுங்கிற பதியம் திருவாரூர் பதியம் தான், ஆனா அது எங்க பாடுகிறார், காஞ்சிபுரத்தை கொஞ்சம் அப்படி ஊரை விட்டு புறப்பட்டோன்னே அங்க பாடினதுங்கிறார். அப்போ எப்படி சார் தெரியும்னாரு அந்த பாட்டுல வரி என்னது என்ன சொல்றார், எந்தை வீரானாரோ என்று கொல் எய்துவதே, நான் திருவாரூரை என்றைக்கு நான் போய்வது என்ற அந்த கருத்தமை இருப்பதனாலதான் அது திருவாரூர் பற்றிய பதியமாக இருந்தாலும் பாடிய இடம் வேறு கண்டு அது ரொம்ப நுணுக்கம். காஞ்சிபுரத்தை விட்டு சுந்தரர் எழுந்தொள்ளுகின்ற பொழுது பாடிய பாடல் என்று சொன்னாதான் உண்மை. திருவாரூர் பாடியதுன்னு சொல்லிட்டு ஆனா திருவாரூர் நின்று பாடியது ஒத்துக்கிறோம், ஆனா பாடிய இடம். எனவே தந்தை இசை பாடி போய் தாங்கறி ஆதரவு வந்தனை அன்புடன் மகிழ்ந்து வழி கொள்கிறார். நேர புறப்படலாம், புறப்பட்டால் மண்ணு திருப்பதிகதொரும் பன்னியோடு குவிளமும் சென்னி மிசை வைத்து வந்தார் கோயிலின் முன் சென்றிறஞ்சி திருக்கோவில்னு கண்ணில் கண்டுட்டாங்கன்னா உள்ளே சென்று வணங்கி பெருமானை வழிபாடு செய்துட்டு தான் வருவான். அது எவ்வளவு நேரம் அதான் அதுக்காகவே அவன் ஒதுக்கணும். அப்படிப்பட்ட அமைப்புடையவர்களாம் இறஞ்சி பண்ணு தமிழ் தொடை சாத்தி பரவியே போந்தணிந்தார் அன்னமலி வயல் தரங்கள் சூழ்ந்த திரு ஆமாத்தூர் வந்தாங்களாம். அங்கனரை ஆமாத்தூர் அவர்களுமே அடிவணங்கி தங்குமிசை திருப்பதியும் பாடி போய் தாரணிக்கு மங்களமாம் திருத்தொண்டை வளநாடு கடந்தணிந்தார். தொண்டை நாட்டு யாத்திரையை முடித்துக் கொண்டு இப்ப செங்கன் வளவன் பிறந்த சீர் நாடு நீர் நாடு வளவன் சோழ நாடு இது தொண்டை நாட்டை விடுத்து சோழ நாட்டுக்கு வராதாம் வந்தால் அங்கே திரு அறத்துறையை சென்றெய்தி மின்னாரும் படைமடுவார் விரைமலத்தால் பணிந்தெழுந்து சொல் மாலை மலர் கல்வாய் அகில் என்று சொல்லும்படியான அந்த திரு அறத்துறை பாடல் அந்த பதிவுக்குரிய பாடலை பாடி மண் ஆர்வ திரு தொண்டருடன் மகிழ்ந்து வைகினார். பரமர் திரு அறத்துறையை பணிந்து போய் பலபதிகள் விரைவி விளை உயர்த்தார் விரைமலத்தால் தொடுதேத்து உறவு நீர் தடம் பொன்னி அடைந்து அன்பருடன் ஆடி அரவணிந்தார் அமர்ந்த திரு ஆவடு தந்துரை அணிந்தார். காஞ்சிபுரத்திலிருந்து நாலு பாட்டுல எங்க திருவாவடுதுறைக்கு வந்துட்டாரு, அப்படி திருவாவடுதுறை வந்தாராம். அங்கனி வாசமேறை வார் எதிர்கொள்ள புக்கருளி பொங்கு திருக்கோயிலை புடைவலங்கொண்டுழைந்து கங்கை வாழ்சடையாய் ஓர் கண்ணிலேன் எனக்கு அவள்வார் இங்கு எனக்கு ஆறு உறவு என்னும் திருப்பதியும் எடுத்து சித்தார். அங்கதான் பெருமான் கங்கை வாழ் தடையாய் ஓர் கண்ணிலேன் எனக்கவள்வார் எனக்கு யாருப்பா உறவு இதுதானே என்று சொல்லும்போதுதான் அப்ப ஒரு கண்ணோடு வழிபட்ட திருப்பதிகள் எவை என்று கேட்டால் சொல்லணும். கண்ணிழந்து வழிபட்ட பதிகள் எவை, ஒரு இடக்கண்ணோடு வழிபட்ட பதிகள் எவை, வலது கண் பெற்ற இடம் எதுவை என்றெல்லாம் அப்படி கேள்வி கேட்டோம்னா அதுதான் இது சிவகாட்சியில கேட்கறது நடத்திட்டு வினா குறிப்பார் அந்த டாக்டர் குறிச்சு இப்படிலாம் கொடுப்பேன். அந்த அங்க இருக்கிற எல்லாம் எழுதுவாங்க, எழுதி மதிப்பெண் திருத்தி மார்க் போட்டு இப்படி எல்லாம் சுகாதாரத்துதான் கேட்டுருவாங்க. கேள்வி கேட்கறது அப்பதான் படிப்பாங்க, இல்லைன்னா அன்னையோட விட்டு போடுங்க கேட்டு எழுதுறாங்கன்னு. சீவே சீவே. இப்படியாக எனவே இவர் என்ன செய்தார், அடியேன் மேல் உற்றபின் ஆமா இங்க எனக்கு ஆறு உறவு என்னும் திருப்பதியும் எடுத்து சித்து திருப்பதியம் கொடுபரவி பணிந்து திரு அருளால் போய் விருப்பி

0: நீராடி மகிழ்ந்து உடனே அந்த பிணி நீங்க சேர்ந்து பாடுகிறார். பரவியே பணிந்தவர்க்கு பரமத்தில் அருளா புரிவார், விரவிய இப்பிணி அடைய தீர்வதற்கு. அடையன்னு அர்த்தம் கேட்டீங்கன்னா முழுமையாக அர்த்தம். உன்னுடைய பிணி முழுமையாக நீங்குவதற்கு பேராக வரமலர் வந்தாரை தீர்த்த வடகுளத்து குடி என்ன, இங்க அந்த வடகுளம் இருக்கு, அந்த குளத்துல நீராடுப்பா என்று சொன்னாராம். கரவில் திரு தொண்டர்தாம் கைதொழுது புறப்பட்டார், மிக்க புனல் தீர்த்தத்தின் முன்னணிந்து வேதமெல்லாம் தொக்க வடிவாயிருந்த துருத்தியார் தமித்தொழுது புக்கு அதனில் மூழ்குதலும் புதிய பிணி அதை நீங்கி அக்கனமே மணியொளி சேர் திருமேனி ஆகினார் அப்படி நீரானதான். எப்படி நமக்கு மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினர்கோ வார்த்தை சொல்ல சத்குருவும் வாய்க்கும் பராபரமி யாரு தாய்மான். அதனால மூர்த்தியும் சிறப்பு, அந்த பதியும் சிறப்பு, அங்க இருக்கிற தீர்த்தம் நீராடு. அதுதான் அது போல திருவன்காட்டு குளம் பல பேர் அதுல நீராடி மகப்பேர் பெற்றார். இப்படி எல்லாம் நீராடி குத்தாலத்திலே அவர் அந்த தன்னுடைய பிணியெல்லாம் நீக்கப்பட்டார். கண்டவர்களை சேப்ப கரையேறி உடைபுணிந்து மண்டுபெரும் காதலினால் கோயிலினை வந்தடைந்து தொண்டர் எதிர் மின்னு மாமேகம் எனும் சொற்பதியும் என் திசையும் அறிந்து எழுச்சியால் எடுத்து சித்தார் சொல்றேன். இந்த மின்னு மாமேகம்ங்கிற பதியம் எடுத்து சித்தாலும் மேல போயிட்டோம். அப்ப என்ன சொல்லுவாங்க அப்பா அந்த மாதிரி அந்த அற்புத பதியங்களா இருப்பதெல்லாம் நோய் நீங்க அதை ஓதாவது அப்படின்னு சொல்லி அதுல எந்த இடத்தினாலே அந்த நோய் நீங்கிட்டு என்று சொல்லப்படுது அதை நினைக்கணும். நினைச்ச பிராம சொல்லுது எல்லா பதியமும் இல்ல, இந்த மாதிரி ஒரு அந்த அற்புதங்கள் நடந்த பதியம் மட்டும் அது மாதிரி சொல்லணும். அப்பதான் குரு பூஜைன்னு சொல்லணும். சும்மா வேற அரை மணி நேரம் பேசி பிரயோஜனம் இல்ல பாமாங்க. என்ன பண்றது, பண் நிறைந்த தொழில் மாடி பரமர்திரு அருள் மறவாது என் நிறைந்த தொண்டருடன் பணிந்தங்கன் ஒரு இந்தேகி. எனவே அப்ப திருக்குத்தாலத்துல அவர் சில நாட்கள் தங்கியிருந்திருக்கார். சில நாட்கள் ஓரிரு நாட்கள் தான் அவ்வளவுதான், நேரம் இல்ல அவருக்கு. உள் நிறைந்த பதிவிரம் உடையவர்தால் வணங்கி போய் எங்க வரணும், ஒரு கண் நிறைந்த திருவாரூர் முன்தோன்ற காண்கின்றார். எங்க இருந்ததுப்பா திருவத்தியூர்ல இருந்து, இதோ இப்பொழுது திருவாரூர் அருமையா இந்த மாநகராட்சியில அப்போ திருவாரூர் தங்களை அன்புடன் வரவேற்கிறது வருக வருக. இது அப்ப இருக்காது நான் சொல்லிக்கிறது. அங்க வந்து விட்டாரா திருவாரூர் வந்து விட்டால் அன்று திருநோக்கு ஒன்றால் ஆரக்கண்டின் குற்றார். அந்த திருநோ திருவாரூர் அந்த ஊரை பார்த்த மாத்திரத்திலே அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சியான். நின்று நிலைமிசை வீழ்ந்து நெடுதுயிர்த்து நேர் இறங்கி பண் தொண்ட திருவாரூர் மயங்கு மாலையில் பூந்து பாருங்க. இதுதான் மிக முக்கியம், அவர் வேலை கிடையாது. சரி, ஆகவே இப்ப எங்க வந்தா 302 சரி. அன்று திருநோக்கு ஒன்றால் ஆரக்கண்டின் விற்றார். நீங்க இப்ப நம்ம ஊர் நமக்கு வந்து கொஞ்சம் எப்பவுமே தெரியாதுன்றோம். நீங்க கைலாய யாத்திரை போயிட்டு வாங்க. போயிட்டு வரும்போது ஏன்னா அங்க மலை இதெல்லாம் ஏறி ஏறி இறங்கி எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருமா, எப்படா சென்னை வருவோம்னு எல்லாம் இருந்தோம்ப்பா அப்படிமாங்க. சென்னை வந்துட்டாலே ஊர் வந்த மாதிரி இருந்தேன். காரணம் என்னன்னா கைலாய பெருமான் மீது அன்புதான் இருக்கான், ஆனால் அதுக்கு முன்னும் பின்னும் பட்ட இடையூறுகள் இருக்குது, அதெல்லாம் ரொம்ப கடினமா இருக்கும். உடல் கஷ்டம் தான், உயிர் கஷ்டம் இல்லை. பிடிச்சி டை மாதிரி இதை கட்டிக்கிட்டு இல்லைங்களா, மேலே ஒரு குள்ளாம் போட்டு கையிலையும் ஒரு உரையும் போட்டுக்கிட்டு பார்த்தோம்னா இது நீங்கள் அதான் அங்கே ஃபோட்டோவே எடுக்காதீங்கன்னு, அங்கே எடுக்காதீங்க, எடுத்தா இதெல்லாம் ஏற்ற அந்த மலைப்பகுதியில் இருக்கிற ஏதாவது இதை அப்படி தோணும். எல்லாம் நம்ம நேபாளம் போய் அப்புறம் போய் எடுத்தோம்னா நேபாளத்துலாம் நம்ம நாடா போட்டு பம்பேல் நேபாளத்துக்கு முன் 100 மைல் வந்துட்டாலே நமக்கு குளிர்லாம் அடைஞ்சு போனால் இதெல்லாம் போட்டு சட்டையெல்லாம் எல்லாமே அருமையாக இருந்தாலும் காசி கேக்கு வேணாம் அப்படி இருந்தாலும் இப்படி எல்லாம் இருக்கிறது. அது மாதிரி ரொம்ப தொலைவான நீங்கள் சென்று வரைந்து போனோம்னா அப்படிலாம் இருக்கும்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: நரிபரிய வரவழைத்து கயற்கண் மூங்கை அறைவளையை பேசுவித்து புத்தரை வென்று அம்பலத்தில் நிதி நாடும் பெரை முடித்த பிரான் எழுத கோவை திருவாசகப்பேர் பரங்கு பாடல் மறைவகுத்த வாதவூர் மாணிக்க வாசகர்தான் மனத்துள் வைப்பாம் வாதவூர் மாணிக்க வாசகர்தான்

0: பதீபதை அருள்ொடிவாயிய கடம்பவனேஸ்வருடைய திருவருளினாலே இன்று சிவ தருமோத்தர என்கின்ற ஞான களஞ்சியத்திலே பாவ இயல் ஆறாவது பாவ இயல் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். உயிர்கள் மனம் வாக்கு காயங்களை உடையது, மனம் வாக்கு காயங்களை உடையது. அதனாலே மனம் ஒன்றை நினைக்கும், காயம் ஒன்றை செய்யும், வாக்கு ஒன்றை பேசும். பேசாம இருந்தா இருக்கவே மாட்டான், நினைக்காம இருந்தா இருக்க மாட்டான், செய்யாம இருந்தாலும் இருக்க மாட்டான். குறும்பு பண்ணுவான், பேசாம இருந்தாலும் இருக்க மாட்டான். அதே போல பெரிய வயசு ஆகி கூட கேட்க மாட்டேங்கிறான். அதே போல மனசு எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான், நினைச்சு கொடுத்தாங்க. நினைக்காம நான் கட்டுப்படுத்தி போட்டேன்னு அவன் பொய் சொல்றான்னு அர்த்தம். மனசு அவன் நினைக்காம இருக்கிறத ஆறு கண்டா, நான் வந்து நினைக்கிறதே இல்லை, எதையும் நினைக்கிறது இல்லை, எதையும் நினைக்காம இருக்க முடியாது, எதையோ ஒன்று நினைச்சு தான் தருவான். அதனாலதான் தாய்மான சுவாமி சிந்தையை அடக்கியே சும்மா இருக்குன்ற தரம் அறிந்துள்ளார். கந்துக மதக்கரியை வசமாய் நடத்தலாம், கரடி வெம்புலி வாயையும் கட்டலாம், ஒரு சிங்கம் முதுகும் மேற்கொள்ளலாம், கட்சவி எடுத்து ஆட்டலாம், வெந்தலையில் ரசம் வைத்து ஐந்து உலோகத்தையும் வேகித்து விற்றுண்ணலாம், வேறொருவர் காணாமல் உலகத்துலாவலாம், விண்ணவரை ஏவல் கொள்ளலாம், சந்ததம் இளமையோடு இருக்கலாம், மற்றொரு சரீரத்தின் புகுதலாம், சலமேல் நடக்கலாம், கணல் மேல் இருக்கலாம், தண்ணிகள் சித்தி வரலாம், இத்தனையும் செய்கின்ற ஒரு சித்தன் கூட சிந்தைய அடக்கிய சும்மா இருக்கின்ற திறம் அறிவு. நெருப்புல உட்கார்ந்து இருக்கிறவன் சிந்தை அடக்க
1: முடியாதுன்னாரு.
0: சிந்தை அடக்கி சும்மா இருக்கின்ற திறம் அறிவு சத்தாகி என் சித்தம் இதை உடிகொண்ட அறிவான தெய்வமே தேசோமயானந்தமே என்பது தாய்மான சுவாமி பாட்டு. அதனாலே மனம் வந்து அடங்குவதுன்னு சொன்னால் சாதாரணம். அதனாலதான் தாய்மான சுவாமி என்னென்னமோ செய்தியை சாமி அந்தரத்துல அத்தனை கோடியே தொங்க வச்சிருக்கிற அண்டங்கள்லாம் தொங்கிக்கிட்டு தான் இருக்கு. அவன் கட்டுப்பாட்டுல தொங்கிக்கிட்டு தானே பாருக்கு. கடல் அவன் கட்டுப்பாட்டில் தானே இருக்குது. என்னென்னமோ விஷயங்கள்லாம் நீ செய்திருக்கிற, இந்த பாழான என் மனம் குவிய ஒரு தந்திரம் பண்ணுவது உனக்கு அருமை. இத்தனை விஷயங்களை செய்த சாமிக்கு என்னுடைய மனசை அடக்க தெரியலையே, உனக்கு அருமை அல்ல, ஆனா நீ அடக்கப்படாதுன்னு விட்டு இருக்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. அதனாலே மனம் வந்து சொன்னபடி கேட்டுச்சுன்னா மற்றது எல்லாம் சொன்னபடியும், தேகம் சொன்னபடியும், வாய் சொன்னபடியும். அதனாலே மனம் வாக்கு காயம் மூன்றும் ஏதாவது ஒன்றை நினைக்கும், ஏதாவது ஒன்றை பேசும், ஏதாவது ஒன்றை செய்யும். இத அடக்குன்னு சொன்னா அவன் அறிவில்லாத, அடக்குன்னு சொல்றவன் அறிவில்லாத. அஞ்சு அடக்கென்பர் அறிவிலார், அஞ்சு அடக்கு அடக்கென்பர் அறிவிலார், அஞ்சு அடக்க அறிவறிந்தேனே யார் திருமூலர், அஞ்சு அடக்கில் அசேதனமாம் என்று அஞ்சு அடக்க அறிவறிந்தேனே. அஞ்சை அடக்கிட்டா அது அசேதனம், அறிவில்லாத சடப்பொருளாய். ரொம்ப ஆழமான விஷயம் இது. அஞ்சையும் அடக்கி விட்டானால் சடப, அதுல என்ன பிரயோசனம்? இப்ப இதுக்கு இதுக்கு என்ன தெரியும்? இந்த கல்லு தூணுக்கு என்ன தெரியும்? மரத்துக்கு என்ன தெரியும்? அது போல ஆகும். அஞ்சு அடக்கில் அசேதனம் ஆமன், அஞ்சு அடக்கு அடக்கென்பர் அறிவில்லார், அஞ்சு அடக்கில் அசேதனம் ஆமென்று அஞ்சு அடக்க அறிவறிந்தேனே. அஞ்சு அஞ்சையும் மடக்கணுமே தவிர அடக்கப்படாது, மடக்கிறது வேற அடக்கிறது. தொண்டர் அஞ்சு களிறு மடக்கி சுரும்பார் மலர் இண்டை கட்டி வழிபாடு செய்யும் இடம் என்பரா. என்ன அழகு, என்ன கண்ணே, நீ பார்க்க வேண்டாம்னு ஒன்னு சொல்லல, நீ பாரு, நல்லத சிவனை பாரு. பார்க்காதுன்னு சொன்னா கேட்காது. நீ கண்ண முடிக்கிட்டே உட்கார்ந்து இருக்க முடியுமா? முன்னாடி டிவி ஆனா என்ன பண்ணுவேன்? அதே போல நீ கேட்காதுன்னு சொன்னா அது கேட்காது, கேட்காதேன்னா அது கேட்காது. அதனால கேள் சிவிகால் கேள்விங்களும் கேட்க வேண்டாம் சொன்னார், பார்க்க வேண்டாம் சொன்னார். கண்கால் கடல் நஞ்சுண்ட கண்டன் எண்டூல் வீசி நின்று ஆடும் பிரார்ந்ததை கண்காள் வாய பேசு, நீ பேச வேண்டாம் அது சொன்ன பேசு, வாயே வாழ்த்து கண்ட மதையாது உரிபோர்த்து பேய்வாள் காட்டகத்தாடும் பிராந்தனை வாயே வாழ்த்து. நெஞ்சே நீ நினைக்காம இருக்க வேண்டாம், நிமிர் புஞ்சடை நின்மலரை வஞ்சாடும் மலை மங்கை மணால நெஞ்சே நீ நினையாய். நல்லவா கருத்து அதல்லவா? நம் ஆசிரியர்களை போல யார் சொல்லுவா? அதனாலே இப்படி புலன்கள் எல்லாவற்றையும் அதாவது செயற்பாட்டில் விடு. கண்ணை பார்க்கவை, காதை கேட்கவை, வாயை பேசவை, மனத்தை நினைக்கவை. ஆனா எல்லாம் சிவனுக்கு ஆகுச்சு. அப்படி ஆகும்போது சிவமாகிவிடுவார். விளங்குதா? அதனாலதான் திருவள்ளுவர் ஒரே வரியில சென்ற விடத்தால் செலவிடாது தீது ஒரி தீதை விட்டு நன்கின்றால் புதறி விடுவார். தீயதை பார்க்காத நல்லதை பாரு, தீயதை கேட்காத நல்லதை கேளு, தீயதை நினைக்காத நல்லதை நினைக்க. விளங்குதா? அதனாலே மனம் வாக்கு காயங்கள் மூன்றும் இயல்பாக என்ன செய்யும்னா தீயதை தான் பார்க்கும், தீயதை தான் கேட்கும், தீயதை தான் செய்யறேன். அதுக்கு இயல்பு அதுதான், அது தெரிஞ்சது அதுதானே. அதுக்கு தெரிஞ்சது குரங்கே மரத்துல ஏறாதுன்னா ஏறாம இருக்கும். குரங்கே நீ மரத்துல ஏறாது, இங்க இங்க தாவிக்கிட்டே அலையாது. ஏன் அப்படி அங்க இங்கே தாவிக்கிட்டே? ஒன்றை விட்டு ஒன்று பட்டி குரங்கு போல மனசுக்கு பேர் என்ன பெருமா? குரங்கு. வடலூரார் கூட மனம் எனும் ஒரு பேய்க்குரங்கு, அது பேய்க்குரங்கு நடைமுறை கொடுத்தார். மனம் எனும் ஒரு பேய்க்குரங்கு மடப்பயலே நீதான், மற்றவர் போல என நினைத்து மறுட்டாரே கண்டார். மனம் வாக்கு காயம் ஒன்றையும் திரிகரணம் சொல்லுவது, வடமொழியில திரிகரணம் சொல்லுவது. அது திரிகின்ற கரணமாக இல்லாமல், அது திரிகின்ற கரணமாக இல்லாமல் அங்க இங்கே சுத்திக்கிட்டாலே அப்ப திரிதல்னா அங்க இங்கே சுத்தது சுத்தாது. இங்க நெரு இத பாரு, இத பேசு, இத கேளு. இதுவும் நம்மளால ஆகுமா? அவன் அருளாலே அவன் தான். உங்களை இங்க நினைச்சவதர் முத்திரம் கேட்க வச்சிருக்கனா யாரு கேட்க வச்சிருக்கா? அவர் சொல்லலன்னா நீங்க சொன்னபடி கேட்பீங்கள? கேட்டாலும் கேட்க மாட்டீங்க. ஏன்னா மற்றவர்களை போல உங்களுக்கு என்ன மற்றதெல்லாம் செய்ய தெரியாதா? அத்தனை விட்டுட்டு நீங்க உட்கார்ந்து கேட்கறீங்கன்னா அவன் தான் இந்த மாதிரி பண்ணிருக்கான். எங்கேனும் யாதாகி பிறந்திடனும் தன்னடியாருக்கு இங்கே என்ற உரியும் பெறுவான். எங்க பிறந்தாலும் எப்படி பிறந்திருந்தாலும் அவர்களை வந்து தன்னுடைய அடியவர்களாக ஆக்கி அவர்களுக்கு இங்கே எந்த அருள் உரியன்ற எம்பெருமான், அவர்களுக்கு இங்கே எந்த அருள் உரியன்ற எம்பெருமான் என்பார் திருஞான சம்பந்தர். அதனாலே மன வாக்கு காயங்களாலே நல்லதையும் சம்பாதிக்கலாம், கெட்டதையும் சம்பாதிக்கலாம். மூன்றும் சம்பாதித்துக் கொண்டேதான் இருக்கிறது. முன்ன சம்பாதிச்சதான் இப்ப அனுபவிச்சுட்டு, முன்ன சம்பாதித்ததே இப்பொழுது அனுபவித்துக் கொண்டு இருக்கிறது. இது சம்பாதிச்சு கொடுக்க வேண்டியது, அனுபவிக்கிறது உயிர். அனுபவி உடல் சம்பாதிச்சு கொடுக்கறது, உயிர் அனுபவிக்க வேண்டியது. அறிவு எதுக்கு இருக்குது? உயிருக்குத்தே அறிவு. அறிவு உள்ள உயிர் தான் இந்த துன்பத்தையும் இன்பத்தையும் உணருமே தவிர சட உணராது, உடம்பு உணராது. ஐயோ மேல் வலிக்குதே, தலை வலிக்குதே, கால் வலிக்குதேன்னா எது உணர்கிறது? உயிர் தான் உணர்கிறது, உடம்புக்கு ஒண்ணும் இல்லை. சம்பாதிச்சு கொடுத்துட்டு அது வேற பேசாம இருக்கு. அதனாலே அப்படி அறிவுள்ள உயிர் வந்து இன்ப துன்பத்தை உணர்கிறது. அறிவில்லாத இந்த புலன்கள் இதன் மூலமாவே இது போன்ற சோத்தை தின்னுட்டு அது செய்யக்கூடாத வேலை செஞ்சு இவனுக்கு கிடைக்க கூடாதவல்ல கிடைக்க இது போன்ற சோத்தை சாப்பிட்டு எது போடுது சோறு? உயிர் தான் போடும், உயிர் தான் சோறு போடும். அறிவு இல்லைன்னா அவன் சம்பாதிப்பானா? சோறு சம்பாதான். அறிவு தான் அத்தனை வேலைக்கு முடியும் போட்டு இதை காப்பாத்திக்கிட்டு இருக்கு. இது சாப்பிட்டு விட்டு அதிர்ஷ்டம் போல இதுக்கு வேண்டிய திரும்ப கெடுதல்லாம் சம்பாரிச்சு கொடுத்துட்டு. சில பய அப்பன் சம்பாரிச்சு போடுவான், அம்மா ஆக்கி போடுவா, அதெல்லாம் சாப்பிட்டு அம்மா அப்பா வச்சா கேட்க மாட்டேன். அடிக்காம அப்பா அம்மா தானே சம்பாரிச்சு போடுறாங்க, பெற்றார்கள் வளர்த்தார்கள் எல்லாம் செய்து கொடுக்கிறார்கள், ஆனாலும் அப்பா அம்மா வச்சா கேட்கறது இல்லை. அதே போலத்தான் இந்த புலன்கள், புலன்களும் அப்பா அம்மா வச்சா கேட்கறது. எது பேச்சு அறிவுடைய உயிர் செய்கின்ற உதவியை மறந்து விட்டு அதிர்ஷ்டம் போல தெரிவது சாப்பிட போடுறது. அதிர்ஷ்டம் சாப்பிட்டவன புத்தி மாறிக்கும், சாப்பிட்டான புத்தி மாறிக்கும். அது என்ன சாப்பிடக்கூடாது சாப்பிட்டான்னு கேட்கவே வேண்டியது. சாப்பிடறது முந்தி ஒரு புத்தி, சாப்பிட்ட பிற்பாடு ஒரு புத்தி. விளங்குதா? அதனாலே இது வந்து எப்படிப்பட்டது என்றால் நன்றி கெட்டது. புலன்கள் புலன்கள் நன்றி மறந்தது, நன்றி கெட்டது, நன்றி மறந்தது. அதனாலே இப்படி புலன்களை என்ன பண்ண வேண்டும் என்று கேட்டால் சிவன்பாலே திருப்ப வேண்டும். சிவனிடத்திலே அதுக்குத்தான் திருவங்க மாலை பாடினார், அதுக்குத்தான் திருவங்க மாலை பாடி. அதுக்கு பேர் என்ன? அந்த அங்கங்களுக்கு, நம்முடைய அங்கங்களுக்கு திருவங்கம்னு பேர் வச்சாரு. இது வெறும் அங்கம், ஆனா அதெல்லாம் சிவ சம்பந்தமாக இயங்குகின்றபடியினாலே, இயக்கப்படுகின்றபடியினாலே அதுக்கு திருவங்க மாலை. இங்க ஒவ்வொன்றையும் ஆராய்ந்து சென்னி பார்த்தீர்களானால் திருங்கிற சொல்லு நமக்கு வருமா? நமக்கு போடலாமா? அவர் சிவன் ஒருவனுக்கு தானே தவிர நமக்கு அழகால திருங்கிற சொல்லுக்கு நமக்கு ரொம்ப தூரம். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கு அரசர், திருக்கடம்பந்துறை என்ற திருங்கிற ரெண்டு எழுத்து நமக்கு இல்லை. ஆனால் தலையே நீ வணங்காய், கண்காள் காண்மீன்களோ செவிகால் கண்களோ என்று சொல்லி சிவனிடத்திலே இந்த கருவிகரணங்களை எல்லாம் ஆக்கப்படுகின்றபடியினாலே, சிவனுக்காக ஆக்கப்படுகின்றபடியினாலே இதுக்கு திருவங்கம், திருவங்கமாலினார். சிவநாமத்தை பஞ்சாஜரத்தை சொல்லுகின்றபடினாலே திருவாயு ஒலிய சிவாயனம் என்று நிரணிந்து என்றார். அதனாலே அப்பர் சுவாமிகள் என்று ஒரு பெரிய ஒரு ஆராய்ச்சி கட்டுரை எழுதணும், பெரிய ஒரு நூல் எழுதணும். இங்கே ஆசைக்கு தகுந்தாப்புல ஆண்டவர் ஆக்கவில்லை. அதே
1: காலம்
0: அதனாலே இப்படி மனவாக்கு காயங்களாலே நாம் சம்பாதிப்பது எதை சம்பாதிக்க வேண்டும் என்றால் சிவபுண்ணியத்தை சம்பாதிக்கணும், புண்ணியத்தை சம்பாதிக்கணும், பாவத்தை சம்பாதிக்கவே கூடாது. பாவத்தை சம்பாதிக்கவே கூடாது. மன நினைப்பதனாலே, வாக்கு பேசுவதனாலே, உடம்பு செய்வதனாலே நல்வி நிதி வழங்குறது. அதைத்தான் அப்ப ஞான சம்பந்தர் நீ நாளும் நன்னெஞ்சு நிறை கண்டாய், யார் அறிவார் சானாலும் வாழ்நாளும். தெரியுமா உனக்கு என்னைக்கு சாவரான்னு? உனக்கு தெரியுமா என்ன ஆவரு? நீனாலும் நன்னஞ்சா யார் அறிவா சாராலும் வாழ்நாளும். சாய்க்காட்டம் பெருமாருக்கே பூநாளும் தலை சுமப்ப, புகழ்நாமன் செவிகேப்ப, நானாடும் நவீந்திரத்தை பெறலாமே நல்வி. நான் என்ன செய்ய சொல்றேன்? தூக்க முடியாதுமையா தூக்க சொல்றேன், விறகு கிடையாது தூக்க பூகத்தானத்தை சுமக்க சொல்றேன், பூவத்தான சுமக்க சொல்றேன். சிவநாமத்தை கேடு கேளாய், மடநெஞ்சே கேளாய், அறநாமம் கேளாய். நாளாய போகாமே நஞ்சனியும் கண்டனுக்கு ஆளாய அன்பு செய்வோம். மட நெஞ்சே, அறிவில்லாத நெஞ்சே, கேளாய் நம் கிளைகளைக்கும் கெடுபடாத்தரம் அருளே, கோளாய நிகமோன்னு கோழிலையும் பெருமாறி என்பது திருஞான சுந்தர் தேவா திருக்கோட. அதனாலே இப்படி மன வாக்கு காயங்களை சிவன் அருளாலே, சிவனை நினைந்து. அப்பா அது ஏன் சொன்னபடி கேட்க மாட்டேங்குது சாமி, நீ பார்த்து தான் நான் சொன்னா கேட்க மாட்டேன். தந்தை தாய் பெற்றதத்தம் புதல்வர்கள் தஞ்சொல்லாற்றில் வந்திடா விடா, வந்திடா விடால் உருக்கி, வந்திடா விடில் உருக்கி வளாரினால் அடித்து தீய வந்தமும் விடுவரெல்லாம் பார்த்திடீர் பரிவேயாக இந்த நீர் முறைமை என்றும் ஈசனார் முடிவும் என்றும் என்பது சித்தியா. அதனாலே நீ பார்த்து அதை அடக்க பயன்னால் அடக்க முடியும், என்னாலே நீ தான் அதை செய்யும். அதையும் அவன் குறிப்பில் நான் பார்க்கறேன், நல்லவனா தான் நடக்க பார்க்கறேன், ஆனா என்ன புலன்கள் இப்படி எல்லாம் பண்ணுது, நீ தான் அதை பார்த்து சரி என்று கடம்பூர் நேரத்துல விண்ணப்பம் பண்ணிக்கணும். அதனாலே இதுல பாவையல் இதுல சொல்லுகிறாரு, எது பாவம் எது புண்ணியம், எதனாலே பாவத்தை சம்பாதிக்கிறோம், அது பாவம் பண்றா என்னென்ன பாவம் என்றெல்லாம் இந்த பாவை இந்த ஆசிரியர் நமக்கு அறிவிக்கிறார். அது எப்படின்னா, முனிவர தர்ம வேதம் முடிந்தனம், அதனால சிவ தர்ம இல்லை, சிவ தர்மங்களை பற்றி சொன்னோம். முனிவரன்னா முனிவர்களிலே சிறந்தவனை, வரத்தையுடைய முனிவன். அப்படி முனிவர தர்ம பேதம் ஒளிந்தனம், பலங்கள் முற்றும் இனி நிறையத்தை ஏய்வார் இயற்றிடும் பாவ வேதம். முடிந்தனும் பலங்கள் முற்றும், சிவதர்மத்தினாலே பலன்கள் பெறுகின்ற வகையை சொன்னோம். அதற்கு மேலே நிறையத்துக்கு போறவன் செய்கிற வேலையை சொல்றேங்கிற, நிறையம்னா நரகத்துக்கு எவன் போவானோ, என்ன செய்தா நரகத்துக்கு போவானா அதை சொல்றேன், என்ன செய்தா சிவலோகத்துக்கு போவானா அதை சொன்னேன், என்ன செய்தா நரகத்துக்கு போவானா அதையும் சொல்றேன். இனி நிறையத்தை ஏய்வார் இயற்றிடும் பாவ வேதம் முனையுரை செய்வோம். அதனால அதை முந்தி உனக்கு சொல்லுகிறேன், ஓர் நீ அதனால நீ வந்து ஓர்ந்து கொள்வாயாக, சிந்தித்துக் கொள்வாயாக. உடல் இருவாயினாகும், உடல் இருவாயினாகும்னா உடல் என்றால் காயம், மனம் வாக்கு காயம், இருவாயாகும் அதனால காய முடிவாக மனம் வாக்கு காயம் அப்படித்தான் சொல்றது. மனந்த மூலஸ்தானம், மனந்த மூலஸ்தானம், இங்க இருந்துதான் எல்லாமே புறப்படும். அதனால மனம்தான் முதல்ல, மனம் வாக்கு காயம் வாயினாகும். துணிவினை துரிசி நீங்க கேட்டிடும் சூழ்ச்சியாக்கும். அதனாலே குற்றங்கள் போக அந்த துன்பம் தருகின்ற பாவங்களை பத்தி உனக்கு சொல்லுகிறேன், கேட்பாயாக என்று அகத்தியரை ஒருமுகப்படுத்துகிறார். அகத்திய முனி அவர் கெடுகிட்டு தான் இருக்கிறாரு. அவருக்கு இன்னது சொல்ல போறேன், நீ சாக்கிரதையா கேட்டு ஞாபகம் பண்ணிக்கோ அப்படிங்கிறார். யாரு? முருகப்பெருமா. அகத்தியர்கிட்ட ஆசிரியன் அப்படி இருக்கணும், சீசன் அப்படி இருக்கணும். பாவம் செய்தவர் புரிந்துள்ளார் பாவம் ஒன்னும் புக்குமா நிறைய வேண்டும் மிகுந்தவாத இருந்த வாசனையினாரை ஏற்றுவர் பாவம் பெண்ணும் விரிந்திடு அநேக கோடி விதமுற பாவம் எல்லாம் தெரிந்திடு தூளமாதி திரிவிதமாகி சேரும். இதுல என்ன சொல்லுகிறார் என்று கேட்டால், பாவத்தை செய்தவர்கள் எங்கே செல்லுவார்கள் என்றால் நரகத்துக்கு செல்வார்கள். அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்லை. புண்ணியம் மேல் நோக்குவிக்கும், பாவம் கீழ். புண்ணியனை பூசித்த புண்ணியத்தினாலே நன்னிய ஞானத்தினால் இரண்டினையும் அறுத்து என்று சித்தியார். புண்ணியம் மேல் நோக்கும், பாவம் அடக்கம் அடங்காமை உயித்து உயிக்கும். இது உயித்து விடு, உயித்து விட்டுத்தான் மற்றவரை பார்க்கும். அதனாலே ஒரே கேட்டாரம்தான் நல்லா இன்னும் விருத்தியா கேட்டா என்ன நல்ல விருத்தியா கேட்காம நான் கேட்டிக்கிறேன் விருத்தியாக படிக்க கேட்க கற்றல் கேட்டல் உடையார் தான் பெரியார். யாரு சொன்னா? கற்றல் கேட்டல் உடையார் பெரியார். கற்றல் மாத்திரம் இருந்தால் பெரியாள் ஆக மாட்டான், கேட்டல் மாத்திரம் இருந்தாலும் பெரியா ரெண்டு இருக்கணும். ஆனா கற்றலில் கேட்டலே எது மிக முக்கியம்? கற்றிலனாயினும் கேட்கல, கற்றிலனாயினும் கேட்க, கேட்டிலனாயினும் கற்கன்னு சொல்லல, கற்றிலனாயினும் கேட்கலாயினும் செய்தவன் நரகத்துக்கு போவான். பாவம் ஒன்னும் புரிந்துள்ளார் புக்குமா நிறையம் நரகத்துக்கு போவான். நரகத்துக்கு போய் அங்க எவ்வளவு காலம் இருக்கிறான், எவ்வளவு துன்பம் அனுபவிக்கிறான் தெரியாது. திரும்பி வந்து பூமியிலே பறப்பான். பூமியில பறக்கிறானா, பிறந்த அவன் என்ன பண்ணுவான், மறுபடியும் பாவத்தை தான் செய்வான். முன்னை வாசனையினாலே, முன்னை வாசனையினாலே திருடன் ஜெயிலுக்கு போறான்ல, போறான்ல, அப்புறம் ஜெயில விடுதலை ஆகி வெளியில வரான்ல, அப்புறம் என்ன பண்றேன், ஐயோ திருடனாலே ஜெயிலுக்கு போனமே திருடக்கூடாது அப்படின்னா இருக்க. அதே போலத்தான் பாவம் செய்தவன் என்ன பண்ணுவான்னா, முன்ன பெரிய பாவம் செய்தவன் இப்பவும் பாவம் செய்வான். பாவம் செய்து நரகத்துக்கு போய் மறுபடியும் திருப்பி வந்து பாவத்தை செய்யறானா, இதுல பழகியதோ அதுதான் அதுக்கு பெருசா தெரியும். பழக்கம் பெரியது, பழக்கம் வழக்கமாகி அது சளக்கனாக்கி விட்டு, பழக்கம் வழக்கம் அது சளக்கமாகி சளக்கம்னா கெடுதலாக்க. அதனாலே இதிலே பழகுகின்றானோ அதுதான், இதிலே பழகி இருக்கிறானோ ஐயோ ஐயோன்னு பழகினவே அறியேன் மறுமாற்றம் சுந்தரம். அதனாலே பழக்கம் கேட்டு கேட்டு கேட்டு கேட்டு கேட்டு பேசி நினைச்ச பழக்கி இதுலயே பழகிட்டோம்னு வச்சுக்கோ, நற்றாவா அவனை நான் மறைக்கணும் சொல்லும் நான் அமைச்சிருவேன் அது பாட்டு. அதனாலதான் இதுலயே பழகிட்டு இருந்தோம், இதுலயே பழகிட்டு பழக பழக அழகப்பேன் ஒரு பழ முடியும். அதனாலே அப்படி பழகி கொண்டே இருக்கு. அப்படி நரகத்துக்கு போனவன், நரகத்துக்கு போனவன் மறுபடியும் வந்து என்ன பண்ணவன், வாதனையினால ஏற்றுவர் பாவம் மறுபடியும் பாவம். அப்படி பாவம் செய்வதனால விருந்திடும் அநேக கோடி விதமுற பாவம். அந்த பாவம் ஒன்று ஆயிரம் நூறாயிரம் அப்புறம் பத்து லட்சம் கோடி கோடி கோடி கோடியா பிரியும். அதனால இந்த ஜென்ம எத்தனை கோடி ஜென்மம் எடுத்திருக்கிறோம், ஒவ்வொரு ஜென்மங்களிலும் செய்த பாவம் கொஞ்சமா

0: எத்தனை கோடி ஜென்மம், ஒவ்வொரு ஜென்மங்களிலும் இவ்வளவு பாவம். ஆனா இன்னொன்னு என்னன்னா, இந்த பாவம் செய்யறதாதான் இது அதிகமா இடும், பாயாசமா இருக்கும். உயிர்கள் சிற்றதி உடையதனாக, சிற்றதி உடையது உயிர்கள், அதனால இயல்பாக அதுக்கு என்ன வரும்னா பாவத்தை நினைக்கிறது, பாவத்தை செய்யறது, பாவத்தை இப்ப இதுல பழகவன் சிவசிவான்னு சொல்றோம், சிவநாமத்தை சொல்றோம், பழகலைன்னு வச்சுக்க நாம மாத்திரம் என்ன பண்ணுவோம், அப்படி தம்பி சில பேர் அருவருப்பா பேசுவான், கிட்ட வார்த்தையா பேசுவான், எடுத்தையும் அவனுக்கு அதே வரும், அதான் அதிலே பழகி இருக்கிறான், அதனால அவனுக்கு எடுத்த உடனே வந்து தங்குதடை இல்லாம தீய வார்த்தைகள் வருது. உங்களுக்கு தெரியும் அதிகபட்சம் நீங்க பாத்துருப்பீங்க, இருந்தாலும் நான் பாக்குறதோட நீங்க அதிகமா பாத்துருப்பீங்க, தீய வார்த்தையே பேசுவாங்க. உயிர்களுக்கு சிற்றறி உடையது ஆகையினாலே தீய வார்த்தைகளும் தீய எண்ணங்களும் தீய செயல்களும் இயல்பாக வரும், இயல்பாக வரும். அதை இப்படி அருளாளர்கள் மூலமாக கேட்டு அருள்களை பயின்று அருளாளரோடு கூடி இதை இப்படி திருப்பணும், அப்படித்தான் இப்ப நம்ம திருப்பி விட்டுரும், அப்படித்தான் இப்ப திருப்பி விட்டுருக்கோம். அங்கிட்டு போவாது இங்கிட்டு போ, ஏன் இந்த முள்ளுலையும் கல்லுலையும் போற, இது நல்ல பாதுக்கு பாரு, அருமையான பாது, நல்ல தாராளம், கண்ணை மூடிட்டு போலாம் போ என்று இப்பொழுது இதை வந்து திருப்பிக்கிட்டு இருக்கோம். அதனாலே இப்படி பாவத்தை செய்து நரகத்துக்கு போய் மறுபடியும் வந்து பாவத்தை செய்கிறாங்க. அதனாலே தெரிந்திடில் தூலம் மாறி திரிவிதம் ஆகிச்சு. அது வந்து தூலம் சூக்குமன் சூக்குமதரம் என்று மூன்று வகையால் தூலம் பெரியதாக இருப்பது, சூக்குமன் சிறியதாக இருப்பது, அதை விட சிறியதாக இருப்பது, இப்படி பாவங்கள் அது மூன்று வகையாக இருக்கிற தூலம் சூக்குமன் அதிசூக்குமன், தூலம் சூக்குமன் அதிசூக்குமன் என்று சொல்லப்படுகிறார். தூலமே சூக்கந்தானே சூக்குமதரமே என்று ஏழவே மூன்று கூறா மூன்று வகையாக இருக்கிறது. இவற்றினுள் தூலம் தன்னை கோலியே தொகுத்து இந்நூலில் கூறுவோம். அதனால இப்பொழுது தூலத்தை பற்றி சொல்லுகிறேன். தூலம்னா கண்ணுக்கு தெரியும்படியாக, பிறருக்கு தெரியும்படியாக, கண்ணுக்கு தெரியும்படியாக செய்கின்ற பாவச் செயல்கள் தூலம் தன்னை கூறுவோம். கூறின் மாலுறு மனமே வாக்கு வடிவமே எனவும் மூன்றான். அதனால அப்படி சொல்லும் போது மனம் வாக்கு காயங்கள் என்று மூன்று சொல்லப்படுகிறது. இதையே கூட மனம் சூக்கும மனம் சூக்குமதரம் வாக்கு சூக்கும வந்து காயம் வந்து தூலம் என்று சொல்லலாம். காலம் காயம் தூலம். இப்ப செய்யும் போது எல்லாத்துக்கும் தெரியுமில்ல, பெரிதாக வெளியில நன்றாக தெரிகிறது. இப்ப பேசும்போது மெல்ல கூட செய்யும், இப்படி கூட சொல்லலாம். மனசுக்குள்ள நினைக்கிறது ஒவ்வொன்றும் நாலு வகையாக பிரிகிறதா, ஒவ்வொன்றும் நான்கு வகையாக, பன்னிரண்டு வகையாக பிரிகிறதா. பேசிய தூல வேதம் தனித்தனின் நான்கு வேதம், மூஷமும் நான்கு வேதம், முற்றுமும் மூன்றும் என்னும் மாசிலோர் அறியும் வேலை விரிந்திடும் அநேகமாக நாசமா நரக வேத துயரினை கொடுக்குனாலே. ஆகையால் நரகங்கள் எண்ணில்லாதனவாக இருப்பதனாலே, நரகங்கள் எண்ணில்லாதனவாக இருப்பதனாலே பாவங்கள் எண்ணில்லாதனவாக ஆகிவிடும். இன்ன பாவத்தை செஞ்சவன் இன்ன நரகத்துல ஒண்டி போடும், இன்ன பாவத்தை செஞ்சவன் இன்ன நரகத்துல ஓடும். குற்றத்துக்கு தகுந்தாற் போல தண்டனை, குற்றத்துக்கு தகுந்தாற் போல தண்டனை. ஒரு இட்லியை திருடி விட்டாலும் சொல்லிச்சுக்கோ, அது வந்து பணத்தை திருடினா அதுக்கு தகுந்த, வஸ்திரத்தை திருடினா அதுக்கு தகுந்த, நகையை திருடினா அதுக்கு தகுந்த, இன்னும் மேலும் மேலும் பெரிய திருட்டுக்கு பெரிய தண்டனை, சிறிய திருட்டுக்கு சிறிய தண்டனை. அது போல பல வகையாக விரிகிறது, பன்னிரண்டு வகை மாத்திரமல்ல, பல வகையாக அந்த பாவங்கள் மனத்தால் உண்டாகும் பாவ வகைகள். மனத்தாலே நினைக்கிறது, மனத்தாலே நினைக்கிறது, அதே நினைக்காம இருக்காரு. அதத்தான் அதைத்தான் இப்ப என்ன பண்றதுன்னா, மனம் நினைக்குதா நினைக்காம இருக்காது, அதைத்தான் மனத்துல தியானம் பண்ணி பண்ணி பண்ணி பண்ணி பண்ணி மனத்தால செய்த பாவத்தை குறிக்கும். மனத்தால சிவரை தியானம் பண்ணி பண்ணி பண்ணி பண்ணி பண்ணி அந்தரியாகத்தை பண்ணி சிவத்தியானத்தை பண்ணி சிவ வடிவத்தை தியானித்து தியானித்து மனத்தால செய்கிற பாவத்தை கழுவி கொள்வது. அதே போல வாக்கினாலே சிவநாமத்தை சொல்லி தேவாராஜ் திருமுறைகளை பாடி அதனாலே வாக்கினாலே வந்த பாவங்களை கூறிக்கொள்வது. இவர் செய்யாமல் இருப்பது வந்ததை போக்கிக் கொள்ளும்.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருள்முறை திரட்டு. தலைப்பு அருளது நிலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் இரண்டாம் திருமுறை 86வது பதிகம் 9வது பாடல் வேறுயர். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருநாரையூர். பண் பியந்தை காந்தாரம்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

நாளும் எத்தித் தொழுமில் கேளுமில் இளமையது கேடு வந்து இளையோடு இருமல் அது எய்தல்.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: ஓம் சிவாய நமஸ். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
2: இங்கு விளை கழனி மீது கடைசியர்கள் பாடல் விளை யாடல் அரவம் மங்குளோடு நீள் கொடிகள் மாடமலி நீர் போடில் மாகரரும்

தொண்டை நன்னாட்டின் தேவார பாடல் பெற்ற தலங்குள் 32 திருமாகரல் என்ற திருத்தலத்தை இன்று நாம் சிவாலய தரிசனமாக மேற்கொள்கின்றோம். இந்த தலம் காஞ்சிபுரத்திலிருந்து தெற்கில் உத்திரமேருக்கு செல்லும் சாலையில் அமைந்துள்ளது. இதன் அண்மையில் செய்யாறு ஓடுகின்றது. அதன் தென்கரையில் கடம்பர் கோயிலும் அதற்கப்பால் சுமார் 15 கிலோமீட்டரில் உத்திரமேரூரும் அமைந்துள்ளன. ராஜேந்திர சோழனுக்கு சுவாமி பொன் உடம்பாக தோன்றி இந்த உடும்பை அவன் துரத்தி கொண்டு செல்லும் பொழுது அது ஒரு புற்றில் ஒளிந்து மீண்டும் வலுப்பெற்றொளி அவனுக்கு அருள் செய்ததாக வரலாறு குறிப்பிடுகின்றது. இவ்வாறு உடும்பு உருவில் சுவாமி அவனுக்கு அருள் செய்ததால் உடும்பு சிவலிங்க பெருமானை தழுவி கொண்டிருப்பது போன்ற அமைப்பை மூலஸ்தானத்தில் நாம் இங்கு காண்கின்றோம். இந்த ஆலயம் மிக அழகாகவும் தூய்மையாகவும் அமைந்திருக்கிறது. தேவேந்திரனாலும் பொய்க்கப்பட்டது. அவனுக்காக இறைவன் நண்டு வளையிலிருந்து தோன்றி காட்சி கொடுத்ததாக கூறுவர். இந்த தலத்தை சோமவாரத்தில் கண்டு வணங்கினால் மிகுந்த பலன் ஏற்படும். வெள்ளை வரம் வேண்டுபவர்கள் அங்க பிரதட்சணம் செய்து வேண்டிய வரத்தை பெறுகின்றார்கள். இங்கு மாகரலீஸ்வரர் என்று சுவாமிக்கும் திரிபுவனேஸ்வரி என்று அம்பாளுக்கும் பெயர்கள் வழங்கப்படுகின்றன. தல விநாயகரை பொய்யா விநாயகர் என்று குறிப்பிடுகின்றார்கள். அக்னி மூலையில் இருக்கும் தீர்த்தத்தை அக்னி தீர்த்தம் என்று பெயரிட்டு வழங்கப்படுவதை காண்கின்றோம். எவ்வாறு காஞ்சியில் சர்வதீர்த்த ஸ்நானம், சஹசிரேஸ்வர தர்சனம், யமலோகே பயம் நாசி சிவலோகே நிரந்தரம் என்ற வழக்கு உள்ளதோ, அதேபோல இங்கும் அக்னி தீர்த்த ஸ்நானம், அகஸ்தேஸ்வர தர்சனம், யமலோகே பயம் நாசி சிவலோகே நிரந்தரம் என்ற ஒரு வழக்கு இருக்கிறது. இந்த சிவலிங்க திருவுருவம் சுயம்பு வடிவானது. இறைவனை அடைக்கலம் தந்தநாதர் என்றும் அகஸ்தீஸ்வரர் என்றும் மங்கள மகரந்த ஈஸ்வரர் என்றும் பல பெயர்களால் குறிப்பிடுகின்றார்கள். அம்பிகையான புவனநாயகிக்கும் இங்கு தனிச்சன்னி அமைந்திருக்கிறது. இந்த தலத்தில் வாழ்ந்த கார்த்திகேய முதலியார் என்பவர் இந்த தலத்தில் கோயில் கொண்டுள்ள இறைவனது பெருமைகளை ஒரு புராணமாக எழுதி வெளியிட்டுள்ளார். இந்த தலத்தில் திருமாலீஸ்வரர் என்ற பெயரில் ஒரு சிவாலயமும் உண்டு. கல்வெட்டுக்கள் இறைவனை ஆளுடையார் என்றும் அகஸ்தீஸ்வரம் உடையார் என்றும் மாகரல் உடைய நாயனார் என்றும் குறிப்பிடுகின்றன. மாகரல் பட்டியர் போயன் காமன் வரதன் என்பவன் திருவீதிகளையும் திரு மடவிளாகத்தையும் புதியனாக அமைத்தான் என்று அதன் மூலம் அறிகின்றோம். இந்த தலத்து கல்வெட்டின் மூலம் இங்குள்ள முருகன் கோயிலை அண்டம்பாக்கம் கிழான் காழன் என்பவன் கட்டினான் என்பது தெரிகிறது. இந்த தலத்து இறைவன் மீது திருஞானசம்பந்த பெருமான் பாடியருளிய ஒரு அருமையான திருப்பதியும் அமைந்துள்ளது. சாதாரி என்ற பண்ணில் அது அமைந்திருக்கிறது. அதன் மூலம் நாம் இந்த தலத்தினுடைய தனிச்சிறப்பை அறிகின்றோம். அதாவது சென்றார்த்தம் வினைகளை தீர்க்கக்கூடிய ஆலயங்கள் பல இருந்தாலும் இந்த தலத்தில் அந்த வினைகள் உடனேயே அகன்றுவிடும் என்று குறிப்பிடுகின்றார் பாடல்தோறும். வினை தீரும் உடனே என்று அழுத்தமாக குறிப்பிடுவதால் இந்த தலத்தினுடைய பெருமையும் இறைவனுடைய பெருமையும் ஒருங்கே வெளிப்படுகின்றன. இந்த பதிகத்தை பாராயணம் செய்பவர்களுக்கும் தொல்வினைகள் உடனேயே நீங்கிவிடும் என்று பதிகத்தின் திருக்கடைக்காப்பு குறிப்பிடுகின்றது. இவ்வாறு ஐயன் அடிசேபவர்களை வினைகளும் அஞ்சி உடனே அகன்று விடுமாம். அதைத்தான் சம்பந்த பெருமான் ஐயன் அடிசேர்பவரை அஞ்சி அடையா வினைகள் அகலும் மிகவே என்று குறிப்பிடுகின்றார். இந்த பெருமானுடைய பெருமைகளை எல்லாம் கூறி அவனை வாழ்த்தினாலும் வினைகள் நிற்காமல் உடனே நீங்கிவிடும் என்று குறிப்பிடுகின்றார். பூசு பொடி ஈசன் என ஏத்த வினை நிற்றல் இல போகும் உடனே என்று இப்பதிகத்தின் 8வது திருப்பாடல் குறிப்பிடுகின்றது. இவ்வாறு வினைகள் நீங்கியவுடன் அடுத்தபடியாக என்ன விளைகிறது என்றால் உயர் வானுலகம் ஏறல் எளிதே என்கிறார். இவ்வாறு வினை நீக்கம் ஆகிவிட்டால் நில உலகத்தில் வேலை இல்லை, வானுலகம் சிவலோகம் கிடைத்துவிடும் என்று அந்த தலத்தினுடைய தனிச்சிறப்பை
இப்பதிகம் நமக்கு அறிவிக்கின்றது. இவ்வாறு செங்கன் விடை அண்ணல் அடிசேபவர்கள் தீவினைகள் தீரும் உடனே என்றும், பெருமான் அடியை ஏத்த வினைகள் வினை அகலும் மிகவே என்றும், பாறையென நிகிறு புனைவான் அடியை ஏத்த வினை பறையும் உடனே என்றும், அடியார்கள் வினை யாயினவும் அகல்வது எளிதே என்றும், ஆளும் விடை ஊர்தி உடை அடிகள் அடியாரை அடையா வினைகளே என்றும் பல முறைகள் இதையே குறிப்பிடுவதால் ஐயம் ஏதும் இல்லை என்பது நமக்கு இதில் வெளிப்படுகின்றது. அவ்வளவு உறுதிப்பட கூறிய ஒரு அற்புத பதிகம் இது. இது இன்றும் பாராயணம் செய்தவர்கள் நற்பலன்களை அனுபவித்து வருகிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், சுமார் 50 வருடங்களுக்கு முன்பு சென்னையில் வாழ்ந்த வயது முதிர்ந்த ஒருவருக்கு கால் முறிவு ஏற்பட்ட பொழுது மருத்துவமனைகளில் அந்த வயதிற்கு எதுவும் செய்ய முடியாது என்று கைவிட்ட நிலையில், அவர் தேவாரத்தின் முறைகளில் ஆர்வமுடையவராக இருந்தபடியால் நேராக திருமாகரத்துக்கு விரைந்து வந்து அங்கேயே தங்கி, தான் தங்கியிருந்த வீட்டில் இருந்தபடியே இந்த திருப்பதிகத்தை நாள்தோறும் உரத்த குரலில் பாராயணம் செய்வாராம். இவ்வாறு ஒரு மண்டலம் இருந்துவிட்டு ஒருவாறு உடல்நிலை தெரியவுடன் சென்னைக்கு திரும்பவும் வந்ததாகவும், மருத்துவர்களிடம் காட்டிய பொழுது அவர்களே வியக்கும் வண்ணம் அந்த எலும்புகள் ஒன்று கூடியிருந்தது என்று பெரியவர்கள் சொல்லி கேட்கின்றோம். ஆகவே அவர் அவர்களுடைய நம்பிக்கையினுடைய அளவு அவ்வினைகள் உடனே நீங்குவது சாத்தியமாகும் என்பதை இதன் மூலம் நாம் அறிகின்றோம். இந்த பதிகத்தில் பல சிறப்புகளை சொல்லும் இடத்தில் நாம் காலையோடு துந்துதிகள் சங்கு குழல் யாழ் முழவு காமருசீர் மாலை வழிபாடு செய்து மாதவர்கள் ஏத்தி மகிழும் ஆகரல் என்று குறிப்பிடுவதை நாம் குறிப்பிட வேண்டியிருக்கிறது. மங்கையரும் மைந்தர்களும் மண்ணு புனலாடி மகிழும் ஆகரல் என்றும், மஞ்சமலி பூம்பொழிலின் மயில்கள் நடமாடல் மலி மாகரல் என்றும் இதன் சிறப்பை விரித்து கூறுவார் ஞானசம்பந்த பிள்ளையார். இப்பதிகத்தை சந்த அமைப்புக்காக தமிழ் அன்பர்கள் விரும்பி பாராயணம் செய்வதும் உண்டு. எடுத்துக்காட்டாக ஒரு பாடலை இங்கு பார்ப்போமானால், இந்த பதிகத்தில் வரக்கூடிய 8வது பாடலை இங்கு நினைவுபடுத்த விழைகிறோம். அதில் தூசு துகில் நீள் கொடிகள் மேகமூடு தொய்வன பொன் மாடமிசையே, மாசுபடு செய்கை மிக மாதவர்கள் ஓதிமலி மாகரலுளான், பாசுபத விச்சை வரி நச்சரவு கச்சையுடைய பேணியழகார், பூசுபொடி ஈசன் என ஏத்த வேணி நிற்றலில போகும் உடனே என்ற செந்த தமிழ் அமைந்த பாடலை ஒரு எடுத்துக்காட்டாக குறிப்பிடுகின்றோம். தமிழ் மணக்கும் தெய்வம் தெய்வ அருளும் விளைவிக்கும் ஒரு அற்புதமான ஒரு திருப்பதியின் இது. இந்த மாகரலுளான் அடியையே சிந்தை செய்யவல்ல ஞானசம்பந்த பெருமானுடைய மறை வாக்கினால் அருளிய திருப்பதிகமாதலால் இன்றைக்கு அளவும் இது நற்பலனை அநேகருக்கு விளைவித்துக் கொண்டிருக்கிறது. அதனை நாமும் பின்பற்றி வாழ்ந்தோமானால் நமது வினைகளும் உடனே நீங்கி வானுலகம் ஏறுதல் எளிதாக அமைந்துவிடும்.

மடைகுள் புனலோடுவையில் கூடு பொழில் மாகரல் உளான் அடியே உடைய தமிழ் பத்தும்.

0: இதனை பாராயணம் செய்து திருமாகரல் இறைவனை மனதால் நினைத்து வழிபட்டு நைந்துணைந்து குருகி இயன்ற போதைத்தலத்தை சென்று தரிசித்து வந்தோமானால் அப்பெருமான் தனது பெயருக்கேற்ற அளவில், அதாவது அடைக்கலம் காத்தநாதர் என்ற பெயருக்கேற்றபடி, நாம் அடைக்கலமாக அவரை அடையும் போது ஒருபோதும் கைவிடமாட்டான். நமது கனிகளையெல்லாம் நீக்கம் செய்து நமக்கு நற்கதி அளிப்பான், சிவகதி அளிப்பான் என்பது பெரியோர்கள் சொல்ல கேட்டும் நூல்கள் வாயிலாகவும் நாம் அறிகின்றோம். அதனை அன்பர்களும் இன்பம் எல்லோரும் பெற வேண்டும் என்ற எண்ணத்தால் இப்ப திருப்பதிகத்தை பாராயணம் செய்து இறைவனுடைய பரிபூரணமான திருவுருளையும் அங்கு பிரகாரத்தில் கோயில் கொண்டுள்ள யானை மீது அமர்ந்த கோலத்தில் தரிசனம் தரக்கூடிய முருகப்பெருமானையும் நினைந்து அந்த திருவடிகளை நாம் இங்கு சிந்தித்து வாழ்த்தி வணங்குவோமாக.
1: திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருவேழிமிழலை. திரு இருக்கு குரல் பண் குறிஞ்சி.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருக்கரவீரம், பண் பழந்தக்கராக. திருச்சி

வரு கங்கை தோய்ந்த சடையவனே என்கின்றாள். கழிவுலாம் சூழ்ந்த கழிப்பாலை கழிவுலாம்

0: திருநாவுக்கரச சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை தலம் திருநாகைக்காரோணம்.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: தலம் திரு புந்துருத்தி திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த நான்காம் திருமுறை

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நமசிவாய.
1: ஓம் சிவாயன். சைவம்.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. மாணிக்கவாசக சுவாமி அருள் செய்த 8 திருமுறை திருக்கோவையார். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது நாணநாட்டம். வழங்குபவர் உமாநந்தினி பாலகிருஷ்ணன். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
2: நாணநாட்டம் பிறை தொழுக என்றல் மைவார் கருங்கண்ணீ சிங்கரம் கூப்பு மறந்தும் மற்ற பொய்வானவரின் போகாது தன் பொற்கழற்கே.

வேறுபடுத்து கூறல் அக்கிந்த வாகனி சேர் கண்டனம் பலவன் மலையத்து இக்குன்றவான கோழுந்து சேழுந்தன் புனம் உடையாள் அக்கு

புணர்ச்சி உரைத்தல். பருங்கன் கவ கோழி வேக படையோன் பட படத்தி தரும் கண்முதல் தில்லே அம்பலத்தோன் தட மால்வரை வாய்கருங்கள்.

0: உடம்பட்டது.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: ஓம் சிவாயம். Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. மாணிக்கவாசக சுவாமி அருள் செய்த 8 திருமுறை திருக்கோவையார். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது நடுங்க நாட்டம். வழங்குபவர் உமா நந்தினி பாலகிருஷ்ணன். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
0: நடுங்க நாட்டம்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாயம். சைவம் .org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. மாணிக்கவாசக சுவாமி அருள் செய்த 8 திருமுறை திருக்கோவையார். வழங்குபவர் உமாநந்தினி பாலகிருஷ்ணன். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
2: மடல் திறம் ஆற்றாது உரைத்தல். பொருளானேனே போகுந்தாண்டு புரந்தரன் மாலயன்பான் இருளாயிருக்கும் மொழி நின்ற சித்த

சொல்லாதது சொல்லியது. உலகின் மேல் வைத்து உரைத்தல் காய்ச்சின வேளாண்.

உதவேலன்னல் புனைமடு ஏற்று உலகவை துயித்து ஊரை ஏற்றது. தன் துணிவு உரைத்தல் விண்ண

பகை உரைத்ததடல்ற்று மடல்ஏறும் பகையை உரைத்தது அருளால் அரிது என விளக்கல் நடனாம் வணங்கும் தொல்லோன் இல்லை நான் முகன் மாதறியா கடனாமுரு.

மொழிநடை எழுதுதல் அரிது என விளக்கல். அடிச்சந்தம் ஆர் கண்டிலாதன காட்டி வந்தான்.

மடனடி தோழி மடல்வி தக்கியது. உடம்படு விளக்கல் பைனா.

0: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக திருவடிகள் போற்றி போற்றி, ஆரூரடிகள் திருவடிகள் போற்றி போற்றி.
1: ஓம் நம சிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
1: ஓம் நம சிவாய்.

0: சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு அட்டாங்க யோக பேரு. பாடியிருப்பவர் சிவ சத்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
1: திருமூல தேவநாயனார் அருளி செய்த திருமந்திரம் மூன்றாம் தந்திரம் அட்டாங்க யோக பேரு. இயமம்

திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை. பட்டினத்து பிள்ளையார் அருளி செய்த திரு இடைமருதூர் மும்மணிக்கோவை. பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.

மறுதிடல் கொண்ட ஒரு தனிக்கடவுள் நில் திருவடி பரவுதல் யாமே நெடுநாள் இறந்தும் பிறந்தும் இழைத்தன

ஒன்றினோடு ஒன்று சென்று முகில் தடவி ஆடு கொடினுடங்குள் பீடு கெழுவாளிகையே தீவக்கல்வியர் கை முயல்று வகுத்த ஓவ நூச்செம்மை பூவியல் வேதே குயிலன மொழியில் மயிலியற் சாயல் மான் மரவிழிக்குள் மானா செல்வத்து இடை மருதி இடல் கொண்டிருந்த எல்தே சுடர்

இது கொடு நில்லை நினைப்பது எங்கனம் முன்ன கற்புனையாக கடல் நீர் நீந்தினர் எப்பிறரே உளரோ இறைவே கற்பல் கடத்தல் யாழ்.

நந்திபொதி உரையை துறகல் கொண்ட கரைகளிடத் செயல் கண்ணுதலோயே கள்ளென்றுள் நந்தமக்கு ஓர் காப்பென்றுள்

வாழ்ந்தவர்க்கு உதவாதே பல்லுயிர்க்கு இறங்கி மல்லுயிர்க்கிறங்காது உண்டிற் பொருட்டா கண்டன விருகே அவியடுனக்குச்

நாள் பல குறித்தவரை தாளினாற்றலும் தவிர்த்து கேள் இகழ்ந்து இகமுள் பரமுள் இல்லை என்று பயம்.

0: ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்ட் யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம் அண்ட் இட் இஸ் ஆல் செட் டு சஸ்டெயின் த சேம் வித் லாட் மோர் நியூ ஃபீச்சர்ஸ் இன் த ஃபோர்த் கமிங் இயர்ஸ் ஆஸ் வெல். ஆடிங் டு தட், like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம் தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளை செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம். தலைப்பு என்கிறான் மூர்த்தி நாயனார் புராணம். பாடிப்பவர் சிவகாசி ரமேஷ்குமார் ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: சிவாய நம. குழந்தைகளா வணக்கம். சைவம்.org கதை கேட்க வந்திருக்கிறவங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். 10 திருவிளையாடல்ல மலையத்வஜ பாண்டியன் திரும்பி வந்ததை நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போ அடுத்து 11 திருவிளையாடல். 11 திருவிளையாடல் என்னது? கிரபாண்டியனின் பிறப்பு. கிரபாண்டியன் யாரு தெரியுமா? முருகப்பெருமானுடைய திரு அவதாரம் தான் உக்கிரபாண்டியன். ஈசன் வந்துட்டாரு, ஈசனுக்கும் அம்மைக்கும் திருமணம் நடந்துருச்சு. அப்ப அடுத்து என்ன நடக்கணும்? அவங்களுக்கு மகனா முருகப்பெருமான் பிறக்கணும் இல்லையா. அதுதான் இந்த 11 திருவிளையாடல். முருகப்பெருமான் உக்கிரபாண்டியன்ற பேர்ல பிறக்க போறாரு. அதுதான் இந்த 11 திருவிளையாடல். திருவிளையாடல்ல காஞ்சனமாலைக்கு ஈசன் அருள் செய்ததை பார்த்தோம். ஆண்மகன் இல்லாத ஒரு குடும்பத்துல திருமணம் செஞ்சா எப்படி மகனுக்கு மகனா மருமகனா மாப்பிள்ளைகள் நடந்துக்கணும் அப்படிங்கறத உலகுக்கு எடுத்துக்காட்டா இறைவன் அந்த திருவிளையாடல்ல நிகழ்த்தினார். அதுக்கு மேல மனிதர்கள் போலவே இறைவன் மதுரை மாநகர அரசாண்டு வாழ்க்கையும் நடத்தினார். அதனால முருகப்பெருமான் அவங்களுக்கு உக்கிரபாண்டியன்ற பேர்ல பிறந்தார். தெரியுமா பிறந்தாரு? திங்கக்கிழமை திருவாதிரை நட்சத்திரத்துல மீனாட்சி அம்மைக்கும் முருகப்பெருமான் மகனா அவதரிச்சார். அவருக்கு உக்கிரபாண்டியன்னு பேர் வச்சாங்க. ஆண் வாரிசு இல்லாத குடும்பத்துல ஆண் குழந்தை பிறந்தா சந்தோஷத்துக்கு கேட்கவா வேணும். அவங்களுக்கு அடுத்து அரசாள போகும் மன்னன் வந்தாச்சு இல்லையா ஊர் மக்களுக்கு. அதனால ஒரே திருவிழா கோலம் பூண்டு இருந்ததாம். மதுரை மாநகர்ல இருந்தவங்க மட்டுமில்ல, தேவலோகத்துல இருந்து பிரம்மா விஷ்ணு இந்திரன் தேவர்கள் கந்தர்வர்கள் யட்சர்கள் அப்சர ஸ்திரீகள் முனிவர்கள் எல்லாரும் வந்து வாழ்த்தினாங்களாம். பொண்ணும் பொருளும் நிறைய தானம் செஞ்சாங்களாம். தானம் செய்யும் போது நீர் ஊற்றி குடுக்கறவங்க கையில இருந்து வாங்குறவங்க கைக்கு நீரை தார வார்ப்பாங்க இல்லையா. அப்படி செய்யும் போது ஊற்றப்பட்ட நீர் பெருகி அப்படியே இன்னொரு வைகை ஆறு மாதிரி ஓடிச்சோம். அப்போ எவ்வளவு தானம் பண்ணிருப்பாங்க பாருங்க. அது மட்டுமா, அன்னைக்கு தப்பு பண்ணி ஜெயில போட்டு அடைச்சு வச்சிருந்தவங்கள கூட விடுதலை கொடுத்து வெளியில அனுப்பிட்டாங்களாம். உலகமே சந்தோஷமா இருக்கு. நீங்களும் உங்க மனைவி மக்களோட போய் சந்தோஷமா இருங்க அப்படின்னு வெளியில அனுப்பிட்டாங்களாம். இப்படி ராஜ்யமே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. குழந்தை உக்கிரபாண்டியன் அழகா வளர்ந்தது. 6 அன்னப்பிரசானம், அதாவது அது வரைக்கும் தாய்ப்பால் மட்டுமே அருந்தி வந்த குழந்தைக்கு முதல் முதலா சோறு ஊட்டும் வைபவம். அப்புறம் 5 உபநயனம் அப்படின்னு ஒரு குழந்தைக்கு செய்ய வேண்டிய அனைத்து சடங்குகளும் குறைவின்றி நடந்தது. 8 அதாவது நீங்கெல்லாம் 3rd படிக்கிற வயசுல வில்வித்தை குதிரை ஏற்றம் அஸ்திர வித்தைகள் நான்மறைகள் அப்புறம் பல கலைகள் அதையெல்லாம் கற்று தேர்ந்தாராம் உக்கிரபாண்டியன். ஒரு ராஜாவா மாறுறதுக்கு ஒரு ராஜாவாகிறதுக்கு என்னென்ன தகுதிகள் வேணுமோ அதை எல்லாத்தையும் பெற்று எல்லாரும் பார்த்து வியக்கும் வண்ணம் ரொம்ப அற்புதமா நல்ல வீரமும் விவேகமும் படைத்த ஆண் மகனா உக்கிரபாண்டியன் வளர்ந்து நின்றாராம். அவருக்கு திருமண வயசு வந்துடுச்சு. ஈசனும் அம்பிகையும் அவருக்கு சீக்கிரம் திருமணம் செஞ்சு மதுரையை ஆளும் பொறுப்ப ஒப்படைக்க தீர்மானிச்சாங்க. உக்கிரபாண்டியன் திருமணத்துக்கு தயாராகிட்டாரு. அவருக்கு ஏற்ற மணமகள் இப்போ வேணுமே. மணவூர்னு ஒரு ஊர் இருந்துதான். அந்த ஊரின் அரசர் சோமசேகரருக்கு காந்திமதி அப்படின்னு ரொம்ப அழகான பண்பான மகள் ஒருத்தி இருந்தாங்க. அவங்கதான் தன் மகன் உக்கிர பாண்டியனுக்கு ஏற்ற மனைவியா இருப்பாங்க அப்படின்னு ஈசன் முடிவு செஞ்சு அந்த அரசருடைய கனவுல போய், சோமசேகரா, உன் மகள் காந்திமதிய உக்கிர பாண்டியனுக்கு மனமுடிச்சு கொடு அப்படின்னு கட்டளையிடுறாரு. இந்த திருமண வைபவத்தை நாம 12வது திருவிளையாடலா பார்க்க போறோம். முருகப்பெருமான் உக்கிர பாண்டியனா பிறந்த இந்த திரு நிகழ்வு 11வது திருவிளையாடலாகும். இத கேக்குறவங்களுக்கு என்னென்ன கிடைக்கும் தெரியுமா? சத்புத்திர பாக்கியம், அதாவது நல்ல குணமுள்ள பிள்ளைகள் பிறப்பாங்க. எந்த அப்பா அம்மாவுக்காவது தன் பிள்ளைகள் கெட்டவங்களா இருக்கணும் அப்படின்ற ஆசை இருக்குமா? எல்லாருக்கும் தான் பிள்ளைதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கணும்னு விருப்பப்படுவாங்க இல்லையா? ஆனா நல்ல பிள்ளைகள் பிறப்பது இறைவன் கையில தான் இருக்கு. அப்பா அம்மா செஞ்ச நல்வினை தீவினைகளின் காரணமா தான் நல்ல குழந்தைகளும் குறும்புக்கார குழந்தைகளும் பிறப்பாங்க. ஆனா அது மாதிரி இந்த மாதிரி தெய்வ குழந்தைகள் பிறக்கும் படலத்தை திரும்ப திரும்ப படிச்சாலோ கேட்டாலோ அவங்க அந்த அப்பா அம்மாவுடைய தீவினைகள் குறைஞ்சு நல்ல குழந்தைகள் பிறப்பாங்க. 4வது திருவிளையாடல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? தடாதகை பிராட்டியாரோட பிறப்பு குறிச்சு நம்ம கேட்டோம் இல்லையா? அப்போ அந்த திருவிளையாடல், 4ஆம் திருவிளையாடல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, இந்த தடாதகை பிராட்டியார் மீனாட்சி அம்மையோட இந்த பிறப்ப நினைச்சாலோ படிச்சாலோ கேட்டாலோ சத்புத்திர பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? ஆக உக்கிர பாண்டியனோட பிறப்பான இந்த 11ஆம் திருவிளையாடலும் மீனாட்சி அம்மையோடைய பிறப்புக்கு சமானமான ஒரு நிகழ்வு தான். இந்த மாதிரி இறைவர் வடிவங்கள் வந்து பிறக்கிறத நம்ம கேட்டாலே யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ அவங்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்கும், நல்ல குழந்தைகள் பிறக்கும் சீக்கிரமே, எந்த இடையூறும் இல்லாம ரொம்ப கஷ்டப்படாம நல்ல குழந்தைகள் அவங்களுக்கு பிறக்கும். அதுதான் இந்த 11ஆம் திருவிளையாடலுடைய பலன். இதையெல்லாம் திரும்ப திரும்ப நினைச்சா அதற்கான பலன் வந்து உங்களுக்கு பன்மடங்கு வந்து சேரும். சரியா, நாளைக்கு இன்னொரு திருவிளையாடலோட உங்களை நான் சந்திக்கிறேன். வணக்கம்.
0: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு Shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் Shaivam.org.
2: சிவாய நம. குழந்தைகளா வணக்கம். Shaivam.org-ல கதை கேட்க வந்திருக்கிறவங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். சரி, இப்போ 11வது திருவிளையாடல் முடிஞ்சிருச்சு. அடுத்து நாம 12வது திருவிளையாடலான உக்கிர பாண்டியனுக்கு வளையம் வேல் சண்டாயுதம் கொடுத்தத பார்க்க போறோம். பாண்டியன் வளர்ந்துட்டார் இல்லையா, அவருக்கு திருமணம் முடிக்கணும் அப்படின்ற வரைக்கும் நம்ம போன திருவிளையாடல பார்த்தோம். இப்போ அவருக்கு யாரு மணமகளா வந்தாங்க, அவங்க எப்படி இருந்தாங்க, அவருக்கு வந்து ஆயுதங்கள் இந்த வளையம் வேல் சண்டாயுதம் இதையெல்லாம் வந்து இறைவன் கொடுக்கறத பத்தியும் நம்ம இந்த திருவிளையாடல்ல பார்க்க போறோம். மணவூரோட அரசர் சோமசேகரரோட கனவுல சிவபெருமான் போய் அவரோட மகளை உக்கிர பாண்டியனுக்கு மனம் முடிக்க கட்டளையிட்டார் இல்லையா? கனவு கலைஞ்சு எழுந்தார் சோமசேகரர். அந்த அவர் வந்து சொன்ன அந்த கனவு கலைஞ்சதும் சோமசேகரர் எழுந்திருக்கிறார். இந்த பெண்களை பெற்ற எல்லா அப்பாக்களுக்கும் என்ன பெரிய கவலை இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். தன் மகள் வளர்ந்து பெரியவளானதும் அவளை கண் கலங்காம சந்தோஷமா வச்சுக்கிற கணவன் அமையணும் அப்படின்றது தான் அவங்களோட பெரிய கவலையே. திருமண வயசு வந்துட்டா போச்சு, அப்பாக்கள் காலில் போட்டிருக்கிற ஸ்லிப்பர் தேய ஜாதகக்கட்டை எடுத்துக்கிட்டு ஜோசியர் வீட்டுக்கு நடையான நட நடப்பாங்க. 10 பொருத்தம்னா 10 பொருந்தி இருந்தாதான் ஒரு வரனை தேர்ந்தெடுப்பாங்க. அதையும் ஒரு ஜோசியர் கன்ஃபார்ம் பண்ணா பத்தாது. ரெண்டு மூணு ஜோசியர் கன்ஃபார்ம் பண்ணி ஓகே சொன்னாதான் சரி, இல்லைனா திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஜோசியர் கன்ஃபார்ம் பண்றதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான். அப்புறம் பையனை பத்தி விசாரிக்க ஆரம்பிப்பாங்க. பையன் வேலை பார்க்குற ஆஃபீஸில் யாரையாவது ஒரு ஆளை பிடிச்சி, பையன் எப்படி, வேலை பெர்மனண்டா, கான்ட்ராக்டா, என்ன சேலரி, ஃப்ரெண்ட்ஸ் எப்படி, ப்ரொமோஷன் கேரியர் க்ரோத் எல்லாம் எப்படி, கெட்ட பழக்கம் ஏதாவது இருக்கா, எவ்வளோ லோன் எடுத்திருக்காரு, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட என்கொயரி பண்ணி அந்த பையனுக்கே கூட அவனை பற்றி அவ்வளோ டீட்டெயில்ஸ் தெரியாது. இவங்க அவ்வளோ டீட்டெயில்ஸையும் தெரிஞ்சுக்கிட்டு ஓகே ஆனாதான் பொண்ணை கொடுப்பாங்க. சோமசேகரருக்கு பாருங்க, செம்ம லக்கு. சிவபெருமானே அவரோட பெரிய கவலையை தீர்த்து வச்சிட்டாரு. இறைவனே வந்து கட்டளையிட்ட பிறகு அரசருக்கு என்ன வேலை சொல்லுங்க? தன் சுற்றம் சூழ பரிவாரங்களோட மதுரை மாநகருக்கு புறப்பட்டு போயிட்டாரு. அவரை வர சொன்னது ஈசன் தானே, அதனால சோமசேகரர் வர்றது இறைவனுக்கு தெரியும். ஈசனான சுந்தரபாண்டியன் தன்னோட அமைச்சர்கிட்ட மணவூர் அரசர் தன் மகளையும் மற்ற சுற்றத்தாரையும் அழைச்சிக்கிட்டு வர்ற செய்தியை சொல்லி ஊர் எல்லைக்கு போய் அவரை எதிர்கொண்டு அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறாரு. அந்த காலத்துல எல்லாம் கெஸ்ட்ஸ் பெரியவங்க யாராவது வந்தாங்கன்னா ஊர் எல்லைக்கே போய் அழைச்சிட்டு வருவாங்களாம். அமைச்சரை அனுப்புறதுக்கு முன்னாடி இறைவன் அவர்கிட்ட ஒரு செய்தி சொல்றாரு. என்னன்னா, காந்திமதி உக்கிரபாண்டியனுக்கு பொருத்தமான மணமகள் தானா அப்படின்னு 32 லட்சணங்களையும் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு ஈசன் சொல்றாரு. 32 லட்சணங்களா, அது என்ன அப்படின்னு அமைச்சர் கேட்கிறாரு. எல்லாம் ஒன்னொன்னா ஈசன் சொல்றாரு. இந்த 32 லட்சணங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்க உங்களுக்கும் ஆசையா இருக்கா? பட்டாடல் புராணத்துல சொல்லப்பட்ட 32 லட்சணங்களையும் நான் சொல்றேன், கேட்டுக்கோங்க. தலைமுடி, தலையிலிருந்து வருச கிரகமா அது வரப்போகுது. முடி, சிரசு, நெற்றி, கண்கள், மூக்கு, செவி, கன்னம், உதடு, பற்கள், நாக்கு, மோவாய், கழுத்து, மார்பு, புஜங்கள், உள்ளங்கை, விரல்கள், நகங்கள், தனங்கள், வயிறு, தொப்புள், புட்டம், தொடை, முழங்கால், கணைக்கால், கணுக்கால், பாதம், கால் விரல்கள், கால் நகங்கள், உள்ளங்கால், வாசனை, குரல், நிறம். இந்த 32 அவயங்களுக்கும் அவை கரெக்டா இருக்கிற லட்சணங்கள் இருக்கு. கேட்கவே மலைப்பா இருக்கு இல்லையா? பின்ன முருகப்பெருமானாலே அழகுதான், அழகன்னா முருகன்னாலே அழகு இல்லையா? அப்படியாப்பட்ட அழகான முருகப்பெருமானுக்கு மணமகள்னா அவங்களும் தெய்வீக கலையோட தானே இருக்கணும். ஈசன் சொல்ல சொல்ல அமைச்சர் கேட்டுட்டு அப்படியே திணறி போயிட்டாராம். பெருமானே, நானும் அமைச்சன், அதுவும் ஆண் மகன், நாம் போய் ஒரு அரசகுமாரியை எப்படி ஆராய்ஞ்சு பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டு வெலவெலத்து போயிட்டாராம் இந்த அமைச்சர். உள்ள காந்திமதிக்கு இந்த 32 லட்சணங்கள் இருக்கிறது இறைவனுக்கு தெரியும். உயிர்களை படைக்கிறதே அவர் தானே. அவருக்கு சோமசேகரருக்கு உன் மகளை உக்கிரபாண்டியனுக்கு மனமுடிச்சு வையின்னு கட்டளையிட்டது அவருக்கு தெரியாமலா இருக்கும்? பின்ன இறைவன் ஏன் அமைச்சர்கிட்ட 32 லட்சணங்களை பத்தி விரிவா சொன்னாருன்னு கேக்குறீங்க இல்லையா? எந்த ஒரு புராணத்தை எடுத்தாலும் அதுல மனிதர்களான நமக்கு தேவைப்படுற எல்லா நாலெட்ஜும் இருக்கும். சாஸ்திர சம்பிரதாயங்கள், குட் பிஹேவியர், கான்டக்ட், வர்ச்சுஸ், லைஃப் ஸ்கில்ஸ் எல்லாமே கதை வடிவில் நமக்கு ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி போதிக்கிற ஞான நூல்கள் தான் இந்த புராணங்கள் எல்லாமே. இப்போ பெரிய பெரிய சாஸ்திர நூல்களை படிச்சு புரிஞ்சுக்க முடியாதவங்க நம்மள நிறைய பேர் இருப்போம் இல்லையா, நான் உட்பட நிறைய பேர் இருப்போம். நீங்க குழந்தைங்க, உங்களால பெரிய பெரிய சாஸ்திர நூல்களை படிச்சு புரிஞ்சுக்க முடியுமா? டைம் இருக்கா உங்களுக்கெல்லாம? ஹோம்ஒர்க்கே நிறைய இருக்கு, எக்ஸாம்ஸ், ஹோம்ஒர்க், அசைன்மெண்ட் எவ்வளவு இருக்கு. அப்போ இதெல்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதனால அந்த பெரிய பெரிய சாஸ்திர நூல்களில் என்னெல்லாம், ஞான நூல்களில் என்னெல்லாம் இருக்குமோ அதையெல்லாம் நமக்கு கதை வடிவில் ஈஸியாக கொடுக்கறது தான் இந்த புராணங்கள். ஒரு மணப்பெண்ணா அவங்க எப்படி லட்சணமா இருக்கணும், அந்த லட்சணங்கள், அவங்களுடைய அங்க அவயங்கள், உடல் உறுப்புகளை வச்சே அவங்க குணத்தை எப்படி தீர்மானிக்கலாம், அவங்க பண்பை எப்படி தீர்மானிக்கலாம் அப்படின்னு அந்த காலத்துல வந்து குறிப்புகள் இருக்கு. அதை பத்தி நமக்கு ஒரு அடிப்படை அறிவாவது இருக்கணும் அப்படின்றதுனாலதான் இந்த திருவிளையாடல் புராணத்துல இதை பற்றியெல்லாம் நம்ம படிக்க முடியுது. இன்னும் போக போக பாத்தீங்கன்னா ரத்தன கற்களை எப்படி வாங்குறது அப்படின்றத கூட வந்து நம்ம தெரிஞ்சுப்போம். அமைச்சர் தான் எப்படி அரசகுமாரிய போய் இவ்வளவு நுணுக்கமா கவனிக்கிறது அப்படின்னு மலைச்சாரு இல்லையா ஈசன். அதனால அவர்கிட்ட, சரி நீங்க போய் அரசரையும் அவரோட வந்தவங்களையும் நல்ல இடத்துல தங்க வச்சு அவங்களுக்கு வேணுங்கிற ஏற்பாடுகளை எல்லாம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாரு. அவர் போன பிறகு பிரகஸ்பதிய, தேவகுரு பிரகஸ்பதிய மனசுல நினைச்சாராம் ஈசன். இறைவன் ஒருவரை மனசுல நினைக்கிறதே பெரிய விஷயம் இல்லையா, அப்படி நினைச்சாருன்னா உடனே அவர் வந்து அவங்க முன்னால போய் விழுந்து வணங்கிடுவாங்க. இப்போ நம்மள வந்து, இப்ப நீங்க இருக்கீங்க, நம்மளையெல்லாம் வந்து நம்ம இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நினைச்சாரு, நம்மளை பத்தி பேசியிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சா உடனே என்ன பண்ணுவோம், அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சி, ஆஹா பிஎம் என்னை பற்றி பேசினாரு தெரியுமா, என்னை கூப்பிட்டு அனுப்பினாரு தெரியுமா அப்படின்னு அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சி நம்ம போயிடுவோம் இல்லையா. அந்த மாதிரி வந்து தேவகுரு பிரகஸ்பதிய மனசில் நினச்சாருன்னு தெரிஞ்சதும் பிரகஸ்பதி அடுத்த க்ஷணமே, அடுத்த செகண்டே ஐயனே அப்படின்னு வந்து பெருமான் திருவடியில் விழுந்து வணங்கினாராம். பெருமான் அவர்கிட்ட, நீங்கள் உடனே பெண்ணா மாறி காந்திமதியோடைய அங்க இலக்கணங்களை தெரிஞ்சுக்கிட்டு வாங்க அப்படின்னு கட்டளையிடுறாரு. பெருமான் தேர்ந்தெடுத்த மணமகள் தானே காந்திமதி. பிறகு ஏன் அவர் வந்து இந்த 32 லட்சணங்களை பத்தி இவ்வளோ பர்டிகுலரா இருக்காரு அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? இறைவன்னாலும் மதுரை மக்களுக்கு அரசரும் அவர் தானே. ஒரு அரசர் தன் நாட்டு மக்களுக்கு எப்பவுமே பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளாக தானே இருக்கணும். எந்த கேள்விக்கும் இடம் கொடுக்காம ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் ஃபாலோ பண்றவரா இருக்கணும் இல்லையா? மணவூர் அரசர் வந்தாரு, அவர் மகளை வந்து மணமுடிக்கிறதுக்கு கேட்கிறாரு. உடனே ஈசனும் சரி அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க, உடனே ஊர் மக்கள் என்ன சொல்லுவாங்க, என்னது மணவூர்ல இருந்து அரசர் வந்தாராம், என் பொண்ணை உங்க மகனுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்க சொல்லி சிவபெருமானே என் கனவுல வந்து சொன்னாரு அப்படின்னு சொன்னாராம். உடனே நம்ம அரசரும் யார்கிட்டையும் கேட்காம கலக்காம அவர் சொல்றதுதான் கரெக்டு அப்படின்னு உக்கிரபாண்டியனுக்கு மனம் முடிச்சு வச்சுட்டாராம் அப்படின்னு நாட்டு மக்கள் ஈஸியா பேச ஆரம்பிச்சுடுவாங்க இல்லையா? அப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஆளாளுக்கு ஒரு கதையை கலப்பி விடுவாங்க. எனக்கு பெருமான் கனவுல வந்தாரு, இத்த சொன்னாரு, அத்தை சொன்னாரு, உன் சொத்தை எனக்கு எழுதி கொடு, வீட்டை காலி பண்ணு, உன் நில போலாம், நகை எல்லாம் எனக்கு தான் அப்படின்னு ஆளாளுக்கு கதை கட்டிட்டு கிளம்பிட்டா. அதனால ஊர் உலகத்துல என்ன வழக்கமோ அது போலவே தானும் நடந்துக்கணும் அப்படின்னு தான் தேர்ந்தெடுத்த அரச குமாரியவே அவளுடைய லட்சணங்களை ஆராய்ந்து பிறகுதான் என்னுடைய மகனுக்கு மணப்பெண்ணா ஏற்கிறது அப்படின்னு முடிவு பண்ணி அனுப்புறாரு. அதனாலதான் அமைச்சரால காந்திமதியனுடைய முகத்தை கூட பார்க்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சும் அவர்கிட்ட 32 லட்சணங்களை பத்தி குறிப்பிடுறாரு. இப்ப என்ன ஆகும், அமைச்சர் என்ன நினைச்சுக்குவாரு, மத்தவங்க கிட்ட என்ன சொல்லுவாரு, அவரு தன லட்சணங்களை பார்த்தாருப்பா, அரசர் உக்கிரபாண்டியனுக்கு கல்யாணம் பண்றதுக்கு முடியில இருந்து கால இருக்கிற விரல் நகம் வரைக்கும் லட்சணங்கள் சரியா இருந்தாதான் என் பையனை கொடுப்பேன் அப்படின்னாரு. அவர் கனவுல வந்து சிவபெருமான் வந்து சொன்னாருன்னு மனவூர் அரசர் வந்ததும் இவரு டப்புன்னு கல்யாணம் பண்ணி கொடுக்கல அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. அதனால தேவகுரு பிரகஸ்பதி பெண்ணா மாறி காந்திமதியை கவனிச்சு இறைவன் கிட்ட வர்றாரு. வந்து ஐயனே, அந்த பெண்ணிடம் பொல்லாத அவலட்சணங்கள் எதுவுமே இல்லை, அதனால உங்க கண்டிப்பா அவ நல்ல பெண்ணாதான் இருக்கணும், நீங்க தாராளமா உக்கிர பாண்டியனுக்கு மனம் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த நேரம் சோமசேகரன் ஏராளமான பரிசுகளோட அங்க வந்து சேர்றாரு. சோமசுந்தர மூர்த்தியையும் பிரகஸ்பதியையும் வணங்கி தன் கனவி பத்தி சொல்லி தன் புதல்வி காந்திமதியே தன் மருமகளா ஏத்துக்கணும் அப்படின்னு பணிவோட விண்ணப்பிக்கிறாரு. ஈசன் பிரகஸ்பதிய பாக்குறாரு. பிரகஸ்பதி ஈசனின் உடனே ஈசனுடைய சார்பா பேச ஆரம்பிக்கிறாரு. சேகரமண்ணா, நீ யாருக்கு பொன் கொடுக்க வந்திருக்க அப்படின்னு தெரியுமா? உக்கிரபாண்டியன் முருகப்பெருமானுடைய திரு அவதாரம். அவர் குழந்தையா பிறந்த போது அவருக்கு பேர் சூட்டும் போது நான் இங்க வந்தேன். 32 லட்சணங்கள் பொருந்திய இந்த குழந்தை வளர்ந்து வாலிபனானா எவ்வளவு அழகா இருப்பான் அப்படின்னு அப்பவே நான் அதிசயிச்சு பார்த்தேன். உக்கிரபாண்டியன் நான் நினைச்ச மாதிரி அப்படியே வளர்ந்துருக்கான். உனது அதிர்ஷ்டம் பாரு, ஈசனார் உன்னுடைய கனவுல வந்து வரம் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு உக்கிரபாண்டியனுடைய பெருமைய எடுத்து சொன்னாராம். மகனுடைய பெருமையும் தெரியணும் இல்லையா, மாமனாருக்கு தெரியணும் இல்லையா, அதனால உக்கிரபாண்டியனுடைய பெருமைய எடுத்து சொன்னாராம். பெண்களுக்கு இருக்கிறது மாதிரியே ஆண்களுக்கும் 32 உடல் உறுப்புகளுக்கும் லட்சணம் உண்டு. அவங்க வீரமானவங்களா இருப்பாங்களா பொறுத்துதான் அவங்க வீரமானவங்களா இருப்பாங்களா, ஆரோக்கியமானவங்களா இருப்பாங்களா, ஆற்றல் மிக்கவங்களா இருப்பாங்களா அப்படின்னு கண்டறிய முடியும். இதத்தான் பிரகஸ்பதி எடுத்து சொல்றார். பிறகு ஈசனான சுந்தரபாண்டியனும் சோமசேகரரும் மனம் பேசி திருமணத்தை நிச்சயிக்கிறாங்க. மீனாட்சி அம்மை திருமணம் எப்படி தடபுடலா நடந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி ஏற்பாடுகள் செய்யப்பட்டு முருகப்பெருமானுடைய திருமணமும் கோலாகலமா நடந்துதான். பிரம்மா விஷ்ணு தேவாதி தேவர்கள் எல்லாம் பார்க்க இவர்களையும் தேவகுரு பிரகஸ்பதியும் வச்சு விரதங்கள் ஹோமங்கள் எல்லாம் நடத்தி யானை மேல உக்கிரபாண்டியன் திருமணத்துக்கு அப்புறம் ஊர்வலம் வந்தார். உக்கிரபாண்டியனுக்கு திருமணம் நடந்தாச்சு. அதனால அவர்கிட்ட இனிமேல் அரச பதவியை ஒப்படைக்க வேண்டியதுதான் அப்படின்னு ஈசன் முடிவு பண்ணி அவருக்கு பட்டாபிஷேகம் செய்யறாரு. ஒரு அரசருக்கு என்னெல்லாம் அடையாளங்கள் தேவையோ, இந்த வெண்குடை வெண் சாமரம் அந்த மாதிரி அடையாளம், அவரை மன்னனா பட்டாபிஷேகம் செய்யறாரு. பிறகு நாட்டை ஆள போகிற தன்னுடைய மகனுக்கு எதிரிகளை வெல்ல, மன்னன்னாலே கண்டிப்பா எதிரிகள் இருப்பாங்க, எதிரிகளை வெல்ல விசேஷமான ஆயுதங்கள் தரணும் அப்படின்னு வளையம் வேல் சண்டாயுதம் அப்படின்னு 3 ஆயுதங்களை கொடுத்தாராம். நாட்டை ஆள போகும் தன் மகனுக்கு எதிரிகளை வெல்ல, மன்னன்னாலே எதிரிகள் இருப்பாங்க இல்லையா, அந்த எதிரிகளை எல்லாம் வென்று நாட்டு மக்களை காப்பாற்றுறது தான் ஒரு ராஜாவுடைய கடமை இல்லையா, அதுக்கு நல்ல விசேஷமான ஆயுதங்கள் வேணும். அதுக்காக ஈசன் உக்கிரபாண்டியனுக்கு வளையம் வேல் சண்டாயுதம் அப்படின்னு 3 ஆயுதங்களையும் கொடுத்தாராம். கொடுத்த பின் தன் மகனை வாழ்த்தி அம்மையாரோட லிங்கத்துல மறைஞ்சிட்டாராம் ஈசன். உக்கிரபாண்டியனுக்கு வளையம் வேல் சண்டாயுதம் கொடுக்கிற இந்த 12வது திருவிளையாடல படிக்கிறவங்களுக்கும் கேட்கிறவங்களுக்கும் எதிரிகள் அழிந்து போவாங்க. முருகப்பெருமானுக்கு திருமணம் நிகழ்ந்தது போல திருமணம் நல்ல முறையில நடக்கும். கடன் தொல்லை நீங்கும், கல்வியில மேன்மை அடைவாங்க, பெரும் செல்வந்தன் ஆவாங்க. திருவிளையாடல் கேட்கறதுக்கே ரொம்பவும் அற்புதமா நல்லா இருந்தது இல்லையா? இதை கேட்டா என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கும் போது எவ்வளவு விசேஷமானது. ஒரு கதையாகவும் கேட்கலாம், அதுல இருந்து நமக்கு தேவைப்படுற நல்ல போதனைகளையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மேல இதெல்லாம் கேட்கறதே ஒரு புண்ணியம், இதே வந்து ஒரு பக்தி தான். கேட்கறது சிந்திக்கிறதே வந்து ஒரு பக்தி தான். இதை கேட்கறதன் மூலமா நமக்கு இவ்வளவு நல்ல விஷயங்கள் கிடைக்குது அப்படிங்கும் போது நீங்க என்ன பண்ணணும், சும்மா இருக்கும்போது பஸ்ல போகும்போது ஏதோ ஒரு யோசிக்கக்கூடிய செயல்களை நீங்க வந்து செய்யும்போது இதையெல்லாம் திரும்ப திரும்ப நினைச்சா அதற்கான பலன் வந்து உங்களுக்கு பன்மடங்கு வந்து சேரும். சரியா, நாளைக்கு இன்னொரு திருவிளையாடலோட உங்களை நான் சந்திக்கிறேன். வணக்கம்.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.
3: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவம்பாவை. தலைப்பு: மொய்யார் தடம் பொய்கை. வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: நம பார்வதி பதையே அரஹர மகாதேவா, தென்னாருடைய சிவனே போற்றி, என்னார் போற்றி. ஒளியான திருமேனி குமிழ்தான மிகமேவு, கழியார வருவானி கடலாலும் மறவாமல் அழியாலும் அழகூவும் அடியார்கள் உளமான வெளியாகும் வழிதாய வினை கூட நினையாவே. இதயநாப்பன் அஞ்செழுத்துருவில் இறைவனை உயிர்கொலை செய்யாமை, அருள் பொறி அடக்கம் பொறை தவம் வாய்மை, அன்பு அறிவு எனும் எண்மலர் கொண்டு ஒருமையோடு அர்ச்சித்திருகவென்று அடியார் கொள்ளியதிக்கு செய்துணர்த்த திருவமதுரசை உரையவர் குருவாம் திருநமச்சிவாயர் தாழ் போற்றி. சின்ன இன்பச் சேவடியும் திருவிழியும் திருமார்பும் செல்வக்கையும் நன்னுமன்பர்க்கு அருள்வருணை திருமுகமும் பசுங்குழவினடையே ஆகி புண்ணியத்தின் பொலிவாகி அற்புத கோல கொழுந்தாய் புலைநாயேற்கு கண்ணை விட்டு நீங்காத சிவஞான சத்குருவே கருணை வாழ்வே. திருச்சிற்றம்பலம். நம்ம எல்லாம் வந்தும் எல்லாம் அல்ல, ஸ்ரீ பாகம்பிரியாள் அம்மை சமேத ஸ்ரீ சங்கரராமேஸ்வர பெருமானுடைய பொன் போன்ற திருவடி தாமரைகளை மனமொழிமைகளாலே போற்றி பரவிக்கொண்டு திருக்கயிலாய் பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனத்து 24வது அருட்பிடத்திலே எழுந்தருளியிருந்து சித்தாந்த சைவ அருட்பரிபாலனம் புரிந்துருளி வருகின்ற ஸ்ரீல ஸ்ரீ குருமகாசன்னிதானம் அவருடைய திருவடி கமலங்களை இசை நோக்கி வணங்கிக் கொண்டு இங்கே நாம் மார்கழி திருவாதிரை திருநாளை ஒட்டி தொடங்கிக் கொண்ட திருவம்பாவை சிந்தனையிலே முதல் 10 பாடல்களை சிந்தித்து நிறைவேறியிருக்கின்ற நிலையிலே அடுத்த 10 பாடல்களை இன்றைய தினம் சிந்திப்பதற்கு குருவர்கள் கூட்டி வைத்துள்ளனர். பெண்ணடியார்கள் தங்களுடைய தோழிகள் வீடுதோறும் சென்று அவர்களுக்கு துயில் உணர்த்தி அவர்களை எழுப்பி பின்னர் எல்லோருமாக சேர்ந்து கொண்டு முன்னை பழம்பொருட்கும் உன்னை பழம்பொருளே என்று பெருமானை வாழ்த்திக் கொண்டே திருக்குளத்திற்கு நீராடச் செல்கின்றார்கள். அப்போது எதிரே வரக்கூடிய திருக்கோயில் திருப்பணிக்கென்றே தம்மை அர்ப்பணித்துக் கொண்டுள்ள பெண்ணடியார்களை நோக்கி எம்பெருமானுடைய பேர் இயல்புகள் குறித்து அவர்கள் வினவுகின்றார்கள். அந்த அளவிலே 10 திருப்பாடல்கள் அமைந்திருந்தன. இப்பொழுது 11வது திருப்பாடல். இந்த திருப்பாடல் தொடங்கி இந்த அடியார்கள் எல்லாம் பொய்கையிலே நீராடுகின்றார்கள். நீராடும் போதும் பெருமானுடைய பரங்கருணையினை போற்றி பரவியே நீராடுகின்றார்கள். ஆகவே விரத காலங்களிலே விழித்து எழுந்தது தொடங்கி ஒவ்வொரு செயல் செய்யும் பொழுதும் சிந்தனையிலும் சரி பேச்சிலும் சரி பெருமானுடைய இயல்புகளை பற்றி சிந்திப்பதிலும் பேசுவதிலும் தவிர வேறு எதிலுமே அவர்கள் கவனம் இருந்ததில்லை என்பதை பார்த்து மிக மிக வியப்படுகின்றோம். இப்படித்தான் அந்த பெண்ணடியார்கள் இருந்தார்களா என்று சொன்னால் இப்படித்தான் இருந்தார்கள் என்று திருவாத ஊரர் புராணம் நமக்கு சொல்கின்றது. திருவாசகத்தின் ஒவ்வொரு பகுதியையும் எப்படி மணிவாசக பெருமான் பாடியுள்ளார் என்பதை திருவாத ஊரர் புராணம் எடுத்துச் சொல்லும் பொழுது இந்த திருவம்பாவேனை பாடியருடைய பாங்கினை பற்றி சொல்கின்றார். அப்பொழுது திருவாத ஊரர் புராண ஆசிரியர் என்ன சொல்கின்றார் என்று சொன்னால், அன்னவர் இயல்பு கண்டார் ஆங்கவர் புகன்றதாக மன்னிய திருவம்பாவை வாசகம் பேசி. அந்த பெண்ணடியாருடைய இயல்பினை நேரில் கண்ட வாதவுரடிகள் அவர்கள் திருவாக்கில் வைத்து இந்த திருவம்பாவையை பாடியருளினார் என்று குறிப்பிடுகின்றார். ஆகவே அவர்களுடைய இயல்பை கண்டு அதை உள்ளவாறே தம்முடைய திருப்பாடல்களிலே வைத்துள்ளார் நம்முடைய மணிவாசக பெருமான் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆகையினாலே
5: இடையிடையாவது வேற எங்கேயாவது அந்த பேச்சு செல்கின்றதா என்று சொன்னால் செல்லவில்லை. முதலிலே விழித்தெழுந்த தோழிகள் அடுத்தடுத்த தோழிகளை எழுப்பதற்கு செல்கின்றார்கள். அவர்கள் எழுந்து வரவில்லை என்று சொன்னால் ஏதாவது நட்புரிமை பற்றி கடிந்துரைத்து அவர்களை எழுப்பிக் கொண்டு அழைத்துச் செல்லலாம். நட்புரிமை பற்றி கடிந்துரைக்கத்தான் செய்கின்றார்கள். அப்பொழுதும் பெருமானுடைய பேரருளை எடுத்துரைத்து அந்த அருளை மறந்து இவ்வாறு உறங்கலாமா என்ற முறையில் தான் அவர்களுடைய கடிந்துரையும் இருக்கின்றது. இதுபோல எல்லாரும் வந்தாச்சு, எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டா பேசுறதுக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. நண்பர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டா எத்தனை விஷயங்கள் இருக்கும் பேசுறதுக்கு இல்லையா? ஒன்று சேர்றதுக்கு முன்பே இதை பத்தி பேசணும் அதை பத்தி பேசணும்னு எல்லாரும் திட்டமிட்டு இருப்பார்கள். இப்போ எவ்வளவோ செய்திகளை பேசலாம், ஆனால் எல்லாரும் ஒன்று சேர்ந்த பிறகும் அவர்கள் பெருமானுடைய அளப்பரும் பெருமையினையும் அந்த பேரியல்பையினையும் அவன் முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளாகவும் பின்னை புதுமைக்கும் அந்த புதுமையையும் கடந்த புதுமையுடையவனாகவும் விளங்குகின்ற அந்த பாங்கினைத்தான் அவர்கள் பேசிக்கொண்டே செல்கின்றார்கள். எதிரே வருகின்றார்கள் திருக்கோயில் அடியார்கள் வருகின்றார்கள். அவர்களிடமும் பெருமானுடைய இயல்புகளை பற்றி வினவுகின்றார்கள். அவர்களுடைய சிந்தனையில் தூண்டுகின்றார்கள். தாங்களும் திருவடி சிந்தனையிலே மேலும் மேலும் ஆழ்ந்து வருகின்றார்கள். சரி, திருக்குளத்துக்கு வந்து விட்டார்கள். அங்கு நீராடும் போதாவது வேறு ஏதாவது பேசுகின்றார்களா என்று சொன்னால் அப்பொழுதும் பெருமான் புகழையே பாடுகின்றார்கள். இப்படித்தான் தாங்கள் வாழ்ந்து வருகின்றோம் என்றே சொல்கின்றார்கள் இந்த 11வது திருப்பாடலில். ஏதோ இந்த விரத காலங்களில் மட்டுமல்ல, எங்களுடைய வாழ்க்கை போக்கே இப்படித்தான் இருக்கின்றது. எது செய்தாலும் எது சொன்னாலும் எது சிந்தித்தாலும் பெருமான் அருளை போற்றியே செய்து வருகின்றோம், பேசி வருகின்றோம், சிந்தித்து வருகின்றோம். இப்படித்தான் எங்களுடைய வாழ்க்கை முறையே இருக்கின்றது என்பதை இந்த 11வது திருப்பாடலே குறிப்பிடுகின்றார்கள். நீராட தொடங்குதல் இந்த பாடலிலே குறிப்பிடப்படுகின்றது. திருப்பாடலை பார்க்கலாம். மொய்யார் தடம்பொய்கை புக்கு முகேர் என்ன கையார் குடைந்து குடைந்து உன் கடல் பாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம்கான் ஆரலல் போல் செய்யா வெந்நீராடி செல்வா சிறுமருங்குல் மையார் தடங்கன் மடந்தை மணவாளா ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோ எய்யாமற் காப்பாய் எமையேலோர் எம்பாவாய். பொய்கை பொய்கையிலே புகுந்து நீராடுகின்றார்கள். எப்படிப்பட்ட பொய்கை? தடம் பொய்கை, அதாவது பெரிய பொய்கை. தடம் என்பது அந்த குளமானது அகன்று விளங்குவதை குறிக்கிறது. வாழ் தடங்கன் மாதே என்று முதல் திருப்பாடலிலே அந்த கண்ணினுடைய பெருமையை சுட்டிக்காட்டினார் அல்லவா, அதுபோல இந்த குளம் நல்ல பெரிய குளம், அகலமான குளம், அதனால தடம் பொய்கை என்று சொன்னார். மொய்யாறு தடம் பொய்கை. மொய் என்பது வண்டுகளை குறிக்கும். ஏன்னா வண்டுகள் வந்து அப்படியே மொய்க்கும், கூட்டமா வந்து பூக்கள்ல மொய்க்கும். அந்த மொய்த்தல் என்ற தொழிலை செய்வதனால வண்டுகளுக்கு மொய் என்ற ஒரு பெயர் ஏற்பட்டது இல்லையா? ஒரு சும்மா பேசி என்ன போர் அடிச்சுட்டு இருந்தா அவர் என்னையா போட்டு அறுக்கிறாருன்னு சொல்லிட்டு அறுவைன்னு ஒரு பெயரை வச்சிடுறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு செயல் செய்வது பற்றி ஒரு பெயர் ஏற்படுகின்றது. அது மாதிரி மொய்த்தல் என்பது செய்வதனால மொய் என்ற பெயர் ஏற்பட்டது. மொய்த்தல் தொழில் பற்றி வண்டு மொய் என்னும் பெயர் உடைத்தாயிற்று என்று பண்டிதமணி அவர்கள் விளக்கம் தருகின்றார்கள். ஆகவே மொய்யார் தடம் பொய்கை என்பது வண்டுகள் நிறைந்திருக்கக்கூடிய பெரிய பொய்கை. வண்டுகள் வருகின்றன என்று சொன்னாலே அங்கே மலர்கள் நிறைய இருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். நீரிலே இருக்கக்கூடிய பூக்கள் தாமரை குவளை போன்ற பூக்கள் எல்லாம் அங்கே இருக்கின்றன. ஆகவே வண்டுகள் வருகின்றன. அப்படிப்பட்ட வண்டுகள் நிறைந்த பெரிய பொய்கையிலே புக்கு புகுந்து முகேர் என்ன கையார் குடைந்து, அதாவது கையினாலே ஒளி உண்டாகும்படி அந்த ஒளியை ஒளி குறிப்பைத்தான் முகேர் என்ற சொல்லாலே குறிப்பிடுகின்றார்கள். விரைவாக அந்த நீரை தட்டி இறைத்து அந்த நீரிலே மூழ்குவார்கள். கைகளால் விரைவாக நீரை தட்டி இறைத்து நீரிலே மூழ்குவார்கள் அல்லவா, அதைத்தான் முகேர் என்ன கையார் உடைந்து குடைந்து திரும்ப திரும்ப அந்த நீரை தட்டி விலக்கி மூழ்குகின்றார்கள். ஆகையினாலே திரும்ப திரும்ப செய்வதனாலே அடுக்க தொடராக குடைந்து குடைந்து என்று குறிப்பிட்டார்கள். முகேர் என்பது அந்த விரைவு பற்றி, விரைவாக மூழ்குவார்கள் புனலாடு மகளிர் கதுமெனக்குடைய என்று பூரணராட்சிப்படையிலே ஒரு அடி வருகின்றது. கதும் என்பது அந்த விரைவு, விரைவு குறிப்பினை குறிக்கின்றது. ஆக விரைவாக நீராட வேண்டும். அந்த மூழ்கும் பொழுது அந்த தொழில் விரைவாக செய்யணும் என்றால் அது நின்று கொண்டே இருக்கும்போது குளிர் ஏற்படும். சீக்கிரமா மூழ்கிவிட்டால் அதற்கப்புறம் குளிரினுடைய தாக்கம் அதிகமாக இருக்காது. ஆகையினாலே கையார் குடைந்து குடைந்து, ஆகா இந்த தண்ணீர் தான் எவ்வளவு குளிர்ச்சியா இருக்குது, இந்த காலை நேரத்துல இந்த சீதோஷ்ணத்துல இப்படி குளிக்கிறது எவ்வளவு ஜிலுஜிலுன்னு இருக்குது இல்லையா, அப்படியெல்லாம் நினைக்காமல் அப்படியெல்லாம் கருத்துக்களை ஒருவர் பகிர்ந்து கொள்ளாமல், அதுல பகிர்ந்து கொள்வதில் எந்த தவறும் இல்லை, சாதாரண விஷயம்தான். ஆனா அதை கூட செய்யாமல் அப்படி கையார் குடைந்து குடைந்து நீராடும் போது கூட என்ன செய்கின்றார்கள், உன் கடல் பாடி என்று, உன் கடல் பாடி உன் திருவடி சிறப்பையே பாடி நீராடுகின்றோம் ஏனென்றால் இந்த தண்ணீர் ஆகட்டும், இந்த தண்ணீர் விளங்குகின்ற நிலமாகட்டும், இந்த நிலத்திலே நீராடுவதற்கு எங்களுக்கு வாய்த்த இந்த உடலாகட்டும், எல்லாமே பெருமான் கருணையோடு படைத்துக் கொடுத்தவை. ஆகையினாலே இந்த உலகத்திலே எந்த அனுபவத்துக்குள் புகுந்தாலும் அப்பொழுது பெருமானுடைய திருவடியை மறவாமல் அதை பாடிக்கொண்டே அந்த அனுபவத்தில் புகுகின்றோம். ஆக இது நமக்கு கடைபிடித்தற்கு அரிதாக இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலையை பற்றி நாம் சிந்தித்து கேட்டு வந்து சிந்தித்து வந்தால் அது நமக்கு படிமுறையிலே வளர்ச்சியை தரும். அதற்காகத்தான் பாடி வைத்துள்ளார்கள். ஆகையினாலே அங்கே சொல்கின்றார்கள், ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் கான் என்று குறிப்பிடுகின்றார். வாழ்ந்தோம் என்பதுதான் கான் என்பது அசை சொல், அது முன்னிலைக்கு பயன்படுத்தப்படுகின்ற அசை என்று சொல்வார்கள். வழியடியோ அப்ப நமக்கு வியப்பா இருக்குது இல்லையா? இவர்கள் என்ன துயிலிருந்து வந்ததில இருந்து சிந்தனை சொல் செயல் எல்லாமே சிவமயமாகவே இருக்கின்றதே, இது எப்படி இவர்களுக்கு சாத்தியப்படுகிறது? நமக்கு வியப்பா இருக்கு. அப்போ அவர்களே தங்களை குறிப்பிடுகின்றார்கள், வழியடியோம் என்று குறிப்பிடுகின்றார்கள் இல்லையா. இந்த பிறவியிலே புதிதாக அவர்கள் சிவனடியார்களாக ஆனவர்கள் அல்ல, அவர்கள் வழி வழியாக சிவனடியார்களாக இருப்பவர்கள். வழி வழியாக என்றால் பரம்பரையாக தான் நம்ம நினைப்போம், பரம்பரையாகவும் சிவனடியார்கள் தான். இதற்கு முந்தி பல பிறவிகள் அடியாராக இருந்து வருபவர்கள் உன்னை மறந்து எந்த செயலையும் நாங்கள் செய்ததில்லை, உன்னுடைய உதவியின்றி எந்த செயலும் செய்ய முடியாது. இப்போ ஒவ்வொரு செயலும் அவனுடைய உதவியால் தான் நிகழ்கிறது. கண் எத்தனை பொருள்களை பார்த்தாலும், எத்தனை நூல்களை படித்து பல விஷயங்களை அறிந்து கொண்டாலும் அந்த கண்ணுக்கு எப்போதுமே உதவியாக இருப்பது கதிரவன் ஒளி. அதுபோல ஆன்மா எத்தனை விஷயங்களை அறிந்தாலும் அங்கு சிவஞானமானது அதற்கு உதவி செய்ய போக உதவி செய்ததனால்தான் அறிய முடிகின்றது. ஆகவே அந்த கருணையினை ஆன்மா எப்போதும் நினைத்து கொண்டு வர வேண்டும். அது முதிர்ந்த பக்குவ நிலையில் தான் கைகூடும். இவர்கள் வழிவழி அடியார்கள், ஆகவே இவர்களுக்கு அது சாத்தியமாகின்றது. அவர்களே குறிப்பிடுகின்றார்கள், வழியடியோ வாழ்ந்தோம் கான் என்று சொல்கின்றார். வாழ்ந்தோம் கான்னா அதான், அதனாலதான் முதல்ல குறிப்பிட்ட அவருடைய வாழ்க்கை முறையே சிவ சிந்தனையாக அமைந்திருக்கின்றது. அதாவது வழிபாட்டிற்கென்று ஒரு நேரம் ஒதுக்கி அந்த நேரத்திலே சிவ சிந்தனையை கடைபிடிப்பது அதுவே சிறப்பு. அந்த நேரத்திலும் பிற சிந்தனைகள் குறுக்கிடக்கூடும், அந்த நேரத்தில் பிற சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காமல் சிவ சிந்தனையிலே உறுதியாக நிற்பது அதுவே சிறப்பு. அப்படி செய்கின்ற வழிபாட்டினை நாள்தோறும் கொஞ்ச நேரம் ஒதுக்குறோம்னா அந்த கொஞ்ச நேரத்தை நாள்தோறும் ஒதுக்கி அதை நியமமா செய்தால் அதுவே பெருஞ்சிறப்பு தான். அப்படியெல்லாம் இவர்கள் ஏற்கனவே பழைய பிறவிகளில் செய்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த பிறவியில் அவர்களுக்கு எப்படி செய்ய முடிகின்றது என்றால், எதை செய்தாலும் அதை சிவ வழிபாடாகவே செய்ய முடிகின்றது. ஆகவே அதனால தான் எந்த செயல் செய்யும் போதும் அந்த சிவத்தையே நினைத்துக் கொண்டிருந்தோம் இங்க. அப்போ நாம வந்து ஒரு அஞ்செழுத்து ஜபம் அஞ்செழுத்து தியானம்னு உட்கார்ந்தோம்னா எந்த சிரமமும் நமக்கு இருக்காது. ஆகவே பல்வேறு சிந்தனைகளிலும் பல்வேறு செயல்பாடுகளிலும் கவனம் செலுத்தும் பொழுது வழிபாட்டிற்கென்று நாம் இருக்கக்கூடிய அந்த கொஞ்ச நேரத்தில் பிற சிந்தனைகள் அனைத்தும் வந்து நம்மை ஆதிக்கம் பண்ண வருகின்றன. ஆனால் தவிர்க்க முடியாத பிற சிந்தனைகள் பிற செயல்பாடுகளும் இருக்கலாம். அந்த அளவிற்கு நாம் வைத்துக் கொண்டு நாம் இருந்தோம் என்று சொன்னால் இந்த வழிபாடு செய்கின்ற நேரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்படி பல பிறவிகளில் சிறப்பாக நியமமாக வழிபாடு செய்து வந்தமையால் இப்பொழுது அவருடைய பக்குவ முதிர்ச்சி எப்படி இருக்கின்றது, அவர்கள் வாழ்க்கையே வழிபடுதல் என்று இருக்கின்றது. அதான் உன் கடல் பாடி வாழ்ந்தோம் கான், உன் கடல் பாடி வாழ்ந்தோம் கான், அதுதான் வாழ்க்கையே, அதுதான் வாழ்வது என்பது அதுதான். எம்பெருவான் திருவடியினை எப்போதும் போற்றிக் கொண்டிருப்பதுதான் வாழ்தல். திருவடியை மறந்து வாழ்கின்ற வாழ்க்கை எனக்கு வேண்டாம். அதுதான் இதே ஆசிரியர் திருவம்பாவை பாடிய ஆசிரியர் மணிவாசக பெருமான் வாழாப்பத்து என்றும் பாடியுள்ளார். அதிலே எவ்வாறு பாடியுள்ளார், வார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டா என்று சொல்கின்றார். அங்கு வாழ்தல் என்பது என்னவென்றால் அது குல இன்பங்களிலே மூழ்குதல், அது திருவடி சிந்தனையை மறக்க செய்துவிடும். மிக மேலானவர்களுக்கு இப்ப நாம வந்து இவங்க புல இன்பம் வழிபாடு ரெண்டையும் கலந்துதான் நாம கொண்டு போற அளவுக்கு தான் நம்முடைய பக்குவம் இருக்கின்றது. ஆனால் மிக மேலானவர்கள் புகவே வேண்டாம் புலன்களில் என்று சொல்வார்கள். அது மிக மேலான பக்குவ முதிர்ச்சி நிலை. அந்த மாதிரி திருவடி சிந்தனையை மறந்து புலன்களிலே மூழ்கி வாழ்கின்ற வாழ்க்கையை நான் வாழமாட்டேன், அதான் வார்கடல் உலகினில் வாழ்கிறேன் கண்டாய். அப்படிப்பட்ட வாழ்க்கை அது கடியப்பட வேண்டியது ஞானசம்பந்த பெருமான் சொல்கின்றான். இதெல்லாம் ஒரு பெரிய இலக்கு, ஒரு இலக்கினை தெரிந்து கொள்கிறோம் அவ்வளவுதான். அது இன்றைக்கு நாளைக்கு அடையக்கூடிய இலக்கு அல்ல. ஆனால் இதுதான் கொள்கை என்பதில் நாம முதல்ல ஒரு உடன்பாடு கொண்டோம் என்றால் படிப்படியாக இதனை நோக்கி நாம திருவருளாலும் குருவருளாலும் வழிபாட்டினை செய்ய செய்ய, ஏன்னா இவர்களே சொல்லிவிட்டார்கள், வழியடியார்களாக இருக்க போய் தான் இவ்வளவு தூரம் திருவடி பற்றை விடாமல் காக்க முடிகின்றது எந்த சந்தர்ப்பத்திலையும். ஆக என்னன்னா இது படிமுறையில் தான் வரும் சித்தாந்தத்திலே சொல்லிட்டாங்க. ஆகையினாலே ஞானசம்பந்த பெருமானோ அப்படி புலனின்பங்களிலே மூழ்கி அல்லது கவலைகளிலே மூழ்கி திருவடி சிந்தனையை மறத்தல் என்பது அது கடியப்பட வேண்டிய அப்படிப்பட்ட வாழ்க்கை கடியப்பட வேண்டியது. அது மேலும் மேலும் பிறவிக்குதான் அது வித்தாகும். அதான் கருவை கழித்திட்டு வாழ்க்கை கடிந்து என்று திருநீலகண்ட பதிகத்திலே குறிப்பிடுகின்றார். கருவை கழித்திட்டு என்று சொன்னால் மீண்டும் கருவில் போய் பிறப்பதற்கு ஏதுவாகிய அப்படிப்பட்ட வினைகளை எல்லாம் கழித்திட்டு அந்த மாதிரி வினைகளை எல்லாம் செய்யாமல் வாழ்க்கை கடிந்து அதாவது புலன் அனுபவத்திலே திளைக்கக்கூடிய வாழ்க்கையினை கடிந்து என்று அவர் வார்கடல் உலகில் வாழ்கிறேன் கண்டாய்னு சொன்னார் மணிவாசக பெருமான். ஞானசம்பந்த பெருமான் வாழ்க்கை கடிந்து என்று சொல்லியிருக்கின்றார். ஆனா வாழவும் செய்யணும். அப்படி வாழ்க்கை கடிந்து வாழ்கிறேன் கண்டாயினா திருவடியை மறந்து வாழக்கூடிய வாழ்க்கையை கடிந்து திருவடியை மறந்து நான் வாழ மாட்டேன் என்றுதான் அதுக்கு பொருள். திருவடி சிந்தனையோடு வாழ்ந்தால் அதுதான் நல்ல வண்ணம் வாழ்தல், அதான் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்று சொன்னார்கள். அப்படி நல்ல வண்ணம் இவர்கள் வாழ்கின்றார்கள். எனவே கடல் பாடி வாழ்ந்தோங்கான் வழியடியோம் உன் கடல் பாடி வாழ்ந்தோங்கான். இது ஒரு எடுத்துக்காட்டு. இப்ப நீராடுதல் ஒரு எடுத்துக்காட்டு. நோன்பு காலத்திலே நீராடுகின்றோம். இது போல எப்போ எப்போ என்னென்ன வேலையை செய்யணுமோ அந்த வேலையை செய்து கொண்டே உன் திருவடியை போற்றிக்கொண்டே நாங்கள் வாழ்ந்து வருகின்றோம் என்று சொல்கின்றார்கள். வாழ்ந்தோங்கான் ஆரலல் போல் செய்யா என்று அப்படி கூட்டிக் கொள்ள வேண்டும். பாடல்ல வாழ்ந்தோங்கான் ஆரலல் போல் தொடர்ச்சியா வரும். வாழ்ந்தோங்கான் என்பதிலே நிறுத்திக்கொண்டு அப்புறம் ஆரலல் போல் செய்யா ஐயான்னு சொன்னார்களே சுவாமியே, அந்த சுவாமி எப்படிப்பட்டவர்? நிறைந்த நெருப்பு போல சிவந்த நிறமுடையவர். அந்த சிவந்த திருமேனியிலே வெண் திருநீச்சினை அணிந்திருப்பவர். ஆகவே ஆரலல் போல் செய்யா வெண்ணீராடி என்று சொல்லியிருக்கின்றார். நெருப்பணைய திருமேனி வெண்ணீற்றானை என்பது திருப்புள்ளிருக்கு வேலூர் திருத்தாண்டகம். நெருப்பணைய திருமேனி வெண்ணீற்றானைன்னு சொன்னார். இந்த மாதிரி ஆரலல் போல் செய்யா வெண்ணீராடி என்று இங்கே குறிப்பிடுகின்றார். செய்யா வெண்ணீராடி செல்வா செல்வமே சிவபெருமானே என்று பிடித்த பத்திரிகை சொல்வார்களே அம்மையே அப்பா பாடல்ல. ஆகவே பொருட்செல்வமும் சிவபெருமானுக்குரியதுதான். ஏன்னா எல்லாம் முதல் காரண மாயையிலிருந்து தான் தோற்றுவிக்கப்படுது. முதல் காரண மாயையே அவர் வசம் இல்லையா, அவருடைய பரிக்கிரக சக்தி தான் மாயை என்ன. ஆகவே செல்வத்துக்கு அதிபதி குபேரன்னு சொன்னா அது அந்த அத்தகைய புண்ணியம் செய்த ஆன்மாவை அந்த அதிபதிங்கிற ஸ்தானத்துல இவர் தான் வைக்கின்றார். சுவாமி எந்த ஆன்மாவை குபேரனா வைக்கிறாரோ அவருக்கு குபேரனா இருக்க முடியும். அவர் வைக்காம

அப்போ அந்த அதிபதிகளா இருக்கிற ஆன்மா வாயிலாகவும் பெருமான் தான் அந்த செயல்களை செய்கின்றார், அவர்களை கொண்டு செய்விக்கின்றார். பிரம்மாவை கொண்டு படைத்தல் தொழிலையும் திருமாலை கொண்டு காத்தல் தொழிலையும் பெருமான் தான் செய்விக்கின்றார். அதனால எல்லாவற்றுக்கும் முழுமுதலாக எம்பெருமான் தான் இருக்கின்றார். ஆகவே இந்த பொருட்செல்வமும் அவருடையது தான், அருட்செல்வமும் அது அவர் ஒருவருக்கே உரியது. உயிர்களுடைய உயிர்களை அனாதியே பிணித்திருக்கக்கூடிய பாசத்திலிருந்து அந்த உயிர்களை விடுவிக்க வேண்டும் என்ற கருணையை யாரால செய்ய முடியும் இல்லையா? கஷ்டப்படுறவர்களுக்கு நிறைய வாரி வழங்கணுங்கிற கருணை யாருக்கு வரும்? பொருள் இருப்பவர்களுக்கு தான் அந்த கருணை வரும் இல்லையா? இல்லாதவர்கள் ஆகா நம்மகிட்ட பொருள் செல்வம் நிறைய இருந்ததுன்னா இவர்களுக்கு நல்லா செய்யலாமே அப்படிங்கிற எண்ணம் வேணா வரலாம் இல்லையா? கொடுக்கணும்னு நினைச்சு கொடுக்க முடியுதுன்னா அது இருப்பவர்கள்ட்ட தான் முடியும். அது மாதிரி அனாதியே பாசத்திலிருந்து நீங்கி இருப்பவனும் பிறரை பிணித்திருக்கும் பாசத்தை நீக்கும் வல்லமை உடையவனும் அப்படி இருப்பவன் யாரோ அவனாலதான் கருணையை செய்ய முடியும். அது பெருமான் ஒருவன் தான், அந்த அருட்செல்வம் உடையவன் அவன் தான். ஆகையினாலே அவன் பொருளாகிய செல்வம் உடையவனாக இருக்கிறான், அருளாகிய செல்வம் உடையவனாக இருக்கிறான். அருட்செல்வம் தான் அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம், அதுதான் மேலானது. ஆகவே செல்வா என்றால் திருவருளாகிய செல்வத்தை உடையவனே, அந்த திருவருள் தான் அம்மையாக திருமேனி கொண்டுள்ளது. ஆகவே அருளாகிய செல்வத்தை குறிப்பிட்ட வாதவுரடிகள் அடுத்து அந்த அருளினுடைய வடிவமாக இருக்கக்கூடிய அம்மையை குறிப்பிடுகின்றார். சிறுவருங்குள் மையார் தடங்கன் மடந்தை மணவாளா. அருட்செல்வம் இருக்கிறதே அது சுவாமிகிட்ட இருக்கிற பாங்கு எப்படிப்பட்டது என்று சொன்னால், அவருடைய தேவியாக திருவுருவம் கொண்டு அவருடைய ஒரு பாகத்திலே அந்த அருட்செல்வம் விளங்குகின்றது இல்லைங்களா? அதனால யார வழிபட்டாலும் சிவபெருமான் தான் அருள் செய்வார்னு ஏன் சொன்னாங்க சித்தியார்லன்னா, ஏன்னா அந்த அருளாகிய பண்பு அவர்கிட்ட தான் இருக்குது. அப்போ அருளாகிய பண்பு அவர்கிட்ட இருக்குதுங்கிறதுனாலதான் அங்க என்ன திருநாமத்தை குறிப்பிட்டார், மாதோரு பாகனார் தான் வருவர் என்று குறிப்பிட்டார். யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி அங்கே மாதோரு பாகனார் தான் வருவர். ஏன்னா அந்த மாது வந்து அருளின் வடிவம், அந்த மாதாகிய அம்மை அருளின் வடிவம். ஆகவே செல்வமே என்று அருளை குறிப்பிட்டவர். ஏன்னா உலக போகத்தை அனுபவிக்கணும்னா பொருட்செல்வம் வேணும், பொருட்செல்வத்தை செலவழித்து தான் உலக போகத்தை அனுபவமாக பெற முடியும் இல்லையா? அது மாதிரி அருட்செல்வத்தை பெற்றால்தான் சிவபோகம் விளையும், அருட்செல்வத்தை பெற்றால்தான் சிவபோகம் விளையும். ஆகையினாலே அருளையும் செல்வம் என்று சொல்வது. இந்த பொருட்செல்வம் ஒரு போகத்துக்கு காரணமாகுது இல்லையா, அருட்செல்வமும் சிவபோகத்துக்கு காரணமாகுது. ஆகையினாலே செல்வா என்று அங்கே அருட்செல்வம் உடையவன் என்று குறிப்பிட்ட அடிகள் அந்த அருட்செல்வம் விளங்கக்கூடிய பாங்கினை, அம்மையாக விளங்கக்கூடிய பாங்கினை அருமையாக எடுத்துரைக்கின்றார். சிறுவருங்குள் மையார் தடங்கன் மடந்தை மணவாளா. மடந்தை என்றால் பெண், சிறுமருங்குள், மருங்குள் என்பது இடை, சிறுமருங்குள் சிற்றிடை, மையார் தடங்கன் மைதீட்டிய நல்ல விசாலமான கண்கள், மையார் தடங்கன் மடந்தை மணவாளா. ஐயா ஐயா என்று திரும்பவும் இடம்பெறுகின்ற, ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டின், நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டின், நீ எங்களை ஆட்கொள்வதற்காக இயற்றக்கூடிய விளையாட்டு இருக்கின்றதே அந்த விளையாட்டு என்று எதை குறிப்பிடுகின்றார்கள் என்பது சிவஞான சித்தியார் என்ற ஞான சாத்திரத்தை மாதவ சிவஞான சுவாமிகளின் உரையோடு நாம படிக்கும் பொழுது நமக்கு புலனாகின்றது. அந்த உரையிலே இந்த பகுதி, இதற்கு அடுத்த திருப்பாடலே வரக்கூடிய பகுதி, ஏன்னா அதுலேயும் விளையாட்டுன்னு அங்க குறிப்பிடப்படுகின்றது. காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி என்று அடுத்த திருப்பாடல வருது. அதனால சிவஞான சித்தியார் உரையில சுவாமிகள் குறிப்பிடுகின்றார், முன்னவன் விளையாட்டென்று மொழிதலுமாம் என்று சொல்வார். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்று ஐந்தொழில்கள், இவை சிவபெருமானுக்கு விளையாட்டு என்று சொல்வார்கள். என்ன திருமுறைகளிலே சொல்லியிருக்கின்றார்கள், காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே சாத்திரங்களும் விளையாட்டு என்று சொல்கின்றன. விளையாட்டு என்றால் ஏதோ பொழுதுபோக்குவதற்காக செய்யப்படுகின்ற ஒரு செயல் என்பது அர்த்தம் அல்ல. பின்னர் ஏன் விளையாட்டு என்று சொன்னார்கள் என்று சொன்னால், இவை பெருந்தொழில்கள். உலகத்தில சில செயல்களை செய்தாலே அவை சாதனைகளாக போற்றப்படுகின்றன. இந்த என்ன அது மாதிரி அதுக்கு முன்னாடி யாரும் செஞ்சதில்லை, அதனால அந்த செயல் பெரிய சாதனையா சொல்லப்படுகின்றது. மற்றவர்கள் செய்யாத அளவுக்கு ஒரு செயலை எந்த துறையாகவும் இருக்கலாம், ஒரு துறையிலே புகுந்து அதிலே நன்றாக பயிற்சி பெற்று அதற்கு முன்னர் யாரும் செய்யாத அளவுக்கு ஒரு செயலை செய்தால் அது சாதனையாக போற்றப்படுகின்றது. ஒரு குறிப்பிட்ட அந்த ஒரு துறையில தான் அவர் செய்திருப்பார். அப்படி இருக்கும் பொழுது மொத்த உலகத்தையே படைத்தல், படைத்தல் அது ஒன்றே பெரிய சாதனை, அதோடு நிறுத்தி கொள்ளாமல் படைத்த உலகத்தை இயக்குதல், நடத்துதல். ஏன்னா அவன் இயக்காம எந்த உயிரும் இயங்க முடியாது, அப்படிலாம் இருக்கு நிலைமை. படைத்து கொடுத்தனா நீங்க பார்த்து போயிடலாம் உயிர்கள்லாம்னா முடியாது. உயிர்க்குயிரா இருந்து அவற்றை உலகத்துல வாழ வைக்கணும். சரி, அதுக்கப்புறம் உயிர்கள் இழைப்பாறும் பொருட்டு ஒடுக்கணும். வினைப்போகங்களை ஊட்டும் பொழுது, அதாவது அந்த உலகத்தை நடத்துதல் தான் வினைப்போகங்களை ஊட்டுதல்னா, உலகத்தை நடத்தும் போது தான் புலப்படாமல் விறகில் தீ போலவும் பாலில் படு நெய் போலவும் மறைந்திருந்து இந்த உயிர்களை செலுத்துகின்றான். அப்ப அது மறைத்தல் தொழிலாகின்றது. அப்புறம் பக்குவம் வந்த பிறகு வினைப்போகங்களை நுகர்ந்து பக்குவம்

0: பெற்ற ஆன்மாவுக்கு குருவாக எழுந்தருளி வந்து ஞான தீக்கைகள் புரிந்து அந்த உயிர்களுக்கு வீடு பேர் வழங்குகின்றான் செய்கின்றான். இந்த ஐந்து தொழில்களில் ஒவ்வொரு தொழிலுமே பெருந்தொழில், ஒவ்வொரு தொழிலுமே வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அளவுக்கு பெரிய பெரிய சாதனை. ஒவ்வொரு தொழிலுமே இந்த ஐந்து தொழில்களையும் ஒருவனே செய்கின்றான். எவ்வளவு பெரிய சாதனை இது! அதுல என்னன்னா, இவ்வளவு பெரிய சாதனைய மிக எளிதாக செய்து விடுகின்றான். ஒரு குறிப்பிட்ட துறையில் சாதனை புரிபவர்களே, அவர்கள் எவ்வளவு மிக முயன்று இவ்வளவு பாடுபட்டு அவர்களுக்கு விருப்பமான பல விஷயங்களை எல்லாம் விட்டுவிட்டு ஒதுக்கி வைத்துவிட்டு மிக முயன்று மிக உழைத்து அந்த சாதனையை செய்கின்றார். ஆனால் பெருமான் இந்த ஐந்து பெருந்தொழில்களையும் தன்னுடைய நினைப்பினாலேயே செய்து விடுகின்றார், சங்கல்பத்தினாலே செய்து விடுகின்றார். கருவிகரணங்களே அவர் துணை கொள்ளவில்லை. இவ்வளவு பெருந்தொழில்களை செய்பவருக்கு எந்த ஒரு இழைப்போ அவருடைய நிலையிலே எந்த ஒரு மாற்றமோ விகாரமோ ஏற்படவில்லை. மிக எளிதாக செய்து விடுகின்றார். எளிதாக செய்தல் பற்றி அதை விளையாட்டு என்றார். நம்ம பேசும்போது சொல்லுவோம், என்ன ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவோம், சிலர் அதை சரியா லட்சியம் பண்ணாம ஒரு மாதிரி ஆச்சரியமா பேசுறாங்கன்னா, எதனா விளையாட்டா, விளையாடுறீங்களா நீங்க அப்படின்ட்டுருவோம். என்ன விளையாட்டு விஷயமா, என்ன இந்த செயல் செய்யறதுக்கு இவ்வளவு செலவாகுமா, அடுத்த இந்த செயல் செய்யறதுக்கு இத்தனை பேர் வேணுமா அப்படின்னு ஏதாவது கேட்டா, பின்ன என்ன விளையாட்டா இது அப்படிப்போம். ஏன்னா ஏன் விளையாட்டான்னு கேட்கிறோம், அவ்வளவு எளிதாக செய்யக்கூடிய வேலை இல்லாது. ஆகையினாலே அது விளையாட்டு. எளிதாக ஐந்தொழில்களையும் எளிதாக செய்வதனாலே, அதனாலதான் பழைய உரைகள் எல்லாம் எடுத்துக்காட்டு சொல்வார், மிகப்பெரிய ஒரு பழுவை ஒருவன் எளிதாக தூக்கிவிட்டான் என்று சொன்னால் அதெல்லாம் தூக்குவது உனக்கு விளையாட்டு, அதை தூக்கி சுமப்பது உனக்கு விளையாட்டுயா, நாம தான் பாடுபட்டு தூக்கணும், அவன் எளிதா தூக்கிடுவான், அவனுக்கு அதெல்லாம் விளையாட்டு. அது மாதிரி மிக எளிதாக செய்கின்றான். அது மாதிரி அடியார்களோடும் அவர் பல விளையாட்டுகளை மேற்கொள்வார். அப்படி பாண்டிய நாட்டிலே மதுரையிலே அவர் 64 திருவிளையாடல்களை மேற்கொண்டதை திருவிளையாடல் புராணத்திலே நீங்கள் பார்த்து வருகின்றீர்கள். அந்த தனி வகுப்பாக உங்களுக்கு நடக்க ரொம்ப சிறப்பு. அது மாதிரி பெரிய புராணத்திலேயும் நாயன்மார்களிடத்திலே எத்தனை அருள் விளையாடல்களை மேற்கொள்கின்றார். திருநீலகண்ட நாயனாரிடத்திலே, அமர்நீதி நாயனாரிடத்திலே போன்ற எத்தனையோ நாயன்மார்களிடத்திலே பல விளையாட்டுகளை மேற்கொள்கின்றார். திருவிளையாடலும் ஒரு புறம், இந்த ஐந்தொழில்களையும் அவர் எளிதாக செய்து விடுகின்றார். ஆகவே எளிதாக செய்வது பற்றி விளையாட்டு நாங்க, மற்றபடி அது பயனில்லாத செயல் என்பது அல்ல. என்ன பயன், அப்படி என்ன பெரிய பயன் அதில் விடுகின்றது என்றால், அதையும் இங்க சேர்த்து சொல்றாங்க. அடுத்த பாடல்ல கூட காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி என்று சுருக்கமாக உள்ளது. இந்த முந்தைய பாடலிலே அந்த விளையாட்டின் பயனும் அருமையாக சொல்லப்பட்டுள்ளது. பாருங்க என்ன, ஐயாணி ஆட்கொண்டருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோ, எம்பெருமான் நிகழ்த்துகின்ற அந்த ஐந்தொழில் விளையாட்டினாலே ஆன்மாக்கள் எல்லாம் உய்யக்கூடிய பக்குவத்தை அடைந்து உய்ந்து விடுகின்றார்கள். உய்தல் என்றால் என்ன என்று சொன்னால், பிழைத்தல். பிழைத்தல்னா அப்ப நாம என்ன ஒரு சிக்கல்லையா மாட்டிக்கிட்டு இருக்கிறோம், பிழைத்தல்னு சொல்றீங்களே அப்படின்னா, எனக்கு அந்த என்ன சிக்கல்ல இருக்கிறேங்கிறதே எனக்கு என்ன புரியலன்னு அர்த்தம். அப்படி சொன்னோம்னா இல்லையா, புரியலதான் அந்த பக்குவத்துக்கு இன்னும் எவ்வளவோ போக வேண்டியது இருக்கு. அதான் உண்மை. பெரியோர்கள் வாக்குகளை எல்லாம் பார்க்கும் போதுதான் அது நினைவுக்கு வருது. என்ன அப்படின்னா, அந்த பிறப்பும் இறப்பும் கரை காண முடியாத கடல் கடல் போல, அது பிறப்பும் இறப்பும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன. இப்படியே போய் கொண்டிருந்தால் என்ன முடிவு என்று நாம சிந்திக்கின்றோம். இந்த நூல்களை பற்றி அந்த நூல்களை சிந்திக்கும் போதும், அப்படி நூல்களை சிந்திக்கின்ற அடியார்களை சந்திக்கும் போதும், அந்த மாதிரி சமயத்துல மட்டும்தான் அந்த சிந்தனை ஏற்படுகின்றது. அதாவது மற்ற நேரங்கள்ல வாழ்க்கை ஏதோ ரொம்ப சாஸ்வதமானது போலத்தான் தோன்றுகின்றது இல்லையா. ஆகையினாலே அதனாலதான் அடியார் தொடர்பு எப்போதும் இருக்க வேண்டும், நம்முடைய ஞான நூல்களின் தொடர்பு நமக்கு எப்போதும் இருக்க வேண்டும் என்று பெரியவர்கள் எல்லாம் நமக்கு வழிகாட்டுகின்றார். ஏன்னா பிறப்பு இறப்பு என்கின்ற ஒரு பெரிய சங்கிலி தொடரிலே நாம் மாட்டிருக்கின்றோம். இதிலிருந்து நாம் விடுபட வேண்டும், உய்ய வேண்டும். அது அவனுடைய திருவடியை வழிபட்டு அந்த வழிபாட்டை செம்மையாக செய்தாலே போதும். பல வழிகள்ல நாம போய் முயல வேண்டாம், ஏதாவது ஒரு வழியில முயன்றாலே போதும், நமக்கு அந்த பிறப்பு இறப்புங்கிற அந்த சுழற்சியிலிருந்து நாம் விடுபடலாம், உய்யலாம். உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம். உய்யும் வகை ஒவ்வொருவருக்கும் உய்யும் வழி ஒவ்வொரு மாதிரி வச்சிருக்கிறார். நாயன்மார்களை பார்க்கும் பொழுது ஒவ்வொருவரும் எப்படி எப்படி எல்லாம் உய்ந்தார்கள்னு பார்க்கின்றோம். அந்த உய்ந்து அவர்கள் உய்கின்ற விதங்கள் வேறு வேறாக இருந்தாலும் அவர்கள் பெறுகின்ற பெயர்கள் ஒன்றுதான். சிவப்பேறு என்ற ஒரே பேச்சினையே அவர்கள் பெறுகின்றார்கள். பெறக்கூடிய விதம் வேணா, எந்த மாதிரி வழிபாடு செய்து எந்த மாதிரி அவர்கள் ஒரு முடிவை சந்தித்து உய்ந்தார்கள் என்பது வேணா நாயன்மார் வித்தியாசமா இருக்கலாம். அதான் உய்யும் வகை என்றார்கள். அதைத்தான் ஆட்பாளவர்க்கு அருளும் வண்ணமும் ஆதி மாண்பும் கேட்பான் புகில் அளவில்லை கிளக்க வேண்டா என்று திருப்பாசுரத்திலே அருள் செய்தார். ஆட்கொள்ளும் விதம் வேறு வேறாக இருப்பதனாலே, ஏன்னா ஆன்மாக்களின் பக்குவம் வேறு வேறாக இருப்பதனாலே அந்தந்த ஆன்மாக்களுக்கு ஏற்ப அந்த ஆன்மாக்களை சிவநெறி இதை வளர்த்து அவ்வளவு பல வகையான வழிபாடுகளுக்கும் சிவநெறி இடம் தந்திருக்கிறது. மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள் என்று வாழ்ந்தார்கள். நாகேஸ்வர பூசையே அதுவே லட்சியம்னு வாழ்ந்தார்கள். சிலர் திருக்கோயில் திருத்தொண்டே லட்சியமாக வாழ்ந்தார்கள். அடியார்களுக்கென்று ஒரு பணி, ஓடு செய்து கொடுத்தல், துணி நெய்து கொடுத்தல் என்று இப்படி அடியார்களுக்குன்னு ஒரு பணியின் வச்சே வாழ்ந்து வந்தார்கள். இப்படி பாருங்க, வழிபாட்டு நெறியில இத்தனை வகை இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஒவ்வொரு நெறி வந்து மிக நன்றாக அந்த நெறி அந்த ஆன்மாக்களை கவர்ந்து விடுகின்றது. ஒவ்வொருத்தரையும் அந்த ஒவ்வொரு வகையில கவர்றார் பெருமா. அப்படி பிறவியை கடக்க செய்து இந்த பிறவி பெருங்கடலிலிருந்து காப்பாற்றுகின்றார். அதான் உய்யும் வகையெல்லாம் உயிர்ந்து ஒளிந்தோம், உய்யும் வகையெல்லாம் உயிர்ந்தோம் என்று சொன்னாலே போதுமல்லவா. உய்யும் வகையெல்லாம் உயிர்ந்து ஒளிந்தோம், உயிர்ந்து ஒளிந்தோம் என்று சொன்னதற்கு என்ன பொருள் என்று நாம பார்க்கணும். ஏன்னா சில சொல்லாட்சிகளை நாம புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா. இந்த காலத்துல ஒளிந்தோம் என்று பேசுகின்ற இந்த பொருள் வேறு. இலக்கிய வழக்கிலே உயிர்ந்தொழிந்தோம் என்று சொன்னால் இலக்கிய வழக்கிலே என்ன பொருள்? அதாவது உயிர்ந்து விட்டோம் என்பதை உறுதிபட கூறுதல், சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நாங்கள் உய்யும் வகைகளிலெல்லாம் உயிர்ந்து விட்டோம் என்று ஐயம் திரிவின்றி உறுதிபட உரைத்தல், இதுதான் அங்கு ஒளிந்தோம் என்று ஒரு சொல்ல சேர்த்திருப்பதனுடைய ஒரு கருத்து அதுதான். ஆகவே ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உயிர்ந்தொழிந்தோம். அந்த விளையாட்டு என்னது? ஆட்கொண்டருளும் விளையாட்டு. ஆள்னாலே என்னென்ன? ஆள்னாலே அடிமைன் என்று பொருள். ஆளாதல் என்றால் பெருமானுக்கு அடியாராதல் என்றுதான் பொருள். ஆழ்தானாம் ஓது அஞ்சு எழுத்து என்பார் மெய்கண்டார். அஞ்செழுத்தை ஓத ஓத பெருமானுக்கு அடியாராகலாம். ஆகையினாலே ஆட்கொண்டருன்னு விளையாட்டு. ஐந்தொழிவுகளை செய்வது எதற்காக? நம்மளை படிப்படியாக பக்குவப்படுத்தி மெய் அடியார்களாக அவன் ஆக்கி வருகின்றான். அதுக்காகத்தான் ஐந்தொழிலே ஏற்றுகின்றான். ஆகவே நம்மை ஆளாக கொண்டு அருள்வதற்காக செய்யப்படுகிறது அந்த ஐந்தொழில்கள். அதனாலதான் ஆட்கொண்டருளும் விளையாட்டு என்று அந்த ஐந்தொழில்களை குறிப்பிட்டான். ஆட்கொண்டருளும் இந்த விளையாட்டில் உய்வார்கள் உய்ய வேண்டியவர்களாகி நாங்கள் எல்லாம் உய்யும் வகையில் ஒவ்வொருவர் ஒவ்வொரு வகையிலே சென்று உயிர்ந்து ஒளிந்தோம், உயிர்ந்து விட்டோம். எய்யாமல் காப்பாய், எய்யாமல் காப்பாய், நாங்கள் இழைப்படைந்து விடாமல் எங்களை காத்தருள வேண்டும். என்ன அப்படின்னா, உயிர்ந்து ஒளிந்தோம்னு சொல்லியாச்சு, அப்புறம் ஏன் இழைக்கணும் என்று சொன்னால், அந்த மலச்சார்பிலிருந்து விடுபட்டாலும் உடல் இன்னும் இருப்பதனாலே ஏன் மலவாதனை அவ்வப்போது சிறிது ஏற்படக்கூடும். அது அவர்களுக்கு ஒரு வருத்தத்தை தரும். மெய்யடியார்களுக்கு அந்த மலவாதனை ஒரு வருத்தத்தை தரும். அந்த மலவாதனையினாலே நாங்கள் வருந்தாமல் எங்களை காத்தருட வேண்டும். எய்யாமல் காப்பாய் எமை ஏலோர் என்பாவா, எமை எய்யாமல் காப்பாய் ஏல் ஓர் என்பவை அசை. ஆகையினாலே இந்த அருமையான திருப்பாடலே இப்படி பல அற்புதமான செய்திகளை வைத்துள்ளார்கள்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

வருந்தவை என தொடங்கும் பதிகம். இதனை அருளியவர் திருஞான சம்பந்தர். பண் சாதாரி, தலம் திருநெல்வேலி. இறைவனுக்கு திரு அமுது ஆக்குவதற்கு உலரப் போட்டிருந்த நெல் மழையில் நனையாதவார் இறைவன் வேலியிட்டு காப்பாற்றியமையால் இத்தலத்து இறைவனுக்கு நெல்வேலிநாதர் என பெயர். அகத்திய முனிவருக்கு ஈசன் திருமணக்கோலம் காட்டிய தலம். நடராஜரின் ஐந்து சபைகளுள் இது தாமிர சபை. இப்பதிகம் ஈசனின் திருநாமத்தை சிந்திக்க வைக்கிறது. இத்திருநாமமே மருந்தாக இருந்து பிணியை தீர்க்கிறது. மந்திரமாக விளங்கி அச்சத்தை போக்குகிறது. மறுமையின்கண் நற்கதியை கொடுக்கிறது. ஆகவே கேட்டும் பாடியும் பயன்பெறுங்கள்.

ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம் அண்ட் இட் இஸ் ஆல் செட் டு சஸ்டெயின் த சேம் வித் லாட் மோர் நியூ ஃபீச்சர்ஸ் இன் த ஃபோர்த் கமிங் இயர்ஸ் ஆஸ் வெல். ஆடிங் டு தட், like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய. ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சிவகீர்த்தனைகள். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது இரக்கம் வராமல். பாடியிருப்பவர் திரு அரவிந்த் ராஜகோபாலன். வணக்கம். ஓம் சிவாய நம.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.

0: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய 36வது திருப்பதிகம், திருப்பாண்டிப்பதிகம், திருப்பெருந்துறையில் அருளிய இப்பதிகம் சிவானந்த விளைவு என்கிற தலைப்பில் அடிகள் பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய இப்பதிகம் அட்டானார் ராகத்தில் விண்ணப்பம் செய்யப்படுகிறது.

0: பாரவர் சேவடி சிக்கன சேர்மின்களே ஏ திருச்சிற்றம்பர்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: Om Namah Shivaya. Shaivam.org இல் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை பயிற்சி. வழங்குபவர் சிவத்திரு குடந்தை லக்ஷ்மணன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய.

அருள்மிகு கற்பகாம்பாள் உடனாய கபாலீஸ்வரர் திருக்கோயில் பன்னிரு திருமுறை விழா எட்டாம் நாளில் மணிவாசக பெருந்தகை அருளி செய்த எட்டாம் திருமுறை பாடல்களை திருமுறை இன்னிசை அரங்கு வழங்க வருகை தந்திருக்கும் பன்னிசை மணி மதுரை உயர்திருவாளர் முத்துக்குமரன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை வழங்க வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை திருக்கோயில் சார்பாகவும் விழா ஏற்பாட்டுக் குழுவினர் சார்பாகவும் அடியார் பெருமக்களாக உங்களுடைய சார்பாகவும் வருக வருக என வரவேற்கின்றோம். அவர்களுக்கு உறுதுணையாக டாக்டர் பத்ரி நாராயணன் அவர்கள் வயலின், உயர்திருவாளர் முழவுநாதச்சுடர் திருவண்ணாமலை சிவக்குமார் அவர்கள் மிருதங்கம், உயர்திருவாளர் ஏ எஸ் கிருஷ்ணன் அவர்கள் முகர்சிங். வருகை தந்து திருமுறை இன்னிசை வழங்க வருகை தந்திருக்கும் ஐயா அவர்களையும் அவர்களிடம் குழுவினர்களையும் மீண்டும் ஒருமுறை உங்களுடைய அனுமதியோடு வருக வருக என்ற வரவேற்பை சொல்லி நிகழ்ச்சியை நன்முறை நடத்தி தருமாறு கேட்டுக்கொண்டமைகிறோம். இன்னும் ஒரு சில மணித்துளிகளிலே நிகழ்ச்சி மேடையில்.

போற்றி. அருள்மிகு கற்பகாம்பாள் உடனாய கபாலீஸ்வரர் திருக்கோயில் பன்னிரு திருமுறை விழாவின் ஏழாம் நாள் தொடங்க இருக்கும் நிகழ்ச்சி பன்னிசை பேரறிஞர் கலைமாமணி திருமுறை கலாநிதி திருத்தணி என் சுவாமிநாதன் ஐயா அவர்கள் திருமுறை இசை அரங்கத்தை நிகழ்த்த வருகை தந்திருக்கிறார்கள். வருகை தந்திருக்கும் ஐயா அவர்களை திருக்கோயில் சார்பாகவும் அடியார் பெருமக்களாகி உங்களுடைய சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறோம். அவர்களுக்கு உறுதுணையாக உயர்திருவாளர் டாக்டர் பத்ரி நாராயணன் அவர்கள் வயலின், முழவுநாதச்சுடர் திருவண்ணாமலை சிவக்குமார் அவர்கள் மிருதங்கம், உயர்திருவாளர் கலைமாமணி ஏ எஸ் கிருஷ்ணன் அவர்கள் முகர்சிங், கலந்து பாடுபவர் ஐயா அவர்களின் மாணவர் சி சிவக்குமார். நிகழ்ச்சி இதோ தொடங்குகிறது.

ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு காலத்தி புராணம். தலைப்பு கடவுள் வாழ்த்து. வழங்குபவர் திரு குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

செழுவிய வடமொழி தென்மொழி படமொழி ஊரும் வாக்கதை முழுதும் கக்குமாறு குளவியன் திங்களும் கோட்டு மத தழகிரி புகழ்முக தடக்கை வேடவே உலகலாம் பெற்ற உத்தமி கண்டு ஒரு பெரும் பூத்தினர் பயனை உலகலாமருந்த உலகிராடவளின் உலகலாம் பெற்ற உத்தமி கண்டு ஒரு பெரும் பூத்தினர் பயனை உலகலாம் அருந்த உதவிராடவளின் ஒரு பெரும் கருணையை நமக்கு பரமுழுதருளும் பதஞ்சலி முனிவன் பண்புடையே ஆசிரபாதம் குலமெலா விளங்க அருளிய திறத்தை கூறினால் முடியுமோ முடிய குலமெலா விளங்க அருளிய திறத்தை கூறினால் முடியுமோ செய்வத்தின் மேற்சமயம் வேறில்லை அறி

Mm-hmm.

அருள் வாழ் பொழில் வாழ்

0: சொல்லவ பார்வதி திருவடி வாழ்கட ஐயா அகிலாண்டேஸ்வரி சம்புகேசருடைய குருகரணையினாலே இன்று திருக்காடத்தி புராணத்திலே ஞானப்பூர ஞானப்பூங்கொலையம்மை தோத்தர முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய என்னது பரமேஸ்வரன் உலகம் உயிர்கள் உண்டாவதற்கும் அந்த உயிர்களுக்கு போகங்களை கொடுப்பதற்காகவும் அந்த உயிர்களை போகத்திலேயே ஈடுபடுத்தவும் அப்புறம் போகத்தை நீக்கி மோட்சத்திலே சேர்ப்பதற்கும் அவன் இரண்டு வகையாக இருந்து அனுபவங்கள் ஒன்று சிவன் இன்னொன்று சிவன் சத்தியமாக இருந்து உலக உயிர்கள் எல்லாவற்றையும் உண்டு கொள்ளுதலும் அந்த உண்டு கொள்ளப்பட்ட உலகங்களிலே உயிர்களை வாழ வைத்தல் உலகியலிலே வாழ வைத்தல் அதற்கு மேலே புண்ணியம் பண்ணிய உயிர்களை தேவலோகத்திலே வாழ வைத்தல் அதன் பிறகு புண்ணியங்களையும் பாவத்தை நீத்து சிவபுண்ணியத்தை அதிகமாக செய்த உயிர்களை சிவலோகத்திலே வாழ இப்படி இந்த காரியங்களுக்கு சிவபெருமான் தன்னுடைய சத்தியாகி உமாதேவியை துணையாக வைத்து அந்த காரியத்தை செய்தார். அவனுடைய துணை இல்லையானால் அவனால செய்ய முடியாது, அவன் துணை இல்லைன்னா இவனாலையும் செய்ய முடியும். இரண்டு பேரும் சேர்ந்துதான் இந்த காரியங்களை செய்கிறார். அந்த தன்மை நம்முடைய சைவத்துலதான் சிவமும் சத்தியம் அறிவும் ஆற்றல். அப்படி அறிவும் ஆற்றலுமாயிருக்கிற சிவமும் செய்யும் உலகத்திலே வாழ்கின்ற உயிர்கள் அத்துணைக்கும் தாயும் தந்தையுமாக இருக்கிறார்கள். தாயும் தந்தையுமாக இருந்தா உள்ளக மேல தாய் தந்தைக்கு அழகு இல்லாத பிரியம் இருக்கும். உள்ளவர்களுக்கு பிரியம் இல்லாம இருக்கலாம், பிள்ளைகளுக்கு புரியம் இல்லாமலும் இருக்கிறது. தாயிருந்தைக்கே உள்ளவர்கள் புரியும், அப்பனும் தான் புரியதான் இருக்குது. அப்பா அம்மாவுக்கு உள்ள மேல புரிய இருக்கும், பிள்ளைகளுக்கு அப்பா அம்மாவில புரிய இருக்கிறது கட்டாயம் இல்லை. இருக்கலாம் இல்லாம இருக்கலாம், அவங்க இருந்தே ஆகும். யாரு அப்பா அம்மா இருந்தே ஆகும். அது தாய்மாரா சொன்னார், பொல்லாத கேயனில் தாய்தள்ள நீளமோ புகலிடம் புரிதும் உண்டோ பொய் வார்த்தை சொல்லிலோ திருவரு கயலமாய் உண்மையன்ன ஆவனந்தோ என்றார் தாய்மாரா. பொல்லாத பிள்ளையா இருந்தாலும் நல்ல பிள்ளையா இருந்தாலும் அந்த பிள்ளை செய்ய வேண்டிய கடவுள் என்ன சொல்லுவான்னா, நம்ம கடமையை செஞ்சுட்டோம்னா அவன் புரிய படிச்சுட்டு போறான், நம்ம கடமையை செஞ்சுட்டோம்னா அப்படின்னு எத்தனையோ தாய் இருந்த தினம் சொல்றா. அதனாலே உள்ளவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அவர்கள் செய்கிறார்கள். உள்ளவர்கள் அவர்கள் மேலே பாசத்தை வைப்பது எங்கேயோ சில இருக்கு, சில உள்ளவர்களுக்கு இருக்கு, பலவர்கள் இருக்கார். அதே போலத்தான் சிவபெருமான் மேலே பத்தி பண்ணுகின்ற பிள்ளைகள் கொஞ்சமாக இருக்கும், சிவபெருமான் மேலே பத்தி பண்ணாத பிள்ளைகள் ரொம்ப இருக்கும். அவன் பத்தி பண்ணினாலும் சரி பண்ணலைனாலும் சரி அவன் செய்யற கடமையை செஞ்சு கொடுத்தாரு. அந்தந்த உயிர்களுக்கு என்னென்ன வேணும், அந்தந்த பயன்களை அந்தந்த காலங்களிலே அந்தந்த உயிரை செய்த விலைக்கு தக்கவாறு கொடுக்குறாங்க. விலைக்கு தக்கவாறு ஒருத்தர் கூட கொடுக்குறான், ஒருத்தர் குறைச்சலா கொடுக்குறான், ஒருத்தர் தர்தரமா வச்சிருக்கிறான், ஒருத்தர் செல்வத்தோட வச்சிருக்கிறான், ஒருத்தர் அறிவோட வச்சிருக்கிறான், அறிவு இல்லாம வச்சிருக்கான். இப்படி எல்லாமே அந்தந்த வினைகள் அந்த உயிர்கள் செய்த விலைக்கு தக்கவாறு அவன் மேல எந்த குறையும் இருக்கான், அவன் மேல எந்த குறையும் வச்சுக்கணும், பாரபட்சமே கிடையாது. வேண்டுதல் வேண்டாமை இலாரணி சேர்ந்தாருக்கு யாண்டு இருமையில என்பது திருக்குறள். அதனால அப்படி அந்த உயிர்களுக்கு செய்கின்ற இம்மை அம்மை எல்லா வகையான நல்லுகளுக்கும் அம்மைதான் காரணமாக இருக்கிறார். இம்மை அம்மை ஆகிய எல்லா நலன்களுக்கும் அம்மைதான் காரணமாக இருக்கிறார். அம்மை எனக்கு அருளியவாறு ஆறு உருவான செய்தோட முடிச்சாரு திருவாதிரத்தை கடைசியா அம்மை எனக்கு அருளியவாறு. அதனாலே அந்த சக்தியே சிவருவான் தன்னுடைய பஞ்சபுத்தியங்களுக்கும் அவளை ஈடுபடுத்துகிறான். படைத்தல் காத்தல் அடித்தல் மறைத்தல் அறுவல் ஆகிய பஞ்சபுத்தியத்துக்கும் அவளுடைய அந்த அஞ்சு வேலைக்கும் அஞ்சு வேஷம் போடுறான். அஞ்சு வேலைக்கும் அஞ்சு வேஷம் போடுறான். அவன் என்னென்ன நினைக்கிறானோ அதுக்கு முந்தி அந்த வேஷத்தை அவன் போட்டுக்கிறான். அதாவது ஒரு நல்ல ஜோடி, அந்த ஜோடி மாதிரி உலகத்திலேயே கிடையாது. இந்த எந்த வேலையுமே அவங்க இதுவே கிடையாது, இது மறுப்பே கிடையாது. நான் வரமாட்டேன், நான் அந்த மாதிரி நடிக்க மாட்டேன் அப்படின்னு அது வேலையே அந்த வேலையே கிடையாது. அவன் என்ன வேஷம் போறானோ அந்த வேஷத்தை உடனே அவன் போடும். பொண்ணா வேஷம் போடணுமா, இவன் மாப்பிள்ளை, இந்த மாப்பிள்ளைய வேஷம் போட்டு அவன் பொண்ணா வேஷம் போட்டுக்குவா, இல்ல வேடனா வேஷம் போட்டு அவன் வேடிக்கையா வேஷம் போட்டுக்குவா, இவ புலையனா வேஷம் போட்டு அவன் புலையனா வேஷம் குறைச்சியா வேஷம் போட்டுக்குவான். உடனே நூல்கள் அவர் எல்லாம் இல்ல பாருங்க. அதனாலே அந்த ஞானப்பூங்கதைக்கு தோத்தரம் பண்ணுகிறார். ஞானப்பூங்கதைங்கிறது வடமொழியில குப்ப ஈசின் குப்ப ஈச்சி கீச்சி என்றால் கூந்தல் குப்பத்தை அறிந்து அவருடைய கூந்தலிலே எப்போதும் மலர் இருந்து கொண்டே இருக்கும். பரவி நீ வழிபட்டேற்றம் பரஞ்சுட திருக்காலத்தி இரவி நீர் குழகு மற்றும் எனது மக்கே என்ன நக்கீரத்தை கேட்கும் போது நீ வந்து வழிபடுகின்ற காலத்திய ஞானப்பூர் போதையுடைய கூடுதலுக்கும் அப்படித்தான் செயற்கை நடந்தாலும் இயற்கை நடந்த இல்லையோ இல்ல அவளுக்கும் அப்படி இருந்தார். அவளுக்கும் அப்படித்தான் அதனாலே அப்படி சுரும்போரல் கரிமலற்பூர் குழல் போற்றி உத்தரிய துரித்தோல் போற்றி கருவுருவச்சலை போற்றி கவுனியிற்கு பால் சுரந்த கலதம் போற்றி இரும்பு மனம் உழைத்தனை எடுத்தாண்ட அங்கையிற்கு நெம்பிராட்சி அருங்குண்மட வகை போற்றி ஆரண நோபுரஞ்சலம் வடிகள் போற்றி என்பது திருவிளையாட பாடம். இதுல எப்படி இந்த தோற்றம் பண்றார் என்றால், அழகிலா தோற்றம் நீராய் அகற்றி போக வர அலைந்து இஞ்ஞான். இதுல அந்த பசு இலக்கணத்தை சொல்றார். பசு இலக்கணத்தில் எப்படி சொல்றாருன்னா, அழகிலா தோற்றம் ஈராய் அவற்றில் போக வர அடைந்து இஞ்ஞான். உயிர்கள் எவ்வளவு பதப்பு எடுத்திருக்கிறது என்றால் அளவில்லாது. அதான் நேரடி பதில் என்னன்னா, அதான் எல்லா பிறப்பும் பரவுகளை சேர்ந்து சொல்கிறார் அல்லவா, அளவிலா பிறப்பு. அளவிலா பிறப்பு, அளவிலா பிறப்பு என்றால் அளவிலா இறப்பு. பிறப்பு எவ்வளவோ அவ்வளவு இறப்பு. தோற்றம் உண்டே மரணம் உண்டு. அதனால பிறப்பும் இறப்பும் அளவில்லாமல் உயிர்கள் எடுத்தது எடுத்துக்கொண்டு இருக்கணும். அதுக்கு அந்த பிறப்புக்கு வரணும்னு வேறு, இறப்புக்கு போக்குன்னு வேறு. இறப்புக்கு போக்குன்னு வேறு, பிறப்புக்கு வரவுன்னு வேறு. இறப்பு செலவு, பிறப்பு வரவு, வரவு செலவு. அதே சிவனுக்கு அந்த போக்குவரவு கிடையாது. சிவனுக்கு போக்குவரவு போறதும் இல்லை வரதும் இல்லை. நம்ம மாதிரி அவருக்கு தெரியல, போக வர அவருக்கு தெரியலன்னு அர்த்தம். நம்ம எத்தனை ஊர் சுத்தி இருக்கிறோம், அவரு வர அப்படி சுத்தறது. நம்ம எத்தனை ஊர் சுத்தி இருக்கிறோம், பாடம் அன்னை எத்தனை எத்தனை அன்னையோ, அப்பன் எத்தனை எத்தனை எப்போலோ, பின்ன எத்தனை எத்தனை ஜென்மமோ. ஐயோ, நம்ம சுத்தன ஊரெல்லாம் அவனுக்கு சுத்தல, அவனுக்கு புகழும் தெரியல. அதனாலே அவன் போக்கும் வரவும் புணர்வுகளா புண்ணியனே என்றார் மாட்டார். போக்கும் வரவும் உணர்வுகளா, உணர்வு என்பது கலத்தல். கலத்தல் என்றால் உலக பொருள்களிலே கலந்து விடுதல். உயிர்கள் எப்படின்னா உலக பொருளை கலந்து விடுதல், உலக பொருளிலே போகங்களிலே கலந்து அதுவே ரசமாக அதுவே அழுந்தி விடுவது உயிர் கிடையாது. அவன் உலகத்துல கலக்கிறான், ஆனா அழுந்துறது அவன் வேறதான் பொருள். ஒன்று நீ அல்ல, ஒன்று நீ அல்ல, அழுந்தி ஒன்று இல்லை. உயிர்கள் எப்படிப்பட்டது என்றால் போக்கு உடையது, வர உடையது, புணர்வு உடையது. அவன் போக்கு வரவு உணர்வு அழுந்து இல்லாதவன். நல்ல தெளிவாக்கமா, போக்கும் வரவும் உணர்வுகளா புண்ணியவே என்றாரு சிவபுராணத்துல. உயிர்கள் எப்படின்னா போக்கு வரவு புரிவது. போக்குவரவு புரிவதற்கு அவன் என்ன பண்ணுகிறான் என்றால், அந்த ஆணையாகிய சக்தியை விட்டு நீங்காமல் இருக்கிறான். சிவஞான போகிறா இருக்கிறவன் அவையே தானே ஆயுது விலையில் என்ன சின்ன சொல்றது, அவையே தானே ஆயுது விலையில், அவையே தானே ஆயுது வினையில் போக்குவரவு உரிய ஆணையில் நீக்க நின்று நிற்கணும். மூணே வைக்கிறான். இதுல வினையில இருந்து உயிர்ல இருந்து உயிர்கள் விளைக்கத்தக்கவாள் பரப்பெடுக்கிறதுல இருந்து இறக்கிறதுல இருந்து அதுக்கு மேலே அவன் ஒன்றா இருக்கிறது வேறா இருக்கிறது உடனா இருக்கிறதுல இருந்து சக்தியினுடைய பெருமையிலிருந்து அத்தனையும் உயிர்கள் உரிய அவையே தானேயாய், அவையே யாய், தானேயா, அவையே தானேயாய். சிவஞான போதா ரெண்டாண்டு விட்டாங்க. அவையே யாய் கலப்பினாலே ஒன்றாய், அவையே யாய் தானேயாய். பொருள் தன்மையினாலே வேறாய், பொருள் தன்மையினாலே வேறாய். கண்ணோடு சூரியன் கலந்தாலும் கூட, கண்ணொழி ஒரு சூரியன் கலந்தாலும் கூட, சூரியன் சூரியன் தான் கண் கண்டுகள். கண் ஒளி ஒரு சூரியன் கலக்கிறார், ஆனா எந்த காரணமும் சூரியன் கிடையாது. அதனாலே அப்படி உலக பொருளிலே கலந்தாலும் பொருள் தன்மையினாலே வேறாக இருக்கிறார். அவன் வேறாக இருந்து விட்டானாலும் உயிர்கள் வாழாது. அதற்காக என்ன பண்றான், உடனாக இருக்கிறான். ஒன்றாய் இருக்கிறான், வேறாய் இருக்கிறான், உடனாய் வேறாய் உடன் ஆனான் இட வீழிமடலையே என்பது சப்பந்திரதேவா. அதனாலே அவையே யாய் தானே யாய், அவையே தானே, அவையே யாய் கலப்பினாலே, தானே யாய் வேறாய், அவையே தானே யாய் உணராய். இப்படி ஒன்றாய் வேறாய் உணராய், அவையே அவையே தானே ஆயுது வேறாய். இதுவரையில் போக்கு வரவு புரிய, போக்கு வரவு புரிய உயிர்கள் போகவும் வரவும் செய்வதற்காக, உயிர்கள் போகவும் வரவும் செய்வதற்காக போக்குவரவு புரிய ஆணையின் ஆணையா சிவசக்தி ஆணையின் நீக்கமின்றி சிவன் சக்திய நீக்கமில்லாமல் ஒன்றாக பிரிவில்லா இருப்பது சிவசக்தி. சிவன் சக்திய வேறாக பிரிவதே கிடையாது. அவருடைய சக்தி பிரியாது, நம்ம சக்தி பிரியும் குறையும். சக்தி இல்லாம இருக்கும், சக்தியே இல்லை, இந்த மாதிரி சக்தியே இல்லை, 30 வயசுலாம் நான் என்னமா அலைஞ்சேன், இப்போ ஒன்றும் முடியல என்று உயிர்கள் சொல்லும். அவன் எப்பொழுதும் அப்படியே இருப்பார். அவன் எப்படியும் எப்படியும் இருப்பார், அப்படியே இருப்பார். அதனாலே இப்படி என்ன சொல்றார் என்றால், அளவிலா தோற்றம் ஈராய் அவற்றில், அதாவது அளவில்லாத தோற்றத்தையும் ஈரா என்ற முடிவை, தோற்றம் ஈரா, ஈரா என்றால் முடிவு இறப்பு, தோற்றம் என்றால் பரப்பு. இப்படி தோற்றம் இறப்பு அளவில்லாமல் எடுக்கின்ற உயிர்கள் போக வர அடைந்தான். போக வர அது வந்து நம்மளுடைய சித்தியார்களே ஏன் இப்படி போகுது வந்து அப்படிங்கிறீங்கள. அதுக்கு மலம் மாயை கண்ணம் மாயையும் திரோதாயி மண்ணி சடமாறும் பிறப்பிறப்பில் தங்கி இத்தரை கீழ் மேலும் நிலையாத கொல்லி வட்டம் கரங்கன நிலையாத கொல்லி வட்டம் கரங்கன நிமிடத்தின்கள் அலமாறும் இறைவன் ஆனையால் உயிர் சாகும். மலம் மாயை மலம் மாயை கண்ணம் மாயையும் திரோதாய் பஞ்சபலங்கள் மலங்கள் ஐந்தார் துளங்கள் தயிரி குடும்பத்துறவு சரியா இருக்கா. மலங்கள் ஐந்தார் அங்க அஞ்சு மலம் சொன்னார்ல மலங்கள் ஐந்தார் துளல்வன் தயிரில் குருமத்துறவு தயிரில் குருமத்துறவு தயிர்ல மற்ற கூட்டு கரைஞ்ச அந்த தயிர் எத்தனை சுழல் சொல்லுது வெள்ள வர்றதுக்குள்ள ஐயோ அடாடாடா சொல்லி முடியாது. அது சொல்றாரு கொல்லி வட்டம் கரங்குதிரை சகடக்கால்கள் குறுந்துடியார் தயிர் மத்து நெடுந்தால் ஊஞ்சல் கொல்லி வட்டம் கொல்லி இப்படி சுழற்றினால் எப்படி சுழலாக வட்டமாக தொடர்ந்து கொண்டிருக்கிறதோ அதுபோல உயிரோ தொடர்ந்து கொண்டிருக்கலாம். நிலையாக கொல்லி வட்டம் தான் அங்கே சித்தியார்ல இங்கே கொல்லி வட்டம் தயிர் மத்து நெடுந்தால் ஊஞ்சல் கொல்லி வட்டம் கரங்கு கரங்குன்னா காற்றாடி கரங்குன்னா காற்றாடி புள்ளி வட்டம் கரங்கு திரை திரைன்னா கடல்ல இருக்கின்ற திரை மாறி மாறி மாறி மாறி ஒன்று புள்ளி வட்டம் கரங்கு திரை சகடக்கால் சகடக்கால்னா சக்கரம் வண்டி சக்கரம் எப்படி உருந்துகிட்டே இருக்குது மேலுங்கீடு மேலுங்கீடு வந்து வந்துகிட்டே இருக்குது அல்லவா. அது போல கொல்லி வட்டம் கரங்கு திரை சகடக்காலும் குறுந்துடியார் தயிர் மத்து நெடுந்தால் ஊஞ்சல் குறுந்துடியார் தயிர் மத்து நெடுந்தால் ஊஞ்சல் தண்டல் போக்கி இறைவாழ்ந்த நமன்குடிகார் நின்று நிகழ்ந்தார் கெல்லியிட்ட வெள்ளைகளால் தெளித்தல் போரும் திருவாத வாயிறைவன் திருவண்ணீற்றை அள்ளியிட்டார் புள்ளியிட்ட கணக்கு மாற்றி யவனுடையில் கணக்கு எடுத்து அழிக்கலாம். மதுரை பதித்து பந்தார் அது பதிவு பண்ண மதுரை பதித்து பத்தார் புள்ளிவட்டம் கரங்கு திரை சகடக்காலும் குறுங்குடியார் தயிர் மற்றும் இருந்தால் ஊஞ்சல் எள்ளிவிட்ட துளிப்ப எள்ளிவிட்டான்னு இப்ப சொல்லுகின்ற ஓவையெல்லாம் கூட போதாது என்பதா இந்த பரப்பரப்புக்கு சொல்லுகின்ற ஓவையெல்லாம் புள்ளிவட்டம் கற்றாடி திரை தயிர் மத்து ஊஞ்சல் இக்கிறவோ சொல்ற இந்த உணவு கூட பத்தாது இந்த பரப்பரப்புக்கு உயிர் எடுக்கிறதுங்கிறார். எள்ளிவிட்ட துளிப்பறவி தண்டல் போக்கி நமன்குடிகள் இருந்து நிறுதான் எல்லாரும் யமனுடைய குடியில இருக்கிறவன் யமனுக்கு அடிமையாக இருக்கு விட்டாலும் வச்சுக்கோ உடனே என்ன பண்ணுவாங்க உடனே புறப்பட்டாங்க. இறைவாங்கும் நமன்குடிகள் இருந்து நிறுதான் தெள்ளியிட்ட வெள்ளை நிலா தெளித்தல் போதும் திருவாட வாயிறவன் திருவண்ணியத்தை அள்ளியிட்டார் புள்ளியிட்ட கணக்கு மாற்றி யமனுலையில் கணக்கு நடந்து அழிக்கலாம். திருமணத்தினுடைய பெருமையே திருமணம் பூஜை என்ன யமனுடைய கணக்க இருக்காம சித்திர விட்டேன் அவன் கணக்கு நூல்ல இருந்து நம்ம கணக்கு அடிச்சிருவான் இந்த ஆள் நம்ம கணக்குல சேர்க்க கூடாது எல்லாம் சிவன் குடி ஆயிட்டேன் இந்த யமன் குடியில் இருக்கவங்களாம் முடிச்சிருப்பாங்க. சிவன் குடி வேற யமன் குடி வேற சிவன் குடி நம்ம எல்லாம் என்ன குடியா குடி சிவன் குடி திருநீர் பூசாதவன் எல்லாம் யமன் குடி. அதனாலே இப்படி என்ன சொல்லுகிறாரு இப்படி போக்கு வரவு புரிய அதையில் நீக்க வந்து நிற்க வந்தேன்கிறது இவர் சொல்றாரு. அளவிலா தோற்றம் நேராய் அவற்றி போக வர அலைந்து இங்காந்தும் அலைந்து அலைந்து அலைந்து நகரிதா சொர்க்கம் மத்தியம் பாதாளமாகிய மூன்று உலகங்களிலும் போக வர போக வர போக வர போக வர அது அருணகிரிநாதர் சொன்னார் முட்டுப்பட்டு கரிதோறும் முற்ற சுற்றி பல நாளும் போற பக்கமெல்லாம் முட்டுப்பட்டு இங்கே நல்ல பேர் வாங்க முடியல போற பக்கமெல்லாம் நல்ல பேர் வாங்க முடியல அதனால நல்ல பேர் வாங்குற சாமானியம் இல்ல அது மனைவி மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டான்னா வந்து கடவுள் தான் கடவுளுக்கு அவனுக்கும் அது வித்தியாசம் சிவனுக்கும் அவனுக்கு வித்தியாசம் இல்லப்பா. சிவன் ஒரு ஆளுக்கான் மனைவி மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கினாரு மற்ற பேர் அவருடைய சாமி எல்லாம் கூட வாங்க முடியல வாங்க முடியல அதெல்லாம் வாங்கி கிட்ட வர வாங்க அதுக்கு பதிலா. அதனாலே இப்படி முட்டுப்பட்டு கரிதோறும் உண்மை சுற்றி பல நாடும் தட்டுப்பட்டு துளவேனை தட்டுப்பட்ட கருதாகும் காஞ்சி ஒரு திருப்போம். அதனாலே இப்படி உயிர்கள் போக வர போக வர அது நம்ம திருவிளையாடல் பாடத்துல நம்ம கான்மாரியாடிய மூர்த்திக்கு ஒரு தோசை சொல்றாரு கான்மாரியாடி இருக்கிறாரு அவருக்கு ஒரு தோசை சொல்றாரு அது எப்படி சொல்றாரு வாங்க பொறுமாடி ராஜசேகர பாண்டியன் தான் காந்திய கால் மாதிரி அடக்கிறார் ராஜசேகர பாண்டி இங்கிருந்து சோழ நாட்டு ஒரு பக்கம் போனவன், இவங்க ராஜாவுக்கு 64 தலையும் தெரியும், உனக்கு ஒரு தலை தெரியாது, நான் புரிஞ்சு ராஜாவுக்கு பாண்டி கொடுத்தேன், எங்க சோழ ராஜாவுக்கு 64 தலையும் தெரியும், உனக்கு ஒரு தலை தெரியாது. அவன் என்ன நினைச்சிருந்தான, சாமியும் ஆடாது நம்மளும் ஆடப்படாது அப்படின்னு சொல்லி பரத கலையை கத்துக்கலையா, பரத கலையை கத்துக்கலையா, இப்படி சொன்னவனுக்கு சரி நம்மளும் கத்துக்குவோமே, அந்த ராஜா கத்துருக்கிறானே அதனால நாமும் கத்துக்கொண்டு சொல்லி அவன் நாட்டிய கலை தெரிஞ்ச ஆச்சரியரை வச்சு கத்துக்கொண்டான். கற்றுக்கொண்ட போது அவனுக்கு வருத்தம் தெரிஞ்சதா, காலை கைய தூக்க மடக்காதான் இந்த மாதிரி எல்லாம் ஆடித்தான ஆடுதான் சும்மா போய் இதுல மூடி பொம்மமா இருக்க முடியுமா, அப்படி ஆடவும் கைகாலெல்லாம் வலியுறுத்துருச்சான், வலியுறுத்து உடனே சாமி மேல ஒரு ஞாபகம் வந்துருச்சான், ராஜதேவ வாண்டியனுக்கு எத்தனையோ காலமா சாமி இந்த வலது காலு உண்டு இடது காலை தூக்கி ஆடிக்கிட்டு இருக்காரு, எத்தனையோ காலமா ஆடிக்கிட்டு இருக்கிறாரு, இப்பவா ஆரம்பிச்சிருந்த புத்து கீம் கீமுவா கிபியா, எத்தனையோ காலம் ஒரு காலு உண்டி வலது காலு உண்டி இடது காலை தூக்கி ஆடிக்கிட்டு இருக்காரு, அப்ப சாமிக்கு ஒரு ஒருத்தர் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோட்டான். அந்த அந்த அந்த விஞ்ஞானமுடையவர்களுக்கு சுவாமி சிலையா தெரியாது, கல்லா தெரியும், கண்ணபுர் போனார்ல கட்டி பிடிச்சி வந்தாரு, பசிக்குமே உனக்கு துணையாரு, நம்ம மாதிரி இருந்தா இது என்னத்துல கொள்ள இருந்துச்சு, சிலாவா மரம்பா அல்லது உருவகமா இருந்தது, அவர்களுக்கு போன உடனே வேற ஒண்ணு தெரியாது, அதே மரத்தை மறைத்தது மாமதயானை, மரத்தில் மறைந்தது மாமதை, மரத்தில் மறைந்தது பார்முதற் பூரம், மரத்தை மறைத்தது பார்முதற் பூரணி, மரத்தில் மறைந்தது மாமதை, மரம்னு பார்த்தா யானை தெரியாது, யானைன்னு பார்த்தா மரம் தெரியாது. ஆகையினாலே எப்படி சாமிக்கு வருத்தம் தெரியுமே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணா, சாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டா, பெருமானே நீங்க எத்தனையோ காலமா இப்படி வலது காலம் ஊன்றி இடது காலம் தூக்கி ஆடுகிறாயே, அதனால இந்த வருத்தம் தீர முடியாத என்னுடைய மனம் அமைதி விடும்படியாக நீ இடது காலம் ஊன்றி வலது காலம் தூக்கி ஆடணும்னு கேட்டுக்கிட்டாங்க. அது பல நாள் பிரார்த்தனை ஒண்ணு ஆடலா, அப்படியேதான் இருந்தாரு, அப்படியேதான் இருந்தார். ஒரு நாள் சிவராத்திரியில பூஜையை பண்ணிட்டு கடைசி காலத்திலே பெருமானே என்னுடைய பிரார்த்தனையை பூர்த்தி பண்ணிக்கணும், நீ இந்த வலது கால வீசி ஆடணும், இடது கால ஊன்றி வலது கால வீசி ஆடணும் அப்படின்னு பார்த்தான். சாமி பேசாம இருந்தாரு, வாழை நட்டான், வாழை நட்டு இந்த மாதிரி ஆயால் நீ கால் மாறி ஆடவில்லை, ஆனா இந்த வாழில குப்புற வந்து நான் இறக்க போறேன், நீ பாய போன ஒரே மாதிரி எடுத்து நாட்டினான் குறித்து பாய நன்னும் இடத்தால் ஊன்றி நீட்டினான் வளத்தால் வீதி நிருமலம் மாறியாடி காட்டினான் கண்ணினாடன் கவலையும் பாசம் முன்பு வீட்டினான் பராந்த வேலையுள் வீட்டினானே என்பது திருவிளையாடலாம். கண்டி அந்த ஊட்டியே முதல்ல அந்த தோத்திர தூதியில ஒரு தோத்திரம் சொல்றாரு, பரஞ்சொறிவு அது எப்படி தோத்திரம்னா, ஒரு மாறி பிளர் நடந்தூள் உருமாறும் மனங்கடந்த புழுக்கம் மாற, அது அந்த ராஜேந்திர பாண்டியனுடைய மனத்துல இருந்த அந்த வேதனை மாறும்,
1: வருமாறு கண்ணருவி மாறாது கழிப்படைய
0: ராஜசேகரனுடைய மனத்தில் இருந்த புழுக்கம் மாறும்படியாக, அவர் அனந்த கண்ணீர் உடும்படியாக, அதுக்கு மேல சொல்றாரு
1: மண்ணும் உருமாறி மண்ணிலையும் விண்ணிலையும் உருமாறி புல்லாகி கூடாய் குழுவாய் மரமாகி பல்வருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கடங்களாய் வல்லல்லாய் முனிவராய் தேவராய், இப்படிப்பட்ட உருமாறி உருமாறி பவக்கடல் வீழ்ந்து ஊசல் என தடுமாறி,
0: ஊசல் இருவாரு ஊசல் ஊசல் தான் பேரு, பின்னாடி இந்த ஊஞ்சல்னு
1: மண்ணிலையும் நிலையும் பூலோகத்திலையும் இப்படி மூன்று லோகங்களிலும் போகம் வரும் போகம் வருமாக ஊசல் போல தடுமாறி அடைகின்ற மாக்கள் தடுமாறி கதி அடைய காண்மாறி நடித்தவரை கருத்துள் வைப்பான் தடுமாறி,
0: மறுபடி ஜென்மம் எடுக்காமல் மறுபடியும் ஒரு தாய் வயிற்றிலே மூடி கூடாமல்
1: கருமாறி கடி அடைய கான் மாறி நடித்தவரை கருத்துள்
0: என்பது அந்த தோற்றம். அதனாலே உயிர்கள் பிறப்பு இறப்பு என்கின்ற சுழலிலே அகப்பட்டு போக வர அறைந்து இங்கே வந்து
1: அளவிலா தோற்றம் நீராயத்தில் போக வர அலைந்து இஞ்சாள் அளவிலா அடிதுயரா துந்து இழைத்த அளவிலா உயிர் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் என்கிறான்ங்கிறான் சொல்றாரு அளவிலா அடிதுயரால் ஒவ்வொரு பரப்பிலையும் வருகின்ற துயரங்கள் எவ்வளவு அழகு ஒவ்வொரு பரப்பிலையும் துயரம் அது சில பேருக்கு கொஞ்சம் துயரம் கம்மியா இருக்கும் அவ்வளவுதான் துயரம் இல்லாம இருக்கவே மாட்டார் துயரம் இல்லாதவர் அளவிலாத்தினாலே நுண்பு இழைத்த அளவிலா உயிர்க்குது அளவிலா அளவிலாவது நாலு வரியிலையும் இருக்கு நடுவிலையும் அளவிலா உயிர் கொண்டாயாய் அளவிலா அது தீம்பாலி நிதர்த்தி இப்படி அளவில்லாத பிறப்பை இறப்பை எடுத்து போக்குவரம் உடையதாகி அடைந்து அளவில்லாத துயரத்தினால் நின்று அழைத்த உயிர்களுக்கு அது என்ன பண்றான்னா அளவிலா அருகினாலே அளவிலா அருகினாலே உமாதேவியுடைய அருகே அளவுபடாத அளவு இல்லாத அது நீங்க நூலொழியிலே பார்த்தா தெரியும் சாதாரணமா அதெல்லாம் கண்டுகொள்ள முடியாது உயிர்கள் கற்பத்தில் இருக்கும் போது என்ன பண்றா தெரியுமா உணவு கொடுக்குறா கற்பத்தில் இருக்கும் தாய்மானா இருக்கிறார் தாயங்கற்பத்தூடு அன்னமும் தண்ணீரும் தந்தமும் நேய உன்னை யாரே நிலையார் வராமல் தாயங்கற்பத்தூடு அனமும் தண்ணீரும் தந்தமும் அந்த சிறுக்கு எப்படி உணவு கொடுக்கணும் அது மாதிரி இப்படி கொடுத்து வளர்க்கிற அதற்கு மேல உலகத்துல வளர்க்கிற வளர்ப்பு சொல்லி முடியாது அது நம்ம சிவகாமி இரட்டமணி மாதிரி குமரம் கொடுக்கிறாங்க வண்ணம் செறிவடை வண்ணம் செறிவடை கைச்சிறகாற்றன் வயிற்றடைப்பு இன்னும் சராசரங்கள் ஈருங்குஞ்சு அழைப்பு இன்னும் சராசரங்கள் ஈருங்குஞ்சு அழைத்து இறை தேர்ந்து அழுத்தி எந்தெந்த உயிர்களுக்கு எந்த பருவத்திலே எந்த உறவை எப்படி கொடுக்கணும் அப்படி கொடுக்கும் இன்னும் சராசரங்கள் ஈருங்குஞ்சு அழைத்து இறை தேர்ந்து அழுத்தி பொன்னம்பலத்துள்ளோர் ஆனந்த வாரி பொன்னம்பலத்தில் ஆனந்த வாரிங்கிறது எது அல்ல பொன்னம்பலத்துள் ஒரு ஆனந்த வாரி உட்காடு பொன்னம்பலத்திலே ஒரு ஆனந்த கடல் இருக்கிறதா அந்த கடல்ல இந்த அண்ணன் விளையாடுதான் எந்த அண்ணன் சிவகாமி ஆகிய பச்சையம் பொன்னம்பலத்துள்ளோர் ஆனந்த வாரி உட்காடு பச்சை அண்ணன் பயந்தன போலான பல்லாயிரம் அண்டங்கள் இந்த பல்லாயிரம் அண்டங்களை அந்த அண்ணன் பெற்றது அந்த அண்ணன் பற்றி ஆகிறாரே இப்படி உயிர்களை உலகத்திலே வாழ வைக்கிறார் அப்புறம் வாழ வைக்க என்ன பண்றாரு இவன் வாழ்கின்ற காலத்திலே உலகியல் போகங்களிலே அந்த விளக்கத்தக்கவானதை ஈடுபடுத்தி பேதித்து வளர்க்கிறார் பேதித்து பேதித்துல விரோதித்து வளர்க்கிறார் அவனா திரோதான சக்தி விரோதி பேதித்து வளர்க்கிறவதா திரோதான சக்தி எடுத்து வளர்க்கிறவதா அது என்ன சித்தாந்த அந்த ஒரு வரி எனக்குள்ள எத்தனை தடவை சொன்னாலும் அடாடாடா இருக்கிற சுவை தன்னை என்னாத உயிர்களை தன்னை என்னாத உயிர்களை வளர்க்கிறாள் பேதித்து வளர்க்கிறாள் பேதித்து தெரியுதா விரோதி பேதி பேரம் பேதித்து என்றால் விரோதித்து வளர்க்கிறது தன்னை என்னாத உயிர்களை உலக போகங்களிலே அமழ்த்தி அதுக்கு வீடு கொடுப்பா ஏசி பொங்கலா கொடுப்பா கார் கொடுப்பா எஸ்டேட் கொடுப்பா அதெல்லாம் பெருசு அல்ல தன்னை எண்ணக்கூடிய பக்திய தரமாட்டான் புத்திய தரமாட்டான் தன்னை எண்ணக்கூடிய பக்தியும் புத்தியும் தான் மிக உயர்ந்தது இந்த ஏசி பொங்கலால ஓடியே விட்டுட்டே ஓடிவிடுவான் விட்டுட்டு ஓடியே விடுவான் அதனால அப்படி உலகியல் போகங்களிலே தன்னை என்னாத உயிர்களை அவிழ்த்தி பிரித்து வளர்க்கிறான் தன்னை எண்ணுகிற உயிர்களை இருத்து வளர்க்க இருத்து வளர்ப்பவன் தான் அருட்சக்தி பிரித்து வளர்ப்போம் திரோதான சக்தி திரோதான் அந்த திரோதான சக்தி அஞ்சு வளத்துல ஒன்றாக சொல்லப்படுவோம் பஞ்ச வளங்களிலே ஒன்றாக சொல்லப்படுவோம் அதனாலேடித்து நம்மை வளர்த்தெடுத்த கைவளைதன் பாதத்தாம்பாடி ஆடையில் உறவாக பேடித்து நம்மை வளர்த்தெடுத்த கைவளைதன் தன்னை என்னால் உலக போகங்களிலேயே அழிஞ்சி கிடக்கின்ற உயிர்களுக்கு மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சமா பல பிறவிகளிலே எள்ளளவு எள்ளளவு பத்தியை கொடுத்து கொடுத்து கொடுத்து ஒரு குறிப்பிட்ட எல்லை வருகின்ற வரையிலும் அந்த உயிரோட உலகத்திலேயே விட்டு அதுக்கு மேலே அருட்சக்தியாக இருந்து அதுக்கு புத்தியை தந்து தன்னுடைய வீட்டுக்காரனை நினைக்க வைக்கிறது தன்னுடைய வீட்டுக்காரனை நினைக்க வைக்கிறது அவன் அருளாலே அருந்தாள் அருளாலே அருந்தான் நினைக்க அவன் அருளாலே அவன் ஆண்டு அதுவரையிலும் அந்த உயிரெடுக்க அந்த புத்தியை தரமாட்டான் அது மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு ஜென்மங்கள்லயும் சிவபக்தி வர்றது ஒரு ஜென்மத்துல வராது. இப்ப நமக்கு எல்லாம் எழுபத்தி வந்துருக்குன்னா ஒரு ஜென்மத்திலேயே வந்துருக்கு. எத்தனையோ ஒரு ஜென்மங்களிலே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஏதோ பண்ணிய புண்ணியம் சேர்ந்து பொழுது சிவத்தை நினைக்க முடியாது. அது என்ன சொல்றாரு?

0: இதெல்லாம் பால் அறுப்பார். இது உண்மை தெரிஞ்சவர்களுக்கு சிவதோத்திரம் சிவசாஸ்திரம் சிவபுராணங்களை இப்ப சொல்றேன் பாரு, நான் சரி இன்னும் நட்சத்திரவர்களும் சரி இந்த மாதிரி சிவகுருங்களை கேட்கும் போது பால் ஊட்டுகிறார். பால் இப்ப நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க, இப்பொழுது அருளாகிய பால் இன்னும் உண்டு இருக்கிறீர்கள். இதான் உண்மை. இப்படி நினைச்சீங்கன்னா அருளே, ஏன்னா இப்ப நினைப்பு வராதல்லவா, இது அருப்பால் என்ற நினைப்பு வராதல்லவா. இப்பொழுது அருளாகிய பாலை இப்ப இந்த கடத்தி புராணத்தின் மூலமாக ராமலிங்கத்தின் மூலமாக அகிலாண்டு எதிர்த்து விட்டான். நீங்க என்ன நினைக்கிறீங்க, உண்மையா பொய்யானங்கிறது உண்மை உண்மை எல்லாருமே இது உண்மை உண்மை. இல்லைன்னா அவளை பத்தி அவளை பத்தி நினைக்க நமக்கு புத்தி உண்டா சக்தி உண்டா? அளவிலா உயிர் கொண்டாயாய் அளவிலா அரு தீவுபால் இருந்தது அருளோ ஆகிய பாலை அந்த உயிர்கள் இன்பத்தை அடையும்படியாக ஊட்டுகிறார். இப்ப பாலை ஊட்டுகிறார், பாலை ஊட்டுகிறார். தேவாராதி திருமுறை சிவபுராணம் ஆகிய நூல்களின் மூலமாக பால் ஊட்டுகிறார். இந்த உண்மை எனக்கு இப்ப தெரிஞ்சிருக்கு. இப்ப சிவ நூல்களை கேட்கிறோம் அல்லப்பா பதஞ்சலி, இப்ப வந்து நமக்கு அருள் ஆகிய பாலை ஊட்டுகிறார். அருன்றா இந்த வகையில ஊட்டுகிறார். அவர் நேரா அவர் ஊட்டினா நமக்கு இந்த வகையில் ஊட்டு. அதனால அளவிலா அறுத்தி என்பால் இந்திரித்தி அளவிலா ஊழிவாள் அளவிலா ஊழி என்ற எல்லை இல்லாத காலம் சிவானந்தத்திலே கிடைத்து சிவலோகத்திலே வாழும்படியாக இருக்கிறார். அளவிலா ஊழிவாட அளவிலா ஆனந்த அருமையான பூங்கோதைக்கு அது செய்யும் அருமையான பாடல். அவனுடைய கருணையை அவர் செய்யற உபகாரத்தை உபகாரம் சக்தியுடைய உபகாரம் சிவசக்தியுடைய உபகாரம் உபகாரம். இப்ப அந்த அந்த சக்தியுடைய உபகாரம் நமக்கு நேராக தெரியாது, நேராக தெரியாது, நேராக. இப்ப ஒரு உபகாரம் செய்கிறதா இருந்தால் இப்போ தடபாணியை காத்து கொடுக்கிறாருன்னா சக்தி தான் அவருக்குள்ளே புகுந்து கொடுக்க வைக்கிறார். இப்படி உண்மை உணரும், இப்படி உண்மை உணர்ந்தா தண்டபாணி சக்தியினுடைய ஆள் பாராடானா. அப்ப தண்டபாணியையும் மறக்கப்படாது, காத்து கொடுத்தவரை மறக்கப்படாது. அவனையும் உண்மைதான் நமக்கு ஒரு உபகாரம் செய்கிறதா இருந்தால் அந்த உபகாரம் யார் செய்யறா அவருக்குள்ளே உண்டு. அந்த உபகாரம் தாயினுடைய உடம்புக்குள்ளே உண்டு பாலாக பாசமாக நம்மை வளர்க்கிறாள். அவள் மறைந்து நின்று செய்கிறார், மறைந்து நின்று அவனால உயிர்களால் கண்டுகொள்ள முடியாது. இது சுவாமியுடைய உபகாரம் என்று சொல்லி கண்டுகொள்ள முடியாது. ஏற்கனவே உயிரையெல்லாம் தொற்று நோக்கி பெரும்போதன் அவை அழித்திட்டு பிறப்பினையும் ஒழித்திட்டு ஆசகலும் அடியருளுக்கு அப்பருடன் இருக்கும் அன்னையரு பாதமலை திண்ணி வைப்பாம் என்று சிவஞான தேசரிய உயிரையெல்லாம் பெரும்போகம் அவை அழித்து இந்த உலக போகும் தேவலோக போகும் பெரும்போகம் அவை அழித்து பிறப்பினை முடித்திட்டு ஆசகலு அடியருளுக்கு அப்பருடன் இருக்கும் அன்னையரும் பாதமலை திண்ணி என்பது சிவஞானே. இப்படி அடவியிலா தோற்றம் மீற அவற்றில் போக வர வரைந்தும் அளவிலா அழிதுயரால் நுழ்ந்து இழைத்த அளவிலா உயிர்த்தாயா அளவிலா அது தீம்பால் இங்கிருத்தி. உண்மையிலேயே நீங்க சிவஞான நூல்களை கேட்கிறீங்க, சிவஞான பாலை உண்ணுகிறோம் என்று இந்த உண்மையை மறக்காம வச்சிருந்தோம். இப்பொழுது திருக்காலத்தி புராணம் கேட்கிறோம், கந்த புராணம் கேட்கிறோம், தேவார எதிர்மறையை கேட்கிறோம்னா இப்ப ஞான பாலை உண்டு கொண்டு பால் தான் பாட்டா வந்துச்சு, பால் தான் பாட்டா வந்துச்சு, பால் தான் பாட்டை. அழவிலா அருத்தீம்பால் இனிதித்தி அழவிலா ஊழிவாட அழவிலா ஆனந்த அருமையான பூங்கோதைக்கு அன்பு செய்வாங்க.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: தலம் திருக்கானூர் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் அருளிச் செய்த முதல் திருமுறை பண் தக்கேசி ராகம் காம்போதி திருச்சி.

0: பாடல்கள் வந்து ரொம்ப ரீச் ஆகுறதுக்கு என்ன காரணம், வார்த்தைகளை வந்து தெளிவாக சொன்னாங்க அந்த காலத்தில். ஆமாம், இப்போ ஒரு அற்புதமான இதெல்லாம் வந்து தெரிஞ்சது. எப்படி தெரிஞ்சது? பளிச்சு பளிச்சுன்னு அந்த விஷயத்தை சொன்னது. இப்போ பிரபலமான மியூசிக் டைரக்டர் போட்ட பாடலெல்லாம் பார்த்தீங்கன்னா பழமையானது, அதுவும் டிஎம்எஸ் ஐயா, நம்ம சீர்காழி கோவிந்தராஜன், இதே ஹிந்தோல கண்களும் கவி பாடுதே அப்படின்னா பாமரன் கூட ஆமையா கண்களும் கவி பாடுதேன்னு பாடுறானே அப்படின்னா. ஆனால் இது கர்நாடக சங்கீத உலகத்தில் வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் இல்லாதது சற்று வேதனை அளிக்கக்கூடிய விஷயம்தான்.
1: இப்போ இந்தளமும் சீகாமரமும் நாகநாம கிரியை இசையில பொதுவாக ஒருவர்கள் பாடுறாங்க, இதுல பாடும் இந்த இதில் பாடுற முறையில எதுவும் வேறுபாடு
0: ரொம்ப வித்தியாசம்னு சொல்ல முடியாது. கட்டளைகள் சில இந்தள பண்ணிற்கும் சீகாமர பண்ணிற்கும் சற்று கட்டளை வித்தியாசங்கள் இருக்கு. இப்ப இந்தளம் பண்ணல, சடையா என்னுமால் சரணி என்னுமால், இது திருமருகல்ல மிஸ்ரச்சாப்பு தாளத்துல இந்த பண்ணு அமையுது. இதையே நீங்கள் எங்கள் ஊர் தேவாரத்தை ஹி சீகாமரத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா மிஸ்ர சாப்புலையும் வரும், திசிர திருவுடையிலையும் வரும், ரெண்டுமே ஏழு அக்ஷரம் தான். ஆனால் திசிர திருவுடையில பாடும்போது ரொம்ப சவுக்க காலமாக நீங்கள் பாடலாம். மட்டே

0: ரொம்ப அருமையா ரொம்ப சிறப்பா பாடிங்க, ரொம்ப அழகான ஒரு உலகம் சொல்லிங்க. அவர் இரண்டு மூன்று கேள்விகள் மட்டும் கடைசியுடைய காலத்தையும் நான் கணக்கில் கொண்டு சில பண்களை பாடும்போது ஒரே கர்நாடக ராகத்தில் பாடுவது என்பது எப்படி சாத்தியம்? குறிப்பா கொள்ளி கவானம், கொள்ளி காந்தாரம் மற்றும் பேந்திய காந்தாரம்
1: நவரோசில இது ராகம், இந்த நாலு பண்ணணுமே நவரோசில கையாளப்பட்டு வந்துட்டுருக்கு. இதுக்கு இன்னும் ஆய்வுக்குரியதாக தான் இருக்கு. என்ன காரணம்னா, இவ்வளவு ஞானசுந்த பெருமான் இவ்வளவு செய்த அந்தாளி குறிஞ்சியெல்லாம் புதுமையான ஒரு பண்கள், அதை வேறு அப்பர் சுவாமிகளோ சுந்தரமூர்த்தி சுவாமிகளோ கையாளலை. ஆமாம், இப்படி செய்த அப்ப சம்பந்த சுவாமிகள் இந்த நான்கு பண்களையும் எப்படி ஒரே ராகத்தில் பாடியிருப்பாரு அப்படிங்கிறது இன்னும் ஆய்வுக்குரியதாக தான் இருக்குது. இந்த பண்கள்லேயே தேவாரத்தில் இந்த ரெண்டு பண்ணுமே பெரும் அப்பர் சுவாமிகளும் பாடியிருக்காங்க, சுந்தரமூர்த்தி இவர் சுந்தரமும் பாடியிருக்காரு, சம்பந்த சுவாமியும் பாடியிருக்காரு. இதில் இந்த கொல்லியாம் பண்ணுகந்தார் குறுக்கை வீரட்டனாரே என்ற செய்தியை பதிவு செய்கிறார் அப்பர் சுவாமிகள். அதே மாதிரி காந்தாரம் இசையமைத்து காரிகையார் பண்பாட கவினார் வீதி தேம் தாம் என்று அரங்கேறி செய்யடையார் நடமாடும் திருவையாரே என்று காந்தாரம் பண் இசையமைத்து அப்படின்னு சொல்லி சம்பந்த சுவாமிகளே காந்தாரம் இசையை பற்றி பெருமையாக சொல்கிறார். இப்படி ஒரு குறிப்பிட்ட பண்ணை பதிவு செய்ய தேவாரத்தில் பதிவு செய்த நம்முடைய தேவார ஆசிரியர் பெருமக்கள் எப்படி நான்கு பண்ணுக்கும் ஒரே ராகத்தை கையாண்டிருப்பார் அப்படிங்கிறது இன்னமும் ஆராய்ச்சிக்குரியதாக தான் இருக்குது. ஆனால் அதில் நாங்கள் பெருசாக நாங்கள் ஒன்றும் அது ஏன் இப்படி இருக்கே நாங்கள் ஒன்றும் முக்கியத்துவம் கொடுக்கலை. முன்னோர்கள் என்ன பாடினாங்களோ அதையே நம்ம பாடிடுவோம் அப்படின்னு சொல்லி பாடுறோம். அது ஏற்புடையதாக தான் இருக்குது. ஆனால் நான்கு பண்கள் பாடுறவன் நான்கு பண்களும் புது புதுமையான வேற்றுமைகளை காணலாம். நீங்கள் இப்போ கொல்லி கவ்வானத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தில்லை வாழ் அந்த நர்தம் அடியார்க்கும் அடியேன் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பத்தூர் புக்கு

0: பாடி இப்படி போகும். அது ரொம்ப பெருமானோட நம்மளை ஈடுபாடோட ரொம்ப இணைய வைக்க, பெருமானுக்கும் நமக்கும் நல்ல ஒரு கம்யூனிகேஷனை தொடர்பு படுத்தி கொடுப்பது இந்த ராகம். உண்மையிலேயே நல்லா இருக்கும் அதை பாடும் பொழுது. ஆத்மார்த்தமாக நீங்கள் பாடும்பொழுது நல்லா கேட்டீங்கன்னா நவரோஸ் பண்ணு ரொம்ப அருமையான நல்லா இருக்கும்.
1: ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. கடைசியாக வந்து நம்ம தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தி, இப்போ இருக்க டெக்னாலஜின்னு சொல்கிறோம் இல்லையா, தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தி திருமுறைகளை எவ்வாறு பயிற்றுவிக்கலாம், அந்த மாதிரி?
0: இப்போ நம்ம நாடேன் கபாலீஸ்வர திருக்கோயிலில் இருக்கிறதுனால கற்றார்கள் பணிந்தேத்தும் கபாலீச்சரும்னு சம்பந்த சுவாமிகளை பதிவு பண்ணிட்டு போயிட்டாரா, அதனால் அங்கே படித்தவர்கள் பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் அங்கே வருவாங்க. பூஜா காலங்களில் பாடும் பொழுது பல சங்கீத வித்வான்களோட நீங்கள் கூட நெட்டில் நீங்கள் கிளாஸ் எடுக்கலாமே, அது மாதிரி இப்போ நிறையா எடுக்கிறாளே அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆமாம், அது நாங்கள் இன்னும் கொஞ்சம் எங்களை நாங்கள் உயர்த்தி கொள்ள வேண்டும். ஏனென்றால் சாதாரணமாக கம்ப்யூட்டர் கையாளுவது, இந்த ஸ்பைஸில் இப்போ வகுப்பு எடுக்கிறது, இதெல்லாம் நாங்கள் இன்னும் கொஞ்சம் முன்னணிக்கு வரணும். அதில் கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்கோம்னு சொல்லணும். அது இன்னும் கொஞ்சம்
1: பட் இதற்கு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் உங்களுடைய அந்த காலங்களையெல்லாம் கருத்தில் கொண்டு இப்போ இதுக்கு நீங்கள் மட்டுமே வந்தால் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்த முடியுமா அல்லது கை கொடுத்துக்க முடியுமா? தொழில்நுட்பத்தில்
0: இருக்கிறவங்களோட கை கொடுத்துக்கலாம். ஆமா, கொஞ்சம் அதாவது ஒரு துறை வளர வேண்டுமானால் பல சம்பிரதாயங்களை எல்லாம் ஒதுக்கி வைத்துட்டு நாம் முன்னணிக்கு கீழே இறங்கி தான் செய்யணும். இப்போ உதாரணமா பட்டி தொட்டிகள்லாம் பரவணும் அப்படின்னா கடைநிலை மனிதன் வாழக்கூடிய இடத்துக்கு நம்ம போய் திருமுறைனா என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லி ஆகணும். அடியேன் அது மாதிரி நான் பல இதில் செய்துட்டு தான் இருக்கேன். ஏன்னா என்னிடத்துல படித்த ஒரு 10 அடியார்கள் ஒவ்வொரும் ஒவ்வொரு துறையில் இருந்தாங்க. கட்டட தொழிலாளி கூட என்னிடத்துல படிச்சுட்டு போனார். இப்போ அவர் ஐயா நீங்கள் அந்த பண்ண சொல்லிக்க அதை நான் அது பாடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். நீ கட்டட தொழிலாளி நீ போன தேவாரம்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம பேசாமல் வச்சுருந்தோம்னா ஒரு நல்ல ஒரு தேவாரம் தெரியக்கூடிய வாய்ப்பு அவனுக்கு இழந்துடுறான். அப்போ இதனுடைய மாண்பு தெரியாமல் ஒரு குறிப்பிட்ட ஒரு வட்டத்துக்குள்ளேயே அது வலம் வரும். அப்படி இல்லாமல் கடைநிலை மனிதன் வரையும் இது சென்றடைந்தாதான் இதனுடைய வளர்ச்சி தெரியும், இதனுடைய மாண்பு தெரியும், அந்த ஆன்மாவும் உய்யணும். அதுதான் கான்செப்ட்.
1: ரொம்ப சிறப்பாக வந்து சொன்னீங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஏற்கனவே முகவுரையில் சொன்னது மாதிரி ஐயா வந்து ரொம்ப எளிமையான ஒரு அன்பர், அதாவது நம்ம ஓர்வாமூர்த்தி ஐயா அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு உதாரணம். எல்லாருக்கும் சென்று சேரணுங்கிறதுக்கு மற்ற தகுதிகள் வேணும் அப்படிங்கிற விஷயத்தை கருத்தில் எடுத்துக்காம எல்லாருக்கும் போய் சேரணும், பட்டி தொட்டிகள்லாம் சேரணுங்கிற விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருந்து மற்ற விஷயங்களை கருத்தில் கொள்ளாம போய் செய்யணுங்கிற விஷயத்துல இறங்கி சேர்ந்து வரவேற்க வேண்டிய விஷயம்.
0: இது நான் செய்யல, அப்பர் சுவாமிகள் வழிகாட்டியிருக்கார். ஆவுரித்து திண்டுடலும் புலையரேனும் கங்கைவார் தடைக்கறந்தார்க்கு அன்பராகில் அவர் கண்டீர் யாம் வணங்கும் கடவுளான. அப்பர் சுவாமிகளே வணங்குவார்னு சொல்லும் பொழுது ஆஃப்டர் ஆல் நம்ம சாதாரண விஷயம். அதனால திருமுறைகளை வந்து எல்லாருமே படித்தால்தான் திருமுறைகள். இப்போ முன்னாடிலாம் தேவாரம் ஓதுவார், நான் பஸ்ஸில் போகும்பொழுது தேவாரம் என்னங்க பண்ணுறீங்க நீங்கள், கோபாலீஸ்வரர் கோயிலில் வேலை பார்க்குறேன், எந்த சன்னதியில் அப்படின்னு கேட்டவங்க இப்போ ஒரு 15 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ நம்மளை எங்கேயாவது பார்த்தோன்னா ஓதுவா மூர்த்தின்னு யாரோ ஒரு புதுன. ஆமாம் சார், ஓதுவார், ஆமாம் தேவாரம்லாம் படிக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா நாடெங்கிலும் சைவ சித்தாந்தம் நிறையா பயிற்றுவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது திருவாவூர்தரி ஆதீனம் மற்ற ஆதீனம்லாம் அதில் வந்து தேவாரங்களை பயிற்றுவிக்கணும்னு வந்துட்டாங்க. இது இல்லாமல் இப்பொழுது வந்து பல திரட்டுகள் பலன்களை சொல்லி இதை படித்தா இதெல்லாம் வரும், இதெல்லாம் படித்தா இது தீரும் என்ற அந்த மாதிரியான ரீதியாக போய் திருமுறைகள் நிறையா பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஆகவே குறிப்பிட்ட ஒரு இனத்தவர் மட்டுமே, குறிப்பிட்ட ஒரு குடியிருப்பு வாசிகள் மட்டுமே பாடி கேட்டு பயன்பெற்ற இந்த தேவாரம் இன்றைக்கு சாதாரண ஒரு மனிதன் திருமுறைன்னா அவனுக்கு என்னன்னு தெரியுது. ஒரு அன்பர் என்னிடத்துல சொன்னாரு, திருவானைக்காவல்ல ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி காலையில எழுந்திரிச்சு ஒரு பதிகத்தை படிச்சுட்டு தான் அப்புறமா தான் விவரிக்கிறார். எந்த எப்படி அவருக்கு தெரியும்னா அவர் யதார்த்தமா திருவானைக்காவல் கோயிலுக்கு போயிருக்காரு, அங்கே அடியார்கள்லாம் பாடிட்டு இருந்திருக்காங்க, அவர் மனசுக்கு அது ஈர்ப்பதற்கு. இது என்னங்கன்னு பண்ணாரு,

சமீபத்தில் ஒரு நண்பர் சித்தர் பாடல்களை கொண்டு வந்து என்கிட்ட கையில் கொடுத்து, ஐயா இந்த சித்தர் பாடல்கள்லையும் சிலதை பாடி வைங்கன அப்படின்னு சொன்னார். சரின்னு பிரித்து பார்த்தேன். கடவுளே கடவுளே, கள்ள வேடம் போடாதே, காவி துணியை கட்டாதே, கமண்டலம் உனக்கு ஏதடா, கையில் ஒரு கொம்பு உனக்கு எதற்கடா, பாவிகள் ஊர்ப்பணத்தை கொள்ளையடிக்கிறீங்களா, இப்படியே கேட்கிறான். ஆமா, ஊர்ப்பணத்தை கொள்ளையடிக்கிறீங்களான்னு கேட்கிறான். கடுவெளி சித்தர், அதுதானே நாத்தியம். இன்னைக்கு கோயில் பூரா என் பேர்ல தவறா எண்ண மாட்டீங்களே, தவறா எண்ணாதீர்கள். என் கருத்தை சொல்றேன், தமிழ்ச்சத்தங்க எனக்கு இடம் கொடுத்துருக்காங்க, என் கருத்தை சொல்றேன். உங்களுக்கு இந்த இடம் கிடைச்சதுன்னா நீங்களும் அப்படித்தான் சொல்லுவீர்கள். ஆமா, சிதம்பரத்தில் போய் பாருங்கள், அந்த பூசை பண்ற தீட்சிதர் காலையில சாப்பிட்டு விட்டு அதுக்கப்புறமா குளிச்சு விட்டு கோயிலுக்கு வருவார் பூசைக்கு. ஆமா, யாரையும் தொட மாட்டார். நடராஜாவை தொட்டு பூசை பண்ணிவிட்டு தனியா உட்கார்ந்திருப்பார். யாராவது விபூதினு கேட்டா பத்தடிக்கு அந்தாண்டே நிப்பான், விபூதி தூக்கி போடுவார். தொடமாட்டார், காபி சாப்பிட மாட்டார், தண்ணி குடிக்க மாட்டார், ஒன் டூவுக்கு போக மாட்டார், வீட்டுக்கும் போக மாட்டார். திரும்பி ஒரு மணிக்கு மத்தியான பூசை முடிய விட்டு தான் வீட்டுக்கு போய் ஒன் டூக்கு போறது, காபி சாப்பிடுறது, அல்ல டிஃபன் சாப்பிடுறது, எல்லாமே. இந்த ஆசாரம் மற்ற கோயில்கள்ல இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நினைச்சால் நூத்துக்கு நூறு மார்க்கு தப்பு. நீ எவ்வளவோ அல்லவா? ஆமா, அந்த இடத்துலதான் நாத்திகம் பிறக்கிறது. ஆமா, நான் 5 வருஷம் தேவார பாடசாலையில படிச்சு விட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணி சர்டிபிகேட் வாங்கிட்டேன். அண்ணாமலை யூனிவர்சிட்டியில போய் இசைக்கல்லூரியில படிச்சு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிவிட்டேன். ஒரு குருக்கள் கேட்கறான், என்ன உனக்கு என்ன தெரியும், உனக்கு என்ன தெரியும், ரெண்டு பாட்டு பாடு பைபிள் தானே அப்படின்னு கேட்கறான். நான் என்னத்தை சொல்லுவேன்? இது இவர் தான் சொல்றாருன்னு நீங்க நினைக்காதீங்க. அப்புறம் அதான் சொல்றாரு, திருமாணிக்கா தேவாரத்துல நாத்திகம் பேசி ஒரு பாட்டுல வருது, நாத்திகம் பேசாத என்ன வருது, நாத்திகம் பேசி நாத்தரும்பு ஏறினரு. அவர்களை குற்றம் சொல்லக்கூடாது. ஆமா, நம்மள்ட குற்றம் இருக்கு. அவர்கள் விபூதி பூசாமல் குற்றம் சொல்லுகிறார்கள், நான் விபூதி பூசிக்கிட்டு சொல்றேன், அவ்வளவுதான் வித்தியாசம். அதெல்லாம் எவன் வந்து களைய போறான்? கடவுளா பார்த்து களைந்தால் ஒழிய அதற்கு வழியே கிடையாது இல்லையா? கடவுள் அந்த நன்மையை செய்வானாக என்று விட்டு விடுவோம். நாத்திகம் பேசி நாத்தடும்பு ஏறினர், சுற்றமெல்லும் தொல் பசு குழாங்கள், பத்தி அழைத்து பதறினர் பெருகவும், விரதமே பரமாக வேதியரும் சரதமாகவே சாத்திரம் காட்டினர். சமயவாதிகள்

அதில் பெருமாயை எனப்பல சூழவும் தப்பாமேதாம் பிடித்தது தெளிய தளரது கண்ட மெழுகது போல தொழுது உள்ளம் உருகி அழுது உடல் கம்பித்து ஆடியும் அலறியும் பாடியும் பரவியும் கொடிரும் பேதையும் கொண்டது விடாது எனும் படியே ஆகி நல்லிடையரான்பின்

0: ஒன்று நினைவுக்கு வருகிறது. திருவாசகம் திருவாய் மலர்ந்தருடைய மாணிக்க வாசகர் சிதம்பரத்தில் இருந்தாரா? இல்லையே. சிதம்பரத்தை விட்டு 10-20 கல்லுக்கு அந்தாண்ட ஓடி போய் விட்டார் அல்லவா அவர். அவர் இருந்த இடம்தானே பித்தர்புரம் என்று விளங்குகிறது. நடராஜ பெருமான் தானே மறுபடியும் அவரை கூட்டிக் கொண்டு வந்தார். அது உங்களுக்கு தெரியும் தானே. அந்த வகையிலே கூட வடலூர் வள்ளற்பெருமான் வடலூருக்கு ஓடினதும் அப்படித்தானே. வருவார் அழைத்து வாடி என்று அவர் பாடுவதற்கு காரணம் அதுதானே அல்லவா? ஆமா. நடராஜ பெருமான் தான் திரும்பி மாணிக்க வாசகரை தில்லைக்கு அழைத்துக் கொண்டான். நல்ல வேளையா போச்சு, வடலூர் வள்ளல் பெருமானை அழைக்கல. அழைத்ததாக எனக்கு தெரியல வரலாறு இல்லவா? ஆமா.
1: கச்சாமனமென கதறியும் பதறியும் மற்றோர் தெய்வம் கனவில்

பயக்கரிச்சல் வரும்போது எதையும் சொல்லுவான். கோயில்ல ஓதுவார்கள் என்று ஒரு கூட்டம், அது மாத்திரம் சரின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அங்கே மாத்திரம் ஓட்டை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நீங்க பல ஓட்டைகள். ஆமா, ஓதுவார்க்கு லட்சணம் சொன்னார் திருஞான சம்பந்தர். மாதோர் கூரனை வலஞ்சுழி மருவிய மருந்தினை பயற்காடிநாதன் வேதியன் ஞான சம்பந்தன் வாய் நவித்திய தமிழ் மாலை ஆதரித்து, ஆதரித்துன்னா நன்று படித்து என்பது பொருள் அல்லவா. இசை கற்று, இசையில தப்பு இருக்கக்கூடாது இல்லையா? ஆமா, வார்த்தையில தப்பு வந்ததுன்னா நாம வருத்தப்படுவது போல் இசையில தப்பு வந்தாலும் வருத்தப்பட வேண்டியது ஒன்றே. கிருஷ்ணமூர்த்தி ஐயர் வாங்கன்னு கூப்பிட்டா அவர் எனக்கு சிரித்து முகம் காட்டுவார். கிருஷ்ணமூர்த்தி ஐயர் வாடாங்க, தொலைஞ்சுது தொலைஞ்சுது. இத்தனை வருஷமா எனக்கு அவருக்கும் இந்த தொடர்பு ஒரு எழுத்துல ஓடி போயிடும். அதே மாதிரி இசையிலையும் அல்லவா. அதத்தான் தியாகராஜ சுவாமிகள் ஒரு இடத்துல சொன்னாரு, ஜார சோர பஜனை ஜேசித்தினா, சோரமாக நான் பஜனை செய்தேனா ராமா அப்படின்னு கேட்கிறார் அவர். அப்ப ராகம் பாடுறது நீ தப்பு வரக்கூடாது தானே? ராகம் எல்லாம் தெய்வ வடிவம் அல்லவா? பண்கள் தெய்வ வடிவம் அல்லவா? பாடல்கள் தெய்வ வடிவம் அல்லவா? ஆமா, இப்ப ராகம் தப்பா பாடினான்னா அது தப்பான வழிதானே வரும் அல்லவா? ஆமா, கிரீன் லைட் வந்ததுக்கு அப்புறமா தானே இவன் போயிருக்கணும். ரெட் லைட் இருக்கும்போது இவன் போனான்னா அவன் அடிச்சான்னு சொன்னா அவன் பேர்ல ராங் வராதே, இவன் பேர்ல தானே வரும் அல்லவா? ஆமா, அதே மாதிரிதான் ஓதுவார்கள் கூட்டத்தை சொல்லும் போது கூட அங்கேயும் பல ஓட்டைகள் உண்டு. சரியா படிக்காத ஓதுவார்கள் எவ்வளவோ தவறு நிகழ்கிறது, அதையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நான் என்ன செய்ய முடியும்? நான் தடுக்க முடியுமா? நான் அதிகாரியா? முடியாது. ஆதரித்து இசை கற்று வல்லார் சொல்ல அப்படின்னாரு. இது இதெல்லாம் இருந்தாதான் அவன் வல்லாராக ஆகிறான் இல்லையா? ஆமா இல்லை. அதே சமயத்துல தருமபுரம் மடாதிபதி, ஆதி மடாதிபதி, ஐயோ குருக்கள் என்று பல பேர் இன்னைக்கு தெருவிலே திரிகிறார்கள் என்ன. ஆமா, இப்படி கல்வியில் தகுதி இல்லாதவர்கள் எல்லாம் தகுதி உள்ளவர்கள் போல நடித்து தன்னையும் கெடுத்து கொண்டு நம்ம சமுதாயத்தையும் கெடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அதுல ஓதுவார்கள் மாத்திரம் விடுபடவில்லை. ஆமா, நிச்சயமாக இல்லையா? ஆமா, நாம் கடவுளை வேண்டுவதை தவிர வேறு வழி இல்லை. ஆம், நான் நீங்க ஒரு ஓதுவார கூப்பிட்டு ஏண்டா நீ இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா கேட்டா நீ உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு அவன் என்னை திருப்பி கேட்டு விடுவோம். நான் மூஞ்சியை எந்த பக்கம் வச்சுக்குவேன்? நான் கேட்கலாமா? இவன்கிட்ட வாய் கொடுத்து தப்புன்னு நான் மூடிட்டு ஓடிப்போயிருந்தேன் அல்லவா? ஆமா, என்பதையும் நான் உங்களுக்கு நினைவூட்ட கடமை இல்லையா?

அருளிய பெருமையை திருமை அன்றிகழாதே திருவடி இணையை திருவினை அறியா நிடலது போல முன்பின்னாகி முனியாது அத்திகை எந்த உருகி நெக்கு நெக்கு ஏங்கி அன்பனும் ஆறு கரையது புரள நன்புலம் கொன்றி நாத என்று அறத்தி உரை தடுமாறி

இதுக்கு போற்றி திரு அகவன் பேரு. போற்றினா வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன் என்று பொருள் அல்லவா. எத்தனை போற்றி சொல்லுகிறார்னு எண்ணிக்கிட்டே வாங்க. எத்தனை போற்றியில அவன் அடங்குவான். அவன் பேராயிரம் பறவை வானோரத்தும் பெம்மானவன் அல்லவா. ஆமாம், எத்தனை போற்றி சொல்லுகிறார் என்று பார்ப்போம். வாய் பத்தல மனம், மனம் பத்தல அவருக்கு, முடிஞ்ச வரைக்கும் சொல்லிட்டு போயிட்டது இல்லையா. தாயே ஆகி வளர்த்தனை போற்றி, மெய்தரு வேதியன்னாகி விழிகட கைதர வல்ல கடவுள் போற்றி, ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி, செந்தில்லை மன்றினுள்

கனியை போற்றி காவாய் கனகக் குன்றே போற்றி ஆவாய் எந்தனக்கு அருளாய் போற்றி படைப்பாய் காப்பாய் துடைப்பாய் போற்றி இடரை களையும் எந்தாய் போற்றி ஈச போற்றி நிறைவ போற்றி கேசப்பளிங்கின் திரளே போற்றி அரசே போற்றி அமுதே போற்றி.

கடையின் அடிமை கண்டால் போற்றி, ஐயா போற்றி, அனுமையை போற்றி, சைவா போற்றி, தலைமா போற்றி, குனியே போற்றி, உணமே போற்றி, நெறியே போற்றி, நினைவே போற்றி, வானோர்க்கு அறிய மருந்தே போற்றி, ஏனோர்க்கு எளிய இறைவா போற்றி, மூவே சுற்றும் முரணூறு நலகிடை ஆளாமே அருள் அரசே போற்றி, தோழா போற்றி, துணைவா போற்றி, முத்தா போற்றி, முதல்வா போற்றி, அத்தா போற்றி, அரணே போற்றி, உரை உணர்வு இறந்த ஒருவ போற்றி, விதிகடல் உலகின் விளைவே போற்றி, அருமையின் எளிய அழகே போற்றி, கருமுகிலாகிய கண்ணே போற்றி, மன்னிய திரு அருள் மலையே போற்றி, என்னையும் ஒருவன் ஆக்கி இருங்கடல் சென்னையில் வைத்த சேவக போற்றி, தொழுதகை துன்பம் துடைப்பாய் போற்றி, அழிவு இல்ல ஆனந்த வாரி போற்றி, அழிவதும் அவரும் கடந்தாய் போற்றி, முழுவதும் இறந்த முதல்வா போற்றி, மாநில நோக்கி மணவா மணாலா போற்றி,

போற்றி வழியிட இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி வெளியிலை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி அழிபவர் உள்ளத்து அமுதே போற்றி கனவிலும் தேவர்க்கு

அடைந்தவர்க்கு அருளும் அப்பா போற்றி, இத்தி கண்ணில் கீடுமுவர்க்கு அத்திக்கு அருளிய அரசே போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கு

இந்த மாதிரிதான் நம்ம திருக்கோயில்கள்ல நடக்கணும். நான் இந்த தமிழ்நாட்டுல உள்ள கோயில்கள் பூரா பாடி பார்த்தேன். இப்பதான் வீட்டோடு அடைஞ்சிருக்கிறேன். இந்த அமைதி எங்கேயும் கிடையாது. இந்த இப்ப கூட பாடிப்பிட்டுதான் வரேன். இந்த கோயில்ல சிவன் பக்கம் ஒரு பக்கம் சத்தம் போடுறான், குருக்கள் ஒரு பக்கம் சத்தம் போடுறான், தரிசனத்துக்கு வர்றவன் ஒரு சத்தம் போடுறான். நான் பாடுறதை யாருமே காதுல வாங்கறது இல்லை. கடவுள் ஒருத்தன் தான் காதுல வாங்குறான். ஆமா, இந்த அமைதி இருக்க வேண்டும் அல்லவா அந்த கோயில்ல. அதற்கு முயற்சி செய்கிறார்களா? அதற்கு வழி செய்யப்படுகிறதா? இல்லை. புண்ணியம் செய்வதற்குத்தான் அந்த பகுதி கிடைக்கும். ஆமா,

அறிந்தவர்க்கு அருளும் அப்பா போற்றி, சித்தி தன்னில் கீழிருமுவர்க்கு அத்திக்கு அருளிய அரசே போற்றி, சென்னாருடைய சிவனே போற்றி.

அருளிட வேண்டும் அம்மான் போற்றி இருள்கட அருளும் இறைவா போற்றி கலந்தேன் அடியேன் தமியேன் போற்றி களங்கொள்ள கருணாருளாய்.

போற்றி, பத்தா போற்றி, பவனை போற்றி, பெரியவாய் போற்றி, பிரானே போற்றி, அரியாய் போற்றி, அமலா போற்றி, மறையோர் கோல நெறியை போற்றி, முறையோ தெரியும் முதல்வா போற்றி, உறவே போற்றி, உயிரே போற்றி, பிறவே போற்றி, சிவமே போற்றி.

ஒரு பார்ப்பு, பார்ப்புன்னா முட்டை, முட்டையா இருக்குது கொஞ்ச நாள் வரைக்கும், அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, அது அப்படியே இந்த அரகாத்து அரகாத்து அது குஞ்சா மாறுது. அப்போ முட்டையா இருக்கிறதுல இருந்து எப்படி மாறுது, குஞ்சாக மாறுது. அது போல நான் இப்பொழுது உன்னை காண முடியாத வெறும் முட்டையா இருக்கிறேன், காணுகின்ற குஞ்சாக என்னைக்குப்பா ஆகுவேன். நம்ம நீங்க கோழி முட்டை போட்டதுன்னா முட்டை என்ன வந்து கோழியா தாய பாக்குதா, இது போய் அப்படிங்கிறத போட்டுதா இல்ல, இது குஞ்ச ஆனவுன்ன பாருங்களேன், அது போகும்போதே நசனு கூட கூட கூட அது ஒரு குத்து குத்துச்சுன்னா இது குத்தும். அப்போ முட்டையா இருக்கிற வரைக்கும் காண முடியாது, அது குஞ்சான பிறகு நம்ம தாய் தான் அப்படின்னு கூடவே குஞ்சு குஞ்சுன்னு ஓடுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நல்லா பெருங்கோழியாக ஆன போது அப்புறமேல அதை எதுக்குமே தவிர, அது வரைக்கும் தாய் கோழி எங்க போகுதோ அங்க போகும், எங்க நிக்குதோ அங்க நிக்கும், எங்க பாக்குதோ அங்க பாக்கும். இங்கோர் பார்ப்பேன, பார்ப்புன்னா குஞ்சு. அப்ப இதுவரை முட்டையா இருந்த ஒன்று இப்பொழுது குஞ்சாக வந்து இருப்பது போல, பெருமானி நான் இதுவரைக்கும் முட்டையா இருக்கனே, நான் குஞ்சாக மாறி உன்னை காண வேணாமா, காண வேணாமா. இங்கோர் பார்ப்பேன, சரிப்பா அது முட்டை என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டா, அந்த அந்த அந்த இதே உடைச்சுக்குது, எதை மேல் இருக்கிற ஓட்டை உடைச்சுக்குது, உடைச்சதுதான் குஞ்சா வருது. அது போல இந்த உடம்பை விட்டாதான் அந்த உடம்புல பார்க்கலாம், ஞான உடம்பு கொண்டுதான் பார்க்கலாம். அதனால இந்த உடம்பை நான் என்று விடுவனும், அந்த ஞான உடம்பை நான் என்று பெறுவனும், அன்று உன்னை காண்பனும், என்னைக்குப்பா இதெல்லாம் தக்கிறது என்று நடக்கும் என்று நான் சொல்ல பாருங்க. திருவாசகத்தில் இந்த பிரிவாற்றாமை, பிரிவா பெருமானே பிரிஞ்சார், ஆட்கொண்ட பெருமான் பிரிஞ்சார், பிரிந்த பெருமான் எப்ப கூடுவோமோ எப்ப கூடுவோமோ எப்ப கூடுவோம் அதே வருகிறது. திருவாசகம் முழுதும் பிரிவாற்றாமை அப்படியே மிதந்து நிற்குது. அதனால் இங்கோர் பார்ப்பன பானனின் படி தாக்கையை விட்டு உனை, அது எப்படி முட்டையை விட்டுட்டு அந்த குஞ்சா மாறுது, அது போல இது படிற்றாக்கை, படிருன்னா பொய், பொய்யெல்லாம் கலந்த இந்த உடம்பு இல்லவா, அப்படி பொய்மையான உடம்பும் கூட, ஏன்னா இன்னைக்கு இருக்காது நாளைக்கு இருக்காது, இன்றைக்கு இருந்தாரி நாளைக்கு இருப்பர் என்று என்ன ஓதிடம் இல்லையே தாய்மான், இன்னைக்கு இருப்பாங்கன்னு நாளைக்கு இருப்பாங்கன்னு என்னப்பா திடம் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த உடம்ப நான் எதுக்கு வளர்க்கணும், மைசூர் சாண்டலோடு போட்டு அதுக்கு மேல புல்லாண்டு போட்டுமா ஆஃப் ஹேண்டு போட்டுமான்னு போட்டு டை கட்டி இது கட்டி எல்லாம் எதுக்குப்பா, அது வீண் தானே என்ன.

மந்திரர் அவங்க மந்திரம் எல்லாம் ஒருத்தர் கொடுத்தது. நம்முடைய அந்த பழைய பேராசிரியர்கள் நம்ம அருளாசிரியர்களோடு ஒருங்கு வைத்து என்பது அநேகமாக தாய்மானாரோடு நமக்கு முடிந்து போகும். அந்த எப்படி திருமுறை ஆசிரியர்கள் சித்தாந்த ஆசிரியர்கள் என்று சொல்லுகின்றார். அந்த அந்த அருளாளருடைய பாரம்பரியத்தில் நம்மை பொறுத்த வரைக்கும் தாய்மானார் வரைக்கும் அப்படியே அதுக்கப்புறம் அப்படியேதான் அந்த அளவுக்கு போய் நெருங்கி ஒன்னும் அப்படியே முடியல முடியல. சிவம் அதோடு இருக்கிறோம் அவ்வளவா. அதனால பாணனில் படித்தாக்கையை விட்டு இந்த பொய்மையான அந்த உடம்பை விட்டு விட்டு ஊனை பூணுமாறியேன் பூலன் போற்றியே பூணுமாறு பூணுமாறுனா உன்னையே அப்படியே அருகிருந்து காணுமாறு. பூணுதல்னா உன்னையே நினைந்து கொண்டிருப்பது. இந்த பூணுதல்ங்கிறது எங்க வருது? திருக்குறள் ஒண்ணு வருதா? பத்து குரல் முதல் கடவுள் வாழ்த்து என்ன இருக்குது? முதல்ல அகர முதல் எழுத்து இல்லாம கற்றலாத பையன் மலை திசையை நான் மனதில் சேர்ந்தார். அப்புறம் வேண்டுதல் வேண்டாம் இல்லாம ஆண்டுபடி சேர்ந்ததுல இறைவன் பொது சேர்ப்பு புரிந்தார் மாற்று. போலில் பொரிய குணமிழவே என் குணத்தான் தாலை வணங்காத்தலை அறவாடி அந்த தால் சேர்ந்தா கல்ல பிறவாடி இருந்து. அப்புறம் அது தாலை வணங்காத்தலை. அப்புறம் பெரிய பெருங்க அது கடைசி குரல் பெரிய பெருங்க இருக்க செந்தன்மை கொண்டொடுகிறான். அந்தனர் என்பவர் அறவோர் மற்ற எவ்விற்கும் செந்தன்மை கொண்டொடுகிறான். இன்னொரு கூடுதல் இருக்கு எனக்கு ஞாபகம் அல்ல. நீத்தார் பெருமையா இருக்கோ நீத்தார் பெருமை இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பெருங்கிட்டு உள்ளது. இங்க ஞாபகத்து வருது இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார். பூண்டுதல் என்னன்னு கேட்டா அணியறதுன்னு தெரியுது. முதல் அணியிறோம் சற்று அணியறோம்னு. அது போல இங்க இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார். அறத்தை போய் பூண்டு கொண்டார் பெருமை பெருங்கிட்டு உலகு. அவங்க பெருமை உலகத்தில் பெருத்துனது ஐயா அறத்தை போய் எப்படி பூணுதல்? இப்ப வாய்மை அப்படிங்கறத வாய்மைனா வாய்மை பேசலாம். வாய்மைங்கிறத ஏ சார் கையில மோதரமா அணியலாமா அல்லது கடியாரமா கட்டலாமா காத கடுக்கனா போட்டுக்கலாமா பெண்பாளர மூக்குத்தியா போட்டுக்கலாமா வளையலா போட்டுக்கலாமா? அட என்னையா நீ அறத்தை போய் இப்படியா போட்டுக்கிறது? அது அறம்னா தர்மம் இதல்லையா கோட்பாடு இல்லையா அப்படின்னாரு. என்ன சொல்றாரு திருவள்ளுவர்? இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் அறத்தை போய் பூண்டு கொண்டார் பெருமை பெருங்கிட்டு உலகு. அவர் பெருமைதான் உலகத்திலேயே பெருமை அப்படின்னா அங்க பூண்டார் அப்படின்னா அறம்ங்கிற ஒன்னை போய் நம்ம அணியாக ஆக்க முடியுமா? அணியாக நம்ம அணிய முடியுமா? பூண்டார் பரிமையல்லகர் சிங்கம் பரிமையல்லகர் இவாடா ராஜா உனக்கு என்னடா சந்தேகம் அப்படின்னார். ஐயா அந்த பூணுதல்னு வருதே பூணுதல்னா மோதிரத்தை பூணலாம் கடுக்கனா பூணலாம் மூகுத்தியா பூணலாம் வளையலா பூணலாம். இந்த அறம் என்ற ஒன்றை எப்படி சாமி பூணுவது? அது வந்து ஒரு ஒரு அருவம் அல்ல உருவமா இல்லையே அது எப்படி பூணுது? படிச்சா திருக்குறள் பரிமையாளர் படிக்கிறியா? அப்பதான் யோகியதை தெரியும். பூணுதல் விரதமாக கோரல் சிங்கமணி விரதமாக என்னது அறம் என்ற ஒன்றையே தான் கடைபிடிக்கிறது விரதமாக வச்சிருப்பாங்க. இங்க விரதமாக கொள்ளுது அறத்தோடு வாழ்வதையே விரதமாக கொள்ளுது. இங்க விரதமாக கொள்ளு பூணுதல் எடுத்து பறிச்சு பாருங்க பெருமையில் உடையில விரதமாக கோடல். இந்த மாதிரி பூணுமாறியேன் பூலன் போற்றியே. சரி இந்த ஆக்க தான் இந்த உடம்பு தான் நிலை இல்லாதுன்னு தெரியுது இதை விட்டா தேவலாம்னு தெரியுது. ஆனா ஏமன்ன செய்யலன்னாரு புலன் போற்றியே. நான் இப்ப இருக்கிற இந்த ஐந்து பொறிகளும் என்ன சொல்லுதோ அதை கேட்டுட்டே இருக்கிறேன். கண்ணு வாடா ராஜா அப்படின்னு நான் சொல்றேன். அண்ணாமலையார போய் தரிசனம் பண்ணிட்டோம் அப்பா அப்படின்னு சொன்னா இந்த கண்ணு என்ன பண்ணுது? என்ன ஒளியும் ஒளியும் ஒய்யி இந்த காது ஊதாமூர்த்தி பாடுறாங்கடா இர அருமையான பாட்டுறா ஏழி சரியாய்
இசைப்பயனாய் டிவியை பார்த்து இதை கேட்போம் அப்படிங்கிறது. இந்த புலன் போற்றி இந்த பொறிகள் வயப்பட்டு நான் போனதுனாலே பெருமானே உன்னை நான் பூணுமாறியே பூணுமாறியே உன்னையே நினைப்படியான விரதத்தை நான் கொள்ள முடியாமல் போனேன் என்றெல்லாம் சொல்லுகிறார் பாவம்.

நீ என்றும் உன்னை போற்றி, ஈசனடி போற்றி, எந்த அடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, இதெல்லாம் கொஞ்சமா சொன்னார். போற்றி திருவள்ள போற்றியே சொன்னார். போற்றி திருவள்ள ஒரு நூலாவே ஆக்கிட்டு அந்த போற்றி என்றும் பூரண்டும் புகழ்ந்தும் நின்று. இந்த புரளுதல் என்பது ரொம்ப அதீத அன்பினால வர்றது, அன்பினால வர்றது. புரளுதல் என்பது இப்ப வந்து அது வந்து பெருமானி நீயா உன்னை கண்டா என்று சொன்னா தான் நினைச்சு கீழே படாரன்னு விழுறது இல்ல, தன்னை மறந்து விழுந்தது, விழுந்து பெருமானே பெருமானே பெருமானு சொல்லிக்கிட்டே உருளுவது. அது வந்து தன்னுடைய அன்பினுடைய மிக சிகரத்துல உச்சியில இருக்கவங்களுக்கு வரும். போற்றி என்றும் பூரண்டும் பூகண்டும் நின்று ஆற்றல் மிக்க அன்பார் அழைக்கின்றேன். ஆற்றல் மிக்க அன்புனர் என்ன ஆற்றல் மிக்கனா, பல அன்பு என்னன்னு இருந்து ஒரு சமயத்துல மாறும். இப்ப நாம கூட அம்மா அப்பா மேல வச்ச அன்பு எப்ப கொஞ்சம் இருக்கு, நான்காவது நாலு வயசு அஞ்சு வயசு ஆறு வயசுல வச்ச அன்புல விட பின்னால போக போக போக போக பிளஸ் டூ படிக்கும் போது காலேஜ் போகும்போது அம்மா அப்பா அன்பா இருக்குது. சிவ சிவ மாசரு பொன்னே வலம்புரி முத்தேன்னு கூட்டான். அப்ப இந்த அன்பு என்னன்னு கேட்டா ஒரு கால எல்லையில இருக்கிற அன்பு. ஆனால் பெருமானி உன்னிடத்தில் இரவு

அங்க போயிடுங்க. அப்போ ஆற்றல் மிக்க அன்பு என்பது திருவாசகம், அதுக்கு சீக்குவல் டு சுந்தரமூர்த்தி எல்லாம் ஒரு எழுதப்படாது. உனக்கு எல்லாம் தெரியும் மக்கு பயிலப்பட தூசில் தூசி. ஆற்றல் மிக்க அன்பு சீக்குவல் டு இரவாத இன்ப அன்பு. இதுவும் திருமுறை, அதுவும் திருமுறை. இது எட்டாம் திருமுறை, அது பன்னாம் திருமுறை. சிவ சிவ கை வைக்க முடியுமா இவனால இதுக்கு இந்த உரைக்கு? அப்படி ஆற்றல் மிக்க அன்புனா ஒரு காலத்துல இருந்து ஒரு காலத்துல போற அன்பெல்லாம் ஆற்றல் இல்லாத அன்பு. நம்ம அன்பு, நம்ம அன்பு.

0: நினைக்கிற சாமி. ஆனா எனக்கு அப்படி அருகது இல்லைன்னா மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை என்றும் மறவாமி வேண்டும். அது ஆற்றல் மிக்க அன்பு. இப்பவும் எனக்கு அன்பு வேண்டும், ஒரு கால் எனக்கு மீண்டும் பிறக்க முடியாது வந்தாலும் அப்பவும் தொடர்ந்து அன்பு வேணும். அது ஆற்றல் மிக்க அன்பு. சீக்கல் டு இரவாத இன்பம். அருமையா திருமுறைக்கு திருமுறை உரையா இல்ல இருக்குது. இதுக்கெல்லாம் கூட இப்ப நம்ம சொல்றேன் என்னன்னு, இது மாதிரி இங்க பக்கத்துல எழுதியிருந்தா நல்லது. என்ன இரவாத இன்ப அன்பு என்று எங்க பொண்ணும் திருவாசகத்துல பொண்ணும் திருவா அந்த பெரிய புராணத்துல இரவாத இன்பம்னா ஆற்றல் மிக்க அன்பு என்று பொண்ணு போட்டாதான். இந்த கண்ண பட்டுக்கிட்டே இருந்தாதான் அந்த திருமுறை படிக்கும் போதெல்லாம், இந்த திருமுறை இந்த திருமுறை படிக்கும் போதெல்லாம், அந்த திருமுறை எட்டும் பன்னெண்டு அப்படி போலாம். என்ன பண்றது இதுல இல்ல எழு போடல. இப்ப சொல்லும் போது ஞாபகத்துக்கு வருது. இப்ப எவ்வளவுதான் ஞானம், ரொம்ப ஞானமே இது. எனவே ஆற்றல் மிக்க அன்பால் அழைக்கின்றேன். என்ன ஆற்றல்? இரவாத அன்பு. அது இன்ப அன்பு. அந்த அன்பு கொண்டு அழைக்கலையே பெருமானி. ஏற்று வந்ததில் தாமரை சாடுறும் கூற்ற மன்னதோர் கொள்கை என் கொள்கையே. ஏற்று வந்ததில் தாமரை சாடுறும் கூற்ற மன்னதோர் கொள்கை என் கொள்கையே. யமுன் என்ன பண்ணா, முதல்ல செஞ்ச உடனே அதை வந்து உதவி செஞ்சுட்டான். பிறகு வந்து பெருமான் சொன்ன உடனே வந்து பெருமானி என்று சொன்ன என்ன, அவ்வளவுதான் அந்த அன்பு கொஞ்சம் தரம் இருக்குது. அதுக்கப்புறம் எங்க அந்த அன்பு போயிட்டுது அல்லவா? ஏன் அவன் கடமை அவன் போக்குவரத்து போயிட்டு இல்லைங்களா? இப்ப கூட நான் சொல்றது உண்டு, வயசு வந்துட்டா பிள்ளைங்க வந்து நம்ம நினைக்கலன்னு வருத்தப்படக்கூடாது. ஏன் அப்படின்னா அவங்க மனைவி அவங்க குழந்தை அவங்க அப்படி வந்துடுது, அப்புறம் அதுக்கு அன்பு செலுத்து அதுக்கு வேண்டிய செலுத்த போறது. உன்னை நினைக்கவன் துறக்கல, அவன் தலையெழுத்து அவன் அதுல அப்படியே ஒன்றுனாத்தான் அந்த குடும்பத்தை நடத்த முடியுது. அதனால என்ன பண்றான், அதே இருக்கிறான் உனக்கு அப்ப இருந்த மாதிரியா இருக்கலாம். அப்போ தான் உண்டு, தான் பொண்டாட்டி ஆச்சு, தான் ஆச்சு அப்படின்னு. இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்ன நீ அதை கேளுங்க. இப்ப சொல்லிய நீ ரொம்ப அப்படியே வந்து இருபத்தைந்து, இப்ப வயசு உனக்கு என்ன 60, நீ ஒரு 40 ஆண்டுக்கு முன்ன நீ ஒன்றில் அன்பு ஊறும் போது இன்னொன்று அன்பு தானா நிகழ்ந்து போகும். அது இயற்கை. இப்ப இவங்களுக்கெல்லாம் பாருங்க, இப்ப என்னன்னா அருள்ங்கிற ஒன்றில் அப்படியே வந்த உடனே மற்றதுல கொள்ளேன் புறந்தரம் மாலை என் வாழ்வுங்கிறாங்க. இதுல அங்க போனதுனால அங்க போவாத்தனால மேலவை தேர்தல் வருத, எம்எல்சி எல்லாம் வருதா முல்ல இருந்தே கும்பிட போட்டு வாங்க. ஏன் என்னைக்காவது நம்மளை கொண்டாந்து வைக்க உட்கார வைக்க மாட்டானா? அதனால ஏன் இந்த எம்எல்சிங்கிறது அவங்க கொள்ளேன் புறந்தரம் மால் அயன் வாழ்வு. ஐயா இங்க பிரம்ம பதவி கொஞ்சம் இப்ப அவரு ஆட்டம் கண்டிருக்கு, பிரம்மா அடுத்தது உங்களைதான் போடலாம் படைப்பு தொழில் சொன்னவனு. வேணாப்பா இந்திர பதவி சார், ரொம்ப ஊர்வச்சு அந்த காமதேனு கற்பதை சுவைக்கலான்னு தூக்கி அடிப்பார். ஏன் இந்த இறையன்பு என்ற ஒன்றில் ஊன்ற ஊன்ற அது தானா நிகழ்ந்து. அது போல அவர் அவர்களுக்கு தான் தான் கல்யாணம் பண்ண உடனே மாசர் பண்ணி வளமுரிமை தேங்குது. 2 வருஷத்துக்கு பண்ண என்ன பண்றது, குவா குவா சத்தம் வந்துடுது இல்லைங்களா? இந்த குவா குவா சத்தம் உடனே என்ன பண்றது, தந்தை மகர் காற்று நன்றி அவையத்து முந்தி இருப்பது, மான் தந்தை காற்று நன்றி இவன் தந்தை என்ன ஒருத்தான் அப்படி போடுது, அப்படி போடுது. என்ன பண்றதப்பா? ஆதலால் தான் இந்த அன்பெல்லாம் இறக்கும் அன்பு, இரவாத இன்ப அன்பு. அப்ப அன்பு என்பது ஒரு காலத்தில் நம்ம உலகியல்ல தோன்றும் வளரும் இறக்கவும் செய்யும். ஒழிஞ்ச என்னப்பா உங்க அப்பா வந்திருக்கா அப்படின்னு, அவர் எதோ வந்துட்டு போவாருப்பா திருவண்ணாமலைக்கு அடிக்கிட்டு வருவார், தாய் பார்த்துட்டு போவாருப்பா நீ ஒண்ணு இல்லப்பா. உங்க அப்பா ஐயா தம்பி ஊர்ல இருக்காரான்னு கேட்டா இருக்காருன்னு சொன்னேன், அதையே சொன்ன நீ
1: மக்கார்களை தெரியலன்னு சொல்லக்கூடாது. அவர் அடிக்கிறவரோ திருவண்ணா வரப்போ வருப்போம், அவருக்கு இனிமே அவ்வளவுதான். நமக்கு அப்படியா தீர்ந்து போயிட்டு ஒழுங்கிதான். எனவேதான் இறவாத இன்ப அன்பு அந்த அருமையான சொல், ஆற்றல் மிக்க அன்பு திருவாசகம். இதெல்லாம் நம்ம என்னைக்கு படிக்கணும் இப்ப இது மாதிரி படிக்கிறதுனால, அதனாலதான் இந்த பாடமா படிக்கும் போதுதான் யோகிதையா படிக்கிறோம். சொற்பொழிவு ஆனா ஊர்மாரிக்கும் இப்ப எல்லாம் சிவகாசியெல்லாம் சொற்பொழிவே வேணாங்கிறாங்க. சும்மா ஒரு கதையை வச்சுட்டு கதை விட்டுட்டு போகணுங்க, எங்களுக்கு வரிசையா நடத்தினியா பாடம், அப்பதான் யோகிதையா படிக்கணும். சொற்ப இதே நீங்க திருவாசகம் எனக்கு இதே தலைப்பு கொடுங்க, கைமாறு கொடுத்தல் தலைப்பு கொடுத்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், கைமாறு வேண்டாம் கிடப்பாரு அங்க போய் இங்க போய் சொல்லிட்டு சரி மணி ஆயிட்டது வணக்கம் நன்றின்னு சொல்லுவேன். யோகிதையா பத்து பாட்டு சொல்லுவணும் சொல்ல மாட்டேன். தப்பித்தர கடைசியில சொல்லும்போது நீங்க பத்துடையீர் ஈசன் படியீர் பாங்குடையீர் நான் புத்தடியோம் புண்ணை துவித்து ஆட்கொண்டால் பொல்லாதோ எத்தனை எத்தனை கேட்டீங்கன்னு அதுக்கு ஒரு பாட்டு சொல்லிட்டு போவேன். நீ யோகிதையா பத்து பாட்டு சொல்லிட்டான்னாதான் சொல்லுவேன். அது இந்த முற்றோதலால் தான் கிடைக்கிறது, அல்லது இந்த மாதிரி முழுமையாக கேட்க வேண்டும் என்று பலருக்கு இப்ப எண்ணம் வருவதனால கிடைக்கும். முழுமையா படிக்கணும். சிவம் ஏதோ இதெல்லாம் நம்ம பெருமான் ஆட்கொள்ளுகின்ற அவனுடைய ஆற்றல் மிக்க அருள் அல்லவா, ஆற்றல் மிக்க அருள். ஏற்று வந்ததிர் தாமரைத்தாளுரும் கூற்றமன்னதோர் கொள்கையின் கொள்கையே கொள்ளும் கில்லனை இவன் அன்பரில் கூய்ப்பனி கல்லும் பண்டும் ராமலர் கொன்றையான் தள்ளும் கீழுளும் மேருளும் யாவுளும் எள்ளும் பொய்ந்தையும் போல் நின்ற கொள்ளும் கில்லனை அன்பரில் கூய்ப்பனி அன்பரில் கூய் பனி கொள்ளும் கில்லனை அடாதான் மாத்திக்கணும் அல்லவா. எப்படி ஏனைய அன்பர்களை நீ அப்படி அரவணைச்சு செல்கிறாயோ அது போல இந்த பாழா போன என்னையும் ஒரு அன்பர் போல் என்னை குவி என்னை பணி கொள்ளணும். எப்பா யாரங்க பாக்குறது மணிவாசகரா? ஆமா அடியேன். இங்க வா நிலை பெறுமாறு என்னுதியில் நினைப்பு இருக்குதா? ஆமா. நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அலைகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனிந்து ஏற்றி போழ்ந்து பாடணும் தெரியுதா? சரி அப்படி என்னை போய் பணி சொல்லுப்பா, கூப்பிட்டு சொல்லுப்பா, இல்லைன்னா நான் எங்கேயோ போய் தொலைகிறேன்ப்பா. இங்கே பண்ண எங்கடா போறாங்க? இங்க வா. என்ன பண்ணணும்? கையில என்ன வச்சிருக்க? விளக்க மாதிரி வச்சிருக்கியா? கூப்பிட்டு ஒரு பக்கெட் எடுத்துட்டு வந்திருக்கியா? இல்ல, போய் எடுத்துட்டு வா. தண்ணி பைப்பில் புடி தேடி எங்கே ரெண்டு கோலம் போடேன் பார்ப்போம். செஞ்சுட்டியா? இப்ப எப்படி இருப்பத்தி அந்த இடம் கோயில் நம்ம மூட அப்படி வச்சிருக்கல, கோயில் அப்படி வச்சுக்கணும். குளிச்சுட்டியா? இப்ப குளிச்சுடா, குளிச்சுட்டு பூ கூட இருக்குதா? இருக்குது. இன்று இப்படி அன்பரில் கூய் பணி கொள்ளும் அன்பராக என்னை வைத்து என்னை பணி என்னுடைய பணி எனக்கு கட்டளை எடுத்து அப்படி செய்ப்பான். இப்படியாக அன்பரில் குய்பணி கொள்ளணும். எப்படிப்பட்ட பெருமானி நீ எப்படி இருக்கிற? கல்லும் பண்டும் ராமலர் கொன்றையான் அடியப்பா. கொன்றை மலர் நீ அணிஞ்சிருக்கியப்பா, அதுல வந்து பண்டுகள் என்னைக்குமே நீங்காது. ஏன்? அதுல இருக்கிற தேன் என்னைக்கு நீங்காம இருப்பதுனால. எனவே உன் கொன்றையில தேனும் நீங்கா பண்டுகளும் நீங்கா. அந்த தேன் எப்படி இருக்கும்னாரு, எஞ்சிய தேனெல்லாம் போய் வாய் வச்சு குடிச்சாதான் நல்லா இருக்கும். ஆனா இந்த தேன் நினைத்தோறும் காண்தோறும் பேசுந்தோறும் எப்போதும் எப்படி இந்த தேன் இருக்கும், அந்த தேன்லாம் வாயில தான் இனிக்கும். இது அனைத்து எலும்பு உள்ளக அனைத்து எலும்பு உள்ளக எல்லா நரம்புகளும் அப்படியே உள்ளத்தில் நெகிழுமா. எது இந்த தேன். அந்த தேன் நிறைய சாப்பிட்டீங்கன்னா சுகர் வந்துடும். ஐயா உங்களுக்கு கொஞ்சம் சுகர் இருக்குது, தேன் இந்த பக்கத்துல திரும்ப கூடாது. அப்ப என்ன ஆச்சு? ரெண்டாவது தேன் வந்து ரொம்ப சாப்பிட்டாலும் மலத்தை கட்டும், மீனும் குறையினும் நோய் செய்யும். ஆனா இந்த தேன் ஆனந்த தேன் சொரியும் குனிப்புடையானுக்கே சென்றுதாய் கொத்தி அப்படியே சொன்ன. அதனால பெருமானுடைய அந்த கொண்டை மலர் இருக்கிற அந்த இதுன்ன கல்லும் பண்டும் அறாமலர் கொண்டையான். அங்க கல்லுங்கிறது இங்க தேன், தேனும் அப்படியே இருப்பதனால அங்க இருக்கிற வண்டுகளும் அகலாத இருக்கும். அப்படியே சுத்தி சுத்தி அங்க வந்துட்டே இருக்கும். எனவே கல்லும் பண்டும் அறாமலர் கொண்டையான், நல்லும் கீழூளும் மேலூளும் யாவூளும் எள்ளும் எண்ணெயும் போல் நின்ற எந்தையே. இந்த கீருலகம் மேலுலகம் எந்த உலகமாயிருந்தாலும் அங்காங்க இருக்கிற எல்லா பொருள்களிலும் எங்க பெருமான் இருக்கிறான். இருக்கிறான்னு காட்ட முடியலையே சார் அப்படின்னாரு. ஆனா காட்ட முடியாது இல்லையா, இருப்பான். இப்படி ஒரு அப்பாவும் பிள்ளையும் சண்டை போட்டுட்டாங்கல்ல, அப்பா பிள்ளை சண்டை போட்டுட்டாங்களா எங்க? அப்பாவும் பிள்ளையும் சண்டை போட்டுட்டா. திருவண்ணாமலை வந்து ரெண்டு பேரும் தங்களுக்குள்ள சண்டை இல்ல, ரெண்டு பேரும் காண்பதற்கு முயன்றாங்க முடியல அல்லவா, சண்டை எங்க போட்டுட்டாங்க இல்ல இல்ல இல்ல. இது அடிகானது முடிகானது ரொம்ப நாள் போச்சு. ஏண்டா தம்பி பாத்தியாடா திருவழி இல்லப்பா, ஏப்ப நீங்கப்பா நானும் இல்லப்பா. பிரகலாதனும் இரணியனும் ஆமா உண்டா இல்லையாங்கிறத தகராறு பண்ணிட்டது என்னது நாராயணன் எங்கப்பா இருக்கிறார்? தூணிலும் உளன் துரும்பிலும் உளன் நீ சொல்லும் சொல்லிலும் உளன் காற்றா பேன காற்றா என்ன அவர் காண வேண்டிய இடத்துல காட்டுவாரா விரும்பினாரு. ஆமா உங்க பேன ஒரு உதவ ஒண்ணு கொடுத்தான் அப்படியே. அதெல்லாம் ரொம்ப அருமையா வர்ணிச்சு. ஆனா அந்த இரணியன் வதைப்படலாம் வால்மீகியில் இல்லை, கம்பர் தானா சேர்த்துருக்கு. பல செய்திகள் தாம் புதுசா சேர்த்துருக்கு. ஏன்னா அது செய்யலாம். வடிநூலாசிரியன் முதன்முள்ளுடைய கருத்தை எடுத்துக்கொண்டு வடிநூலாசிரியர் செய்கின்ற பொழுது தான் சில இன்றிமையாத கருத்துக்களை ஏற்றுக்கலாம்னு இலக்கணம் இருக்குது. அதன்படி கம்பர் செஞ்சுக்கலாம். ஆனா இது வந்து அங்கே இல்லை. ஆனா எதற்காக வந்தது அப்படின்னு கேட்டா விபீஷன் கூப்பிட்டாரு. விபீஷன் சொன்ன விபீஷன் படப்பட நீ ஆச்சு உங்க ராமனாச்சு பதிச்சு என் பூஞ்சல் முடிக்காது. அண்ணா இது மாதிரி அடம் பண்ணி சில பேர்லாம் இருந்து போயிருக்கு, எத்தனையோ பேர் போனாங்கன்னா அப்ப இருந்ததுல இரணியன்னு ஒரண்ணா அவன் கதைய கேளுன்னா என்று சொல்லி விபீஷன் சொல்ற மாதிரி கொண்டாந்து திணிச்சார் கம்பர். அதனால குணம் பிடிச்சு இரணியன் வதைப்படுது. ஆனா அந்த மந்திரத்தை சொன்னார், மந்திரத்தை வைணவர்களுக்கு உயிரை விடுற மந்திரம் அந்த நாராயணா அப்படிங்கிறது. ஓம் நமோ நாராயணாய. அது அப்படி நாம் எப்படி திருவேந்தலுக்கு அப்படி உயிர் விடுறோமோ அது போல் நல்ல படுத்த வைணவர்கள் இந்த மந்திரத்தில் அப்படியே இருப்பாங்க, அப்படியே கண்ணு மூடிட மாட்டாங்க. ஓம் நமோ நாராயண. ராமாயணத்திலேயே வச்சு பேசுனது அதெல்லாம் அந்த அதனாலதான் அந்த ராமாயணத்தெல்லாம் நீங்க எல்லாம் படிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. கப்பருடைய அந்த அமைப்பு அத பெருமான் கொடுத்த திருவருள். அதனால அந்த இதை சொல்லுகின்ற பொழுது காமம் யாவையும் தருவதும் அதெல்லாம் நாங்க மறக்க மாட்டோம். கப்பராமாயணத்தை மறந்தா மறக்கணும், மறக்கணும்னு அவசியம் இல்லை. அப்பா இந்த நாராயணன் என்ன செய்வார், நாராயணாயங்கிற மந்திரம் என்ன தெரியுமா, நீ என்ன வேண்டுகளை வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய். கம்பராமாயணத்துக்கு அப்பர் சுவாமிகள் தேவாரம் எழுதுலான்னு என்னதுன்னா காமம் யாவையும் தருவதும் ஈக்குவல் டு காமம்னா அவனவன் என்னென்ன வேண்டுகிறானோ அத்தனையும் தருவதுன்னு அர்த்தம். சீக்குவல் டு வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய். ஏன் கம்பரமேனுக்கு திருநாவுக்கரசர் ஒரு சொல்ல கூடாது, சொல்ல மாட்டானு ஒருத்தனும். அதுலயும் நாங்க கம்பரை சொல்லுவோம், கம்பர் சொல்றோம் எங்க சிவபுராணத்தையும் மட்டும் சொல்ல மாட்டோம். கண்டு முட்டு கேட்டு இங்கேயா கம்பரமேனத்துல எங்கேயாவது சிவபுராணமும் திருமுறை எங்கேயாவது ஒண்ணு வந்திருக்க கிடையாது. மூச்சு பரியாத எங்களுக்கு அப்படி ஒண்ணும் கிடையாது. காமும் யாவையும் தரும். நீ என்னென்ன விரும்பி அத்தனையும் தரும். நர்த்தி கொள்ட்டு வேண்டுவார் வேண்டுவதே ஈவன் கண்ட கம்பரமாயணத்துக்கு நாவுக்கருத்தர் விளக்கம். அப்பதம் கடந்தால் சேம வீடுரை செய்வதும், இந்த உலகத்த என்னென்ன உனக்கு வேணுமோ அத்தனையும் தருவதும் இந்த மந்திரம். சரி, ஒரு கால எல்லையில இதை தாண்டி எனக்கு இதெல்லாம் போதும் சாமி, நான் இங்க மேலுலகம் போனா தேவலாம் நினைக்கிறியா, அதுவும் தரும். எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை, அதான் ஒரு அதுக்கு. அப்பதம் கடந்தால் சேம வீடுரை செய்வதும் சீக்குவல் டு எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை. சரிங்களா, கம்பராமாயணத்துக்கு முன்ன நாவுக்கரசர் உரை முதலடிக்கு, இரண்டாவது அடிக்கு உரை யாரு, ஞானசம்பந்தர் உரை.

0: அப்பா, எத்தனையோ வேள்வி செய்தனுடைய பயனை இந்த ஒரு மந்திரம் சொல்லு. ஒரு மந்திரம் அதுக்கு போயிடும்.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாக்டரின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு, தலைப்பு திருமந்திரம் ஞான உரை. வழங்குபவர் ஜெயபால் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: எல்லா அருளாளர்களுமே நிலையாமைய முதல்ல சொல்லுவாங்க. நிலையாமைய முதல்ல சொன்னாதான், புரிய வச்சாதான் நிலையானது எதுன்னு தெரியும். யாக்கை நிலையாமை, செல்வம் நிலையாமை, இளமை நிலையாமை, உலகம் நிலையாமை, இது எல்லாமே எதுக்கு சொல்றாங்க? எல்லாம் நிலையாமை நிலையாமை நிலையாமைன்னு சொன்னா அப்ப நிலையானது எது என்ற கேள்வி வரும். அப்ப நிலையானது எது என்று கேட்கும் பொழுது, இறைவன் திருவடி ஒன்றே நிலையானது, அதுதான் மெய். அப்போ உலகத்தில் உள்ளக்கூடிய பாசங்கள் எல்லாம் விட்டு நீங்க வேண்டும். அப்படி நீங்கியவர்கள் இந்த பற்றற்ற ஞானிகள். இந்த பற்றற்ற ஞானிகளுக்குத்தான் இந்த மனமானது ஒடுங்கும். மனம் ஒடுங்குகின்ற பொழுது அந்த ஞான கண்ணானது திறக்கும், அதுதான் தவம் என்று பெயர். அந்த அந்த தவத்தை செய்தால் என்ன பயன்? இந்த பயன் அப்படிங்கிறது தான் முக்கியமான பகுதி. ஏன்னா இந்த சித்தம் சிவமாதலே தவம். சித்தம் வந்து சிவமாக இருக்கணும், அதுதான் தவம். தவநிலைன்னு பேர். அப்போ சிவ தரிசனம் பெறுதல், சிவ தரிசனம் கிடைக்கும். அப்படி கண்ணை மூடி பார்த்தோம்னா, இப்படி கண்ணை மூடுறாங்க, மூன்றாவது கண் திறக்குது. இப்போ ஊரில் உட்காந்துருக்காங்க, இப்போ சென்னையிலே உட்காந்து தவம் பண்ணலான்னு வச்சிங்களேன். தவம் பண்ணுகின்ற பொழுது திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய தரிசனம் கிடைக்கும், கைலாயத்தில் இருக்கக்கூடிய சிவ தரிசனம் கிடைக்கும். அப்போ அவங்க வந்து இங்கே அங்கே அந்த ஊருக்கு போகணும்னு அவசியம் கிடையாது, அந்த தலத்துக்கு போகணும்னு அவசியம் கிடையாது, இருக்கின்ற இடத்திலேயே சிவபெருமானோட தரிசனம் கிடைக்கும். அதுதான் அந்த இந்த அவர்களுக்கு அந்த ஞானக்கண் வழியாக பார்க்கலாம். அவருடைய சித்தமே சிவமாயிடும். சித்தம்ங்கிறது மனம், புத்தி, அகங்காரம். சித்தம் என்பது நான்கு வகையான அகக்கருவிகள். அந்த சித்தம் என்பது நினைவு பதிவுகள். நாம் எல்லாம் எதையெல்லாம் சிந்திச்சிருக்கிறோமோ அதையெல்லாம் வந்து சேர்த்து வைக்கக்கூடிய இடம் வந்து சித்தம். அந்த அலா சித்தம் தெளிவீர்கள் அப்படிம்பார். சித்தம் தெளிவீர்கள், சித்தம் தெளிவாக இருக்கணும், அந்த சித்தம் எல்லாம் சிவமாக இருக்கணும். அப்போ சித்தம் சிவமான நிலையில் பார்த்தீங்கன்னா, அந்த இறைவன் அந்த சித்தத்தில் வந்து உட்கார்ந்து மனதில் உட்கார்ந்து அமர்ந்து கொண்டு அப்படியே உட்காந்துருப்பார். நாம் எந்த நேரம் அப்படியே நினச்சிக்கிட்டு இருக்கோமோ அவ்வளோ நேரமும் அங்கே உட்காந்துருப்பார், உட்கார்ந்து அமர்ந்திருப்பார். இதைத்தான் இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. இது வந்து உண்மையிலேயே இது வந்து ஞான மாணிக்க வாசகருடைய அனுபவம். சில நாட்கள் அந்த என்னுடைய எனக்கு அந்த அனுபவம் உண்டு. இறைவன் வந்து சிந்திக்கும் பொழுது சில நேரம் அப்படியே இருக்கும். ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது அப்படியே வேனிஷ் ஆகிடும். இந்த அனுபவம் எனக்கு உண்டு, அதனால் சொல்கிறேன். அப்போ இறைவன் தன்னுடைய சிந்தையை விட்டு நீங்காத நிலை, அதுதான் சித்தம் சிவமாகும் நிலை. அப்போ சிவஞானியர்களுக்கும் யோகியர்களுக்கும் எல்லா நேரமும் அங்கேயே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேறு புறச்சிந்தனை இல்லாதனால, அதுதான் தவம். சித்தம் சிவமாக செய்தவம் வேண்டாவால், சித்தம் சிவமாக செய்தவம். செய்தவம்னு அது என்னென்னா, செய்தவம்ங்கிற ஒரு நல்ல வார்த்தை. செய்த தவம், செய்கின்ற தவம், செய்ய போகின்ற தவம், அது வினைத்தொகைன்னு பேர். அது மூன்று காலங்களையும் காட்டும். சித்தம் சிவமாக செய்யணும்னா நாம் தவம் செய்திருக்கிறோம், அதனால் இப்போ தவம் கிடைச்சிது. இப்போ தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அதனால் இறைவனுடைய அருள் கிடைக்கிது. இதுன்னு விட்டக்குறை தொட்டக்குறை இருந்தால் அடுத்த பிறவிக்கும் இந்த தவம் தொடரும். அதனால் தான் செய்தவம்னு சொன்னார், சித்தம் சிவமாக செய்தவம்னார். அப்புறம் இந்த சித்தம் சிவானந்தம் சேர்ந்தோர் உறவு உண்டால், அந்த யாருக்கு இந்த சிவானந்தம், அந்த சித்தம் வந்து சிவானந்தத்தோடு இருக்கக்கூடிய அந்த ஞானிகளோடு நாம் உறவு கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் என்னாகும்னா, நமக்கு யார் அவரோடு சேருகின்றார்களோ அவர்கள் நமக்கு வழிகாட்ட இவர்களுடைய மான அந்த சீடர்களுக்கும் சித்தமானது சிவமம் தன்மை அடையும். அப்போ அந்த குருவுக்கு எப்படி இருக்கும்? இந்த குருவாக இருந்து வழிகாட்டக்கூடிய தவத்தை மேற்கொண்ட சிவஞானிகளுக்கு அவர்களுடைய சித்தம் சிவமாக இருப்பதனால் அவர்களுக்கு சித்தி கிடைத்து அதன் வழியாக முத்தியும் கிடைக்கும். அந்த ஆன்மாவானது சித்தம் சிவமாதல் செய் தவப்பேறு, இது அவர்களுடைய தவப்பேறு. அதனால் நம்ம என்ன செய்யணும்? அடியாரோடு இணங்குக, சிவனடியாரிடம் தொடர்பு கொள்ளுக. அப்போ சிவனடியாரோடு நாம் உறவு கொள்ளுகின்ற பொழுது சிவனடியாரோடு

அப்படின்னா நம்மளுக்கு வந்து சிவபெருமானுடைய திருவருளால் தான் நமக்கு ஞானம் கிடைக்க வேண்டும். அருள் சிவபெருமானுடைய திருவருள் நமக்கு கிடைத்தால் நமக்கு எல்லாமே கிடைக்கும். பிரான் என்று சொன்னால் தலைவன் பேர். பிரான் அருள் உண்டு எண்ணில் உண்டு நற்செல்வம். இப்போ நற்செல்வம்ங்கிறது இது செல்வம்னாவே சிவபெருமானை தான் குறிக்கும். ஏன்னா செல்வன் கழலேத்தும் செல்வம் செல்வமே. இப்போ இந்த சிவபெருமானுடைய திருவருள் நமக்கு உண்டா கிடைத்தால் நமக்கு நல்ல சிவஞானம் கிடைக்கும். அப்பக்க நமக்கு அருள் பெற வேண்டும். அப்போ நம்ம தினசரி திருக்கோயிலுக்கு செல்ல வேண்டும், தினசரி அடியார்களோடு இணங்க வேண்டும், தினந்தோறும் திருமுறைகளை நாம் ஓத வேண்டும். அப்போ இறைவனுக்கும் நமக்கும் ஒரு தொடர்பினை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போ சிவபெருமான் திருவருள் நமக்கு கிடைக்கும். அப்புறம் பிரான் அருள் உண்டு எண்ணில், அப்போ இந்த பிரான் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானுடைய திருவுள் நமக்கு கிடைத்தால் நல்ல ஞானம் உண்டு நன்ஞானம். ஞானம்னாவே இறைவன் திருவருள் தான். இப்போ நல்ல ஞானம்னு சொன்னால் இறைவன் திருவடி. அப்போ இறைவன் திருவடி நமக்கு கிடைக்கும். இதான் ஃப்ரூட்ஸ் ஆஃப் லார்ட்ஸ் கிரேஸ், இறைவனுடைய அருளால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பயன்கள். அப்புறம் அந்த பிரான் அருளில் பெருந்தன்மையும் உண்டு. பெருந்தன்மைனா பரந்த மனப்பான்மை. ஒரு அதாவது வந்து ஒரு அதாவது வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும்பாங்க. தாயுமா சுவாமி சொல்லுவாங்கல்ல, எல்லோரும் இன்புட்டு இருக்க அப்படிம்பார். எல்லோரும் இன்புட்டு இருக்க அப்போ ஒரு பெருந்தன்மை. நம்முடைய திருமூலர் சொல்கிறார் இல்லையா, யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம்னார். அது மாதிரி ஒரு பெருந்தன்மையாக இருக்கும். அவங்கள்ட்ட சுயநலம் இருக்காது. எப்போ சுயநலம் இல்லாமல் இருக்கிறதோ அதுவே அவர்கள் வந்து மேல்நிலைக்கு வருவதற்கு தயாராகிடுறாங்கன்னு அர்த்தம். அப்போ சிவபெருமானுடைய திருவருளால் இதெல்லாம் கிடைக்கும். சிவபெருமானுடைய திருவருளால் பரந்த மனப்பான்மை, பெருந்தன்மை. அது ஆங்கில இனத்தில் பெனவலன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பெனவலன்ஸ் சொன்னால் பெருந்தன்மைன்னு பேர். அது கிடைக்கும். அப்புறம் பிரான் அருளில் பெரும் தெய்வமும் ஆமே. இந்த பெரும் தெய்வமும் ஆமே. இப்போ நாம் எல்லாருமே வந்து மனிதர்கள் தான். இப்போ மனிதர்கள் தெய்வ நிலைக்கு உயரலாமா அப்படின்னா உயர முடியும். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். இது குறள். நான் அந்த பல கூட்டங்களில் நான் பேசியிருக்கேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, திருக்குறள் ஒரு நூல். அந்த திருக்குறள் ஒரு நூலில் பார்த்தீங்கன்னா, திருக்குறள் அருளியது இந்த ஒரே ஒரு குறளை மையப்படுத்தி தான். மீதி உள்ள அனைத்து குறள்களுக்குள்ளும் இந்த ஒரே ஒரு பாடலினுடைய குறளினுடைய விளக்கம்தான் அப்படின்னு சொல்லுவேன். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். அப்போ ஒரு மனிதனும் தெய்வமாகலாம். இப்போ மனிதனாக இருப்பது ஒரு நிலை, மனிதன் மாமனிதனாக இருப்பது ரெண்டாவது நிலை, அதே மனிதன் தெய்வ நிலைக்கு உயர்வது மூன்றாவது நிலை. அப்பொழுது அந்த ஆன்மாவானது பரிபக்குவப்பட்டு சிவத்தன்மை எய்தும். அப்போ அவன் அந்த ஞான நிலை எய்துகின்ற பொழுது தெய்வ நிலையில் வைத்து போற்றப்படுகிறான். அதனால்தான் மனிதனும் தெய்வமாகலாம் அப்படின்னு சொல்கிறோம். இது நம்மளுக்கு நிறைய நம்ம சொல்லலாம். அப்புறம் நம்மளுடைய சிவச்சின்னங்களை பற்றி இந்த அந்த ஆறாம் மந்திரத்தில் திருமூலர் பதிவு செய்கிறார். இப்போ சிவச்சின்னங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சிவச்சின்னங்கள் அப்படின்னு சொன்னால் திருநீர் அணிஞ்சிக்கிறோம், திருநீர்னு போட்டுக்கிறோம். அப்புறம் உத்ராஷ்டம் போட்டிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சில பேர் காதில் வந்து குண்டலம் போட்டிருப்பாங்க. இந்த குண்டலத்திலே பார்த்தீங்கன்னா இந்த குண்டலம் வச்சுருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வளையம் ஒன்று விட்டுருப்பாங்க. அந்த அந்த கட்டி கட்டி ஆறு கட்டின்னு சொல்லுவாங்க. ஆறு கட்டிலேருந்து பத்து கட்டி வரைக்கும் அந்த குண்டலத்தை வச்சுருப்பாங்க. இந்த காதில் போட்டிருப்பாங்க. இது எல்லாமே சிவவேடம் தான். இந்த சடையும் சிவவேடம் தான். இப்படி சிவவேடத்தினுடைய பெருமைகளை நிறையா பேசுகிறோம். இந்த சிவஞான போதத்தில் பனிரெண்டாவது நூறுப்பா இந்த சிவ வேடத்துக்குன்னே இருக்கும். சிவ வேடத்திலே இறைவன் இருக்கிறான். அப்போ சிவ வேடத்தையே வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறார். அதாவது இந்த செம்மலர் நோன்றால்
சேரல் ஒட்டா

0: அம்மளம் கழுகி அன்பரோடு மருகி மாளர நேயம் அறிந்தவர் வேடமும் ஆலயம்தானும் அரண்மனை தொழுமே அப்படின்னு சொல்லி அந்த பனிரெண்டாவது நுறுப்பாவில் சொல்லுவாங்க. அப்போ சிவஞானியர்கள் இருந்தால் சிவஞானியரை வழிபட வேண்டும், சிவஞானிகளுடைய வேடத்தை வழிபட வேண்டும். இதில் விபூதியும் ருத்ராட்சமும் பார்த்தீங்கன்னா புறவேடம்னு பேர். இந்த இந்த திருவைந்தெழுத்து இது வந்து அகவேடம்னு பேர். அப்போ அந்த வேடத்தை ஏன் வணங்கணும்னா, வேடத்தில் இறைவனை கண்டு. இப்போ ஒருத்தர் உத்ராட்சம் அணிஞ்சு வந்திருக்கிறான்னு சொன்னால் அது உத்ராட்சம் நினைக்கப்படாது, உத்ராட்சத்தில் இறைவன் இருக்கிறான் என்று கண்டு நாம் அந்த இறைவனை வணங்க வேண்டும், அந்த சிவன் அடியாரை வணங்க வேண்டும். சிவஞான போதத்திலே உதாரண வெண்பாவில் சொல்லுவாங்க, ஒரு பாடலில் வரும். இப்போ பார்த்தோன்னு கோவில் இருக்கும், இந்த கோவில்லாம் இருக்கும் பொழுது கோவில் இல்லாத ஊரும் உண்டு. இப்போ வந்து இந்த புறநகர் பகுதி எக்ஸ்டென்ஷன் ஏரியா இருக்கும், அங்கே போயிடுவாங்க. அங்கே போனால் ஏதாவது ஒரு சின்ன ஒரு விநாயகர் கோயில கட்டிக்கிறாங்க. இப்போ அதுவும் இல்லாத ரிமோட் ஏரியாவில் கோவில் இருக்கும். அப்போது கோவிலில் வந்து பார்க்கணும் அப்படின்னா அது கோவில் இல்லைன்னா என்ன செய்கிறதுன்னு ஒரு கொஸ்டின் வரும். அப்போ யாராவது ஒரு அடியார் வர்றாங்கன்னா அந்த அடியார் இந்த உத்ராட்சத்தை போட்டுக்கிட்டு இந்த திருநீர் பூசிட்டு வந்தாங்கன்னா அதை பார்த்து வணங்கினாலே போதும். ஏன்கென்று கேட்டால் அந்த உத்ராட்சத்திலையும் அந்த திருநீற்று வேடத்திலையும் இறைவன் தன்னுடைய உருவத்தை அதில் பதித்து வைத்திருக்கிறான். அதனால் அது என்னங்க, அந்த திருவேடத்தை கண்டு வழிபடுக அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்போ திருநீர், திருநீரினுடைய பெருமை வந்து நம்ம நிறையா பேசலாம். திருநீரை பற்றி நம்ம பேசும் பொழுது சிவச்சின்னங்களே திருநீர்ன்னு சொல் முதல்ல சொல்லணும். இப்போ ஒரு பாடலில் சொல்கிறார், கங்காளன் பூசும் கவச திருநீர் அப்படின்னார். கங்காளன் பூசும் கவச திருநீர்னார். கங்காளன்னா சிவபெருமான அர்த்தம். கங்காளன் பூசும் கவச திருநீர் என்னன்னு பாருங்க. அந்த கவச திருநீர் அப்படின்னா அந்த எந்த விதமான தீய வினைகளும் வராமல் காக்கக்கூடிய கவசம் போன்ற திருநீர்னு அர்த்தம். அப்போ திருநீர் பூசிக்கணும். இப்போ அந்த காலத்தில் பார்த்தோம்னா ஒரு யாருக்கா உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்க. அப்போது அந்த ஊரில் இருக்கிறவர் ஒரு இறைவனோடு தொடர்போடு கூடிய ஒரு ஒரு அருளர் இருப்பார். அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு திருநீர் கொடுப்பார். அது திருநீர் கொடுத்தாங்கன்னா அந்த திருநீற்றை வந்து அவர் ஓதி கொடுப்பார். ஓம் சரவண பவா அல்லது ஓம் சிவாய நம ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லி அவர் கொடுப்பார். அவர் எந்த தெய்வத்தை உபாசனை வச்சுருக்காரோ அந்த தெய்வத்தினுடைய பெயரை சொல்லி அந்த திருநீற்றை கொடுப்பார். அந்த திருநீரை என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் தான் கொடுப்பாங்க. அதை எடுத்து பூசிக்கிட்டு கொஞ்சோண்டு அந்த தண்ணீரில் போட்டு குடிச்சிட்டோம் அப்படின்னோம்னா அந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த பிணி போகும். இப்போ காய்ச்சல் அடிக்குன்னு வச்சிங்களேன், அந்த காய்ச்சல் அடிக்கும்போது கிராமத்தில் இன்றைக்கும் அந்த திருநீற்றை வந்து மந்த அந்த நோய் தீர்க்க மருந்தாக இன்றைக்கும் கொடுக்குறாங்க. அப்போ கவச திருநீர் அது உடல் பிணி மட்டும் இல்லாமல் உயிர் பிணியும் தீர்க்க வல்லது. அதனால தான் சொல்கிறாரு கங்காளன் பூசும் கவச திருநீற்றை அப்படிங்கிறார். அப்போ கங்காளன் பூசுகின்ற விபூதி வந்து ஆதி விபூதின்னு பேர். விபூதினா மேலான செல்வம் பொதுவான அர்த்தம். கங்காளன்னா சிவபெருமான் பூசுகின்றது ஆதி விபூதின்னு. அது இன்னும் கொஞ்சம் ஆழமாக சொல்கிறது. இது எப்படி பூசணுமா, மங்காமல் பூசி. இப்போ நம்ம என்ன செய்யலாம், காலையில் அனுஷ்டானம் பண்ணுவோம், மாலையில் அனுஷ்டானம் பண்ணுவோம், இந்த ரெண்டு நேரம் மட்டும் விபூதி பூசிப்போம், பாக்கி நேரம் வந்து நினச்சா பூசுறது. சிவனடியர்கள் அப்படி செய்ய மாட்டாங்க. சிவனடியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பூசிகிட்டே இருப்பாங்க. அது கொஞ்சம் அழிஞ்ச மாதிரி இருந்தால் கூட எடுத்து பூசுவாங்க. மங்காமல் பூசணும்னா எப்பொழுதுமே திருநீற்று ஒளி இங்கே நெத்தில் இருக்கணும். சுந்தரமூர்த்தி நாயனாருக்கே அங்கே கைலாயத்தில் ஒரு பணி, அணுக்க தொண்டராக இருந்தார். என்ன பணினா, சிவபெருமான அந்த அமர்ந்திருக்கும் பொழுது அங்கே பக்கத்தில் அந்த விபூதி மடல்னு வச்சுருப்பார். நம்மளை மாதிரி விபூதி நல்லா தங்கத்தில் வச்சுருப்பார். வெள்ளியிலையும் தங்கத்திலையும் தங்க மடல் வச்சுருப்பார். அதில் திருநீர் இருக்கும். யாராவது அந்த முனிவர்கள் ரிஷிகள் யாராவது வந்தாங்கன்னா அந்த திருநீற்றை எடுத்து சிவபெருமான்ட கொடுப்பார். சிவபெருமான் எடுத்து அதை பூசி விடுவார். அதுதான் கைலாயத்தில் சுந்தரமூர்த்தி நாயனருக்குள்ள பணி. அது அணுக்கு தொண்டராகவே வச்சுக்கிட்டார் அவர். சிவபெருமானைக்கே அந்த காலத்தில் அணுக்க தொண்டர் இருந்திருக்கிறாங்க. அவர் சுந்தரமூர்த்தி நாயனார் இருந்தார். அப்போ அந்த அந்த அந்த விபூதியை வந்து எப்போதும் திருநீருக்கு பூசிகிட்டே இருக்கணும். இந்த திருநீர் வந்து சிவபெருமான் என்ன பண்ணுவார்னா, பக்கத்தில் இந்த வலது பக்கத்தில் இந்த பல விபூதி பைய வச்சுருப்பார். சிவபெருமானே பைய வச்சுருக்காரு, விபூதி பைய. அப்போ என்ன பண்ணுவார்னா, திருநீர் அவர் பூசியிருக்கிறாரு. இந்த திருநீர் அவர் பூசியிருக்காரு. ஏன் அவர் பூசியிருக்காருன்னா, அவரை மாதிரி நம்ம பூசிக்கிட்டு இருந்தோம் வச்சிங்களேன், நம்மளை பார்த்த உடனே அவனை பார்ப்ப தெரிவி பார்க்குறாருன்னு வச்சுங்க, நம்மளை மாதிரி யார் பூசிக்கிட்டு இருக்காரு நம்ம பக்கம் பார்ப்பார். நம்ம பக்கம் திரும்பி பார்க்கறதுக்காக வேண்டி உதுக்காக சொல்கிறேன், ஒரு ஜோவிகளாக சொல்கிறேன். அதில் அவர் எல்லாமும் தெரியும். இருந்தாலும் சிவபெருமான் திருநீர் பூசியிருக்கார், நாமளும் பூசணும். கங்காளன் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி, மங்காமல் பூசி மகிழ்வோமே ஆமாயில், மகிழ்வீரே யாமாயில். இப்போ நான் மகிழணும், திருநீர் பூசுறதுக்கு சந்தோஷப்படணும். அப்படின்னா நீரில்லா நெற்றி பாழ் அப்படின்னா, ஆறில்லா ஊருக்கு அழகு பாழ், நெய்யில்லா உண்டி பாழ் அப்படின்னு. அப்போ திருநீர் பூசணும், அப்போ திருநீர் பூசினாதான் அழகு. அந்த திருநீற்றுக்காகவே ஒரு பதிகத்தை பாடியவர் திருஞான சம்பந்தர். இவர் எங்கேயுமே கிடையாது, எந்த சமயத்திலையுமே கிடையாது. திருநீற்றுக்காகவே ஒரு பதிகம் பாடியது நம்முடைய திருஞான சம்பந்த பெருமான் தான். மங்காமல் பூசி மகிழ்வீர யாமாயில் தங்கா வினைகளும், வினைகள் தங்காது. நம்ம செஞ்சிருக்கோம் வினைகள், நல்வினை செஞ்சுருப்போம், தீவினை செஞ்சுருப்போம். நல்வினையால் இன்பம், தீவினையால் துன்பம். ஆனால் ஒன்றே ஒன்று, நல்வினையால் வரக்கூடிய இன்பத்தை பற்றி சிந்திக்கிறது இல்லை, ஆனால் தீவினையால் வந்த துன்பத்தை பார்த்து நம்ம வருத்தப்படுவோம். அப்படி யாராவது தீவினையால் நமக்கு துன்பம் நேரிட்டால் திருநீர் பூசி இறைவனுடைய திருப்பெயரை சொல்லி விபூதி பூசினோம்னா அந்த வினைகள் அவர்களை தங்காது, அவரை விட்டு ஓடிவிடும். தங்கா வினைகளும், இதெல்லாம் திருமந்திர வாக்கு. சாரும் சிவகதி, சாரும் சிவகதி, சிவகதிக்கு போயிடலாம். சிவபெருமான் இருக்கின்ற இடம் சிவபெருமான், அது சிவகதின்னு பேர். பாருங்க, இதே மாதிரி திருநீர் பூசியிருக்கார் நம்முடைய அப்பர் பெருமான். கருவாய் கிடந்து உன் கழலே நினையும் கருத்துடையேன், உருவாய் தெரிந்து உந்தன் நாமம் பயின்றேன் உணர்ந்தருளால், திருவாய் பொழிய சிவாய நம என்று நீர் அணிந்தேன். அப்ப சிவாய நம என்று நீர் திருநீர் போட்டிருக்கு. கருவாய் சிவகதினி பாதிரி புலியூர் அரணே. அப்போ அவருக்கு சிவாய நம என்று சொல்லி திருநீர் அவர் பூசியிருக்கார். அதனால் அவருக்கு சிவகதி கிடைச்சிருக்கு. சாரும் சிவகதி, இது திருமந்திர வாக்கு. இந்த திருமந்திர வாக்குக்கு நம்முடைய நாவுக்கரசு பெருமான் நமக்கு சான்றாக விளங்குகின்றார். எல்லா சைவ அருளாளர்களுமே திருமந்திர வாக்குக்கு சான்றாகத்தான் இருக்கின்றார்கள். இந்த பாடலுக்காக இப்படி ஒரு கருத்தை சொன்னேன், அவ்வளவுதான். தருவாய் சிவகதினி பாதிரி புலியூர் அரணே அப்படிங்கிறார். அப்போ தங்கா வினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமான திருவடி சேருவீரே. இப்போ சிங்காரமான திருவடி, அப்போ நமக்கு என்ன பண்ண, அழைச்சிக்கிட்டு போய் நம்ம சிவபெருமானுடைய அந்த கைலாயத்தில் கூட விட்டுருவார். அதனால் நம்ம சைவர்களாக இருக்கக்கூடிய நாம் வந்து என்ன செய்யணும்னா, திருநீர் பூச வேண்டும், உத்ராட்சம் அணியணும். இப்போ உத்ராட்சம் அணியிறதே பார்த்தீங்கன்னா இந்த விசுத்தில் அணியணும், அப்படி இல்லைன்னா அநாகதம் என்று சொல்லக்கூடிய நெஞ்சு குழியில் அணியணும். இந்த ரெண்டு இடமும் தான் அணியக்கூடிய பகுதி. ஏன்னா இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டுமே மருத்துவத்துக்குள்ள பகுதி இடம், ரெண்டாவது இறைவன் இருக்கக்கூடிய இடம். இதில் ஆன்மீகமும் உண்டு மருத்துவமும் உண்டு. அதில் இந்த கண்ட உத்ராட்சம்னு பேர், ஒத்த உத்ராட்சத்தை நம்ம அணிஞ்சிக்கணும், இங்கேயும் அணிஞ்சிக்கலாம், உத்ராட்சத்தை மாலையாகவும் நம்ம அணிஞ்சிக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம வந்து சிவச்சின்னங்கள்னு பேர். இந்த திருநீற்றை பற்றி திருஞான சம்பந்தருடைய ஒரு பதிகம் இருக்கு. அந்த பதிகத்தில் ஒரு பாடல் மட்டும்தான் பாருங்க. மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆளவையான் திரு நீரே. இப்படியே பாடிக்கிட்டே போறாரு. பேணி அணிபவர்களுக்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீரு. இந்த திருநீற்றை அணிஞ்சிட்டு நம்ம போனோம்னா நமக்கு ஒரு மரியாதை பெருமை. எந்த இடத்துக்கும் திருநீர் அணிஞ்சுட்டு போயிடலாம், ஒரு மரியாதை கொடுப்பாங்க, உள்ளத்துக்குள்ள மரியாதை கிடைக்கும் அவங்களுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாம் எந்த வினையை செய்தாலும் சரி அந்த வினைகளெல்லாம் தவிடுபடி ஆகிடும். அதனால தான் நம்ம திருநீர் வந்து மூணு கோடு மூணு இருக்கும். அது இந்த மூணு கோடு ஏன் பட்ட போடுறோம் அப்படின்னா, ஆணவம் கண்மம் மாயை என்ற மூன்று அழுக்குகளையும் நீக்கக்கூடிய திருநீர், அதனால் மும்மலத்தை நீக்கக்கூடிய திருநீர் அப்படின்னு சொல்லி. இன்னொரு இது வாழ்க்கை தத்துவமும் இருக்குது. இந்த திருநீரை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு எண்ணம் வரணும். ஒரு காலத்தில் நம்மளும் இது போல சாம்பராகத்தான் போக போகிறோம். முடிசார்ந்த மன்னரும், இதை பட்டினத்தார் பாட்டு நினைக்கிறேன், முடிசார்ந்த மன்னரும் ஒரு காலத்தில் பிடி சாம்பராய் போவர் அப்படின்னு ஒரு பாடலில் பாடியிருக்கார். அப்போது அந்த யாராக இருந்தால் ஒரு கால ஒரு இப்படி சாம்பலை தான் போக போகிறாங்க. அப்போ உள்ளே இருக்கும் பொழுதே நம்ம இறைவனை நினச்சிக்கணும் அப்படிங்கிறது. அதுக்காக தான் நான் அந்த திருநீரை பார்க்கும் பொழுது இது நாம்பளும் ஒரு காலத்தில் அப்படி தான் வாழ்க்கை நிலையாமையை உணர்த்தக்கூடியது இந்த திருநீர். நிறைய திருநீர் எவ்வளோ சொல்லலாம், திருநீரை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு நிறைய சொல்லலாம். இந்த திருநீரை வந்து ஒரு பேரூர் புராணத்தில் ஒரு அருமையான செய்தி. அந்த ஐஸ்வர்யம் வந்து விருத்தி அடைவதற்காகத்தான், நாம் வந்து விபூதினாவே மேலான செல்வம்னு அர்த்தம். இப்போ ஒரு திருநீர் பூசி இருந்தாவே நமக்கு வீட்டில் வந்து ஐஸ்வர்யம் பொங்குங்க. நீடல் ஊறும் தீ வினை அனைத்தும் நீற்றி விடலால் நீர் என்றும் அப்படிங்கிறார். இப்போ நீர் அப்படின்னா என்னத்தை நீர் அப்படின்னா, எல்லா வினைகளையும் நீத்து போகிறது சொல்கிறது இல்லையா. இப்போ நீத்து போகிறதுன்னு சொன்னால் அது பயனற்று போதல் அப்படின்னு சொல்கிறது. நீடல் உறும் தீ வினை அனைத்தும் நீற்றி விடலால் நீர் என்றும், அதான் நீருன்னு சொல்கிறது. அப்போ இறைவனுடைய பெயரை சேர்த்து நம்ம திருநீர் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் வீடில் வெறுக்கை தருதலால் விபூதி என்றும், வீடுன்னு சொன்னால் இறைவனுடைய திருவடிக்கு பேர் வீடுன்னு பேர். இந்த கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இந்த வீட்டுக்கு வீடு வாசப்படியும்பாங்க. இப்போ நாம் குடியிருக்கிறதுக்கு இருக்கு இல்லையா, இடம் இருக்கு இல்லையா, அப்போ குடியிருக்கும் இடம் அதுக்கும் வீடுன்னு தான் பேர். இறைவனுடைய திருவடிக்கும் வீடுன்னு தான் பேர். அப்போ அது அந்த வீடு இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து நமக்கெல்லாம் அதுதான் நமக்கு உண்மையான சொந்த வீடு. இப்போ நாம் இங்கே இருக்கமே நில உலகில் இருக்கமே இதெல்லாம் வாடகை வீடு. இப்போ இந்த வீடுங்கிறது நாமெல்லாம் வினையை எல்லாம் நீக்குவதற்காக, வினையை அனுபவித்து கழிப்பதற்காக இருக்கக்கூடிய வீடு. அந்த வீடு இறைவன் திருவடிகளை போய் சேருவதற்காக உள்ள வீடு. இப்போ நம்ம வந்து இறைவனுடைய திருவடிக்கு போகணும்னா இந்த வீட்டில் வாழ வேண்டும். நில உலகத்தில், உலகத்தில், இல்லறத்தில் வாழ வேண்டும். அப்போ இல்லறத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தால் அது வீடு. அப்போ இல்லறம் அல்லது நல்லறம் அன்று, அப்போ இல்லறத்தில் நுழைந்தால்தான் நமக்கு வீடு பேர் என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய திருவடி பேர் கிடைக்கும். ஆனால் அந்த வீட்டுக்கு நமக்கு போகணும்னா இந்த வீடு தான் நமக்கு வாசப்படி. அதான் நம்முடைய இல்லறத்தை நல்லறமாக மாற்றி சொல் அறம் பொருள் இன்பம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய நான்கு நிலைகளையும் நாம் உணர்ந்தோமானால் அந்த வீட்டுக்கு நம்ம போகலாம். அது அறத்தால் பொருள் ஈட்ட வேண்டும், அந்த பொருளால் நாம் எல்லாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஒரு நிலையில் எல்லாவற்றையும் நாம் என்ன செய்யணும், மனதார துறந்துவிட்டு பற்று இல்லாமல் வாழ வேண்டும். அதுதான் அறம் பொருள் இன்பம் வீடு. விட்டதே வீடு, விட்டதே வீடுன்னு சொன்னது வந்து ஔவையார். அப்போ அந்த நிலை வந்ததுன்னா நமக்கு அந்த வீடு கிடைக்கும். அப்போ இந்த வீட்டிலிருந்து அந்த வீட்டுக்கு போயிடலாம். அதான் வீட்டுக்கு வீடு வாசப்படி. அப்போ அந்த வீட்டுக்கு நம்ம போகணும்னா அது விபூதிங்கிறது மேலான செல்வம்னு அர்த்தம். அதான் வீடில் வெறுக்கை தருதலினால் விபூதி என்றும், உயிர்தோறும் கூடும் மல மாசினை கழுவும் குணத்தால் சாரம் என்றும். இப்போ கூடும் மல மாசு, இப்போ நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கும் பொழுதே பிராரப்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கும் பொழுதே ஆகாமைவனை சேரும். இப்படி ஆகாமைவனை சேரும் பொழுது அதை அப்பப்போ நீக்கிறோம். அப்பப்போ நீக்கணும்னு சொன்னால் நம்ம திருநீரை பூசிக்கிட்டே இருக்கணும், இறைவனை வணங்கிக்கிட்டே இருந்தோம்னா அந்த ஆகாமைவனை ஏறாது. இந்த ஆகாமிய வினையை வந்து ஏறாமல் இருக்கிறதுக்காக ஒரு பாடல் உண்டு. மறைகுடையாய் தோளுடையாய் வாரசடை மேல் வளரும் பிறையுடையாய் பிங்கனே என்று உன்னை பேசி நல்லால் குறையுடையார் குற்றங்கோராய் கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார் இடர்களையாய் நெடுங்களை மேயவனே. கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவாங்க, சிவனடியார்களுக்கு இந்த ஆகாமியவனை சேரவிடாமல் இறையவனே தடுத்து நீக்கிடுவார். அப்போ நம்ம வந்து ஆகாமியவனை சேராமல் இறைவன் தடுக்கின்றார் அப்படின்னு சொல்லி திருஞான சம்பந்தர் நெடுங்களை அந்த தேவாரத்தில் பதிவு செய்கிறார். இதைத்தான் சொல்கிறாரு, கூடும் மல மாசினை கழுவும் குணத்தால் சாரம் என்றும். அடுத்தது சிசு இந்த விபூதிக்கு பேர் சாரம்னு ஒரு பேர் உண்டு. அடுத்தது மடம் ஓட, மடம்னா அறியாமைன்னு அர்த்தம். மடம் ஓட வளர் சோதியை தரலால், அந்த இறைவனுடைய திருவடியை நம்ம கொடுக்கும், அந்த ஜோதியை கொடுக்கும். அதனால் அந்த இந்த திருநீருக்கு இன்னொரு பெயர் உண்டு, பசிதம் என்றும் உரைப்பாரால். பசிதம் என்று ஒரு பெயர் உண்டு. அது இயற்கையான விபூதியாக இருக்கணும். இயற்கையான விபூதின்னா அந்த பசுஞ்சாணத்தால் தயார் செய்யப்பட்ட விபூதி, பஸ்பமாக இருக்கும். அதை நம்ம திருநீர் பூசணும். அப்படி பூசி நம்ம மகிழணும். இப்படி மகிழ்ந்து நம்ம சிவச்சின்னங்களை அணிந்து சிவத்தை சிந்தித்து நாம் சிவத்தோடு ஒன்று கூடுவதற்கு திருமுறைகள் வழிகாட்டுகின்றன. திருமந்திரம் நமக்கு அந்த ஆறாம் தந்திரத்தில் நிறைய நுட்பங்கள் உள்ளன. அதிலே நாம் சிலவற்றை தான் நாம் இன்று இறைவன் திருவருளால் சிந்தித்தோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். ஏழாம் தந்திரத்தில் இருந்து சில செய்திகளை சிந்திப்போம் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: சொக்கநாதரை அருமையாக வணங்கினாராம். வணங்கி ஆங்கம் எட்டினும் ஐந்தினும் அளவின்றி வணங்கி பொங்கு காதலின் மெய்மயிர்ப்புலமும் பொடியும் செங்கன் நீர்தரும் அருவியும் திருதருமேனி எங்கும் ஆகி நின்று ஏத்தினார் புகழியர் இறைவர். அப்பொழுதுதான் நீலமாமிடற்று ஆலவாயிலான் பலதாயினார் ஞாலமாழ்வரி என்ற அருமையான பாடலை அந்த இருக்கு குரலை அங்கே பாடினாராம். அங்கே எல்லாம் பாடிவிட்டு சாது மேன்மையில் தலை சங்க புலவனார் முன் அருமை அருமை. நீங்க சுக்கநாத பெருமானி வளம் வந்தா அப்படியே வளம் வருகின்ற பொழுது நமக்கு இன்னைக்கு நல்லா வளம் வர்றதான் தெரியும். அப்படி அந்த அந்த இந்த புறம் அந்த நேரம் இப்படி வந்து இந்த புறம் வந்து இப்படி வருகின்ற பொழுது அந்த மூலையில தான் சொக்கநாதர் அந்த காலத்துல தமிழ்ச்சங்க புலவராக இருந்து 48 புலவர்களுக்கும் தலைவராக இருந்து சங்கம் எத்தில இருந்த பெருமை. அதை நீங்க அப்படியே 2-3 படி ஏறினா அப்படியே ஏறீங்கன்னா உள்ள பார்த்தோம்னா நடுவில் சொக்கநாதர் சுற்றி நக்கீரர் போன்ற எல்லா புலவர்களும் இருப்பாங்க. தமிழ் சங்கம் இருந்தமைக்கு அறிகுறியாக இருந்தது. அவருடைய தலைவரையா நம்முடைய சொக்கநாதர் தான். கண்டிப்பா நாங்க போன வளம் வந்தா நாளை கூட செல்லணும், திருவருள் கூட்டி வைக்கணும், சென்னை எப்படியாவது சென்று போயிட்டு வந்துடணும். அப்படியே மேலே ஏறது என்ன உண்மையே எங்களுக்கு என்ன தங்கி வந்து நீ எல்லாம் ஆராய்ந்த தமிழாப்பா இன்னைக்கு இப்படி போச்சு நடுவில பெருமான் சுத்தி 48 புலவர்கள் நண்பாட்டு புலவனாய் சங்கம் ஏறி நற்கனக கிழிதருமிக்கு அருளி நோன்கான். யாரு அப்பர் சுவாமியார் பெருமானி, நீ நண்பாட்டு புலவனாய் சங்கம் ஏறி அந்த பொற்கிடியை அந்த ஒரு இவனுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்தியப்பா என்று சொல்ற. இது எங்க பாடினது தெரியுங்களா? இது மதுரையில பாடினது இல்ல, திருப்பத்தூர்ல. அதனால என்ன பண்ணுச்சு, திருப்பத்தூர் குண்டக்குடி ஆதீனத்துக்குரிய கோயில் அடைஞ்சு போன சன்னிதானம் இருந்தவர்கள் இந்த பாடலை இங்க பாடினதுனால நண்பாட்டு புலவனாய் சங்கம் ஏறி நற்கறிஞர் தமிழ்ச்சங்கம் வைத்து நாங்க எங்களெல்லாம் கூப்பிட்டு ஆண்டுக்கு ஒரு 3 திருப்பத்தூர்ல சிலவற்றை எல்லாம் ஆராய்வார். அடைஞ்சு போன குண்டக்குடி சன்னிதானம் இந்த ஒரு பாட்டு அங்க பாடினது என்ன மேல அவங்க அவங்க தேவஸ்தானம் அது. அதனால அப்படி எல்லாம் போச்சு. என்னைக்குமே தமிழன் எதையும் நினைக்க மாட்டான், நினைச்சா தொடர மாட்டான். என்ன பண்றது? புறநானூறு, மன்னா உலகத்து மன்னுதல் குறித்தோர் தம்புகள் மிரி தாமாய்ந்த நெறி, துன்னறிஞ்சிருப்பின் உயர்ந்த செல்வர் தொன்மை மாக்களின் தொடர்வரியலறி. இந்த முன்னோர் சென்ற நெறிய தொடர்பு அத்துடுவான். ஏன் பழங்குருவமே மொழி வளரும் நாம வளருவமே வளரக்கூடாதுன்னு முடிவு. சங்ககால பாட்டின தொன்மை மாக்களின் தொடர்பு அறியலறி. ஏதேன்னு ஒருத்தர் ஒண்ணு செஞ்சாங்க நம்ம முன்னோர்கள், அதை தொடர்ந்து செய்ய மாட்டோம், நிறுத்திடுவோம். ஏன்னா முன்னால் வேலை முட்டால் நாம எல்லாம் ஆண்டவன் தான் சங்க காலத்திலயும் சொல்லி தொலைச்சு விட்டான். சங்ககால புலவனிமாயிலேயே வந்துட்டு தொன்மை மாக்களின் தொடர்பு அறியலறி. முருகா முருகா நீதான் காக்கணும். எனவே இப்படி எல்லாம் அந்த அருமையான பதியம் எல்லாம் அவங்க நினைத்தா ஞாபகம் வரும். நீங்க மூளை மேல அது ஏறணும்னே நீ எல்லாம் இருந்த ஆராய்ந்த தமிழாப்பா திருவிழாப்பாணத்தில் அப்படியே பெருமிதத்தோடு பாடுகிறார். எங்க தமிழ் என்ன தமிழ் தெரியுமாடா? வழியில போறவன் தெருவில் போறவன் தமிழ்டா. கண்ணுதல் பெரும் கடவுளும் கழகமோடமர்ந்து பன்னூரத் தெரிந்து ஆய்ந்த இப்பசுந்தமிழ் திருவிழாப்பாணத்தில் கொட்டி வச்சிருக்காரு. திருவிழாப்பாணத்தில் பரஞ்சோதி முனிவர் கண்ணுதல் பெரும் கடவுளும் கழகமோடமர்ந்து பன்னுரத் தெரிந்து ஆய்ந்த இப்பசுந்தமிழ். இந்த தமிழோட மேல் என் இறைச்சில வரம்பிலா மொழி போல் தலகால் தெரியாத மொழியெல்லாம் நேற்று வந்த மொழியெல்லாம் வந்து இதெல்லாம் எங்க தமிழோட சேர்த்து என்றதால அப்படி பண்ணது பரஞ்சோதி முனிவர்தான். தொண்டர்நாதனை தூதிரை விடுத்ததும் முதலை உண்டா பாலனை அழைத்ததும் எலும்பு பெண்ணா கண்டதும் கண்ணி தண்டமிழ் சொலோ மறுபுல சொற்கொலோ சாற்றி. இந்த மாதிரிலாம் அற்புத செயல்களுக்கெல்லாம் அமைப்பா இருந்து பாடிய தமிழ் தமிழா வேற எந்த மொழியிட அருமையா பாட்டு. என்ன பண்ண திருவிழாப்பாணம் தான், திருவிழாப்பாணத்தில் இருக்கிற கடவுள் வாழ்த்தை நெற்று பண்ணா எல்லா எந்த கோயில் போனாலும் எந்த மூர்த்தித்தையும் வணங்கிடலாம். ஏன்னா அவர் எல்லாம் அருமையா பாரு. விநாயகர் முதல் சண்டிகேஸ்வர் வரைக்கும் அருமையா பாட்டு நல்லா இருக்கும். ஒவ்வொரு பாடலும் நீ ஒரு திருக்கோயில போனா என்ன பாடுறதுங்கறத நினைப்பேனா திருவிழாப்பாணத்தை கடவுள் வாழ்த்து அப்படியே நல்ல மனநம் பண்ணிட்டோம்னா எந்த இடத்துல அருமையா சொல்லுவோம். நல்லா இளமையில சொன்னாங்க, தந்தையார் சொன்னாங்க, அப்பெல்லாம் தெரியாமதான் நெட்டு பண்ணும். ஆனா இப்ப எல்லாம் தந்தை தாளொடும் பிறவி தாளறிந்து நிறுத்தறிது தாளை சேர்ந்த மைந்தர் தாள் வேத நெறி சைவ நெறி பத்தி நெறி வளாது வாய்மி சிந்தை தான் அருணடிக்கே செலுத்தினராய் சிவானுபவ செல்வராகி பந்தமாம் தொடக்கருத்த திருத்தொண்டர்தால் பரவி பணிதல் செய்வாம். அறுபத்தி மூவருக்கும் வணக்கம் ஒரே பாட்டு. அதை யாரை முன்னே வைத்து? சண்டிகேஸ்வரரை முன்னே வைத்து. ஏன்னா நம்ம கடைசியா சண்டிகேஸ்வரர் தான் வணங்குவோம். அதுக்கு பாட்டுனா தங்கம் அல்ல, ஒவ்வொரு பாட்டை ஒரு நாள் ஒவ்வொரு போற செய்யணும். ஒரு மணி நேரம் தான் தந்தை தாளுடும் பிறவி தாளறிந்து நெருத்தெரு தாளை சேர்ந்த மைந்தர்தால் அடாத ஆறு காசுல கல்யாணம் அதுல ஒரு வான வேடிக்கை. இந்த தாழ்ங்கிற சொல்ல வைக்க விளையாடுகிறார் சண்டிகேஸ்வரர். என்ன செய்தார்? தந்தை தாளோடும் அப்பா அப்பா தாளை வெட்டினார் காலை. உடனே சொன்ன அப்பா காலையாரு, அப்பா காலோட அவருடைய பிறவியாகிய அந்த தாளையும் வெட்டினார்ப்பா. அப்பா காலோட எதை சேர்த்து வெட்டின? அவர் பிறவிங்கிற அந்த காலையும் வெட்டினார். தந்தை தாளோடும் பிறவி தாளெறிந்து அப்ப ரெண்டு காலை வெட்டினாரு. ஐயா ரெண்டு காலை வெட்டினாரு, ரெண்டு காலை போய் சேர்ந்தாருனாரு. நிறுத்தறியிரு கா தாளை சேர்ந்த இறைவன் திருவடியை சேர்ந்தார் அந்த மைந்தர் தாள். அப்படிப்பட்ட சண்டிகேஸ்வருடைய திருவடி என்ன அருமை தாள்ங்கிறது பாத்தீங்களா? தந்தை தாளுடும் பிறவி தாளெறிந்து நிறுத்தறிந்து தாளை சேர்ந்த மைந்தர் தாள். இது சண்டிகேஸ்வருக்கு வணக்கம். இனி மற்ற அறுபத்தி ரெண்டு பேருக்கும் வேத நெறி சைவ நெறி பத்து நெறி வளாது வாங்கி சிந்தைதான் அதனிக்கே செலுத்தினராய் சிவானுபோ செல்வராகி பந்தமாம் தொடக்கருத்த திருத்தொண்டர் தாள். அறுபத்தி ரெண்டு பேருக்கும் ஆச்சு. பரவி பணிதல் செய்வாம் எந்த நூல்ல இருக்குது திருவிழா போன கடல்வாள். அதெல்லாம் தான் கொஞ்சம் நாமெல்லாம் இளமையில தம்பி வாடா இதெல்லாம் கொஞ்சம் படிச்சுக்கணும் எங்கே நெற்று பண்ணு அப்படின்லாம் சொன்னாங்க. இல்லைன்னா நாங்கெல்லாம் முடியாது. இப்ப எல்லாம் அந்த பாட்டு நெற்று பண்ணா இப்ப எத்தனை ஆண்டு ஆண்டு ஆகும்? கடகடன் தான் வருமா? வந்தது ஒரு புறம், திருப்பனந்தாள் கல்லூரியில சேர்ந்தது ஒரு புறம், வேற எந்த கல்லூரி படிச்சிருந்தா கூட எல்லாம் சும்மா போனோம். ஆமா, நாங்க அப்படிதான் சொல்லிட்டு வரோம். சிங்கங்கள் இருந்த இடம் டிவி ஜெயலாஸ் புஸ்தகம் எடுக்கிறதுக்குள்ளேயே நாலு சூத்திரம் சொல்லுவாரு. அவங்களே நிறர்னா என்ன சூத்திரம்? வரவேங்கடம் தென்குமரி ஆயிடுன்னு இவனுக்கு ஒரு சேரா அவனுக்கு ஒரு டேபிள் இருக்கும். அப்படி இல்ல இருக்கும் நீங்களும் சொல்றேன். மன்னிக்கணும், சந்தர்ப்பம் சொல்றேன், திருவிளையாளர் பாலத்துக்கு கடவுள் வாழ்த்தை நீங்க படிச்சுட்டீங்கன்னா எந்த கோவில்லையும் நீங்க எல்லா மூர்த்தத்துக்கும் வழிபாடு செய்யலாம். விநாயகர்ல இருந்து சுவாமி, பெருமான், சோமாஸ்கந்தர், அப்புறம் இந்த மாதிரி திருக்கூட்டம், தட்சிணாமூர்த்தி, தட்சிணாமூர்த்திக்கு எழுதியிருக்க தொழிலாளர் பாண்டதான், தட்சிணாமூர்த்திக்கு இப்படி ஒரு வணக்க பாட்டை வேற வேற இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும், எல்லாம் திருவிழா பாண்டவர்கள் கடவுள் வாழ்த்து. ஆகவே இப்படி எல்லாம் இருக்கின்ற மதுரை பெரு அங்கே சீல மாதவ திருத்தொண்ட தம்முடன் தெளித்தார் தாலு மேன்மையில் தலைச்சங்க பலவனார் தம்முன் தலைச்சங்க பலவனார் எல்லாம் வணங்கினார்லாம். வணங்கி இனி அப்படியே வரும்போது பாருங்க, இதெல்லாம் ரொம்ப அருமைப்பாடான ஒரு அமைப்பு. இப்ப அம்மையார் எங்க போயிருக்காங்க, மங்கையர்கரசியார் குலச்சிறையாரை வரவேற்க அழைச்சு விட்டு தான் கோயிலுக்கு வந்துட்டாங்க. இப்ப குலச்சிறையார் அவரை வரவேற்று அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் எங்கே, கோயிலுக்குள்ள. கோயிலுக்குள்ள வழிபாடு செய்யறாங்க. இவர் என்ன செய்திருக்கார் மங்கையர்கரசியார், என்ன அற்புதமான அமைப்பு. இவர் வழிபாடு செய்துட்டு அவருக்கு முன்னாலே அந்த இரண்டாவது அந்த பிரகாரத்துக்கு முன்னால இப்படி அந்த ஓரமா இருந்திருக்காரு, ஓரமா எல்லாம் ஒளியும் ஒளியும் சாமி, ஒளியும் ஒளி அல்லவா. அதனாலதான் நீங்க இது பாத்துட்டு அது திருப்பறதே இல்லையா, திருப்பறதே இல்லையா. அருமையா இப்ப இந்த அவர் போய் வணங்கி பெருமான் நினைங்க வெளியில வருகிறார். குலச்சிறையார் அப்படி முன்னையே வந்துகிட்டு இருப்பார், ஏன்னா அவர் வரவேற்க பண்ணார் அந்த மேலும் அமைச்சரும் கூட. அதனால பெருமான் இது ஞானசம்பந்த பெருமான் அடிவர் கூட்டம் அப்படி எல்லாம் வருது. இந்த அம்மா அந்த ரெண்டாவது கோபுரத்துக்குள்ள அப்படி ஒதுங்கி இருந்தவங்க இவர் வர்றா இருப்பாருங்க, நல்லா யாரு ஞானசம்பந்தர் அப்படி வரும்போது உள்ளடங்கி இருந்தவங்க அப்படி இப்படி வந்தாங்களாம். இவர் அந்த அந்த கோபுரத்தை வெளில வந்தவொடனே அப்படியே வணங்கினாங்க. அப்ப தொலைதூரம் சென்று வரவேற்றவர் குலச்சிறையார், திருக்கோவிலுக்குள் வரவேற்றவர் மங்கையர்கரசியார். என கொண்ட கணவனுக்கு விருப்பம் இல்லை சமயம், ஆனா தான் தன்னுடைய சமய விருப்பத்தை தடையும் செய்யல. ஆனா வந்திருப்பதோ பெரியவர் தாமடித்து வந்திருக்கிறார், தாமும் ஒரு அரசியார், எனவே வரவேற்பது அமைச்சர் வரவேற்பதுல அது ஒரு முறை. ஆனால் அரசர் சார்பில் வரவேற்கணும்னு சொன்னா தான் வரவேற்றா தேவலான்னு படுது, ஆனா அது கடினம். எனவேதான் அந்த இரண்டாவது இவர் இப்படி வர அப்படி வரணும்னு ஆசீர்வாதம், வரவேற்புக்கு வரவேற்பு, தாம் பெறுகிற ஆசீர்வாதத்துக்கு ஆசீர்வாதம், ஒரு கல்ல ரெண்டு மாங்க. அருமை சேக்கலாரும் நல்ல மாண்புமிகு அமைச்சர், அதனால இந்த மரபெல்லாம் தானா அது பாட்டுக்கு தெரியுது. எப்படி யாரை எங்கு வரவேற்க வேண்டும் என்பதெல்லாம் நல்ல அருமையா தெரியும். அதனால் இந்த அம்மையார் அப்படியே வணங்கினாரலாம். தெள்ளு நீர் வெடி தெரிவையார் சென்று முன்பெய்த மரிங்கில் மந்திரியார் பிள்ளையார் கல் வணங்கி கருங்குழல் கற்றை மேல் குவித்தருளி உடையார் பருங்க யானை வாழ் வளவர்கோன் பாவையார் என்ன அருமை. இப்ப என்ன இந்த அம்மா அப்படி அப்படி அப்படி வர இவர் ஞானசம்பந்தர் வர இவர் உடனே இதெல்லாம் இன்னைக்கு மரங்கள்ல பார்மாலிட்டி அதெல்லாம் உண்டு, மரங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் இருந்துருக்கலவா, இவர் இருந்தாங்கன்னா இவங்கதான் மங்கையர்கரசியார். அப்படியா மங்கையர்கரசியார்னு யார் அறிமுகப்படுத்துறா, நம்முடைய குலச்சிறையார். இவர் ஞானசம்பந்தர் பாக்குறாராம், என்ன அருமைப்பார் பாத்தீங்களா. செய்ய பெருங்கழிப்புடன் விரைந்ததில் பிள்ளையார் அணிந்தார் தென்னவன் பெருந்தேவியார் சிவக்கண்டின் செய்ய பொன்னடி கவரங்களில் பொருந்த மீன் விழுந்தார். அப்படியே ஞானசம்பந்தர் வணங்கினார். மண்ணு தன்பயர் வள்ளலார் மகிழ் சிறந்தளிக்கும் இன்னொரு பெருஞ்சிறப்புடன் திருக்கையால் எடுத்தார் எந்திரிதான் அந்தம்மா எந்திரிக்கிற, எப்படி குலச்சிறையாரும் தன் கையினால் தான் பாருங்க, அவங்க எழுந்தறியாமல் இருந்த மரியாதை அவருடைய திருக்கரம் படும்படியான ஒரு புண்ணியம் கிடைச்சு ஞானசம்பந்த திருக்கரம். அதனால அப்படி எந்திரிங்க பரவாயில்ல எந்திரிங்க, என்ன என்னமா இருக்கும் கண்ணில் தண்ணி, அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள் இல்லை ஆர்வலர் புன்கண்ணீர் பூதல் தரும், தண்ணி தார் தாரையா வருது ஞானசம்பந்தருக்கு வருது, குலச்சிறையாருக்கும் வருது, படிக்கிற நமக்கே வருகிறது பல ஆண்டு போய் அவங்க எல்லாம் வராம இருக்குமா. ஆதலால் இப்படி எல்லாம் வரவேற்பு நடந்ததான் உள்ள. ஞான போனகிரியிருந்த நத்தவத்து மாணி யார் மனக்கருத்து முற்றியதன மதித்தே பானலங்கன் கண்கள் நல்க கண்ணீர் மல்க பவள வாய்க்குடறி யான் எம் என் பதியும் செய்த தவம் என்கொல் என்றார். பேச்சே வரமாட்டேங்குது மங்கையர்கரசியாருக்கு வாயில, ஒரு பக்கம் ஆழ்ந்த மகிழ்ச்சி இன்னொரு பக்கம் அவலம், இந்த நாடு இப்படி இருக்குதே, இந்த நாட்டில இருந்து இந்த தீங்கு நீங்கணுமே, கொண்ட கணவனுக்கு அந்த தீங்கெல்லாம் நீங்கணுமே என்ற ஒரு ஆதங்கம், ஒரு பக்கம் ஆதங்கம் ஒரு பக்கம் மகிழ்ச்சி. அதனால அப்படியே இந்த நாடும் அடியோங்களும் செய்த தவம் இதுதான் என்று அப்படி சொன்னாங்களாம். அப்படியே அது வாயில வந்திருக்காரு சொல்லலாம் கூட, எப்படியோ சேர்க்கிறார் போய் அந்த ஒலிப்பதிவு செஞ்சிருக்கோம். ஆமாமா அரையும் குறையுமா வந்திருக்கோம், ஆனா இது ஒரு மாண்புமிகு அமைச்சர் இல்ல, அதனால இந்த மாண்புமிகு அமைச்சர் அப்படியே அந்த சொல்ல எடுத்து அப்படி எல்லாம் பாடியிருக்கிற இடம் இது. ஆமாம் கொஞ்சம் வேகமா போறோம், இருந்து போனோம்னா இருந்து அப்புறம் இங்கேயே இருந்துருவோம் அல்லவா. யாழின் மென்மொழியார் மொழிந்தெதிர்களல் வணங்க காடி வாழ வந்தருடைய கவுனியர் பிரானும் சூடுமாகிய பரசமயத்திடை தொண்டு வாடு நீர்மயிர் உமைக்கான வந்தனம் என்றார். பாருங்க, அழைத்துத்தான் வந்தார் இவர். ஆனாலும் இங்க சொல்லும் போது எல்லாம் உங்களை எல்லாம் பார்த்துதான் போறது வந்திருக்கிறேன் அடியேன். என்ன பரிவான வார்த்தை, நீங்க கூப்பிட்டீங்களே அதுதான் வந்தேன் அப்படின்னா இது மட்டமான இடது பெருவில கூட செய்ய மாட்டானே. அதனால உமை காண வந்தனம் என்ற எல்லாம் உங்களை பார்த்துட்டு கொண்டு வந்து இது சிவ இந்த சொல்லலாம் லட்சம் பொருங்க சுவாமி, இதுக்கு ஒரே சொல்லவும் கூடாது. உமை உமை காண காண வந்தனம் வந்தனம் அறைய வேண்டியது வழியில ஏன்டா இதுக்கு வர எதுக்கு வர இது இது சொன்னா போதுமேப்பா. உமை காண வந்தனம் என்ற அதுவே உரை, அதுவே இப்படியாக அங்கே கோயிலுக்குள்ளேயே பரி பரிமாறினாங்களாம். இனி இன்னவாரொரு செய்திட தொழுதடி வீழ்ந்தார் மண்ணு மந்திரியார் வரு திறமெலாம் மொழிய அன்னம் என்னடைய ஆத்மக்கருள் செய்து போக்கி துண்ணமை தொண்டர் சூழ வந்தருளும். அப்பொழுது பாருங்க கோயிலுக்கு வந்தோன்னு கோயிலுக்கு வரேன்னு சொல்லிட்டு வந்தார் கணவர்த்த. கோயிலுக்கு வந்த இங்கேயும் அவர் அந்த அவரையும் பார்த்தார். அவர் போயிட்டார் செய்தார் செல்ல மல்கிய திருவால வாயினில் பணி செய்து அல்கு தொண்டர்கள் பிள்ளையார் மருங்கணிந்திரஞ்சி மல்கு காரமன் இருள்கடை இங்கு வந்தருள எல்லையில் தவம் செய்தனும் என எடுத்து திதித்தார். அப்புறம் அங்கே இருப்பார்லாம் சொன்னார்லாம். அத்திருத்தொண்ட தங்களுக்கு அருள்முகம் அளித்து மெய்த்தகாதின் அவருடன் புறத்தில் மேவி சித்தம் இன்புலமைச்சனார் திருமடம் காட்ட பத்தர் போற்றிட பரிசன தொடுமினி தமர்ந்தார். அங்க ஒரு திருமடம் இருந்துதான், அந்த மடத்தை காட்ட அதில் போய் எழுந்தருளினார். அந்த மடம் தான் இன்னைக்கும் 73 தெற்காவணி மூல வீதி மதுரை என்றிருக்கிற திருஞான சம்பந்தர் மடம்னு சொல்லிட்டு இருக்கிறோம். 73 இப்ப நம்பர் மாறி இருக்கலாம், தெற்காவணம் மூலி வீதி மதுரை. ஏன் என்ன அங்கதான் பல அறக்கட்டளைகளும் திருப்பனந்தாளுதுல இருக்கு. திருவிளையாளர் புராணம் 24 நாட்கள் சொல்ல வேண்டும், எல்லாம் அடைஞ்சு போன எஜமா செஞ்சது. அதனால 24 நாட்கள் போய் தங்கி இருக்கிறோம் கோடையில திருவிளையாளர் புராணத்தை முழுதும் அருமையா. அப்ப தலைமையான மதுரை ஆதீன இப்ப இருந்தவங்களுக்கு முன்னேறினவங்க நல்ல ஆங்கிலம் எல்லாம் படித்தவர்கள் அருமையா இருப்பாங்க. இந்த காலத்தை அவங்க மாதிரி பொன்னை போல் போட்ட மாட்டாங்க, அவ்வளவு போட்டுவாங்க. சரியா அந்த 7 மணிக்கு திருவள்ளுவர் ஆடி வீதியில இது இப்ப எல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்போ இந்த 7 மணிக்கு தொழிலாளர் பாடம் சொற்பொழிவுனா 6:30 நிற்பர் கயிறு கட்டி இருக்கும். இந்த படம் ஒரு 700-800 பேர் உட்காந்துருப்பாங்க, 6 பெண்ணு உட்காந்துருப்பாங்க. அருமையா கண்ணாலியானும் கண்டேன் காண்பேன் தொழிலாளர் சரியா என்னன்னா 6 மணிக்கு தான் மாலையில பூஜை முடிக்கும். அங்க மடத்திலேயே தான் தங்கறது, 73 தெற்காவணி மேல மதுரையில தான் தங்கறது மடத்துல தங்கறது. ஏன்னா பக்கத்திலேயே கோவில். அதனால என்ன இது அந்த பூஜை எல்லாம் முடிச்சுட்டு 6:30 சாப்பிட்டோம். ஏன்னா வரும்போது 9:30 ஆயிடும், அதுக்கு மேல நன்றி சாப்பிட்டா உடம்பு கொத்து கொள்ளாது. அதனால ஆரம்பி நான் அப்படியே அறையில இருக்கும்போது கொஞ்சம் எளிமையானது இங்கெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா மூர்த்தியார் அப்படிங்க என்ன சாமி இப்ப என்ன சுடும்படியா சுடசாதம் சாப்பிடலாம், இரவுன்னா ஆறி போயிடும் அப்படின்னு இப்படியே சொன்னேன். 6 இவ்வண்ணும் ஆட்கொள்ளும் வித்தகர்தா என்றுதான் வரும். இல்ல நான் அடியேன் பேசிட்டே சாப்பிடுறேன். சரி ஆல்ரைட், இந்த ஆல்ரைட் அதிகமா வரும் அப்படி நேரம் போய் சாப்பிடும். 6:50 பிளஷர் நிக்கும் ஏறுங்க முன்னால அப்படியே நேர ஆடி வீதி போன ரொம்ப நேரம் பேசாது, 5 நிமிஷம் தான் பேசும். திருப்பணந்தால் அடைந்து போன அவங்க பேர் சொல்லும், அவருடைய அறக்கட்டளையின்படி திருவிழா நடக்கிறது இதை பேசுவார். இந்த மாதிரி பேராசிரியர் தொடங்கும் சரியா 7:00 தொடங்கணும். இதேன்னு சொல்லி பேசணும்னா முடிவுரையில பேசும், 8:30 முடிச்ச பிறகு 8:30 முடிச்ச உடனே ஒரு 10 நிமிஷம் பேசும். அப்படி எல்லாம் திருவிழா நடந்த இடம் மதுரை. என்றமும் இப்பொழுது எள்ளி வந்தனை அந்த திருமடம் காட்ட பத்தர் போற்றிட பரிசனத்தோடும் இனிதமர்ந்தார். அந்த எனவே ஞானசம்பந்த பெருமான் முதல் தங்கிய அந்த அருமையான இடம்தான் ஞானசம்பந்தர் மடம், 73 தெற்காவணி மூல வீதி என்று சொல்றேன். ரொம்ப அருமை. இப்படி இருக்க பரவு காதலி பாண்டிமாதேவி அருளால் விரவு நண்பர் குலச்சிறையார் விருந்தளிப்ப சிற புறத்து வந்த அருளிய செல்வர் இருந்தார். இரவி மேற்கள் அணிந்தன எள்ளி வந்தனைய வந்தாங்க, உணவு எல்லாம் ஏற்பாடாயிட்டு சாப்பிட்டாங்க. அல்ல இதோ இப்பொழுது இந்த நேரம் இல்லை, இன்னும் கொஞ்சம் தாண்டி இல்ல மணி 6:30 அப்படி ஆச்சுருக்கிறேன். பொழுது அப்படியே இறங்கி இருள் சூழ்ந்து அப்ப ஏது லைட் எல்லாம் ஏது ஒண்ணும் கிடையாது. இருள்னா இருள் தான், நிலவுனா நிலவு தான். இயற்கையோடு அனுபவிக்க முடியுமே தவிர நம்ம இருள் எல்லாம் வந்து ஒளியாக்கி ஒளியெல்லாம் ஒளியாக்கிறதுலாம் இப்ப நமக்கு அதெல்லாம் அப்ப ஒண்ணும் இல்லை. அதனால இரவு வந்துதான் வர வழுதி மாநகர நடிமாமரை தலைவர் படிதில் சீரடியாரும் பகல்வர கண்ட கழுது போல் வரும் காரமர் குண்டர்கள் கலங்கி எழுது மயிருக்கிறுடன என்று ஒருபால் பார்த்தாங்க. என்னப்பா பல ஆண்டா இல்லாத ஒண்ணும் இப்ப மாலையிலிருந்து 3 மணியிலிருந்து யாரோ சங்கு ஊதுறான் பெருமான் வாழ்கங்கிறான் இப்படி எல்லாம் வருது. யாரு ஒண்ணு முன்னால ஒரு சின்ன பையன் முன்ன வர்றாரு, பின்னால கூட்டம் வருது. நம்ம மதுரை ஆகுது நம்ம மதுரை அதுன்னு கேக்குறேன் அப்படின்னா என்ன பண்றது, நம்ம மதுரையில அப்படி வருது, எல்லாம் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து இந்த மாதிரி வந்து என்ன இங்க வந்துங்கிறாங்க, இதெல்லாம் இல்லாத பொல்லாத மாதிரி இருக்குது. நாமெல்லாம் இங்க என்ன கண்டு முட்டு கேட்டு முட்டுன்னு இருக்கோம், அரசனையே கைப்பற்றி வச்சிருக்கிறோம், ஏது அது போடுமாட்டிருக்குதே அப்படின்னாரு. ஆமா ஆமா, நானும் அதான் நினைச்சேன், நானும் அதான் நினைச்சேனா, எல்லாம் சேர்ந்து ஒரு அறை அதுல சேர்ந்து சேர்ந்து என்ன செய்யறது, என்ன செய்யறது, ஒரு முடிவு எடுக்க போறாங்க. பழுதி மாநகரவினரை மாமரை தலைவர் பழுது பலவரக் கண்ட இவர் என்ன ஈண்டின ஒருபால் அங்கன் மேவிய சமணர்கள் பிள்ளையார் மறந்த துங்க மாமடம் தன்னிடை தொண்டர்தும் குழாங்கள் எங்கும் ஓதிய திருப்பதிக திசை எடுத்த பொங்கு பேரொளி செய்ப்பலம் புக்கிட பெறாராய். உள்ள பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒளி ஒளியில காட்டணும், இது ஒளி இப்பொழுது ஒளி என்ன, அந்த மரத்துல உள்ள போய் நுழைஞ்சதுல இருந்து இவங்க என்ன செய்யிட்டாங்களா, உள்ள இருக்கவங்க எல்லாம் அருமையா வந்து பதியம் பாட ஆரம்பிச்சுட்டாங்க. தோடுடைய செடியன் விடையேடியோ சுவன்மதி சூரி அருமையா பாடுது. இன்னொன்னு அறிங்களா, இன்னொரு பாத்தீங்கன்னா ஏதேனும் மாதர் மடப்பிடியும் மட அன்னமும் மன்னதோர் நடை ஊடை மாலை மகள் அப்படி பார்த்தா இதெல்லாம் கேளாத ஒளியா இருக்கா உங்களுக்கு பார்த்து தெரியல. இது கேட்ட உடனே அவங்களுக்கு எப்படி இருக்குது, பெரிய பொங்கி வருதான். பார்த்தாங்க மற்றி வான்படி வண்ணவன் மாரணியை சொற்றும் என்று தம் சூழ்ச்சியும் ஒருபடி தனிவார் ஒற்றவன் கடை காவலர் முன் சென்று குறுகி வெற்றி வேலவர்க்கு எங்களை விளம்புவீர் என்றார். நேர் அரண்மனை வாயில் அங்க முன்னால வாயில் காப்பாடம் தான், இந்த மாதிரி குருமாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு உடனே போய் சொல்லப்பா அப்படின்னா நேரா போய் சொன்னான். வாயில் காவலர் மன்னவன் தன் எதிர்வன் இங்கே ஆயமாகி வந்த அடியர்மார் அடிகள் மார் வந்தனைந்தனர் என்ன ஏயினான் அனைவாரன எவரும் தன் திசித்தார் பாயினால் உடல் மூடுவார் பதிப்புடன் புக்கார் பதவதப்போர் உள்ள போனாங்களாம். போய் ஓக்க நீர் திரண்டணிவதற்கு உற்றதன் கேட்டான் பாண்டியன். ஏன் இவ்வளவு பேர் இந்த நேரத்துல எல்லாம் சேர்ந்து வரீங்களே, என்ன நடந்தது என்று கேட்டால் மாவலாய் உந்தன் மதுரையில் சைவ வேதியர்தாம் மேவல் கண்டு முட்டுயாம் அப்படின்னா உங்கள் மதுரையின்னு சொன்ன. ஏன் அப்பதான் அவனுக்கு அதெல்லாம் அழுத்தத்துக்கு அல்லவா, ஏமா உங்க மதுரையில எப்படி நடக்கலாமா அப்படி அடுத்தாலுவா.
2: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
3: Om Shivaya Namah. Shaivam.org in Anbarna Nehrile. Adutha Nigalchi ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்க இருப்பது திருவாதவூர் அடிகள் புராணம். இதில் திருப்பெருந்துறை சர்க்கம் வழங்குபவர் சீகம்பட்டி சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். ஓம் சிவாய நம.
4: சித்தியும் புத்தியுடன் வந்தே தரிசனமதனை தந்தருள் வானோர் பணி கோவே மலையான் மகளுடன் சிறகிரிநாதன் மகளும் விநாயகனே நரிவரியா பரிநரியா செய்வான் தன்னை நரசுரரா சுர நரரா ஆக்குவானையே திரிமலமும் தீர்த்தருளி வணங்குவார்க்கு சிவலோக பேரின்பம் கொடுப்பான் தன்னை கரிமுகனை கந்தனை தந்தான் தன்னை கருதுவார் இதயத்து கலந்தான் தன்னை வரி நெடுங்கண் உமை காண ஆடுவானை வாதவூர் நன்னகரில்

அறிந்தவரும் உலகில் உள மிக்க சுவை பொருள்களெல்லாம் கண்டாலே இன்பவரும் கரகசபை திரு நடனம் கண்டுவாரேர். வண்டார் பூங்குழல் அறிவை ஒரு பாகம் நின்று நட மகிழ்ந்து காண மண்டான் தான் இடதீர செய்து வைத்த முனிவர் வரந்தான் என்னே ஏன்னோ தித்திக்கும் பெருமானும் பெருந்துறையில் வந்தான் திருவாத ஊரனும் பரிவாங்க வந்தார் எத்திக்கும் புகழ ஊரன் மொழியை தந்தான் எல்லாம் இழந்தார் சிவம் ஒன்றே கொண்டார் பத்தி பெருங்கடல் வாசகமானது பாக்கியம் உள்ளோர் ஓதி உணர்ந்தார் சக்தியின் இன்னருள் தானே பதிந்தது சஞ்சலமான பிறவி ஒளிந்தது சஞ்சலமான பிறவி

திரும்பரும் நம்ம பார்வதி பதஞ்சலி வியாக்கர வாதால் திருவடி வாழ்க, மாணிக்க வாசகர் மலரடி வாழ்க. அருளே வடிவாகிய அம்பலவானருடைய பெருங்கருமையினாலே இன்று திருவாத ஊரடிகள் புராணம் விரிவுரை என்கின்ற ஞான பூஷையிலே திருப்பெருந்துறை சருக்கத்திலே 69வது பாடல் முதலாக விரிவுரை செய்ய திருவுருள் கூட்டியுள்ளோம். உயிர்களுக்கு உலகப் பொருள்கள் நன்றாக தெரியும். உலகப் பொருளை பெறலாம் என்று அதிகமான ஆசை இருக்கும். உலகப் பொருளிலே அதிகமான பற்று இருக்கும். சிவனிடத்திலே பற்று சாமான்யமாக வர்றார். இப்போ நமக்கெல்லாம் வந்திருக்குன்னா கொஞ்சம் வந்திருக்குது. கொஞ்சம் அது இந்த மாதிரி கூட்டத்தில் சேர கேட்க படிக்க இப்படி இருப்பதனால நமக்கு வந்துருக்கு. இல்லைன்னா நாமும் வரோமா? சிவனிடத்திலே பற்று வைப்பது ஆச்சரியம். உலகப் பொருளிலே பற்று வைக்கிறது ஆச்சரியம் இல்லை. உலகப் பொருளிலே பற்று வைக்கிறது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. இலகுவா அதற்கு இயல்பாக பற்று வந்துருக்கு. இயல்பாகவே உலகப் பொருளிலே பற்று வைப்பது எப்படின்னா பள்ளமடையிலே தண்ணி போவது போல. பள்ளமடையிலே கடகடன் பூமில் தண்ணி, அதுபோல உலகப் பொருளிலே உயிர்களுக்கு பற்று ஆசை. பற்றுனாலும் ஆசைனாலும் ஒன்று, விருப்பம் ஆசை பற்று பிரியம் எல்லாம் ஒன்று. உலகப் பொருளிலே பிரியம் பள்ளமடையிலே தண்ணி போவது போல. சிவனிடத்திலே பற்று வைப்பதுனா மேட்டுமடை மாயக்கம். மேட்டுமடை ஏற அதனாலே வந்து சிவனிடத்திலே பற்று வைக்கிறது தான் உபதேசமே. உலக பொருளிலே பற்று வைக்கிறதுக்கு உபதேச வேண்டியதில்லை, படிக்க வேண்டியதில்லை, நூல்கள் வேண்டியதில்லை, ஒன்றும் வேண்டியதில்லை. வீட்டை கட்டு, காரை வாங்கு, கல்யாணம் பண்ண, புள்ள குட்டியை பொறு, எஸ்டேட்டு வாங்கு, நகையை பண்ண, அப்படிங்கிறதுக்கு ஒன்றும் படிக்க வேண்டியதில்லை. படிக்கணும்னா அதுக்கு தானாக வந்து, அது காரணம் அது மாயாமல சம்பந்தம். சிவனிடத்திலே பிரியம் உண்டாவதற்கு பல ஜென்மங்களிலே கேட்டு படித்து பார்த்து பத்தி பொண்ணுகளை பார்த்து அப்படி செய்து ஒரு பிறவியிலே ஒரு பத்தி பொண்ணு. அதனாலே இப்படி பத்தி உண்டாவதற்காக சாமானியர்களும் அருளை பெறுவதற்காகத்தான் சிவபெருமான் வேதாகமங்களாகிய நூல்களை அருளி செய்து, அருளாளர்களை அருளி செய்து, அவர்கள் மூலமாக நூல்களையும் அருளி செய்து, அந்த நூல்களின் மூலமாக நம்மை கேட்க வைத்து, பேச வைத்து, நினைக்க வைத்து, அதன் மூலமாக அதுபோக எத்தனை பேர்த்துக்கு இது கிடைக்குது? இந்த இந்த முறையும் இந்த நூல் கேள்வியும் படிப்பு எவ்வளோ பேர்? ரொம்ப கொஞ்சம், ரொம்ப ரொம்ப கொஞ்சம். அதனாலே நம்ம எல்லாம் ஆண்டவர் பொறுக்கி எடுத்துருக்கோம். பொறுக்கி பரவாயில்லன்னு தேத்திருக்கிறார். ஆகையினாலே இப்படி இந்த பத்தியானது சிவனை சேருவதற்கான நெறியை காட்டுவோம். சிவனை சேருவதற்கான நெறியும். ஆனா சிவனுக்கும் நமக்கும் உள்ள தூரம் எவ்வளவு என்றால் அளவே இல்லை. சிவன் எங்கே, நாம எங்கே? இப்ப இங்க இருக்கிற பிரதமர் எங்கே, நம்ம எங்கே? அப்படி இந்த பிரதமருக்கும் நமக்கு எவ்வளவு தூரம் பார்க்க முடியாது சிவமான. அதே போல சிவனை பார்ப்பதுனா தேவர்களாலே காண முடியாதான், நம்ம பார்ப்போம். ஆனா நம்மதான் பார்க்கறதுக்கு உரிமை அதிகம், நமக்கு தான் பார்க்க உரிமை அதிகம். அவனே வந்து ஆண்டு கொள்கிறான், அவனே பிரியமாக நம்மை வந்து ஆண்டு கொள்கிறார். வான்பழித்து மண்புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வந்தார் அவனே. அதனாலே சிவனை சேருவதற்கான ஒரு முறை நெறிகளை சிவனே வகுத்து வைத்திருக்கிறார். அந்த நெறியிலே நடந்தோமானால் சிவனை சேர்ந்து விடலாம். அது எது போலன்னா சுங்க கேட்டுக்கு போய் திருச்சிக்கு போற பஸ்ல ஏறணும்னா திருச்சிக்கு போயிடலாம், கரூருக்கு போற பஸ்ல ஏறினா கரூருக்கு போலாமா போகப்படாது. அதே எந்த ஊருக்கு எந்த வழியில் போகணுமோ அந்த ஊருக்கு அந்த வழியில் போனால் அந்த ஊரை அடையலாம்.
எந்த ஊருக்கு எந்த வழியில போகணுமோ அந்த வழியில கரூருக்கு போகணும்னு சொல்லி மணப்பாறை பஸ்ல ஏறினான்னா கரூருக்கு போகணும். அதுபோல சிவனை அடைவதற்கான மார்க்கங்கள் வழி நெறி முறை என்று சொல்லப்படும். மார்க்கம் சொல்லுவோம், மார்க்கம் மார்க்கம்னா வழி தானே, மார்க்கம் சொல்லுவார்கள். அதனாலே அந்த மார்க்கத்தை தான் சரியை கிரியை யோகம் ஞானம்னு சொல்லுவோம். சரியை கிரியை யோகம் ஞானம் அதை மார்க்கம் வழி, வழி சிவனை அடையும் மார்க்கம். அதே சித்தியார்ல சிவஞான சித்தியார்ல சொல்றாரு, சன்மார்க்கம் சகமார்க்கம் சற்புத்தர மார்க்கம், சன்மார்க்கம் சகமார்க்கம் சற்புத்தர மார்க்கம் தாத மார்க்கம் என்றும் சங்கரனை அடையும் நன்மார்க்கம் நாள் அருமையா சொல்றார். சன்மார்க்கம் சகமார்க்கம் சற்புத்தர மார்க்கம் தாத மார்க்கம் என்றும் சங்கரனை அடைய நன்மார்க்க நாள் அவைதாம் ஞானம் யோகம் நற்கிரியா சரிய என நவித்துவதும் செய்வார். சன்மார்க்கம் என்பது ஞானம், சகமார்க்கம் என்பது யோகம், சற்புத்திர மார்க்கம் என்பது கிரியை, தாத மார்க்கம் என்பது சரியை. சன்மார்க்க முத்திகள் சாரோக்கிய சாமீப்பிய சாரூப்பிய சாயூச்சி என்று சதுர்வதமா. அந்த சன்மார்க்க முத்திகள் எப்படிப்பட்டது என்றால், சன்மார்க்கத்துக்கு சாயூச்சியம், ஜகமார்க்கத்துக்கு சாரூபம், சத்புத்திர மார்க்கத்திற்கு சாமீபம், தாத மார்க்கத்துக்கு சாலோகம், சாலோக சாமீப சாரூப சாமி. சாலோகம்னா சரியை நெறியிலே நின்றவர்கள் சிவலோகத்தில் இருக்கலாம். மும்மார்க்க ஞானத்தால் இது முத்தி முடிவென்பர் மூன்றினுக்கு முத்திவதே என்பர். கிரியை நெறியில் இருப்பவர்கள் சிவருக்கு பக்கத்தில் இருக்கலாம். யோக நெறியில் இருப்பவர்கள் சிவனை போன்ற உருவத்தை பெறலாம். ஞான நெறியில் இருப்பவர்கள் சிவனோடு ஒன்றாக கலந்து விடலாம். சாயுச்சி முழுக்க இப்ப முதல்ல என்ன சொன்னேன், சிவன் எங்கே நாம எங்கே, சிவனுடைய உயர்வும் நம்முடைய தாழ்வும் அளவு சொல்ல முடியுமா? ஆனால் அவனே தன்னை அடைவதற்கான வழியை வகுத்து வைத்திருக்கிறான். அவனே எல்லையில்லாத கருணையினாலே, இதுகளுக்கு ஒன்றும் தெரியாது, இதுகள் நம்மை அடைவதற்கு நாமே வழியை வகுத்து வைப்போம் என்று வகுத்து வைத்திருக்கிறார். சைவ சமய தனிநாயகன் நந்தி தெய்வ சிவநெறி சன்மார்க்கன் சேர்ந்து உய்ய உய்ய வகுத்த குறுநெறி ஒன்று என்பது திருமந்திரம். அதனாலே அவனே நெறியை வகுத்து வைத்திருக்கிறான். அந்த நெறியிலே சென்றால் தான் முதல்ல சொன்ன மாதிரி, நெறியிலே சென்றால் அந்த ஊருக்கு போகலாம், வழியிலே சென்றால் அந்த ஊருக்கு போகலாம். அதே போல சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற நெறியில் இருந்தால் சிவனை சேரலாம். இந்த உண்மை, இந்த நன்மை சைவ சமயம் ஒன்றுக்கு தான், வேற எந்த சமயத்துக்கும் இந்த வாய்ப்பு கிடையாது. சிவனை அடைவதற்கு தான் சொல்றாரு, சங்கரனை அடையும் நன்மார்க்கம் நாள், சங்கரனை அடையும் அடைவது என்று சொன்னால் சீவன் சிவனை சேர்வு, சீவன் சிவனை சேர்வு, சீவன் சிவனை சேர்வு. சரீரம் அழியும், சரீரம் பரமஞானிகள் சரீரத்தோடவே கலந்திருக்கிறார்கள், சரீரம் அழியாதபடியே சுந்தரர் குதிரை மேல போயிருக்கிறார். ஆனா ஊன் உயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனேன்னு அந்த சரீரத்தை சுத்தமாயா தேகமாக ஞான தேகமாக மாற்றி விடுறார். இப்ப இந்த தேகம் கைராயுது போவாது, ஊன் உயிர் வேறு செய்தார் எல்லாம் சொல்றாருல்ல. அதே மாதிரி மாணிக்கவாசர் வந்து அந்த பாட்டுக்கு பொருள் காட்டினாரு, அவ்வளவுதான், அவரை யாரும் பார்க்கல சிதம்பரத்தில் சுவாமியோட கலந்து. அப்படி சரீரம் அழியாதபடி, இந்த சரீரம் அழியாதபடி இந்த சரீரத்தையே ஞான சரீரமாக ஞான சரீரமாக மாற்றி தன்னோடு சேர்த்துக்கணும். அவ்வளவு வாய்ப்புகள் உயர்வுகள் நமக்கு இருக்குதுயா, இதை நினைச்சு பாருங்க. இந்த சுவாமி எங்கே நம்ம எங்கே, இவ்வளவு வாய்ப்பு நமக்கு. அதனாலே இப்படி இந்த துரோபதேசங்கிற இந்த முறையிலே சுவாமி திருவாதவடிகளுக்கு இந்த சரியகிரிய யோகத்தை சொல்கிறார். நம்முடைய உருவமானது அருவமாக இருப்பது, அருவுருவமாக இருப்பது, உருவமாக இருப்பது, இந்த மூன்று வகையான திருமேனிகளை நான் கொண்டிருக்கிறேன்.
அதிலே எல்லாரும் வந்து வணங்கி வழிபடுவதற்காக ஜிவலிங்க திருமேனி உபயமாக எளிதாக இருப்பது. அதனாலே அந்த திருமேனியை வழிபட்டு அடைவதற்கான வழியை சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். வழி என்றாலும் மார்க்கம் என்றாலும் நெறி என்றாலும் ஒன்றே, வழி மார்க்கம் நெறி. மற்ற சமயவாதிகள் எல்லாம் நெறியல்லா நெறிதன்னை நெறியாக நினைப்பவர்கள். மற்ற சமயவாதிகள் எல்லாம் நெறியல்லா நெறிதன்னை நெறியாக நினைந்து சிவனை சேர முடியாமல் இருக்கிறார்கள். முதலிலே சிவனே பரம்பொருள் என்கின்ற புத்தி வருது சாமானியம். மற்ற சமயவாதிகள் எங்க கடவுள்தான் கடவுள்னு சொல்லுவான், பெருசுன்னு சொல்லுவான், ஆனா அடைய முடியாது. கதை கடவுளை அடைய முடியாது. அவன் உயிரை கடவுள் என்போம், உயிர்களை கடவுள் என்று சொல்லுவோம். மற்ற சமயவாதிகள் எல்லாம் உயிர்களை கடவுள் என்று சொல்லுவோம். சைவ சமயம்தான் சிவபெருமான் ஒருவனே கடவுள், அவன் பிறப்பும் இறப்பும் இல்லாதவன். உயிர்கள் பிறப்பும் இறப்பும் உடையது, பிறப்பும் இறப்பும் உடையது உயிர்கள், பிறப்பும் இறப்பும் இல்லாதது கடவுள். இது எளிதான ஒரு உண்மை, இது பெரிய கஷ்டம் இல்லை. லெகுவா சொல்றது வளர்க்குதா, எப்படி பிறப்பும் இறப்பும் உடையது உயிர்கள், பிறப்பும் இறப்பும் இல்லாத கடவுள். கடவுளுக்கும் உயிருக்கும் வேறுபாடு தெரியணும் இல்ல, கடவுளுக்கும் உயிருக்கும் வேறுபாடு தெரியணும் இல்ல, நல்ல வளர்க்குதா. கடவுளுக்கும் உயிருக்கும் வேறுபாடு தெரியாதவன் அதனால குதிரையும் கழுதையும் ஒன்றும், குதிரையும் கழுதையும் அதுக்கு நாலு கால் இருக்குது இதுக்கும் நாலு கால் இருக்குது, ஒரு சாயலில் பார்த்தா அது மாதிரியே தெரியுது. குதிரையும் கழுதையும் பார்த்தான்னு வச்சுக்க, தூரத்திலிருந்து பார்த்தா குதிரை மாதிரி சின்ன குதிரையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். குதிரை கழுதை ஆகுமா, கழுதை குதிரை ஆகுமா? கழுதை குதிரை ஆகாது, குதிரையும் கழுதை ஆகாது. அதனாலே உயர்ந்த உண்மை தெரியாமையினாலே உயிர்களை கடவுள் என்று சொல்லுவோர், உயிர்களை கடவுள் என்று சொல்லுவோம். ஆகையினாலே உயிருக்கும் கடவுளுக்கும் வேறுபாடு என்ன?

0: நமஸ்காரம்.
1: சைவ நெறியில் நம்ம சேர்த்திருக்காம பாரு, சிவனே கடவுள் இருந்து இப்ப நம்ம அசைக்க முடியும், யாராவது ஆறாலும் என்னை அமட்ட முடியாதும் பாரு திருமூலர். இப்ப நம்ம சிவபெருமானே கடவுள் என்புங்கிற கொள்ளையிலிருந்து நம்ம யாராவது அசைக்க முடியுமான்னு? முடியாது. அதனாலே இப்படி சிவபெருமானே பரம்பொருள் என்பதிலிருந்து அவனை அழிவு அவனை அறிவதற்கான நூல்களை கற்று அவனை அடைவதற்கான நெறியை பிடித்து அவனை அறிவதற்கான நூல்களை கற்று கேட்டு அவனை அடைவதற்கான தொழிலை செய்து அவனை அடைவதற்கான நல்ல ஞாபகம் அவனை அடைவதற்கான தொழிலை செய்யும். ஒரு பொருளை அடைவதற்கு ஒரு தொழில் செய்துதான் அவன் பொருளை அடைவதற்கு ஒரு தொழில் செய்வது போல அருளை அடைவதற்கும் ஒரு தொழிலே. இல்லை புரியுதா ஐயா? நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. கருத்து நல்லா இருக்கு. கருத்து நல்லா இருக்கு. பொருளை அடைவதற்கு ஒரு தொழில் செய்வது போல அருளை அடைவதற்கும் ஒரு தொழில் செய்தே ஆகும். பொருளை அடைவதற்கு தொழில் செய்யவில்லை ஆனால் பொருள் சேராது, அருளை அடைவதற்கு தொழில் செய்யவில்லை அருள் சேராது. அதனாலே அந்த அருளை அடைவதற்கான தொழில் தான் இந்த நான்கு. இந்த நான்கு தொழில் செய்வதற்கு அனுமதி அந்த அனுமதி தான் டீச்சர். அனுமதி இல்லாம உள்ளே நுழையப்படாது. உத்தரவின்றி உள்ளே நுழையக்கூடாதுன்னு அனுமதி பெற்றதுன்னு கூட போட்டுதான்ல. அது மாதிரி தீட்சை பெற்றவர்கள் சமய தீட்சை பெற்றவர்கள் சரியையை செய்யணும். சமயம் விசேடம் பெற்றவர்கள் சரியையும் கிரியை. நிர்வாண தீட்சவர்கள் சரியை கிரியை யோகம் ஞானம் எல்லாம் தீட்சை மூணு தான். தீட்சை மூணு தான். ஆச்சாரிய விஷயங்கிறது லைசன்ஸ் கொடுக்கறதுக்கான உரிமை. ஆச்சாரிய விஷயம் ஒருத்தருக்கு தீட்சை பண்ணி வைக்க உரிமையை தவிர அது தீட்சை அல்ல. தீட்சைங்கிறது மூணு தான். சரியை இது சமயம் விசேடம் நிர்வாணம். அதனாலே இந்த தீட்சையை பெற்றவர்கள் தான் இந்த தொழில் செய்ய உரிமை. எந்த தொழில? சரியை யோகத்தை செய்யறதுக்கு உரிமை. சமயம் விசேட நிர்வாண தீட்சையை பெற்றவர்கள் இந்த தொழிலை செய்யறதுக்கு உரிமை உடையவர்கள். உரிமை உடையவர் இந்த படிப்பை பாசு பண்ணவர்கள் தான் இந்த வேலைக்கு உரியவர்கள். நல்லா புரியுதா? டீச்சர் நீ பாசு பண்ணிட்டா ஆசிரியராக, பாசு பண்ணலைன்னா ஆக முடியாது. அது போல ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒரு படிப்பு இருக்குது அல்லவா? அதுபோல இந்த தொழிலுக்கு எது உரிமை எது என்று கேட்டால் அதுதான் ஆச்சாரியனிடத்திலே ஆகம விதிப்படி சமய விசேட நிர்வாண தீக்குகளை பெற்று அதன் மூலமாக இந்த சரியகிரியை செய்யணும். இல்லை வழங்குதா? எப்படியெல்லாம் கேட்கணும், இப்படிலாம் செய்யணும் அப்படிங்கிறீங்களா? எதுக்கு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இப்படி கேட்டுக்கிட்டு படிச்சுக்கிட்டு தீச்சை வாங்கிட்டு பூ பிடிச்சிட்டு இப்படிலாம் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஜென்மம் மனித ஜென்மம் கிடைத்தது ஆச்சரியமாக என்னாலே மனித ஜென்மம் கிடைத்தது ஆச்சரியமாக என்னாலே அண்டசம் சுவேதசங்கள் உற்பிச்சம் ஜராயுஷத்தோடு எண்டரு நாலம்பத்து நான்கு நூறு ஆயுரத்துள் உண்டுவல் யோனியெல்லாம் ஒழித்து மானுடத்து உதித்தல் கண்டிடீர் கடலை கையால் நீந்தினம் காரியம் நால்வகை தோற்றல் எழுவகப் பரப்பு 84 லட்சம் யோனி வேதங்களிலே மனித பரப்பு கிடைத்தது ஆச்சரியம். புரியுதா? பிறப்பை நீ நினைந்தாயானால் மனித பிறப்பினுடைய அருமையை நினைந்தாயானால் இப்ப மேற்சொன்ன சரியகிரிய யோகங்கள் தீட்சை முதலானவற்றையெல்லாம் பெற வேணும். வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் பிறவி மதித்து பிறவியை நீ மதித்தாயானால் அந்த பிறவியிலிருந்து உயர்த்திக் கொள்ளவும் பிறவியை உயர்த்து சாமி கருணையினாலே இந்த பிறவியை கொடுத்தான். சாமி கருணையினாலே இந்த பிறவியை தந்தான். பெறுதற்கரிய பிறவி பெறுதற்கரிய பிறவியை பெற்றும் பெறுதற்கரிய பராணடி வேணார் பெறுதற்கரிய பிராணிகள் எல்லாம் பெறுதற்கரிய பேரிழந்தார். மனித பரப்பு எல்லா வகையான பரப்பை விட உயர்ந்தது. அரிது அரிது அரிது அரிது ஆணையாய் பரத்தல் அல்ல. ஆணை எவ்வளவு பெருசு எவ்வளவு ரூபா போறும். அரிது அரிது ஆணையாய் பரத்தல்னு சொல்லியிருக்கணும். அரிது அரிது குதிரையாய் பரத்தல்னு சொல்லியிருக்கணும். பின்ன என்ன சொன்ன? அரிது அரிது மானிடராய் பிறந்தாலும் என்ன பண்ண தானமும் தவமும் செய்யும். விளங்குதா? அரிது அரிது மானுராய் பிறத்தல் அறிவு

0: நாளே இப்படி அருமையான பிறவி கிடைத்ததல்லவா? இந்த அருமையான பிறவி அரிதாக கிடைத்த பிறவியிலே அரியதாயிருக்கிற உயர்ந்ததாயிருக்கிற பயனை பெறுகணும். அந்த பயன்தான் சிவனுடைய திருவுருவம். அது பரவாயில்லையானால் பிறவி வீணா போச்சு. அவன் கஷ்டப்பட்டு கொடுத்த பிறவி, அவன் ரொம்ப கருணையினாலே இப்படி எல்லாம் கண்ணுக்காது மூக்கு கையு காலுவா எல்லாம் கணக்கா பண்ணி வச்சு விளங்குதா? இந்த லோகத்திலையும் பறக்க வச்சு எல்லை இல்லாத கருணையினாலே அவன் சிரமம் போட்டு இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கிறான். கருணையினால் பண்ணி கொடுத்தவனுக்கு நன்றி சொல்லுது. அடா அடா அடா அடா அடா அடா, இந்த பிறவியை கொடுத்தவனுக்கு நன்றி நன்றி நன்றி. இப்ப உங்களுக்கு விளங்குதா? இது இந்த இப்போ சாதாரண பொருளை கொடுத்தவனுக்கு நன்றிங்கிறான், தாங்ஸுங்கிறோம். சாதாரண பொருள், ஒரு கீழே ஒரு பொருள் எடுத்து கொடுத்தா விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோ, இதுக்கு நன்றி சொல்றோமே, இதத்தவனுக்கு இதுக்கு நன்றி சொல்றோமே. இது சரியத்தை கொடுத்து வாழ வச்சாம்பார், மன்னகத்தை வந்து வாழ வைத்தார் அல்லவா? எவ்வளவு சொன்னாலும் போதா, எவ்வளவு சொன்னாலும். அதனால இந்த ஜென்மத்திலேயே அவனை வழிபாடு செய்து பெருமானை இந்த பிறவியை தந்தாய், இனிமேல் பிறவி இல்லாமல் செய்வாயாக, உன்னோடு சேர்த்துக் கொள்வாயாக என்று சொல்லி அவனை வாழ்த்துதல். வாழ்த்த வாயும் நினைக்க மடனங்கு தாழ்த்த சென்னியும் தந்த தலைவர் சுத்தமாமல தூவி துதியாதே வீழ்த்தவா வினையே நெடுங்காலமே என்பது அப்பரதேவன் தந்த தலைவர். தந்த இப்ப எல்லா பிராணிகளுக்கும் வாய் இருக்குது, பேசுமா? வாய் இருந்த அந்த பிராணிகளை வாய் இல்லா பிராணிகள் சொல்றோம். நம்ம அப்படி இல்லை, வேணும்பால பேச வச்சிருக்கிறோம். அப்ப சாமி சொன்னார், கற்றுக்கொள்வன வாயுளன் ஆகுல, கற்றுக்கொள்வன அவனுடைய நாமத்தை அவனுடைய புகழை கற்றுக்கொள்வன வாயுளன் ஆகுல, இட்டுக்கொள்வன பூவுல நெய்வுல. ரெண்டாவது வரிய பார்த்தீங்கள, கற்றுக்கொள்வன வாயுல நாகுல இட்டுக்கொள்வன பூவுல நெய்வுல. கற்றை செஞ்சடையானோ நாமுளோ, நமக்கும் ஜெவனுக்கு தான் சம்பந்தம். இட்டுக்கோ நமனாறு முடிவுண்டு. நம்ம நம்ம எமே நம்மகிட்ட என்னது கோவிக்கிறேன், நமக்கும் சிவனுக்கு தான் வரவு செலவே தவிர எமனுக்கும் நமக்கும் வரவு செலவே கிடையாது. நான் சொல்கிற மாதிரி கேட்டிக்கலாம், அப்படி சொல்கிறேன், நான் சொல்கிற மாதிரி கேட்டிக்கலாம், எமே உங்கள்கிட்ட வரமாட்டேன், எமனுக்கும் நமக்கு வரவு செலவு கிடையாது, நம்ம மேலே கோவிக்க மாட்டேன். நீ சிவனை பூசை பண்ணலைன்னா கோவிப்பான். அங்கே போகிற இடத்துல தூதம் உண்டு, எமனுக்கு முன்னால் விடுவேன், விசாரிப்பான். அங்கே கணக்கு எல்லாம் போயிடும், தினம் எல்லாருடைய கணக்கு அங்கே போய்கிட்டு இருக்கும். ஊருத்தன் கணக்கு தவறா, அங்கே எழுதுகிற கணக்கு எழுதுறவனு சித்திரகுப்தன்னு பேர். ஊரு பயந்து விட மாட்டான், ஊரு பயந்து விட மாட்டான். அங்கே இவனை கொண்டு நிறுத்தினவுனே இவன் கணக்கு எழுதும்பான், யமதர்மே எடுத்தான்னா சித்திரகுப்தன் வாசிப்பான். இவன் காலையில் எழுந்தான், வந்து பூ பறிச்சான், பூஜையை பண்ணினான், அப்புறம் சிவபுராணம் பிடிச்சான், அப்புறம் சிவாலய தரிசனம் பண்ணேன், அப்புறம் சிவபுரான பிரசங்கம் பண்ணேன், அப்புறம் தர்மத்தை பண்ணினேன், இப்படின்னு சொல்லி. அப்படியா, ரொம்ப சந்தோஷம், அப்படியா, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம்னு அந்த சிவனடியார யமன் நமஸ்காரம் பண்ணுவான். யமன் அப்படிதான், நீங்க நேரம் சிவலை ஊத்துக்கே போலாம். அடா அடா அடா அடா என்ன சொல்லுவா யமன், நேரம் சிவலை ஊத்துக்கு விமானத்துல ஏற்றி விட்ருவான். அங்கே டிக்கெட் எல்லாம் கிடையாது. ஏடா பேனா பேலவசம் ஏலவசம். அடுத்த ஒருத்தனை போய் நிறுத்தினேன், இவன் என்ன பண்ணான், இவன் கணக்கு எடு, காலையில் எழுந்திரிச்சான், காப்பி குடித்தான், அப்புறம் சீட்டு ஆடினேன், அப்புறம் ஊரை சுற்றுனேன், அப்புறம் திருடுனேன், அப்புறம் கெட்ட வார்த்தையாக பேசினேன். அட பாவிப்பல், அட இவனை நரகத்தில் ஒண்டி போடுறான். அங்கே ஒன்று நம்ம அதிகாரம்லாம் செல்லாது. அங்கே போய் இந்த கட்டிக்காரத்தனம்லாம் அங்கேயெல்லாம் ஒன்றும் சம்தி போகிறது ஒன்றும் கிடையாது. இந்த பிறவியை தந்த பெருமானை வாழ்த்தி வணங்கி அவனுடைய அருளை பரவணும். இப்ப நான் சொல்றது ரொம்ப முக்கியமான இடம். எப்படி மனித பிறவி மதித்தற்கு உரியது, பிறவி மதித்தற்குரிய, அதான் வாய்த்தது நந்தமுக்கு இது ஒரு பிறவி மதித்தது. பார்த்தற்கு பாசுபதம் இருந்தவன் பத்தருள்ளீர். கொத்தன்று முப்புறன் தீவளைத்தான் தில்லை அம்பல கூத்தனுக்கு ஆட்பட்டு இருப்பதன்றோன் அந்தம் கூட. ஆகையினாலே இந்த பிறப்பிலேயே இப்பிறப்பினில் இணைமலர் உய்து நான் இயல்போடு அஞ்செழுத்தூதி தப்பிலாது ஒரு கடல்களுக்கிடாது நான் தடமுலையார் தங்கன் வைப்புலாங்கண்ணால் எருந்து கிடப்பேனை மலரடி இறை காட்டி அப்பன் என்னை வந்த ஆண்டு ஒன்றருடைய அற்புதம் அறியேன் என்பது திருவாசகம். அதனாலே இந்த பிறவியிலேயே ஜீவரமான அடைந்து விடுவோம். அது அதுல வந்து ரொம்ப அக்கறையா இருக்கணும். அக்கறை எதிரையே அக்கறை இல்லைன்னா காரியம் பண்ண முடியாது. சமைச்சுதான் ஆகணும், நல்லா சாம்பார் வைக்கணும், விருந்தினர்கள் வீட்டுக்காரர்கள் எல்லாம் சந்தோஷமா பிரியமா சாப்பிடணும்னா அக்கறை எடுத்துக்கிட்டா தானே அது முடியும். அக்கறை இல்லைன்னு வச்சுக்கோ. இப்ப இந்த பிரசங்கம் பண்ணணும்னா நான் அக்கறை எடுத்துக்கணும், நீங்க கேட்கணும்னா நீங்க அக்கறை எடுத்துக்கணும். இதில் புரியுதா? பரவாயில்ல, போனாலும் போகலாம், போகலனாலும் இல்லை என்னப்பா போகலாம் என்ன பண்ணிவிடுவாங்க அப்படின்னு இருந்தா இதுலயும் சிரத்தைன்னு சொல்றது. அக்கறையே சிரத்தை சிரத்தை நம்ம சிவ தர்மத்துல சொல்ற சிரத்தை உடையவன் அடைந்தே விடுவான். அதுக்கு ஆர்வமும் வேறு, ஆர்வமும் வேறு. ஆர்வம் என்பது ஆர்வம் உள்ளவர் காண்பர் அறநடி என்பது திருமங்கலம். ஆர்வம் உள்ளவர் அடியார் சிலரும் அருள் பெற்றார் ஆர்வம் கூட. அந்த ஆர்வங்கிற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கிறார். அவர்கள் ஆர்வம் மிகுதியினாலே உன்னுடைய சேர்ந்து விட்டார்கள். மாணிக்கவாசு அடியார் சிலரும் அருள் பெற்றார் ஆர்வம் கூற கூறனா மிகுதியாகும். ஆர்வம்னா அன்பு, அன்பு. ஆர்வம் அதிகமாக இருந்தபடியினாலே அவர்கள் உன்னை சேர்ந்து விட்டார்கள். உடைய ஆர்வனத்தின் முடிவின்றி முடிவாகிவிட்டது. கடியினுடைய கடுவனை களைந்தும் கருணை கடல் உங்க உடையா அடியின் உள்ளத்தை ஓவாது முதல்வாய். அதனாலே அடியார் சிலரும் அருள் சிலரும் அருள் ஆர்வம் கூற. அதனாலே எந்த செயலையும் எந்த பொருளையும் அடைய வேண்டும் என்றவன் அது அதிகமான அக்கறை சிரத்தை எடுத்துக்கொள்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.